வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெட்ஸிலும் 103 மெகாஹெட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 6 நாள், பராபவ ஆண்டு ஆணித்திங்கள் 8 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 22 தேதி திங்கட்கிழமை, நேரம் 5:57.

0: இன்னும் சில நொடிகளில் 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் தொடரும்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் புதிய கட்டிடத்திற்கு புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில்

0: ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் அருகே தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு அதிஉயர் சிகிச்சை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் நலன் தொடர்பான விதிகள் மீறப்பட்டதா என்பது குறித்து துறை ரீதியான விசாரணை நடைபெறுவதாகவும் அந்த தொழிற்சாலையை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பார்வையாளர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள வசதிகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு ரஞ்சித்குமார் மற்றும் திரு சரத்குமார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS தர்காஷ் கடல்சார் ஒத்துழைப்பு பயணத்தின் ஒரு பகுதியாக நேற்று மொரீஷியஸில் உள்ள போர்ட் லூயிஸுக்கு சென்றடைந்தது. NCC சார்பில் நாடு முழுவதும் நடைபெற்ற யோகா தின நிகழ்வுகளில் 830,000 பேர் பங்கேற்றதாக தேசிய மாணவர் படை தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 20 பேர் காயமடைந்தனர். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள். அழகான இதமான பிளசண்டான மார்னிங் டைம்ல 6:03 நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. இது காலை தென்றல் நிகழ்ச்சியில நான் உங்க RJ பிரபுகுமார். நிகழ்ச்சியின் முதலில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 55 அதிகாரம் வாழ்க்கை துணை நலம். தெய்வம் தொழா அள் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை. இதன் விளக்கம், வேறு தெய்வம் தொழாதவளாய் தன் கணவனையே தெய்வமாக கொண்டு தொழுது துயில் எழுகின்றவள் பெய்யன பெய்யும் மழை. குறளும் விளக்கமும் மீண்டும் ஒருமுறை. தெய்வம் தொழா அள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. இதன் விளக்கம், வேறு தெய்வம் தொழாதவளாய் தன் கணவனையே தெய்வமாக கொண்டு தொழுது துயில் எழுகின்றவள் பெய்யென்றால் மழை பெய்யும். கேட்டது குறளும் விளக்கமும்.
2: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் வே உலகம்மாள் அவர்கள்.
3: எது சிறந்த கல்வி? ரியல் பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் இஸ் டு ட்ரெயின் த மைண்ட் டு திங்க் என்கிறார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். விஷயங்களை கற்றுக்கொள்வது கல்வி அல்ல, மனதை மனித மூளையை சிந்திக்க தூண்டுவது சிறந்த கல்வி. கல்லுதல் என்கிற பொருள்படும் கல்வி என்பது ஆழ் மனதின் ஆழத்தில் ஆழ்ந்திருக்கும் அறிவு பொக்கிஷத்தை வெளிக்கொணர்வதுதான். இன்னார் இன்ன துறையில் வல்லுநராக வரும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை கற்பிப்பவர் அறிந்து கொண்டு அந்த துறையை நோக்கி அந்த மாணவனை செலுத்த வேண்டும். இதைத்தான் அந்த காலத்து குருகுலவாசம் செய்தது. அந்த காலத்தில் குருவுக்கும் சிஷ்யனுக்கும் இடையே ஒரு குரு சிஷ்ய பாவம் இருந்தது. இப்போது குருவும் பாவம், சிஷ்யனும் பாவம். இருவரின் நோக்கமும் மதிப்பெண் பெற்றுத்தருவதிலும் பெறுவதிலுமே இருக்கிறது. மதிப்பெண் பெறுவதோடு கூட மதிப்பை பெற வைப்பதாக கல்வி அமைய வேண்டும். உலக அறிவை ஊட்டி அந்த பெரிய உலகிற்குள் திறமையுடன் பவனி வரச் செய்யும் ஒரு சிறிய உலகம்தான் கல்விக்கூடம். இப்போது கல்வி ஒரு வியாபாரம் போல் ஆகிவிட்டது. இந்த நிலை மாற வேண்டும்.

ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையேயான உறவு பலப்படுத்தப்பட வேண்டும். தவறு செய்தால் தண்டிக்கப்படுவோம் என்கிற பயம் மாணவர்களிடம் இருக்க வேண்டும். ஒரு பாறையை செதுக்கி செதுக்கி சிலையாக சிற்பி வடிப்பது போலத்தான் ஒரு ஆசிரியர் மாணவனை செதுக்கி செதுக்கி சீர்படுத்துவார். சிற்பியின் ஒளிக்கு பயப்படும் பாறை சிலையாவதில்லை. ஆசிரியரின் கண்டிப்புக்கு பணிய மறுத்தால் மாணவனின் வாழ்க்கை நிலையாவதில்லை. வள்ளுவனையும் கம்பனையும் வாழ்க்கை நெறிமுறைகளையும் மாணவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கல்வியின் நோக்கம். அதை விடுத்து இந்த குறளின் பொருள் எழுதினால் 2 மதிப்பெண், கம்பராமாயணத்தில் இந்த பாடலின் விளக்கத்தை எழுதினால் 5 மதிப்பெண் என்று மதிப்பெண் பெறுவதை மட்டுமே நோக்கமாக கொண்டு படித்தால் இவை இரண்டையும் பாடத்திட்டத்தில் வைத்ததற்கான நோக்கமே நிறைவேறாது போய்விடும். மனநத்தை அடிப்படையாக கொண்ட தேர்வு முறை நம்முடையது என்றாலும் மனதில் நிற்கும் விதத்தில் நற்கருத்துக்களையும் புகுத்துதல்

0: ஆக கொண்டு படித்தாள். இவை இரண்டையும் பாடத்திட்டத்தில் வைத்ததற்கான நோக்கமே நிறைவேறாது போய்விடும். மனநத்தை அடிப்படையாக கொண்ட தேர்வு முறை நம்முடையது என்றாலும் மனதில் நிற்கும் விதத்தில் நற்கருத்துக்களையும் புகுத்துதல் நம் கல்வியின் முதல் நோக்கமாய் அமைதல் வேண்டும். வரலாற்றை படிக்கும்போது எத்தகைய பாரம்பரியம் மிக்கது நம் தேசம் என்பது தெரிய வரும். கலைகளை கற்றுக்கொண்டால் உள்ளம் மென்மையடையும். கலைத்துறையில் காலூன்றி வேலைவாய்ப்பையும் பெறலாம். ஆன்மீக அறிவு மனதை பண்படுத்தும், தவறுகள் செய்வதை தடுக்கும். மதம், பக்தி இவையெல்லாம் இந்த அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்டவைதான். வள்ளுவமும் கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் என்கிறார். பாடப்பிரிவு வேலைகளில் ஒன்றாக நீதி போதனை வகுப்பு இருக்க வேண்டும். நீதி கதைகள் வாயிலாக வாழ்வியலை வாகாக கற்றுக் கொடுத்தனர் அந்த காலத்திலே. இளம் வயதில் மனம் பக்குவப்பட்டால்தான் பெரிய பிள்ளைகளாய் வளரும் பொழுது நேரிய வழியிலே செல்ல இயலும். பணியிடத்திற்கும் படித்தவர் எண்ணிக்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தால் வேலைவாய்ப்பும் கிடைக்கும். தன்னம்பிக்கையும் தனித்துவத்தையும் தலைமை பண்பையும் வளர்த்தக்கூடியதாக கல்வி இருக்க வேண்டும். புத்தகத்தை படிப்பது மட்டுமல்ல கல்வி, வாழ்க்கையை படிக்க உதவுவதுதான் உண்மையான கல்வி. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பார் வள்ளுவர். கற்றவற்றை கடைப்பிடித்தால் வாழ்வில் கடைத்தேற வழி பிறக்கும். 2 வயது வரை ஆரம்பக் கல்வி, அடுத்தடுத்து வரும் நாளில் அது அனுபவக் கல்வியாக மாறும். கல்வியின் நோக்கம் சிறந்த மாணவர்களை உருவாக்குவதில் மட்டுமல்ல சிறந்த மனிதர்களை உருவாக்குவதிலும் அடங்கியிருக்கிறது. வெளியிலிருந்து விஷயங்களை உள்ளே திணிப்பது கல்வியின் நோக்கமல்ல, மாறாக உள்ளே உறங்கிக் கிடக்கும் திறன்களை வெளிக்கொணர்வதுதான் கல்வியின் நோக்கம். ஒரு குழந்தையின் கல்வி கருவிலிருந்தே ஆரம்பித்து விடுகிறது. வீடுதான் அதன் முதல் கல்விக்கூடம், பெற்றோர்கள்தான் முதல் ஆசான்கள். எனவே குழந்தையின் கல்வியில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் இவர்களின் இணைந்த பொறுப்பும் பங்கும் எப்போதும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் முழுமையான கல்வி குழந்தைகளுக்கு கிடைக்கும். சிறந்த கல்வியை தந்து தகுந்த குழந்தைகளை இந்த தேசத்திற்கு பரிசாக அளிப்போம். வாரீர்.
1: சான்றோ சிந்தனை. கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் வே. உலகம்மாள் அவர்கள்.
2: இன்னைக்கு உங்களோட டேவை நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையணும். இனி நாம் கேட்கலாம் பக்தி பாடல்கள். பக்தி பாடல்கள் வரிசையின் முதலில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது

6:17 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலை தின்றல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அப்துல் ரசாக் மற்றும் ரமணி பாடியது

0: இனி நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று ஒலிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று காலை 7:30 யோகமும் மனித மாண்பும் எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். இன்று காலை 9 பத்ம விருது பெற்ற மயிலானந்தம் எஸ்கேஎம் மயிலானந்தம் அவர்களின் பாட்காஸ்ட். இன்று மதியம் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் சிறப்பு குழந்தையர் நல மருத்துவர் டாக்டர் பானுமதி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் நாள்பட்ட வழிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கோயம்புத்தூர் மயக்க மருத்துவம் வள்ளி மேலாண்மை மற்றும் முதுகுத்தண்டு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகரன் ராமசாமி அவர்கள். கேட்டது நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று ஒலிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நிலையத்தில் நேரம் 6:35.
1: வணக்கம் விவசாய பெருமக்களே,
2: இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
1: கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33°C முதல் 34°C குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C முதல் 24°C காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 6-10 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 6-10 km வரையிலும் வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். பெய்துள்ள மழையை பயன்படுத்தி வாய்க்கால் பாசன பகுதிகளில் ஆகஸ்ட் மாதத்தில்

0: நெல் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்கை பூண்டு, கொளிஞ்சி, சணப்பை போன்ற பசுந்தாள் உரங்களை விதைத்து 45 நாட்கள் கழித்து அந்த இடத்திலேயே விழுவதன் மூலம் மண்ணின் அங்ககத்தன்மையை அதிகப்படுத்தலாம். வரும் நாட்களில் 20 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெறப்பட்டால் தீவன சோளத்திற்கு மேலுரமாக தழைச்சத்து இடலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 12 கிலோமீட்டர் வரையிலும் இருப்பதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழைக்கு மூங்கில் குச்சிகள் கொண்டு முட்டு கொடுக்க வேண்டும். தென்மேற்கு பருவமழை துவங்கியிருப்பதால் மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் தென்னைக்கு உரமிட மரத்தை சுற்றி 1.8 மீட்டர் தள்ளி அரைவட்ட வடிவில் குழி எடுத்து உரமிட வேண்டும். காற்றின் வேகம் 12 கிலோமீட்டர் வரை இருப்பதால் கரும்பில் தோகையொறித்து விட்டம் கட்டி கரும்பு சாய்வதை தடுக்க வேண்டும். சாய்ந்த பயிர்களை மண்ணணைத்து நிமிர்த்தி நிலைநிறுத்த வேண்டும். கரும்பில் பொக்கோ போயாங்கு நோய் மேலாண்மை செய்ய கரும்பின் குருத்து பகுதியில் மாவு பூச்சியின் நடமாட்டம் தென்படும் சமயத்தில் 1 லிட்டருக்கு புரோபிகோனசோல் 1 மில்லிலிட்டர் அல்லது இமிடாகுளோபிரிட் 17.3 மில்லிலிட்டர் மருந்தை 1 மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து இந்த மருந்து கலவையினை 3 முறை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் விநியோகிக்கக்கூடிய கரும்பு பூஸ்டரை ஏக்கருக்கு 45வது நாள் 1 கிலோவும் 60வது நாள் 1.5 கிலோவும் மற்றும் 75வது நாள் 2 கிலோ என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீருடன் கலந்து தெளிக்க வேண்டும். மண்ணின் ஈரத்தை பொறுத்து மஞ்சள் நடவு தொடர்ந்து செய்யலாம். மஞ்சள் நடவு செய்திருக்கும் பட்சத்தில் குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் தகுந்த வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
1: வருகின்ற 25/6/2026 மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு இயக்ககம் தேன் மதிப்பு கூட்டல், பிராண்டிங் மற்றும் சந்தை இணைப்பு பயிற்சி குறித்த ஒரு நாள் பயிற்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இப்பயிற்சியில் தேன் பதப்படுத்துதல் மற்றும் சேமிப்பு முறைகள், தேன் நெல்லி மிட்டாய், குல்கந்து, கிரானோலா போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரித்தல், லிப் பாம், ஃபேஸ் பேக், மாய்ஸ்சரைசர் போன்ற இயற்கை அழகு சாதன பொருட்கள் தயாரித்தல், FSSAI மற்றும் தரச்சான்றிதழ்கள் பற்றிய வழிகாட்டுதல், பிராண்டிங், பேக்கேஜிங் மற்றும் லேபிளிங் முறைகள், இ-காமர்ஸ் மற்றும் நேரடி சந்தை குறித்து பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சிக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. பயிற்சி நடைபெறும் இடம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 741-847-0345 அல்லது 94-877-122-10. கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. இந்த மாதத்திற்கான வேளாண்மை உற்பத்தி குழு கூட்டம் வருகின்ற 25/6/2026 வியாழக்கிழமையன்று காலை 9:30 அளவிலும், அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் காலை 10:30 அளவில் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் உள்ள 2ம் தள கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் நடைபெறவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் இந்த விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் நேரடியாக கலந்து கொண்டு விவசாயம் தொடர்பான தங்களது பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தங்களது விவசாயம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு மனுக்கள் அளிக்குமாறு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொள்கிறார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககத்தின் வழியாக ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டயப்படிப்பு டிப்ளமோ இன் அக்ரி இன்புட்ஸ் 2026/2027 ஆண்டிற்கான வகுப்புகள் அக்டோபர் 2ம் வாரத்தில் துவக்கப்பட உள்ளது. இந்த பட்டயப்படிப்பு ஓராண்டு இரு பருவங்களிலும் கல்வித் தகுதியாக 10ம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தவறியவர்கள் மற்றும் எந்த கல்வி படித்திருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம். தமிழ் வழிக்கல்வியில் இப்பாடங்களுக்கு நேர்முக பயிற்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இதற்கு கட்டணம் உண்டு. இந்த பட்டயப்படிப்பின் மூலம் உரக்கடை, பூச்சி மருந்து கடை, விதைக்கடை வைக்கலாம். மேலும் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையாளர்கள் ஆகலாம். சுய வேலைவாய்ப்பு பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இயக்குனர் திறந்தவெளி மற்றும்

0: தொலைதூர கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0033. அலைபேசி எண் 9442111-1048 அல்லது 9489051046.
1: திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தின் எதிரில் உள்ள கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் அமைந்த கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் வருகின்ற 24/6/2026 அன்று காலை 10 மணி அளவில் செம்மறியாடு மற்றும் வெள்ளாடு வளர்ப்பு என்ற தலைப்பில் பயிற்சி நடைபெறவுள்ளது. இந்த பயிற்சிக்கு கட்டணம் ₹590 செலுத்த வேண்டும். பயிற்சியில் பங்கு பெறும் விவசாயிகளுக்கு வெள்ளாடு வளர்ப்பு புத்தகம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும். விருப்பமுள்ள விவசாயிகள் அரசு அலுவலக நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை கட்டணத்தை நேரில் செலுத்த வேண்டும். இந்த பயிற்சியில் முதலில் கட்டணம் செலுத்தும் 30 நபர்களுக்கு மட்டும் பயிற்சி கொடுக்கப்படும். மேலும் இது பற்றி அறிய அரசு அலுவலக நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை 0421-2248-524 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு திருப்பூர் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று காலை 7:30 யோகமும் மனித மாண்பும் எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம்.

0: இன்று இரவு
1: அரசு அலுவலக நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை கட்டணத்தை நேரில் செலுத்த வேண்டும். இந்த பயிற்சியில் முதலில் கட்டணம் செலுத்தும் 30 நபர்களுக்கு மட்டும் பயிற்சி கொடுக்கப்படும். மேலும் இது பற்றி அறிய அரசு அலுவலக நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை 0421-2248-524 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு திருப்பூர் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
0: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று காலை 7:30 யோகமும் மனித மாண்பும் எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம்.

தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், யோகா உலகம் முழுவதும் மறக்க முடியாத கொண்டாட்டங்களுடன் கூடிய நாளாக அமைந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இதை உலகளாவிய நிகழ்வாக மாற்றிய மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நல்வாழ்வு மற்றும் ஆரோக்கியத்தை நோக்கிய முயற்சியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்களை யோகா ஒருங்கிணைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். யோகாவை அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மக்கள் மேற்கொள்ள இந்த தினம் மேலும் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவால் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் காயமடைந்தோர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இதனிடையே திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இச்சம்பவம் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு உயரிய சிகிச்சைகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு ராஜீவ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா ஆகியோர் விபத்து நிகழ்ந்த தொழிற்சாலையில் ஆய்வு மேற்கொண்டனர். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ், தொழிலாளர் நலன் தொடர்பான விதிகள் மீறப்பட்டதா என்பது குறித்து துறை ரீதியான விசாரணை நடைபெறுவதாகவும் அந்த தொழிற்சாலையை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களின் முன்னேற்றமும் அவசியமானது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தெலங்கானா மற்றும் மேற்குவங்க மாநிலங்கள் உருவான தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மாநிலங்களுக்கிடையே கலாச்சார பரிமாற்றம் நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் என்று அவர் கூறினார். பல்வேறு இந்திய மொழிகளை கற்றுக்கொள்வது தேசிய ஒருங்கிணைப்பையும் கலாச்சார புரிதலையும் மேம்படுத்தும் என்று திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் குறிப்பிட்டார். அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உணவின் அளவையும் அதிகரிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளத்தில் பள்ளி ஒன்றில் காலை உணவு திட்டத்தில் ஏற்பட்ட குளறுபடிகள் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற நிலை ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் மூலமாகவே மருந்துகள் மற்றும் உபகரணங்கள் கொள்முதல் செய்யப்படுவதாக கூறினார். எம்ஆர்ஐ இயந்திரங்கள் ஐரோப்பிய தரநிலைகள் மற்றும் அமெரிக்க தரநிலைகள் அடிப்படையிலேயே வாங்கப்படுவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக வெளியான தகவல்கள் தவறானவை என்றும் மருத்துவத்துறையில் எந்த முறைகேடும் நடைபெறாது என்றும் திரு அருண்ராஜ் கூறினார். திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தஞ்சாவூர் மாவட்டத்தில் திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த 100,000+ அதிகமான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணானதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். நெல் மூட்டைகளை உரிய நேரத்தில் அரவைக்கு அனுப்பி வைப்பதில் ஏற்பட்ட தாமதமே இதற்கு காரணம் என்று திரு டி டி

0: தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரம்மகுமாரிகள் அமைப்பின் 90வது ஆண்டு விழா சென்னையில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 90வது ஆண்டை குறிக்கும் வகையில் 90 முக்கிய பிரமுகர்கள் ஒரே நேரத்தில் குத்துவிளக்கை ஏற்றினர். இதில் பிரம்மகுமாரிகள் அமைப்பைச் சேர்ந்த மகளிர் மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவது தொடர்பான உறுதிமொழி ஏற்பு நிகழ்வும் இதில் நடைபெற்றது. மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் பொருத்தமான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, கோயம்புத்தூர் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் நேற்று மிதமான மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் திடீரென பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னஸ்தலம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட நமச்சிவாயபுரம், தொட்டியம், கனியாமூர், பைத்தந்துறை, எளியத்தூர், கடத்தூர், தெஞ்ஞானத்தம் ஆகிய சுமார் 20 மேற்பட்ட கிராமங்களில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னல் காற்றுடன் கூடிய மிதமான மழை கொட்டி தீர்த்தது. இந்த மழையானது விவசாய பயிர்களுக்கான நிலக்கடலை, கரும்பு, மக்காச்சோளம் போன்ற பயிர்களுக்கு உகந்த மழையாக இருப்பதால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முருகேசன்.
0: எத்தியோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு அபி அகமது தலைமையிலான ஆளும் முன்னேற்ற கட்சி அறுதி பெரும்பான்மையை தக்கவைத்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மத்திய பிரதேச மாநிலம் குனோ தேசிய பூங்காவில் சிறுத்தைகள் பராமரிப்பு பகுதியை பார்வையிட்டார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் புதிய கட்டிடத்திற்கு புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS தர்காஷ் கடல்சார் ஒத்துழைப்பு பயணத்தின் ஒரு பகுதியாக நேற்று மொரீஷியஸில் உள்ள போர்ட் லூயிஸுக்கு சென்றடைந்தது. NCC சார்பில் நாடு முழுவதும் நடைபெற்ற யோகா தின நிகழ்வுகளில் 830,000 பேர் பங்கேற்றதாக தேசிய மாணவர் படை தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 20 பேர் காயமடைந்தனர். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பார்வையாளர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள வசதிகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு ரஞ்சித்குமார் மற்றும் திரு சரத்குமார் ஆய்வு மேற்கொண்டனர். ஓமன் நாட்டின் கப்பலில் பணியில் இருந்தபோது உயிரிழந்த மாலுமி நிஷாந்தின் மனைவிக்கு தமிழக அரசின் இளநிலை உதவியாளர் பணிக்கான பணி நியமன ஆணையை மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தூத்துக்குடியில் வழங்கினார். சென்னை அடையாறு முகத்வாரத்தில் தூர்வாரும் பணிகள் குறித்து மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டிருந்த 16 விளம்பர பலகைகள் கடந்த 2 நாட்களில் அகற்றப்பட்டு 210,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உலக இசை தினத்தை முன்னிட்டு சென்னை மாநகராட்சி சார்பில் பாண்டி பஜாரில் 15 மணி நேரம் நடைபெற்ற தொடர் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்ற இசைக்கலைஞர்களை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் பாராட்டினார். விளையாட்டுச் செய்திகள். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா நெதர்லாந்தை வென்றது. ரேட்டடோமில் நடைபெற்ற இப்போட்டியில் 3-2 என்ற கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. லண்டனில் நாளை நடைபெறவுள்ள போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா இந்தியாவை வென்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற இப்போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி 6 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு MRI ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: நிலையத்தில் நேரம் 6:55.
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
4: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருவாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
5: நண்பர்களே வணக்கம், நான் சரண் பேசுறேன். நலமே விளைக இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. நம்ம ப்ரே பண்றது அப்படிங்கறது நம்முடைய ஒரு கடவுளை நோக்கி, இந்த பிரபஞ்சத்தை நோக்கி ஒரு ப்ரே பண்றது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப ரொம்ப பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம போகும்போது ஒரு கோயிலை பார்த்து சாமி பார்த்து ஹாய் அப்படின்னு ஒரு தலையை கொண்டு அந்த நேரத்தில் தலையை சுருக்கிறதோ இது ஒரு சரியான ப்ரேயர் ஆகாது. சிலர் கோயிலுக்கே போக மாட்டாங்க, சிலர் கோயிலுக்கு போனா ஒரு அர்ச்சனை தட்டில போட்டுட்டு நம்ம சும்மா அப்படி இந்த தீபாராதனை காமிக்கும் போது அதை பார்க்கறதோ, இல்ல வாரமான நம்ம சர்ச்சுக்கு போய் அந்த பாஸ்டர் ப்ரே பண்றத கேட்கறதோ, இல்ல வாரமான நம்ம மசூதிக்கு போய் அங்க போய் பள்ளிவாசல் போய் அங்க போய் துவா பண்றதோ, எல்லாமே ஓகே தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த ப்ரேயர் அப்படிங்கிறது ஒரு வகையான மெடிடேஷன், தியான நிலை கூட. இன்னும் நம்மளை நல்ல ஒரு நேர்மறை சிந்தனையாளராக மாற்றக்கூடிய ஒரு விஷயம், கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உறவு பாலமாக இது அமையும். இது ஏத்திஸ்டுகளுக்கு பொருந்தாது, கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றவங்கள விட்டுறலாம். இந்த பிரபஞ்சத்துக்காக கூட நீங்க ப்ரே பண்ணலாம். ப்ரேயருங்கிறது ஒரு கூட்டு முயற்சி, ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபை நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்றதா ஒரு ப்ரேயர் அப்படின்னு சொல்றது. இந்த ப்ரேயர் பொதுவா எப்படி இருக்கணும், ஒரு நம்பிக்கையுடைய மதம் இனம் இந்த இதெல்லாம் தாண்டி தான் நம்ம இதை பத்தி யோசிக்கணும். நான் சொல்றது ஒரே ஒரு கடவுளாக நினைத்து நம்ம எல்லாருமே ஒரு ப்ரே பண்ணலாம், இல்ல உங்களுக்கு பிடித்த கடவுள் யாரோ அவங்கள நினைச்சு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். இதுல மதம் அப்படிங்கறது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டுக்கிற ட்ரெஸ் மாதிரி, அதை நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கூடாது. அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க போடுறோம், அந்த மாதிரிதான் நம்ம நினைச்சுக்கணுமே தவிர, இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு தியானம் அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கிற மாதிரியும், நம்ம நேர்மறை சிந்தனையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ற மாதிரியான விஷயம் அது எப்படி இருக்கணும், ஒரு பிரேயர் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், நம்ம போனதுமே நமக்கே கடவுளே எல்லாமே எங்களுக்கு கொடுங்க கொடுங்கன்னு கேட்கறதா அப்படின்னா கிடையாது. இந்த பிரேயருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நன்றி சொல்லுதல் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம எத்தனையோ பேருக்கு நேர நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கிறது இல்லை, 3 நேரம் சாப்பாடு, நம்ம இருக்கிற ஒரு வாடகை வீடோ சொந்த வீடோ ஒரு இருக்கிறதுக்கான ஒரு கூரை, அதே மாதிரி உடுக்கிறதுக்கான உடை, நல்ல ஒரு உறவுகள், ஏதோ ரிலேஷன்ஸ், அம்மா அப்பா தாத்தா பாட்டி மனைவி கணவன் குழந்தைகள் அப்படி ஒரு உறவுகள் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, நம்ம கான்டாக்ட் பண்ணணும்னா ஒரு மொபைல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் கூட நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. ஸோ அப்ப நாம வந்து கண்டிப்பாக நன்றியுடையவர்களாக இருக்கணும். இதுல முதல் விஷயம் பிரேயர்ல நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு கிடைத்த அத்தனை விஷயத்துக்குமே நன்றி செலுத்துங்க. நல்ல உணவுக்கு நன்றி செலுத்துங்க, நல்ல ட்ரெஸ்ஸு கொடுங்க, உங்க வீட்டுக்கு கொடுங்க, நட்புக்கு கொடுங்க, நல்ல உறவினர்களுக்கு கொடுங்க. ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உங்களுக்கு நடந்தது அத்தனைக்குமே நன்றி செலுத்துங்கள். அது பொதுவா பிரேயர்ல மட்டும் இல்லை, உலகத்திலயும் அது ரொம்ப நன்றியுடையவர்களாக இருக்கணுங்கிறது உண்மை. அப்புறம் ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நன்றி செலுத்துதல். எல்லா கிடைத்த விஷயங்களுக்கும் நன்றி செலுத்திட்டு அடுத்தது பிறர்க்காக நாம செய்யக்கூடிய பிரார்த்தனை, அதாவது நம்ம நட்புகள், யாராவது உடம்பு சரியில்லாம இருப்பாங்க, நம்ம ரிலேஷன்ஷிப்ல யாராவது கஷ்டப்படுவாங்க, நமக்கு தெரிஞ்ச நபர்கள் நட்புகள் எல்லாம் ஏதாவது ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு கார் வாங்கி இருப்பாங்க, எல்லாத்துக்கும் நல்லா அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. இந்த உலகத்துக்காக, இந்த பிரபஞ்சத்துக்காக ப்ரே பண்ணுங்க, மழைக்காக ப்ரே பண்ணுங்க. ஒவ்வொரு நல்ல விஷயம், போரெல்லாம் நடக்காம நல்ல அமைதியான சூழல் நடக்கும் ப்ரே பண்ணுங்க. இது என்னடா என்ன ஒருத்தர் மட்டும் பண்ணா இது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். பண்புடையார் பற்றுண்டு உலகம் அது ஒன்றே மண்புக்கு மாய்வது மண் அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஸோ நல்லா ப்ரே பண்ணுங்க. மூணாவது விஷயம் ப்ராமிஸ் பண்ணுங்க, எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்தா நான் இப்படி பண்ணுவேன், இந்த மாதிரி நல்ல காரியங்கள் பண்ணுவேன், நான் இப்படிதான் பண்ணுவேன், நேர்மை தவற மாட்டேன், என்னோட பிசினஸ்ல நல்ல ஹையர் ஸ்டாண்டர்ட் எத்திக்கல் கோட்ஸ் நான் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன், நான் இது மாதிரியான பல விஷயங்களை ப்ராமிஸ் பண்ணுங்க. கடைசியா உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க கேட்டுக்கலாம், எனக்கு இது வேணும், நான் இப்படி பண்ண போறேன், எனக்கு இதுக்கான சக்தியை கொடுங்க, இதுக்கான உழைப்பை கொடுங்க, இதுக்கான ஒரு வழிமுறைகளை எனக்கு உண்டாக்கி கொடுங்கன்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்திட்டையோ இல்ல நமக்கு பிடித்த கடவுள்கிட்டயோ நம்ம தாராளமா கேட்கலாம். இந்த 4 ஸ்டெப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதன் மூலமா நீங்க ப்ரே பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான நல்ல நேர்மறை சிந்தனை உருவாகும், நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். நன்றி நண்பர்களே, நாளை மறுபடியும் சந்திப்போம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
4: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருவாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை.

இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இந்த ஷோல உங்களோட நான் உங்க ஆர்ஜே பிரபுகுமார்.

சூப்பரான பாட்டில் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோனோட பிகினிங்ல மூணு அழகான பாடல்கள் கேட்டோம். அன்பே சங்கீதா படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் ஜெயச்சந்திரன் பாடியது, பாடலாசிரியர் வாலி. அதற்கு அடுத்தபடியா இனிய உறவு பூத்தது படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் உஷா உதுப் மற்றும் எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வாலி. அதனை தொடர்ந்து ஆராதனை படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில ராதிகா திலக் பாடின பாடல், பாடலாசிரியர் வாலி. இன்னைக்கு நம்ம ஷோனுடைய பொது அறிவு வினா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெயிட்டிங்ல இருப்பீங்க. அதாவது இந்தியாவில் முதன் முதலில் தோற்றுவிக்கப்பட்ட வங்கியினுடைய பெயர் என்ன? ஒன் மோர் அகைன் ஐ ரிப்பீட், அதாவது இந்தியாவில் முதன் முதலில் தோற்றுவிக்கப்பட்ட வங்கியினுடைய பெயர் என்ன அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிட்டு 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜை ஃபர்ஸ்ட் லைக் கொடுத்துட்டு நாங்க போட்டிருக்கக்கூடிய போஸ்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய சரியான பதிலை நீங்க அனுப்பலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியினுடைய கேள்வி, இந்தியாவில் முதன் முதலில் தோற்றுவிக்கப்பட்ட வங்கியினுடைய பெயர் என்ன? இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.

ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் உள்ள ராணி துர்காவதி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், எந்த ஒரு தனிநபர் அல்லது சமூகத்தின் வளர்ச்சிக்கும் கல்வியே மிகச்சிறந்த வழியாகும் என்று குறிப்பிட்டார். கல்வியையும் திறமையையும் தனிப்பட்ட வெற்றிக்காக மட்டுமல்லாமல் சமூகத்தின் நலனுக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று மாணவர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். பழங்குடியின சமூகத்தின் கல்வி வளர்ச்சி மிகவும் முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். பழங்குடியின இளைஞர்கள் நவீன வளர்ச்சியில் பங்களிப்பதற்கான வாய்ப்புகளை நாம் கூட்டாக உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். பழங்குடியின சமூகத்தின் பாரம்பரிய திறன்கள்

0: மற்றும் அறிவு பரப்பப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாணவர்களுக்கு கல்வி வழங்குவதை தாண்டி உயர்கல்வி நிறுவனங்கள் புத்தாக்கம் மற்றும் ஆராய்ச்சிக்கான முக்கிய மையங்களாகவும் செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இந்திய கலாச்சாரம், மரபுகள், இந்திய மொழிகள் ஆகியவை மீது மாணவர்களிடையே பெருமித உணர்வை ஏற்படுத்துவதும் உயர்கல்வி நிறுவனங்களின் பணியாக அமைய வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். தனியார் ஊடக நிறுவனம் சார்பில் இந்த உச்சி மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் உத்திசார் வளர்ச்சி, பொருளாதார உறுதித்தன்மை, தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், நாட்டின் வலிமை ஆகியவை குறித்து இந்த மாநாட்டில் விரிவான விவாதங்கள் நடைபெறும். தேசமே முதன்மையானது என்ற கொள்கையின் அடிப்படையாக கொண்டு நடைபெறும் இந்த மாநாட்டில் மத்திய அமைச்சர்கள், மாநிலங்களின் முதலமைச்சர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், தொழில்துறை பிரதிநிதிகள், கண்டுபிடிப்பாளர்கள், கலாச்சாரம் மற்றும் திரைத்துறையினர் பங்கேற்கின்றனர். சுயசார்பு, உலகளாவிய வர்த்தகம், புத்தாக்கச் சூழல், பாதுகாப்புத்துறை உற்பத்தி, நிலையான வளர்ச்சி, கலாச்சாரம் போன்ற கருப்பொருட்கள் குறித்தும் இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்படும். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் உள்ள கதிபுரா ரயில் நிலையத்திலிருந்து ஜெய்ப்பூர் தர்பங்கா இடையிலான அம்ருத் பாரத் விரைவு ரயிலை அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மாவுடன் இணைந்து அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வே அமைச்சர், ராஜஸ்தானின் சிகார் மாவட்டத்தில் உள்ள சுந்தர்புராவில் புதிய ரயில் நிலையம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். ஜெய்ப்பூரில் அமைக்கப்பட்டுள்ள ரயில் பராமரிப்பு முனையம் ரயில்வே உள்கட்டமைப்பை கணிசமாக வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். சுமார் 450 ரயில்களை பராமரிக்கும் திறன் கொண்ட இந்த முனையம் ரயில்களின் இயக்கத்திறனை அதிகரிப்பதோடு பயணிகள் சேவைகளையும் மேம்படுத்தும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையின் கீழ் ரயில்வே துறை குறிப்பிடத்தக்க மாற்றத்தை சந்தித்து வருவதாக கூறினார். ரயில்வே கட்டமைப்பின் விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்கல் நடவடிக்கைகளால் ராஜஸ்தானில் வர்த்தகம், சுற்றுலா, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவை மேம்பட்டுள்ளதாக திரு பஜன்லால் சர்மா தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் நேற்று சுமூகமாக நடைபெற்றதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு நகரங்களில் அமைக்கப்பட்டிருந்த 5,440 மையங்களில் சுமார் 20 லட்சம் பேர் இந்த தேர்வை எழுதியதாக சமூக வலைதளத்தில் அந்த முகமை கூறியுள்ளது. உள்துறை அமைச்சகம், சுகாதார அமைச்சகம், ரயில்வே அமைச்சகம், கல்வி அமைச்சகம், அஞ்சல் துறை, விமானப்படை உள்ளிட்டவற்றின் கூட்டு முயற்சிகளால் தேர்வு சுமூகமாக நடத்தப்பட்டதாகவும் மாநில அரசுகளும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் அந்த முகமை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இந்த மறுதேர்வு நடத்துவதில் 7 லட்சம் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டதாகவும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 2 ஆண்டுகளில் மேற்கொண்ட சாதனைகள் குறித்து அனைத்து துறைகளின் சார்பிலும் அறிக்கை வெளியிடப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்திய அவர் இதனை தெரிவித்தார். மின்சாரத்துறை தொடர்பான முதல் அறிக்கை இன்று வெளியிடப்பட உள்ளதாக அவர் கூறினார். அரசின் நலத்திட்டங்கள், வளர்ச்சி தொடர்பான முன்முயற்சிகள் ஆகியவற்றை இந்த அறிக்கைகள் வெளிப்படுத்தும் என்று திரு சந்திரபாபு நாயுடு குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமை வகிக்க உள்ளார். இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இன்றைய உலகம் எதிர்கொள்ளும் புதிய வகையிலான பாதுகாப்பு சவால்கள் என்ற கருப்பொருளில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. பாதுகாப்பு சவால்களின் தன்மை குறித்தும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களில் புதிய

0: தொழில்நுட்பங்களின் பங்கு குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை நடத்தப்படும். பயங்கரவாத எதிர்ப்பு தொடர்பாகவும் நவீன தொழில்நுட்ப பயன்பாட்டில் பாதுகாப்பை அதிகரிப்பது தொடர்பாகவும் பிரிக்ஸ் கூட்டு பணிக்குழு கூட்டங்களில் எட்டப்பட்ட முடிவுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படும். மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இது தொடர்பாக மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே, விவசாயிகள், பெண்கள் என அனைத்து தரப்பினரின் நலனிலும் மாநில அரசு அக்கறை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை புறக்கணிப்பதாக எதிர்க்கட்சிகள் அறிவித்திருப்பது துரதிருஷ்டவசமானது என்று அவர் கூறினார். அவை புறக்கணிப்பை கைவிட்டு எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் பங்கேற்க வேண்டும் என்று திரு ஏக்நாத் ஷிண்டே கேட்டுக் கொண்டார். மேற்குவங்க சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மாநிலத்தில் பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பிறகு நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. மாநில நிதியமைச்சர் திரு ஸ்வபன்தாஸ் குப்தா தாக்கல் செய்ய உள்ள பட்ஜெட்டில் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மும்பை சர்வதேச திரைப்பட விழா நேற்று மாலை நிறைவடைந்தது. 7 நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு ஜிஷ்ணுதேவ் வர்மா, தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் திரு பிரபாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் பல்வேறு நாடுகளிலும் சிறப்பாக நடைபெற்றன. இஸ்ரேலில் டெல் அவிவில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று யோகா பயிற்சி மேற்கொண்டனர். ஜெருசலம், திமோனா, அஷ்தோத் உள்ளிட்ட இஸ்ரேலின் பல்வேறு நகரங்களிலும் யோகா தின நிகழ்வுகள் நடைபெற்றன. நேபாளத்தின் காட்மாண்டு உள்ளிட்ட 11 நகரங்களில் இந்திய தூதரகம் சார்பில் யோகா நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதில் 13,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் சில இடங்களில் 27ஆம் தேதி வரை மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரா, பீகார், கேரளா, கோவா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, ஒடிஷா, தெலங்கானா ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகள், உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகள் மற்றும் வடக்கு உள் கர்நாடகம் ஆகிய பகுதிகளில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஈரான் உடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வன்ஸ் கூறியுள்ளார். சுவிட்சர்லாந்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேலும் முன்னேற்றம் ஏற்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.

7:26 நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நம்ம ஷோனோட பிகினிங்ல மூணு பாடல்களை கேட்டு ரசிச்சோம். முதல்ல ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன அப்படின்னா, ஆராதனை படத்துல இருந்து ஒரு அழகான பாடலை கேட்டு ரசிச்சோம். இந்த பாடலுக்கு இந்த படத்திற்கு இசை இளையராஜா, பாடலை பாடியது ராதிகா ரவிசங்கர். இப்ப நம்ம சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அதிகபட்சமா 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். அதனை அடுத்து திருப்பூர்ல அதிகபட்சம் 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறை

குறைந்தபட்சம் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். அதற்கு அடுத்தபடியாக ஈரோட்டில் 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாகவும் இருக்கக்கூடும். அதற்கு தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா சேலம்ல இன்னைக்கு அதிகபட்சம் 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். ஊட்டியில் இங்கேயே வந்து கிளைமேட் கொஞ்சம் மார்னிங் டைம் சில்லுன்னு இருக்கு இல்லையா, ஊட்டியில் இன்னைக்கு அதிகபட்சம் 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாக இருக்கக்கூடும். அதுக்கப்புறம் நம்ம நியர்பை சிட்டி பாலக்காட்டில் இன்னைக்கு அதிகபட்சம் 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாக பதிவாகக்கூடும். இதெல்லாமே நம்ம சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம்.

0: கேட்ட பாடல் இதய கோயில் படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வலி.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். யோகமும் மனித மாண்பும் உரை கேட்கலாம். வழங்குபவர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள்.
2: வாழ்க வளமுடன் நேயர்களே, இன்று யோகாவின் அத்தியாவசியம் பற்றி பார்ப்போம். நேற்றைய தினம் உலகெங்கும் பல்வேறு நாடுகளில் வெவ்வேறு இடங்களில் மக்கள் ஒன்று கூடி நம் பாரத நாட்டின் பாரம்பரிய சொத்தான யோகாவை செய்து யோகா பற்றி ஒரு மாபெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார்கள். யோகாவை அவசியம் செய்துதான் ஆக வேண்டுமா என்றால், நான் கேட்கவிருக்கும் கேள்விகளுக்கு பதில் காணுங்கள். பின்னர் நீங்களே யோகா அவசியமா இல்லையா என்பதை உணர்வீர்கள். உங்கள் உடலின் ஆரோக்கியத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? உங்கள் உடல் நெகிழ்வு தன்மையோடு எந்த வலியும் வேதனையும் இல்லாமல் வளைந்து கொடுக்க வேண்டுமா? நோய் எதிர்ப்பாற்றல் உடலில் பெருகிக் கொண்டிருக்க வேண்டுமா? உங்களுடைய மனம் மன அழுத்தமின்றி அமைதியோடு எந்த சூழ்நிலையிலும் இருக்க விரும்புகிறீர்களா? மனதின் ஒருமுகத்தன்மை கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஆழ்ந்த உறக்கம் வேண்டுமா? வேண்டுமென்றால் நீங்கள் அவசியம் யோகா செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு கோபம், பயம், பதற்றம், கவலை போன்ற எதிர்மறை உணர்ச்சிகள் வரக்கூடாது என்று விரும்புகிறீர்களா? உடல் சோர்வு நீங்கி நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடனும் சுறுசுறுப்புடனும் இருக்க ஆசைப்படுகிறீர்களா? இவையெல்லாம் வேண்டுமென்றால் யோகா உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாக மாற வேண்டும். குறைவற்ற செல்வமாக விளங்கும் நோயற்ற வாழ்விற்கு ஆசைப்படுகிறீர்களா? எல்லோரோடும் நீங்களும் உங்கள் மீது மற்றவர்களும் அன்பையும் கருணையையும் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? ஆமென்றால் நீங்கள் யோகா பழகிக்கொள்ள வேண்டும். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மனவளக்கலை என்ற யோக முறையை நவீன காலத்திற்கேற்ப ஒழுங்குபடுத்தி வடிவமைத்து கொடுத்துள்ளார்கள். அது உடல், உயிர், மனம் ஆகிய மூன்றையும் தூய்மைப்படுத்தி மனிதனை மாமனிதனாக உயர்த்தும் ஒரு முழுமையான வாழ்க்கை நெறியாகும். யோகா என்பது உடலுக்கானது மட்டுமல்ல, மனதிற்குமானது. மனதின் வளம் உடலுக்கு உரம் சேர்க்கும். எனவே உடலுக்கு உடற்பயிற்சிகளை செய்வதைப் போல மனதிற்கும் தியானம் மற்றும் குணநல மேம்பாட்டு பயிற்சிகளை கொடுக்க வேண்டும். உடல் நல குறைகளை நம்மால் எளிதில் கண்டுபிடித்து விட முடியும். அவற்றை போக்கிக் கொள்ள முறையான மருத்துவம் மற்றும் பயிற்சிகளை மேற்கொள்வதால் சரிப்படுத்த முடிகிறது. ஆனால் மனதில் ஏற்படும் குறைபாடுகளை நம்மால் கண்டுபிடிக்க முடிவதில்லை. மன அழுத்தம், கவலை, பயம் போன்ற எதிர்மறை உணர்வுகள் மனதின் குறைபாட்டை பிரதிபலித்தாலும் அவற்றுக்கான காரணம் என்ன என்று கண்டு சரிசெய்ய நமக்கு யோகா ஒன்று மட்டும்தான் உதவியாக இருக்கிறது. மனதை அமைதியாக அதன் சமநிலை மாறாமல் வைத்து கொள்ள பழகினால் மனமும் உடலும் நலமாக இருக்கும். இந்த சமநிலை எப்போது தவறும் என்றால், மனம் மயக்க நிலையில் ஏற்கனவே செய்த செயல்கள் மூலம் அனுபவித்த இன்பங்களை அவை தேவையே இல்லாத போதும் செயற்கையாக விருப்பத்தை உருவாக்கி கொண்டு மீண்டும் மீண்டும் அதே செயல்களில் ஈடுபட்டு இன்பமே துன்பமாக மாறிவிடுகிறது. இது ஒரு பழக்கத்தின் சுழற்சி. இம்மாதிரி உணர்ச்சிவயப்பட்ட நிலையில் மனம் இயங்கும் போது அது பீட்டா அலை என்ற நிலையில் இயங்கும். ஒரு வினாடிக்கு 15 முதல் 40 வரையான சுழற்சி நிலை இது. இந்நிலையில் மனம் இயங்கும்போது மனம் உணர்ச்சிவயப்பட்ட நிலையில் இருக்கும். இதுவரை பெற்ற பழக்கங்களின் வழியிலேயே மனம் செயல்படும். நானே பெரியவன், எனக்குத்தான் எல்லாம் என்ற மனோபாவம் ஓங்கும். இந்த மனோபாவத்துடன் இயங்கும் மனிதனை விலங்கு மனிதன், அதாவது விலங்குகளின் தன்மையை கொண்ட மனிதன் என்று வேதாத்திரி மகரிஷி அழைக்கிறார். சிவபுராணத்தில் மாணிக்க வாசகர் விலங்கு மனம் என்று குறிப்பிடுகிறார். விலங்கு மனத்தால் விமலா என்று பாடுகிறார். இந்நிலையில் இருந்து மனிதன் மனிதனாகவும் மனிதன் மா மனிதனாகவும் வாழ வேண்டும் என்றால் பீட்டா அலையில் எல்லை கட்டி கொண்டு வினாடிக்கு 15 சுழலுக்கு மேல் இயங்கும் மனதின் அலையை உள்முகமாக திருப்பி வினாடிக்கு 8 முதல் 14 என்று குறைக்க வேண்டும். இந்த நிலையைத்தான் ஆல்ஃபா அலை என்று விஞ்ஞானம் கூறுகிறது. இப்படி மனதின் பயணத்தை உள்முகமாக திருப்பும் சாதனையை செய்வது தியானம் ஆகும்.

0: ஆல்பா நிலையில் மனம் இயங்கும்போது அதுவரை எல்லைக்குட்பட்டு செயல்பட்ட மனம் விரிந்து செயல்பட்டு தனது மன ஆற்றலை பெருக்கிக் கொள்கிறது. மனோதிடம் கூடுகிறது. தெய்வத்தன்மையான அன்பையும் கருணையையும் மனதிலே மிளிரச் செய்கிறது. இன்றைய காலகட்டத்தில் பரபரப்பான வாழ்க்கை முறை, மன அழுத்தம் மற்றும் தவறான உணவு பழக்க வழக்கங்களால் நம் உடல் மற்றும் மனம் இரண்டுமே பெரும் சவால்களை எதிர்கொள்கின்றன. இந்த சூழலில் யோகா என்பது ஒரு விருப்பத் தேர்வு அல்ல, அது கட்டாயம். ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக மிக அவசியம். நாள்தோறும் யோகா பயில்வோம், நோயற்ற வாழ்வு வாழ்வோம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். வாழ்க வளமுடன்.
1: யோகமும் மனித மாண்பும் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள்.
2: 7:38 நம்ம ஆகாஷ்மணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஷோ வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இப்ப நம்ம ஷோனோட பிகினிங்ல கேட்கப்பட்ட பொது அறிவுவினா, இந்தியாவில் முதன் முதலில் தோற்றுவிக்கப்பட்ட வங்கியினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதற்கு சரியான பதில் பேஸ்புக்ல அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் ராமகிருஷ்ணன், கொழுமம் கொண்டான் பகுதியிலிருந்து சங்கர ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரி, சிறுமுகை சவுடேஸ்வரி நகர் சங்கீதா மற்றும் குணசேகரன், சிங்கநல்லூர் ஜெய மனோகரன், சோமு கலைவாணி சிறுமுகை பகுதியில், அதனைத் தொடர்ந்து பாபு முள்ளக்காடு, கவிதா இளங்கோவன்.
3: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
4: பூமி மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையை பேண பறவைகள் இன்றியமையாதது. பறவைகள் இல்லாவிட்டால் பல காட்டு சூழலியல் அமைப்புகள் மற்றும் உணவு உற்பத்தி பாதிக்கப்படும். சுற்றுச்சூழல் அமைப்பில பறவைகளுடைய முக்கியத்துவம் என்னன்னா, பறவைகள் நமது சுற்றுப்புறத்தின் ஆரோக்கியத்தை பல வழிகளில் பராமரிக்கின்றது. மகரந்த சேர்க்கையை பொறுத்த அளவில் ஹம்மிங் பறவை மற்றும் தேன் சிட்டு போன்ற பறவைகள் வந்து மலர்கள்ல உள்ள தேனை உண்ணும் போது ஒரு பூவிலிருந்து மற்றொரு பூவிற்கு மகரந்த துகள்களை பரப்புகின்றது. இது தாவரங்களின் இனப்பெருக்கத்திற்கு மிகவும் உதவுது. விதை பரவல்ல பறவைகள் பழங்களை உண்டு அதோட எச்சம் மூலம் அல்லது சேகரிச்சு வைக்கிற விதைகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு எடுத்து சென்று புதிய மரங்கள் செடிகள் உருவாக்க உதவுது. பூச்சி கட்டுப்பாடுன்னு எடுத்துட்டா, பெரும்பாலான பறவைகள் தங்கள் குஞ்சுகளுக்கு தமக்கு உணவாக பூச்சிகள், புழுக்கள் மற்றும் எலிகளை உட்கொள்ளுது. இதனால விவசாய நிலங்களில் பயிர்களை சேதப்படுத்தும் பூச்சிகள் இயற்கையாகவே கட்டுப்படுத்தப்படுகின்றது. கழுகுகள் போன்ற சில பறவை இனங்கள் இறந்த விலங்குகளின் உடல்களை கொண்டு சூழலில் துர்நாற்றம் மற்றும் நோய்கள் பரவுவதை தடுக்குது. இப்படி பல விதங்கள்ல பறவைகள் மனிதர்களுக்கு பல நன்மைகளை செய்யுது. இப்படிப்பட்ட பறவைகளை நாம் எப்படி பேணணும்னா, பறவைகள் கூடு கட்டவும் இளைப்பாறவும் நம்மளுடைய சுற்றுப்புறத்துல அதிக மரங்களை வளர்க்கலாம். கோடை காலத்துல பறவைகள் தாகத்தை தணிக்க மொட்டமாடியிலோ அல்லது மரத்தடியிலோ ஒரு பாத்திரத்துல தண்ணீர் மற்றும் தானியங்களை கூட வைக்கலாம். மனித இனத்துக்கு பயன்படும் பறவைகளை நாமும் பாதுகாப்போம்.
2: நேயர்களே, உங்கள் கவனத்திற்கு இன்று காலை 9 மணிக்கு பத்ம விருது பெறும் SKM மயிலானந்தம் அவர்களின் பாட்காஸ்ட், இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் ஆரோக்கியமே ஆனந்தம் சிறப்பு குழந்தையர் நல மருத்துவர் டாக்டர் பானுமதி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.

கேட்ட பாடல் கடல் மீன்கள் படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் பி ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். நம்ம நிகழ்ச்சியில கேட்கப்பட்ட பொது அறிவு வினாவிற்கு இப்ப சரியான பதில் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தலாம். கோணமலையிலிருந்து ஆனந்தன், அதனை தொடர்ந்து வெள்ளாம்பட்டி சிவகுமார், புவனேஸ்வரி சிபு, சோமாஸ் கந்தமூர்த்தி, குகன் நஞ்சுண்டாபுரம், வி பிரபு ராஜபாளையம், அவினாசி பிரபு தேவி ஸ்ரீசாய், வி ஐயனார் முதுகுடி, கோவை மேட்டுப்பாளையம் ஜோதி, ரமேஷ் வீரதுரை அரியலூர், சண்முகசுந்தரம் விநாயகபுரம் கோவை, திருப்பூர் மகேஸ்வரி மற்றும் ராஜேந்திரன், அன்பு ராணி சென்னை அல்லிநகரம், மகாதேவன் பெரம்பலூர், பீடம்பள்ளி வாசுதேவன், பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், பிரேமா வெள்ளியங்கிரி கருமத்தம்பட்டி, சண்முகசுந்தரம் ராஜேஸ்வரி தெக்கலூர் ஏரிப்பாளையம், கலை மற்றும் ஹேமா சண்முகம் கஞ்சப்பள்ளி, வெள்ளிக்குப்பம்பாளையம் சங்கரேஸ்வரன், மஞ்சுளா தர்ஷன் மற்றும் கீதா.

0: கேட்ட பாடல் உயிரை உனக்காக படத்திலிருந்து. லக்ஷ்மிகாந்த் பியாரிலால், இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் எம் ஜி வல்லபன். ஏழு மணி 53 நிமிஷத்தில் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஷோ வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நம்ம நிகழ்ச்சியில கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் தங்கவேல் மற்றும் லோகு கண்ணப்பன் அனுப்பியிருக்காங்க. அதனை தொடர்ந்து முல்லை நகர் ரகுராமன், கே என் பாளையம் பேச்சுமுத்து, சிங்கநல்லூர் ஜெயலட்சுமி மற்றும் மனோகரன், ரமண முதலி புதூர் சுதாகர் மற்றும் ஜீவா, கவுண்டம்பாளையம் லாவண்யா, சேனாதிபதி கனியூர், பாஸ்கர் ராஜ், ஷீலா போத்தனூர் பகுதியிலிருந்து, என் பார்வதி கணபதி தொட்டம்பாளையம், கோகிலா பழனிசாமி, அதனைத் தொடர்ந்து ரெட்ஃபீல்ட்ஸ் மனோ மற்றும் கிரிஷ்.
1: பட்டு வண்ண சேலைக்காரி எனை தொட்டு வந்த சொந்தக்காரி, ஒரு பெண்ணிடத்தில் என்ன என்ன புதுமை,

கேட்ட பாடல் எங்கேயோ கேட்ட குரல் படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் மலேசியா வாசுதேவன் பாடியது. பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம். நம்ம ஷோனோட பிகினிங்ல கேட்கப்பட்ட பொது அறிவுனா, இந்தியாவில் முதன் முதலில் தோற்றுவிக்கப்பட்ட வங்கியினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதற்கு சரியான பதில் நம்ம நிறைவு பகுதியில் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அறந்தாங்கி, விஸ்வம், சண்முக சுந்தரம், ரமண முதலி புதூர், ராயப்பன், ரெஜி, ஜெஃப்ரி மற்றும் ரீனா, கேஜி சாவடி கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து, மணக்கடவு, கார்த்திக், கீதாஞ்சலி, ஸ்ரீனிகா மற்றும் அத்விக், கஞ்சம்பட்டி, சண்முகானந்தம், கணபதி, மீரா, சே நடராஜ், சாந்தி, புண்ணே கவுண்டனூர், ராதிகா, லக்ஷன், சஷ்வந்த், பிரணீதன், முத்துக்குமார் இவங்க வெள்ளிக்குப்பம் பாளையம் பகுதியிலிருந்து, கண்ணையன், ராமசாமி கஞ்சம்பட்டி பகுதியிலிருந்து, ஜெயபால், ஈச்சனாரி, போத்தனூர், ரயில் ரங்கன் இவங்கெல்லாம் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அந்த பதில் என்ன, சரியான பதில்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் முதன் முதலில் தோற்றுவிக்கப்பட்ட வங்கியினுடைய பெயர் பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். இந்தியாவில் முதன் முதலில் தோற்றுவிக்கப்பட்ட வங்கியினுடைய பெயர் பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். இது 1770 தோற்றுவிக்கப்பட்டது. நம்ம வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, இதோட நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறது உங்க ஆர்ஜி பிரபுகுமார். அண்ட் தொடர்ந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஷோவை கண்டினியூ பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க ஆர்ஜி சுதா பிரியா. நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு பத்ம விருது பெறும் எஸ் கே எம் மயிலானந்தம் அவர்கள் பாட்காஸ்ட். இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் ஆரோக்கியமே ஆனந்தம் சிறப்பு குழந்தையர் நல மருத்துவர் டாக்டர் பானுமதி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம் தொடரும்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் புதிய கட்டிடத்திற்கு புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன் எப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 2 ஆண்டுகளில் மேற்கொண்ட சாதனைகள் குறித்து அனைத்து துறைகளின் சார்பிலும் அறிக்கை வெளியிடப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களின் முன்னேற்றமும் அவசியமானது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் நேற்று சுமூகமாக நடைபெற்றதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அம்மோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு அதி உயர் சிகிச்சை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் நலன் தொடர்பான விதிகள் மீறப்பட்டதா என்பது குறித்து துறை ரீதியான விசாரணை நடைபெறுவதாகவும் அந்த தொழிற்சாலையை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு MRI ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல்

0: செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கலிபோர்னியாவில் நேற்று நடைபெற்ற ஈரான் பெல்ஜியம் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. இனி தொடர்ந்து கேட்கலாம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே சுதாபிரியா.

கேட்டு பாடல். நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடியது. பாடலுக்கு இசை தேவா, பாடல் ஆசிரியர் பழனி பாரதி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட்.

0: கேட்டு பாடல். நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடியது. பாடலுக்கு இசை தேவா, பாடல் ஆசிரியர் பழனி பாரதி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நேரம் 8:54. சென்னை ஐஐடியோட ஆராய்ச்சியாளர்கள் மனித மூளையோட கட்டமைப்பை உயிரணு அளவுல மிக துல்லியமாக படம் பிடித்து கூகுள் மேப் மாதிரி ஒரு டிஜிட்டல் வரைபடத்தை உருவாக்கி ரொம்ப பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க. சமீபத்துல சென்னை ஐஐடி வளாகத்துல நடந்த ஒரு கருத்தரங்கில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மற்றும் புதிய தரவுகள் வெளியிடப்பட்டுச்சு. அதாவது மனித மூளையோட அடிப்பகுதியான மூளைத்தண்டு பகுதியை 3D தொழில்நுட்பத்தில் அணு அணுவாக நல்லா படம் பிடிச்சு அதற்கு ஆங்கர் அப்படின்னு சொல்லி பெயரிட்டிருக்காங்க. நம்ம எப்படி கூகுள் மேப்பில் உலக வரைபடத்தை பார்த்து அப்படியே குறிப்பிட்ட தெரு, வீடு, கதவு இப்படின்னு சொல்லி நம்ம ஜூம் பண்ணி பார்க்க முடியுமோ, அதே மாதிரி இந்த ஆங்கர் வரைபடத்துலேயும் நம்ம மூளையோட வரைபடத்தை நம்ம காண முடியுமா?
1: ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 741 88 7411.

0: கேட்டபாடு தேடினேன் வந்தது திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் பவதாரணி பாடியது. பாடலுக்கு இசை சிற்பி பாடல் ஆசிரியர் பழனி பாரதி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி இன்று மதியம் மணி 3:30 ஒலிபரப்பாகும். நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு ஆரோக்கியமே ஆனந்தம் சிறப்பு குழந்தையர் நல மருத்துவர் டாக்டர் பானுமதி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Saira Mujtaba. The headlines. Prime Minister Narendra Modi says strong maritime capability is deciding factor for a country's economic and strategic influence and India is preparing for it. President Draupadi Murmu visits Kuno National Park in Madhya Pradesh, reviews progress of Project Cheetah. India to host 2-day meeting of BRICS National Security Advisors in New Delhi today. National Testing Agency to commence UGC NET June 2026 examination from today. US Vice President J.D. Vance says Iran talks making progress as delegations meet in Switzerland. And in men's hockey, India beat Netherlands 3-2 in the last match of FIH Pro League Rotterdam leg. And now the news in detail. Prime Minister Narendra Modi has said that a strong maritime capability is the deciding factor for a country's economic and strategic influence, and India is preparing for it. He said a country with maritime capabilities is strong and has more economic and strategic influence.
2: भारत आज अपने पूरे maritime ecosystem को सशक्त बना रहा है. इसलिए आज भारत अपने बंदरगाहों का आधुनिकीकरण कर रहा है. नई क्षमता तैयार कर रहा है, नई कनेक्टिविटी बना रहा है, नदी जल मार्गों का विस्तार कर रहा है, मल्टी मॉडल लॉजिस्टिक नेटवर्क विकसित कर रहा है, सागरमाला जैसे अभियान इसी व्यापक सोच का हिस्सा है.
1: Prime Minister Modi made these remarks after commissioning 3 indigenously built Indian Navy platforms, INS Dhunagiri, INS Sanshodhak and INS Agra at the Shyama Prasad Mukherjee Port in Kolkata yesterday. Designed by the Navy's Warship Design Bureau and built by Garden Reach Shipbuilders and Engineers, the vessels are intended to strengthen combat operations, hydrographic surveying and anti-submarine warfare.
2: जब समुद्री विरासत की बात होती है तो बंगाल का नाम स्वाभाविक रूप से सामने आता है. यह भारत के समुद्री संपर्कों की भी महत्वपूर्ण

0: ability. He further defended Washington's role in seeking to end the conflict, saying the United States had played a leading role in efforts to reduce tensions and support peace initiatives in recent months. Meanwhile, the outcome of the talks is being closely watched by regional and international stakeholders amid efforts to revive diplomacy with Tehran and prevent a wider conflict in West Asia. With Mayur's report, Jigyasa Pandey, Akashwani News, Delhi.
1: On to sports now. In men's hockey, India defeated Netherlands 3-2 in the last match of FIH Pro League Rotterdam leg yesterday. Jugrat Singh, Abhishek and Rajinder Singh scored the goals, helping India register their second win of the leg against the Dutch side. And now for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
2: Thank you, Saira. Papers have widely noticed the observance of the International Day of Yoga, along with fresh developments in the US-Iran talks. The Statesman writes, PM leads International Yoga Day celebrations, says yoga has unique power to unite nations. The Hindu carries a beautiful picture of army personnel taking part in a yoga session in Ladakh with the picturesque Himalayas in the background. NEET re-exam, government passes litmus test, writes the Pioneer. India-US to hold trade talks this week to finalize inter-impact, reports the Statesman. The Hindu in its editorial Just Shoots writes, DNA tests for paternity allowed as a last resort must not violate other rights. And finally, the Indian Express writes, IIT Bombay finds a new way to lower LDL cholesterol, adding researchers stop bad fat from reaching liver cells that release it into the blood. And with that, it's back to you, Saira.
1: Thanks, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Modi says strong maritime capability is deciding factor for a country's economic and strategic influence, and India is preparing for it. President Draupadi Murmu visits Kuno National Park in Madhya Pradesh, reviews progress of Project Cheetah. India to host two-day meeting of BRICS National Security Advisors in New Delhi today. National Testing Agency to commence UGC NET June 2026 examination from today. U.S. Vice President J.D. Vance says Iran talks making progress as delegations meet in Switzerland. And in men's hockey, India beat Netherlands 3-2 in the last match of FIH Pro League Rotterdam leg. And with that, we end the morning news. Have a great day.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. இனி தொடர்ந்து கேட்கலாம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. கனடாவில் இருக்கிற ராயல் ஒன்டாரியோ அருங்காட்சியகத்தோட சேகரிப்பில் இடம்பெற்றிருக்கிற NWA 8171 அப்படிங்கிற செவ்வாய் விண்கலோட ஒரு சிறிய துண்டை சர்வதேச விஞ்ஞானிகள் குழு பகுப்பாய்வு செஞ்சிருக்காங்க. அப்போ என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, வரலாற்றிலேயே முதன்முறையாக புதிய பாறை வடிவம் ஒன்றையும் கூடவே கார்னெட் அப்படிங்கிற கனிமத்தையும் ஆராய்ச்சியாளர்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடையாளம் கண்டிருக்காங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வேதியியல் மதிப்பீடுகள் அசாதாரணமாக இவங்களுக்கு தெரிஞ்சதுனால லேசர் கருவிகள் மற்றும் எலக்ட்ரான் நுண்ணோக்கியை பயன்படுத்தி உன்னிப்பா இவங்க ஆராய்ச்சி நடத்தினாங்க. இதுல பண்டைய எகிப்தியர்கள், ரோமானியர்கள் மற்றும் விக்டோரியன் காலத்தினரிடையே பிரபலமாக இருந்த அடர் சிவப்பு நிற ரத்தினக்கல்லான கார்னெட் வந்து இங்கே, அதாவது செவ்வாய் கிரகத்தோட இந்த துண்டுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆய்வில் பங்கேற்ற பேராசிரியர்கள் குழு, இந்த கண்டுபிடிப்புகள் செவ்வாய் கிரகத்தோட புவியியல் குறித்த புதிய பரிணாமத்தை நமக்கு தருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து செவ்வாய் கிரகம் அப்படிங்கறது நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு இடம் தான், ஆனா அதுல இருக்கிற ஒரு சின்ன பாறை துண்டு எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது பண்டைய காலத்துல பயன்படுத்தின அந்த கற்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கிறது நிறைய வியப்பையும் கூடவே வந்து புதிய பரிணாமத்தையும் தந்திருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க.

கேட்ட பாடல் ஆஹா திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் கே சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை தேவா, பாடலாசிரியர் வாசன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நேரம் 8:36:44. ஆஸ்டினில் இருக்கிற டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தோட பொறியாளர்கள் காற்றிலிருந்து நேரடியாக சுத்தமான குடிநீரை பிரித்தெடுக்கும் திறன் கொண்ட ஒரு அணியக்கூடிய ஜாக்கெட் ஒன்றை வெற்றிகரமாக உருவாக்கி இருக்காங்க. எப்படி நம்ம போடுற அந்த ஜாக்கெட் வந்து எப்படி அதை பிரித்தெடுக்கும் தண்ணீரை அப்படின்னு சொல்லி கேட்டா, உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாத பகுதிகளில் செயல்படும் மலையேறுபவர்கள், முகாமில் தங்குறவங்க, விவசாய தொழிலாளர்கள், அவசர கால மீட்பு பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் இது தேவைப்படும் அப்படிங்கறதுக்காக இதை தயாரிச்சிருக்காங்க. பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நீர் ஆதாரத்தை வழங்குவதுதான் இந்த புதுமையான தொழில்நுட்பத்தோட நோக்கமா இருந்துட்டு இருக்கு. இதுல இருக்கிற ஒரு துணி என்ன பண்ணும் அப்படின்னா, ஈரப்பதத்தை சேகரித்து அதை பிரிக்கக்கூடிய பாகங்களுக்கு அனுப்புமா. இந்த பாகங்கள் மடிக்கக்கூடிய ஒரு சேகரிப்பான்ல வைக்கப்பட்டு நீரை வெளியேற்றுவதற்காக சூடுபடுத்தப்படுது. ஈரப்பதத்தோட அளவை பொறுத்து இந்த ஜாக்கெட் ஒரு நாளைக்கு 400 முதல் 900 மில்லி லிட்டர்

எடுக்கப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க புதைப்படுவ கண்டுபிடிப்பு அந்த பகுதியோட பண்டைய கடல்சார் சூழலமைப்பை எடுத்துக்காட்டுது. மேலும் இன்றைய பரிபாடா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அடங்கிய இந்த இரண்டு பகுதிகளுமே ஆழமற்ற கடல்களில் மூழ்கியிருந்தது அப்படிங்கிறதையும் இது வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கு. சுமார் 15 மில்லியன் ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படும் இந்த புதைப்படிவும் குறிப்பிடத்தக்க பல்லுயிர் பெருக்கம் மற்றும் காலநிலை மாற்றங்களுக்கு பெயர் பெற்ற மியோசீன் சகாப்தத்தை சேர்ந்தது அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. இந்த கண்டுபிடிப்பு இன்றைய பரிபாடா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளோட பெரும்பகுதிகள் ஒரு காலத்துல ஆழமற்ற கடலுக்கு அடியில மூழ்கியிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு புதிய ஒரு தகவலை கொடுத்திருக்கு.

கேட்ட பாடல் திருமலை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா மோகன் பாடியது. பாடலுக்கு இசை வித்யாசாகர், பாடலாசிரியர் அறிவுமதி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நேரம் 8:42:31. ஒரிசாவோட மயூர் பஞ்ச் மாவட்டத்தில் இருக்கிற பரிபாடா நகரில் கண்ட

0: கேட்ட பாடல் சமுத்திரம் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் சுஜாதா மோகன் பாடியது. பாடலுக்கு இசை தேவா, பாடலாசிரியர் ப விஜய். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
0: நேர்களே, இன்று மதியம் 2:30 ஒரு புறத்தலை நிகழ்ச்சியில நாள்பட்ட வலிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கோயம்புத்தூர் மயக்க மருத்துவ வழி மேலாண்மை மற்றும் முதுகுத்தண்டு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகரன் ராமசாமி அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேரம் 8:50.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். வந்து கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் அவர் அப்படி சொல்லியிருந்தா அதில் ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். வர்றதுக்கு முன்னாடியே வாழ்க்கை வெறுத்து போச்சுன்னு சொல்லிட்டு வர்றார். என்ன சார் விஷயம்னு விசாரித்தோம். எங்கள் வீட்டில் தினம் 3 வேளையும் ஒரே மாதிரி சாப்பாடு சார், வித்தியாசமே கிடையாது. இப்படியே 3 மாசமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், அதை விட பட்னி கடந்து செத்துடலாம்னு தோணுது அப்படின்னார். ஒரு பெரியவர் சொன்ன தத்துவத்தை சொல்கிறதுக்கு ஆள் கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒருத்தர் கிடைச்சிட்டார், விட்டுள்ளாமா உடனே அவரை உட்கார வச்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதாவது நாம் அனுபவிக்கிற உணர்வுகளில் களிப்பு, மகிழ்வு, ஆனந்தம், இது 3க்கும் 1க்கு 1 வித்தியாசம் உண்டு. மேம்போக்காக பார்க்கறதுக்கு இது 3 1 மாதிரி தோணும், ஆனால் அது அப்படி இல்லை. களிப்புங்கிறது உடம்பை பொறுத்தது, மகிழ்வுங்கிறது மனசை பொறுத்தது, ஆனந்தம்ங்கிறது ஆன்மாவை பொறுத்தது. இப்படி இந்த 3 வகையான அந்த சுவைப்புகளின் தன்மையும் வேறு வேறு. இப்போ முதல்ல களிப்புங்கிறத எடுத்துக்குவோம். நம்ம புலன்களுக்கு களிப்பை தரக்கூடிய பொருள்களுக்கு சில விசேஷ குணம் உண்டு. அது எப்படின்னா சீக்கிரமே சலிப்பு உண்டு பண்ணும். ஒருத்தர் அந்த பொருளை எடுத்துக்கிட்டால் அது இன்னொருத்தருக்கு குறைஞ்சிரும். உணவு, உடை, இதெல்லாம் வந்து களிப்பை தரக்கூடிய பொருள்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாப்பாட்டு மேசையில் ஒரு பாத்திரத்தில் 10 இட்லி இருக்குது. அதில் 2 இட்லியை நம்ம தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்றோம். நாம் சாப்பிட்ட அந்த இட்லி நிச்சயமாக எதிரில் உட்காந்துருக்கிறவருக்கு இல்லை, அவருக்கு உபயோகப்படாது. நாம் சாப்பிட்ட அதே இட்லியை அவரும் சாப்பிட முடியாது, அவர் வேறு தான் எடுத்து வச்சுக்கணும். அது மாதிரி நாம் ஒரு சட்டையை எடுத்து போட்டுக்கிறோம், அதே சட்டையை அதே நேரத்தில் இன்னொருத்தர் போட்டுக்க முடியாது. புலன்களுக்கு களிப்பை தரக்கூடிய இது மாதிரி பொருள்கள்லாம் முதல் தடவை நமக்கு கொடுக்குற கழிப்பை 2வது தடவையும் கொடுக்காது, 3வது தடவை இன்னும் குறையும், கடைசியில் வெறுப்பாகவும் மாறிடும். ஒவ்வொன்றா இட்லியை தொடர்ந்து சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, முதல் இட்லி தரக்கூடிய சுவையை 30வது இட்லி தராது. முதல் தடவை புது

0: சட்டையை போட்டுக்கிறப்போ நமக்கு இருக்கிற களிப்பு, அதே சட்டையை வந்து 100வது தடவையாக போட்டுக்கிறோம்னு வைங்க, அப்போ இருக்குமா? இருக்காது. இதுதான் களிப்பு. அதாவது சீக்கிரமே சலிப்பை தரக்கூடியது. ஒருத்தர் எடுத்துக்கிட்டால் இன்னொருத்தருக்கு குறைஞ்சி போகக்கூடியது. ஆனால் மகிழ்ச்சிங்கிறது அப்படி இல்லை. ஒருத்தர் அனுபவிக்கிறதுனால இன்னொருத்தருக்கு குறைஞ்சி போகாது. இப்போ காலையில் சூரியன் உதயம் ஆகிறத பார்த்து சந்தோஷப்படுறோம், அதையே இன்னொருத்தரும் பார்த்து சந்தோஷப்படலாம். ஒரு நல்ல சங்கீதத்தை கேட்குறோம், ஒரு அழகான ஓவியத்தை ரசிக்கிறோம், நீங்கள் ரசிக்கிற அதே நேரத்தில் இன்னொருத்தரும் அதை ரசிக்கலாம். அதனால் அது குறைஞ்சி போகிறதில்ல. இது மகிழ்வு. ஆனால் ஒன்று, ஒரே பாடலை வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தால் கடைசியில் அலுப்பு தட்டும். அதாவது மகிழ்வுங்கிறது எப்படின்னா, மற்றவங்களோட பகிர்ந்து கொள்கிறதுனால குறையாது. ஆனால் ஒரே பொருள் மீண்டும் மீண்டும் வந்து அனுபவிப்பை தர்றப்போ முதல்ல மகிழ்வு அதிகரித்து அதுக்கப்புறம் அது மங்கி மறைஞ்சி போயிடும். இதுதான் அந்த மகிழ்ச்சி, மகிழ்வுங்கிறதுக்கு இலக்கணம். சரி, இப்போ மூணாவதாக சுகம் தரக்கூடிய ஆனந்தம்ங்கிறது எப்படின்னா, இது நமக்கு உள்ளே இருந்து சுரக்கிறது. மனசு வந்து சலனங்கள்லேருந்து விடுபடுறப்போ இந்த ஆனந்தம் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து நிலையான சுகம், ஆத்ம சுகம். கழிப்பிலிருந்து மகிழ்வுக்கும், மகிழ்விலிருந்து ஆனந்தத்துக்கும் செல்கிறது தான் மனிதன் நடத்த வேண்டிய முக்கியமான பயணம். இவ்வளவு விஷயத்தையும் கேட்டுட்டு இந்த காலத்து பையன் ஒருத்தன் வந்தான். சார், இப்போ நீங்கள் ஒரு சாப்பாட்டு மேசையில் ஒரு 10 இட்லி வைக்கிறீங்க, என்ன உட்கார வைங்க, எதிரில் இன்னொருத்தனை வந்து உட்கார வைங்க, நான் வந்து களிப்பு மகிழ்வுலாம் தாண்டி நேரடியாக ஆனந்தத்துக்கு பயணம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா, ஒன்றும் புரியல அவன் சொன்னது. அது எப்படி அப்படி என்ன பண்ணுவ நீ அப்படின்னு சொல்லி கேட்டோம் ஆச்சரியமாக. 2 இட்லி சாப்பிட்டா தானே சார் களிப்பு, நான் 10 இட்லியும் மொத்தமாக சாப்பிட்ருவேன், அடுத்தவனுக்கு எதுவும் கிடைக்காது, அவனுக்கு கிடைக்காதபடி நாமே சாப்பிட்டுடுறோம்ல, அதுதானே நமக்கு ஆனந்தம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறான்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் புதிய கட்டிடத்திற்கு புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களின் முன்னேற்றமும் அவசியமானது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜயின் பிறந்த தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் நேற்று சுமூகமாக நடைபெற்றதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அம்மோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தொழிலாளர் நலன் தொடர்பான விதிகள் மீறப்பட்டதா என்பது குறித்து துறை ரீதியான விசாரணை நடைபெறுவதாகவும் அந்த தொழிற்சாலையை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். கோவை, சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கலிபோர்னியாவில் நேற்று நடைபெற்ற ஈரான் பெல்ஜியம் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள். நிலையத்தில் நேரம் 9:02.

0: கேட்ட பாடல் ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் அமரன் படத்திலிருந்து.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
3: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
4: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.
0: ஒன்பது மணி 18 நிமிஷத்துல நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க

கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணிச்சாரல். வேளாண் பல்கலைக்கழகத்தில் நெல்லிக்காயிலிருந்து பல்வேறு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்க பயிற்சி அளிக்கப்பட இருக்கு. வரும் 23 மற்றும் 24 தேதிகளில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடக்கும் இந்த பயிற்சியில் நெல்லி பானங்கள், பழரச பானம் மற்றும் தயார் நிலை பானம், நெல்லி ஜாம், தேன் நெல்லி, நெல்லி மிட்டாய், நெல்லி கேண்டி மற்றும் பொடி ஆகியவை தயாரிக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதற்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு 9488518268 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். கைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 9488518268 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.

0: இப்போ நீங்கள் கேட்டு ரசித்த இந்த பாடல் ஜிவி பிரகாஷ்குமாரின் இசையில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்திலிருந்து.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: நேயர்களே, உங்கள் கவனத்திற்கு இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் ஆரோக்கியமே ஆனந்தம் சிறப்பு குழந்தையர் நல மருத்துவர் டாக்டர் பானுமதி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம்.
1: ரெடியா மாமே?

அனிருத் ரவிச்சந்திரனுடைய மியூசிக்ல நீங்க கேட்ட இந்த பாடல் குட் பேட் அக்லி படத்திலிருந்து. மாநகராட்சி பள்ளி மாணவர்களினுடைய திறமையை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் மாதந்தோறும் மாணவர் திறன் மலர் வந்து வெளியிடப்பட்டிருக்குது. அதாவது மாணவர்களினுடைய மொபைல் ஃபோன், டிவி இதிலையெல்லாம் மூழ்காமல் அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர மாணவர் இதழ் வெளியிட கடந்த கல்வியாண்டில் வந்து திட்டமிட்டிருந்திருக்காங்க. இதில் வந்து மாணவர்களுடைய அறிவியல் ப்ராஜெக்டுகள், கட்டுரைகள், ஓவியங்கள், புதிய முயற்சிகள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி மாநகராட்சி கல்வி பிரிவினுடைய அதிகாரி சொல்லியிருக்காங்க.

0: கேட்டு ரசித்த இந்த பாடலை அருமனோட மியூசிக் கம்போஷன்ல எந்திரன் 2.0 படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் மற்றும் சாஷா திரிபாதியினுடைய வாய்ஸ்ல இந்த பாடல் உங்களுக்காக நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இது சிறுவாணி சரல்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: நேயர்களே, உங்கள் கவனத்திற்கு இன்று மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் நாள்பட்ட வழிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கோயம்புத்தூர் மயக்க மருத்துவம் வலி மேலாண்மை மற்றும் முதுகுத்தண்டு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகரன் ராமசாமி அவர்கள்.

கேட்டு ரசித்த இந்த பாடல் ஸ்கெச் படத்திலிருந்து தமிழனுடைய இசையில விக்ரம் பாடியது. நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இன்று மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.

0: கேட்ட பாடல் சேதுபதி படத்திலிருந்து.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா ஆங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
2: 9940938335
1: அல்லது
2: 8222649459
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
2: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

9:50 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டு ரசித்த இந்த பாடல் பீஸ்ட் படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரனுடைய மியூசிக் கம்போசிஷன்ல ஜோனிடா காந்தி மற்றும் அனிருத் ரவிச்சந்தர் பாடியது. நேயர்களே, இன்று 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியின் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் தடிமர அரசன் தேக்கு என்னும் தலைப்பிலான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.

நீங்க கேட்டு ரசித்த இந்த பாடல் அண்ணாத்திய படத்திலிருந்து டிமானோட இயசியில் சித் ஸ்ரீராம் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடினது நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான பாடல் உங்களுக்காக.

0: நம்ம சிறுவணிச்சாரல் நிகழ்ச்சியில் இப்ப நீங்க கேட்டு ரசித்த இந்த ஒரு நிறைவான ஒரு பாடல் வாரிசு படத்திலிருந்து.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
0: நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் ஆரோக்கியமே ஆனந்தம் சிறப்பு குழந்தையர் நல மருத்துவர் டாக்டர் பானுமதி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்திச் சுருக்கம் தொடரும்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் புதிய கட்டிடத்திற்கு புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களின் முன்னேற்றமும் அவசியமானது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜயின் பிறந்த தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனர். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் நேற்று சுமூகமாக நடைபெற்றதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே தனியார் தொழிற்சாலையில் அமோனியா கசிவால் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த விபத்து குறித்து சட்டப்பேரவையில் மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் அவை விதி எண் 110 கீழ் இன்று விளக்கம் அளித்தார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரலையில் ஒலிபரப்பப்படுவதால் உறுப்பினர்கள் மிகுந்த கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை, சிவகங்கை உள்ளிட்ட 5 உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கலிபோர்னியாவில் நேற்று நடைபெற்ற ஈரான் பெல்ஜியம் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில நேயர்களோட விருப்ப பாடல்களும் கேட்கவிருக்கும். நேயர்கள் விருப்ப பாடல்களை வாட்ஸ்அப்ல நீங்க எங்களுக்கு அனுப்பலாம். நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நேரம் 10:07:33. இன்னைக்கு நிகழ்ச்சியில நேயர்களோட விருப்ப பாடல்கள் நாம் கேட்கவிருக்கும். நேயர்கள் விருப்ப பாடல்களை வாட்ஸ்அப்ல எங்களுக்கு நீங்க அனுப்பலாம். நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன். அவர் விரும்பி கேட்ட பாட்டு புலிவால் படத்திலிருந்து.

0: என்றும் நீங்கள்
1: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டி வந்துருமோன்னு பயமா இருக்கு.
2: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
4: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி இன்று மதியம் மணி 3:30 ஒலிபரப்பாகும். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு ஹிதேந்திர தாஸ், அஸ்ஸாம்ல இருந்து கேட்டிருக்காரு. அவர் விரும்பி கேட்ட பாட்டு ரெமோ படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நேரம் 10:18:55. நிகழ்ச்சியில அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க ஐஸ்வர்யா ஆனந்த் ஃப்ரம் கோவை புதூர்ல இருந்து. அவங்க விரும்பி கேட்ட பாட்டு சாமுராய் படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. வித்துல் ஊட்டில இருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. இவர் விரும்பி கேட்ட பாட்டு மீசைய முறுக்கு படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி. இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில நேயர்களோட விருப்ப பாடல்கள்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில வந்து நேயர்கள் உங்களோட விருப்ப பாடல்களை எங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. நமது ஆகாஷ்வாணி

மதுரை எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பெருமாநல்லூர் பகுதியிலிருந்து ஏ எம் மல்லிகா, இவங்க விரும்பி கேட்ட பாட்டு பீமா படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நேரம் 10:33:44 நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு கந்தசாமி. இவர் காந்திபுரம் பகுதியிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. இவர் விரும்பி கேட்ட பாட்டு காஞ்சனா படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ் நேயர்களே. இன்று நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம் சிறப்பு குழந்தைய நல மருத்துவர் டாக்டர் பானுமதி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறவரு விஜய் ஆனந்த் சூலூர்ல இருந்து கேட்டிருக்காரு. அவர் விரும்பி கேட்ட பாட்டு அங்காடி திரு படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி. இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க திருப்பூர் அம்பிகா தேவி, சண்முக சுந்தரம், ஜெயந்தி, ரம்யா. இவங்க விரும்பி கேட்ட பாட்டு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியோட நிறைவான பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சங்கனூர்ல இருந்து பவானி ஸ்ரீ. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா.

0: வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களின் முன்னேற்றமும் அவசியமானது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜயின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் முதலமைச்சருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் நேற்று சுமூகமாக நடைபெற்றதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மூத்துக்கோட்டை அருகே தனியார் தொழிற்சாலையில் அமோனியா கசிவால் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த விபத்து குறித்து சட்டப்பேரவையில் மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் அவை விதி 110 கீழ் இன்று விளக்கம் அளித்தார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். புதிய காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். கோவை, சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் எகிப்ட் 3-1 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள். 11:02 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீங்க கேட்டு ரசிக்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர். இன்றைய நேயர் நிகழ்ச்சியை இன்று அலங்கரிப்பவர் பூபதி ராஜேந்திரன் மூக்கனூர். வணக்கம் பூபதி ராஜேந்திரன், நலமா இருக்கீங்களா?
2: வணக்கம் சார், நலமா இருக்கங்க. நீங்க நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப நலமா இருக்கும். இன்னைக்கு வந்து இன்றைய நேயர் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்க அன்போட வரவேற்கிறோம். நீங்க வந்து மூக்கனூர் பகுதியில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் மூக்கனூர் பகுதியில கைத்தறி நெசவாளரா இருக்கேன் சார்.
1: ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க எத்தனை ஆண்டு காலம் நம்மளுடைய எஃப்எம் கேட்டு இருக்கீங்க?
2: நான் ஒரு 10-12 காலமாக நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சார்.
1: ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு உங்களுடைய விருப்ப பாடல்களினுடைய தேர்வு என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க, நம்ம நேயர்களோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கேட்போம்.
2: முதல் பாடல் சார், இன்னைக்கு வந்து என்னுடைய பெண், என்னுடைய மகள் முதல் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அவங்களுக்காக அபியும் நானும் படத்துல இருந்து வா வா என் தேவதையை.
1: கண்டிப்பா வாழ்த்துக்களோட அந்த பாடலை போட்டுடலாம்.
2: ரெண்டாவது பாடல், நிலாவே வா நீ காற்று நான் மரம். இந்த பாடல் தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்காக.
1: ஓகே, இன்னும் அடுத்த பாடல்கள் சொல்லுங்க.
2: நந்தா, நந்தா படத்திலிருந்து முன்பணியா, சச்சின் படத்திலிருந்து கண்மூடி திறக்கும் போது, பிதாமகன் படத்தில்

0: இருந்து இளங்காற்று வீசுதி, பூவே பூவே உனக்காக படத்துல இருந்து சொல்லாமலே யார் பார்த்தது.
1: ஓகே, இந்த ஆறு பாடல்களினுடைய தொகுப்பு எதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு?
0: இது வந்து முதல் பாடல் வந்து என்னுடைய மகளுக்காக அந்த பாடலுங்க சார்.
1: ஓகே, மற்ற பாடல்கள் எல்லாமே வந்து
0: மற்ற பாடல் வந்து தளபதி ரசிகன், அது இல்லாமல் இந்த நந்தாவில் அந்த முன்பணியா பிதாமன் பாட்டு வந்து ரொம்ப பிடிக்குங்க.
1: கண்டிப்பாக உங்களுக்காக எல்லா பாடலும் நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம். இன்னைக்கு நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் இன்று ஒரு சிறப்பு விருந்தினராக நீங்கள் இடம்பெற்றதற்கு நம்மளுடைய நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். உங்களோட சேர்ந்து நாங்களும் அந்த பாட்டை கேட்டு ரசிக்கிறோம். இன்றைய நேயராய்
0: என்ன தேர்ந்தெடுத்திருக்க நன்றிங்க சார். ஆகாசவாணி பண்பலைக்கு மிக்க மிக்க நன்றி.
1: நன்றி பூபதி ராஜேந்திரன்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
2: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புல்லா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
4: 11:15 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர். இன்றைய நேயர் பூபதி ராஜேந்திரன், மூக்கனூர்.

0: இன்றைய நேயர் நிகழ்ச்சியை இன்று அலங்கரித்தார் மூக்கனூர் பூபதி ராஜேந்திரன். நிலையத்தில் நேரம் 11:31.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: இனி கேட்கலாம் ரெயின்போ கிளாசிக்ஸ்.

கேட்ட பாடல் புதுமைப்பித்தன் படத்திலிருந்து. ஜி ராமநாதன் இசையில் சி எஸ் ஜெயராமன் மற்றும் ஜெக்கி பாடியது. நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இன்று மதியம் 3:30 மணிக்கு ஒளிபரப்பாகும்.

11:41 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசித்த இந்த பாடல் நாடோடி மன்னன் படத்திலிருந்து எஸ்எம் சுப்பைய நாயுடுவின் இசையில் பி பானுமதி பாடியது. பாடலாசிரியர் முத்துக்குத்தன். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்த இந்த பாடல் முதலாளி படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது. பாடலாசிரியர் காமு ஷெரீஃப்.

வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களில் இருந்தா கிடைச்சது. இப்ப என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷவாணி 103 FM. ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறு ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண் காடுகளை பத்தின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.

0: 11:51 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ். கேட்ட பாடல் தெய்வ பிறவி படத்திலிருந்து ஆர் சுதர்சனம், இசையில் MS ராஜேஸ்வரி, பாடியது பாடலாசிரியர் உடுமலை நாராயணகவி. நிகழ்ச்சியில் அடுத்து
1: இடையின மாம்
2: இடையின மாம்.

கேட்டு ரசித்த இந்த நிறைவான பாடல் பார்த்தால் பசிதீரும் படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையமைப்பில் ஏ எல் ராகவன் மற்றும் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் ஆரோக்கியமே ஆனந்தம் சிறப்பு குழந்தையர் நல மருத்துவர் டாக்டர் பானுமதி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். இன்று மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் நாள்பட்ட வலிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கோயம்புத்தூர் மயக்க மருத்துவம் வலி மேலாண்மை மற்றும் முதுகுத்தண்டு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகரன் ராமசாமி அவர்கள்.

இன்று இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியின் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில்

0: நேயர்களே, உங்கள் கவனத்திற்கு இன்று 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் தடிமர அரசன் தேக்கு என்னும் தலைப்பிலான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
1: நேரம் 12 மணி.

0: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM வசந்த இல்லம் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஆரோக்கியமே ஆனந்தம் செக்மெண்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க சிறப்பு குழந்தைகளுக்கான மருத்துவர் டாக்டர் பானுமதி அவர்கள். அவங்களை வரவேற்போமா. டாக்டர் வணக்கம்.
2: வணக்கம் சௌமியா அவர்களே.
1: வெல்கம் டாக்டர்.
2: Thank you. I too am very happy to see you.
1: உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? டாக்டரை பார்த்து நம்ம டாக்டரை பார்க்க போறதுனாவே கொஞ்சம் பயம் இருக்கும் எல்லாருக்கும். ஆனா இங்க மட்டும் நாங்கள் டாக்டரை பார்த்தா நாங்கள் சந்தோஷப்படுவோம்.
2: நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஏன்னா உங்க மூலமா இந்த சமூகத்துக்கு நிறைய விஷயங்கள் போய் சேர நீங்க உதவி செய்றீங்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம்
1: வர்றது. இப்போ டாக்டர்ஸ் வந்து அவங்க என்ன சொன்னாலும் மக்களுக்கு வேத வாக்கு. கூகுள் ஆண்டவர் வந்தா கூட டாக்டர் வாயால ஒரு நம்பிக்கையோ நம்பிக்கையூட்டும் வார்த்தையோ இல்லை அதுக்கான ஒரு தீர்வோ வரும்போது நமக்கு மக்களுக்கு ஒரு பெருத்த நிம்மதி இருக்கும். அது என்னைக்குமே அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற வார்த்தைய டாக்டரே சொல்லிட்டாங்க அப்படிமாங்க இல்லையா வீட்டில். அந்த மாதிரி இப்போ வரைக்கும் இப்பவும் பாருங்க கேட்டுட்டு இருக்கவங்க டாக்டர் சொன்னாலும் நம்ம கொஞ்சம் காதை தீட்டி வச்சுப்போம், என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். இந்த மாதிரி பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு டாக்டர்ஸ் கிட்ட, அதுக்கு வந்து முற்றுப்புள்ளியே கிடையாது. எப்பவுமே நம்ம தொடரும் தான் போடுவோம். இப்போ நீங்க ஒரு இன்னும் 2 வாரம் கழிச்சு வந்தீங்கன்னா உங்ககிட்ட கேட்கறதுக்கு எங்ககிட்ட அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். சரி, இன்னைக்கு அந்த மாதிரி கற்றல் குறைபாடு டிஸ்லெக்ஷியாங்கிறாங்களே, அதை தான் அதை பற்றி நம்ம பேசணும்னு நீங்களும் சொன்னீங்க டாக்டர். முதல்ல அதை சொல்லலாம். இப்போ அந்த மாதிரி குழந்தைகளை நீங்கள் பார்த்துட்டு வரீங்க, முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ நீங்கள் அந்த குழந்தைங்களை பார்க்கறதுக்கும் அப்பா அம்மாவுக்கு தான் முதல்ல விழிப்புணர்வு வரணும். தம் குழந்தைக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது, அது எப்படி அந்த விழிப்புணர்வு இருக்கா?
2: கண்டிப்பாக இல்லைங்க. அந்த விழிப்புணர்வை கொண்டு வர்றது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. இந்த டிஸ்லெக்ஸியா அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட சொல் எதை குறிக்கிறது என்றால் எழுத்து மயக்கம் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். கற்றல் குறைபாடுகளில் இது ஒரு வகை, ஆனால் இது மெடிக்கல் சம்பந்தப்பட்டது. நம்ம மூளையில் ஒரு புரோக்காஸ் ஏரியான்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியா வந்து சரியாக வளர்ச்சி அடையாமல் பல பிரச்சனைகள் அந்த ஏரியாவில் வரும் போது பிரேக்கப் ஆகி இருக்கும்போது இந்த குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை வருகிறது. இந்த குழந்தைகளை நாம் சாதாரணமாக நினைக்கும் போது அவர்கள் அனைவரும் டிஸ்கனெக்டட் சில்ட்ரன் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருப்பாங்க. அவங்க ஒரு கோர்வையாக யோசிக்க முடியும். ஆமாம்,
1: வீட்லேயும் யோசிக்கும், எங்கே போனாலும் அப்படிதான் இருப்பாங்க.
2: இது இந்த டிஸ்லெக்ஸியாங்கிற இந்த பிரச்சனை வந்து ADHDன்னு ஆட்டிசத்தில் ஒரு ஸ்பெக்ட்

0: அதை ரொம்ப ரிசம்பிள் பண்ணும். அதனால் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம சில குழந்தைகளை பார்க்க வேண்டியிருக்குங்க. அப்புறம் இதில் வந்து முக்கியமாக இப்போ ஏன் இவ்வளோ பெருகி இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த சின்ன சின்ன செல்ஸ் எல்லாம் வந்து ஒன்று சேர விடாமல், அதாவது நம்ம மூளையில் இருக்கிற சில செல்ஸ் எல்லாம் வளர்ச்சியே அடைய விடாமல் தடுப்பது கேட்ஜெட்ஸ் முக்கியமாக. இப்போ இந்த ஃபோனில் விளையாடிக்கிட்டே இருக்கிறது, லேப்டாப் வச்சு விளையாடிக்கிட்டே இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குழந்தைங்க, நம்ம ஒருத்தங்க வீட்டுக்கு போனோம்னா அந்த குழந்தை திரும்பி கூட நம்மளை பார்க்காது. அதனுடைய ஃபோனையோ, அதுவும் முக்கியமாக 2 வயதிலிருந்து அதற்கு மேற்பட்ட வயதுள்ள எல்லா குழந்தைகளையுமே, 1 வயசு குழந்தை வேணா கேட்ஜெட் தேடாமல் இருக்கலாம், அதுவும் நம்ம பழக்கி கொடுக்கணும். நிறையா வீட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பிட வைக்கிறதுக்கு வேண்டி, இல்லை அந்த அம்மா, இப்போ நிறையா ஐடி காரங்க இருக்காங்க, அவங்க குழந்தைகளை சாப்பிட வைக்கிறதுக்கும் அவங்க குழந்தைகளை என்கேஜ் பண்ணி வைக்கிறதுக்கும் இவங்க இந்த மொபைல் ஃபோன்ஸையோ இந்த யூடியூபையோ ஏதாவது போட்டு அவங்கள வேடிக்கை பார்க்க வச்சுட்டு இவங்க அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஆஃப் லேட் இதுதான் பெரிய பிரச்சனை. எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு இதுதான் பெரிய பிரச்சனை. அவங்க ரியலைஸ் பண்ணுறது இல்லை, இது குழந்தை எவ்வளோ பாதிப்பு அடைய வைக்குது.
1: இன்னும் கூட அப்பா அம்மாக்கு ரியலைசேஷன் இல்லைங்க.
0: இல்லை, நிறைய சண்டை போட்டுக்கிறாங்க அவங்களே, உன்னாலதான் உன்னாலதான்ட்டு. பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்பா அம்மா சண்டை தான் போட்டுக்குவாங்களே தவிர, மாமியார் யார் அவங்க வீட்டில் இருக்காங்களோ அவங்க அந்த மருமகனையோ மருமகளையோ குறை சொல்கிறது. அதாவது நம்ம செட்டப்புக்கு இன்னமும் இந்த தெளிவு வரலைங்க. ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அதை போய் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும், இது என்ன பண்ணுறதுன்னு கேட்கணுங்கிற ஒரு இது வரல.
1: ஒருவேளை குழந்தைக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாதானே அவங்க டாக்டர்கிட்ட கூட்டிட்டு
0: போவாங்க. கண்டிப்பாக அது பிரச்சனைனே அவங்க நினைக்கிறது இல்லை. இன்னும் நாட்பட நாட்பட நல்லா பேசிடும், நாட்பட நாட்பட நல்லா படிச்சிடும் அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த பெரிய வீட்டில் இருக்கிற பெரியவங்களும், என்னுடைய பேரனோட தம்பி பையனுக்கு கூட இந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் அவன் நல்லா பேசணும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் சொல்கிற இது இருக்குது.
1: இப்போ எழுத்து மயக்கம்னா பேச்சும் சரியாக வராதுங்க
0: சில பேருக்கு. ஏன்னா சில பேருக்கு எழுத படிக்க முடியாது, பேச்சுங்கிறது செகண்டரி தான். அவங்க வந்து எழுத மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு படிப்பு வரலீங்க, அதனால தான் இந்த வேலைக்கு அனுப்பிட்டோம் அப்படின்ட்டெல்லாம் பெற்றோர் சொல்கிறத நம்ம கேட்டிருக்குறோம், நம்மளே கேள்விப்பட்டிருக்குறோம். ஏம்மா பள்ளிக்கூடம் அனுப்பலை அப்படின்னு கேட்டால், அவன் படிப்பு வரலைங்க. இப்போ முக்கால் வாசி நீங்கள் வந்து சைல்ட் லேபரர்ஸ் எடுத்து அவங்கள வந்து ஸ்டடி பண்ணினீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் வில் பி டிஸ்லெக்சிக். பட் ரொம்ப ரொம்ப சூப்பரான அறிவுள்ள குழந்தைகளும் சைல்ட் லேபரர்ஸ் ஆக்கப்பட்டிருக்காங்க, அதை நான் எங்கள் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பிரச்சனையும் இருக்குது. பட் கரண்ட்லி இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துங்க டிஸ்லெக்ஸியா, டிஸ்பிராக்சியா, டிஸ் கால்குலை அப்படி எல்லா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் அவங்க கொஞ்சம் அவேர்னஸ் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம் எல்லா வகையிலையும். நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு பேரண்ட்ஸ் வந்து முதல்ல அவேர்னஸ் கொண்டு வரணும், டீச்சர்ஸ்க்கு அவேர்னஸ் கொண்டு வரணும்.
2: ஆரோக்கியமே ஆனந்தமே.

0: ஒலித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி FM 103. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று சிறப்பு குழந்தையர் நல மருத்துவர் டாக்டர் கே பானுமதி அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உடன் உரையாடி கொண்டிருக்கிறார் சௌமியா.
1: டாக்டர், இந்த டிஸ்லெக்ஸியாங்கிற எழுத்து மயக்கம், இந்த குறைபாடு வந்து அதுக்கான முறை ஏதாவது இருக்கா?
2: என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஸ்லெக்ஸியா உள்ள குழந்தைகள் ஒன்று மைல்டு, மாடரேட், சிவியர் அப்படின்னு மூணு கண்டிஷன்ல அட் ரிஸ்க்ல இருப்பாங்க. ஸோ இவங்க யார் யாருன்னு கண்டுபிடிக்காம நம்ம வந்து பள்ளிக்கு அனுப்பும்போது இந்த டீச்சர்ஸ் பாவம் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. இந்த குழந்தை என்னடா படிக்கவே மாட்டேங்குது, எதுக்கு எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான், எழுத சொன்னால் எழுத மாட்டேங்கிறான், ஹோம்ஒர்க் ஒரு வார்த்தை எழுதிட்டு வர்றதில்லை, யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அம்மா அப்பா ஸ்கூலுக்கே வர்றதில்லை, கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னா அவங்க பதவி போயிடுறாங்க.
1: பிரச்சனை இருக்குது.
2: ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. அவங்களுக்கு ஸ்பேசிங் சரியாக தெரியாது. அவங்களால எழுத முடியாதது மட்டும் இல்லை, ஸ்பேசிங் சரியாக தெரியாததுனால இப்போது நம்மெல்லாம் ரெண்டு லைன் உள்ள, ரெண்டு கோடு உள்ள புக்லேயும் நாலு கோடு உள்ள புக்லேயெல்லாம் நம்ம எழுதி பழக்கணும். இப்போ இந்த குழந்தைங்க வந்து நுணுக்கி நுணுக்கி நுணுக்கி நுணுக்கி வார்த்தைகளுக்குள்ளார ஸ்பேசிங்கே இருக்காது. ஒரு எழுத்து மேலே இன்னொரு எழுத்து எழுதிடுவாங்க, இல்லை எல்லாம் தள்ளி தள்ளி தள்ளி ஒரு மாதிரி சில குழந்தைகள் அப்படி பண்ணும். ஸோ நம்ம வந்து புக்ஸை பார்த்தாலே ஓரளவுக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அப்புறம் இப்போ டி எழுத சொன்னா அவங்க பி எழுதுவாங்க, மாத்தி மாத்தி மாத்தி மாத்தி எழுதுவாங்க. ஆமா, மிரரமே அவங்களுக்கு சரியாது, தெரியறதில்லை. இப்போ அதே மாதிரி வளர்ந்துட்டவங்க டிஸ்லெக்ஸிக்காக வளர்ந்து பெரிய ஆளாக ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரோடில் ரெண்டு கார் நிற்கும், இல்லை ரெண்டு காரும் இன்னொரு பைக்கோ இன்னொரு ஆட்டோவோ நின்னா இதுக்கு இடையில பூந்துக்கிட்டு போவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்பேஸே புரியாது, இதுக்கு இடையில நம்ம பூதுற அளவுக்கு அங்கே இடம் இல்லைங்கிறத அவங்களால அசஸ் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு சில வார்த்தைகள் எல்லாம் நல்லா படிக்க கத்து கொடுக்கலாம். இப்ப இந்த ஸ்பேசிங் பத்தி நான் சொல்லி முடிக்கிறேன். இப்ப இந்த இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. முக்கியமா வந்து நீங்க இந்த பஸ் ஸ்டாண்டில் பஸ் உள்ளே போகிற பக்கம் வெளியில் வர பக்கமெல்லாம் நிறைய டிராஃபிக் ஜாம் இருக்கும். இதில் இங்கே இதுக்கு எங்கேயோ பூந்துட்டு போகும், நிறைய ஆக்சிடென்ட் ஆனவங்களை பார்த்தீங்கன்னா

0: டிஸ்லெக்ஸிக்காக இருப்பாங்க.
1: நிறையா கூர்நோக்கு இல்லத்தில் இருக்கிற சின்ன ஜுவனைல் எல்லாருமே பிரசினாஸ் எல்லாருமே
0: அப்படி
1: கிட்டத்தட்ட 90% டிஸ்லெக்ஸிக்காக இருப்பாங்க. அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாலேஜபிள், மெக்கானிக்கலாக ரொம்ப நாலேஜபிள், நல்லபடியா இப்ப பாட்டு பாடுறவங்க சூப்பரா பாடுவாங்க, மியூசிக் பண்றவங்க சூப்பரா மியூசிக் பண்ணுவாங்க, ரொம்ப தனிப்பட்ட திறமை. இப்ப லியோனார்டோ டாவின்சி
0: அவரே
1: ஒரு டிஸ்லெக்சிக்னு சொல்றாங்க, ஐன்ஸ்டீன் ஒரு டிஸ்லெக்சிக் சொல்றாங்க. நமக்கு தெரியாது அதெல்லாம், ஆனா எழுதப்பட்டிருக்கிற விஷயங்கள்ல இருந்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது இப்படி தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அவங்க வந்து சூப்பர்லேட்டிவா தே ஹாவ் பீன் ஆக்டிவ். இப்ப அவங்க ஐக்யூ எல்லாம் வேற, ஐக்யூ மெஷர் பண்ணி நீங்கள் வந்து டிஸ்லெக்ஸிக்கை கொண்டு வர முடியாது. ஐக்யூ ரொம்ப ஹையாக இருக்கும், ஆனால் டிஸ்லெக்ஸிக்காக இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்கும். அப்போ அவங்களுடைய ஃபீல்டுன்னு நம்ம அவங்க தேர்ந்தெடுத்திருக்க ஃபீல்டை நம்ம அவங்க என்கரேஜ் பண்ணால் அவங்க ரொம்ப சூப்பராக வருவாங்க. அது ஒன்று இருக்குது. ஆனால் அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் வேறு யாராவது ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட், அடிமையாகலாம், இல்ல வேற பல விதமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சொல்லி தரும். ஈவன் ஸ்லீப்பர் செல்ஸ், டெரரிஸ்ட் எல்லாம் கூட many of them are dyslexic. ஸோ இது வந்து இந்த கண்டறிதல் வந்து நமக்கு அந்த குழந்தைகளுக்கு செய்யற சேவை மட்டும் இல்லைங்க, நாட்டுக்கே ஒரு பெரிய சேவை.
0: இப்ப அந்த குழந்தைங்களை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதுக்கான முறை ஏதாவது இருக்கா, அதுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் இருக்கா, டெக்னிக் இருக்கா சொல்லுங்களேன்.
1: இப்ப வந்து 100 to 10 குழந்தைகளுக்கு ஒரு ஃபார்ம் ஆஃப் டிஸ்லெக்சியா இருக்கலாம், ஒன்னு மைல்டா இருக்கலாம், இல்ல மாடரேட்டா இருக்கலாம், இல்ல சிவியரா இருக்கலாம். இப்ப இந்த 100 to 10 பேரை கண்டுபிடிக்கிறது பள்ளிகள்லயும் சில ரொம்ப சிரமம். அதாவது 100 பேர் இருந்தால் 10 பேர் இருக்கணும்னு கண்டிப்பான அவசியமானு கிடையாது, 5 பேர் இருக்கலாம், 12 பேர் இருக்கலாம், அப்படி எப்படி வேணாலும் அது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாறக்கூடலாம். ஆனால் நம்ம வந்து இவங்களை கண்டுபிடிச்சு இவங்களுக்கு மேற்கொண்டு ரெமெடியல் டீச்சிங், இந்த காக்னிசன்ட் பிளே, காக்னிசன்ஸ்னால் அந்த அறிவு உபயோகப்படுத்திக்கிற அவங்களுடைய ஸ்கில்ஸு, அதையெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு தெரப்பியா, அதை நான் தெரப்பின்னு தான் சொல்வேன், பாடம்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அந்த தெரப்பி கொடுக்கலன்னா இவங்க காலத்துக்கும் அப்படிதான் இருப்பாங்க.
0: ஆனா எந்த வயசுல இதை ஐடென்டிஃபை பண்றீங்க?
1: நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரமா ஐடென்டிஃபை பண்றோமோ அவ்வளோ சீக்கிரமா. டியர் லீன்ட்டு ஒரு அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனை வந்து ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு 6 வயது குழந்தைக்கு, 1st standard போது அதை அதில் சில 15 கேள்விகள் இருக்கு, அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி எத்தனை ஆம் வருகிறது எத்தனை இல்லை, இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த ஆமாம் சொல்கிற பிரச்சனைகளுக்கு பொறுத்து அவங்க எந்த சிவியாரிட்டியில் இருக்கிறாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம்.
0: அப்பா அம்மாவுக்கு கொடுப்பீங்க?
1: இது அப்பா அம்மாவுக்கு கொடுக்கலைங்க, அப்பா அம்மாவுடைய கன்சென்ட்டோட அவர்களுடைய பெற்றோர்களுடைய சம்மதத்துடன் இது வந்து பள்ளியில் உள்ள டீச்சர்ஸுக்கு கொடுக்கணும். ஏன்னா டீச்சர்ஸ் தான் அப்பா அம்மா விட குழந்தைய கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் டீச்சர்ஸ் கொடுத்து அவங்க மார்க் பண்ணிட்டாங்கனாலே அது வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸ்க்ரீனிங் பண்ணினாதான் அவங்களுக்கு ரெமெடியல் டீச்சிங் நம்ம கொடுக்க முடியும். ஆள் யாரும் தெரியாமல் எல்லாருக்கும் ரெமெடியல் டீச்சிங் கொடுக்க முடியாது, தேவையும் இல்லை.
0: ஸோ எத்தனை வயசுக்குள்ளே கண்டுபிடிக்கணுங்கிறது கிடையாது, சீக்கிரம்னு சொல்லிட்டீங்க. இப்போ அப்பா அம்மாவுக்கு தெரியணுமே
1: பெற்றோர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு விளக்கி சொல்லணும். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, இதை நாங்கள் இந்த மாதிரி சரி பண்ணிடலாம், இதை இப்போ இருந்தே நம்ம ஒரு டியூஷன் மாதிரி எப்போ வேணாலும் நீங்கள் இந்த ரெமெடியல் டீச்சிங்கு கோர்ஸ் எடுத்துக்கலாம். அப்போது இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அரசு பள்ளிகளிலும் கார்பரேஷன் பள்ளிகளிலும் படிக்கிற குழந்தைங்க தான் அதிகம், ப்ரைவேட் படிக்கிற குழந்தைங்க ரொம்ப கம்மி. ஸோ இந்த கவர்மெண்ட் பள்ளிகளுக்கு நம்ம இந்த அப்ளிகேஷன், இந்த டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்து அது ஒன்றும் இல்லை, ஒரு 10 நிமிஷத்தில் அவங்க ஃபில் பண்ணி அனுப்பிடுவாங்க. அப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறமேலே இவங்களுக்கு எப்படி இந்த தெரப்பி கொடுக்கணுன்ட்டு நம்ம அதையும் எல்லாம் பண்ணி.
0: நீங்கள் ஏதாவது ஒரு டெக்னிக்காலிட்டியோடு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, ஒரு செயலி மாதிரி ஏதாவது உருவாக்கி?
1: ஆமாம், இந்த செயலியே இப்போ நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அதன் பெயர் டியர்லி, டி ஏர்லி, டிஸ்லெக்ஸியா ஏர்லி, டிஸ்பிராக்சியா ஏர்லி, டிஸ்கால்குலியா ஏர்லி, அப்படி டி ஏர்லின்னு
0: சீக்கிரமா கண்டறியும்.
1: ஆமா, சீக்கிரம் விரைவில் கண்டறிதலுக்காக இதையை கண்டுபிடிச்சிருப்போம். இதை நாம் ஒன்றாம் வகுப்பில் வந்து குழந்தைகள் சேர்ந்தவுடன்

0: ஒரு 2 மாத காலத்திற்குள் அவர்களை
1: இருந்தா
0: ஓரளவு அனுமானிக்க முடியும். இந்த டீச்சர்ஸ்னால் அனுமானிக்க முடியும். அந்த அந்த டைமில் அனுமானித்தாங்கன்னா நமக்கு வந்து அந்த கரெக்டான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். எவ்வளோ லட்சம் குழந்தைகளை வேணாலும் இதில் உள்ளே கொண்டு வந்து நாங்கள் அனுமானித்து அப்பப்போ அப்பப்போ நாம் வந்து பள்ளிக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் இந்த குழந்தையின் நிலைமை என்ன, எந்த ஸ்டேஜில் அட் ரிஸ்கில் இருக்குது, இது வந்து அட் ரிஸ்க் தான், விட்டால் ரொம்ப அதிகமாகும். ஆமாம், அதை வந்து தெரியப்படுத்தி அவர்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுப்போம்.
2: ஆரோக்கியமே ஆனந்தம்.

0: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி எஃப்எம் 103. ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று சிறப்பு குழந்தையர் நல மருத்துவர் டாக்டர் கே பானுமதி அவர்கள்.
1: டாக்டர், இந்த டிஸ்லெக்ஷியாங்கிற எழுத்து மயக்கம், இந்த குறைபாடு வந்து ரொம்ப நம்ம மக்கள் பேசல. ஆர்டிசம் பத்தி கூட இப்ப பேசுறாங்க, இதை பத்தி பேசுறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. படத்துல கூட பாத்தீங்கன்னா, சினிமா அது பற்றிய சினிமா கூட தாரே ஜமீன் பர், அதுலதான் முத முதல்ல பேசப்பட்டது அப்படிம்பாங்க. தமிழ்ல அதுக்கு படமே இல்லை, அதையே தமிழ் படுத்தினாங்க. ஓரளவுக்கு ஓ இப்படியா அப்படின்னு சில பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. ஒரு டாக்குமெண்ட்ரியோ ஒரு படமோ டக்குன்னு மக்களுக்கு ரீச் ஆகுங்கிறாங்க. சரி, இது வந்து நம்ம நகரத்துல இத்தனை மருத்துவ வசதி இருக்கு, டாக்டர் என் பையனுக்கு ஏதோ சரியில்லைன்னு உங்ககிட்ட வராங்க, டாக்டர்ஸ் கிட்ட வராங்க பேரண்ட்ஸ், கிராமப்புறத்துல எப்படி இருக்கும்? அங்கேயும் உண்டு தானே இது?
2: கண்டிப்பாக கண்டிப்பாக கிராமப்புறத்திலும் உண்டு. நகரத்திலேயே முதல் வரதில்லையே, இப்போ நிறைய குழந்தைகள் நகரத்திலேயே வரதில்லையே. இப்போ 800 சில்ட்ரன் இருக்கிற ஒரு பள்ளியில் 52 பேரை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். 52 பேரை நாங்கள் வந்து டிஸ்லெக்ஸிக்காக கண்டறிந்துள்ளோம். அந்த மாதிரி எல்லா பள்ளிகளிலும் 800-900 தான், கிராமத்து பள்ளிகளிலும் நிறைய குழந்தைகள் இருக்குது. அது எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இது இந்த செயலியை நாங்கள் வந்து இந்த நெட் உள்ள பகுதிகளில் தான் இப்போ பண்ணக்கூடிய வகையில் செஞ்சுருக்கிறோம். எங்களுடைய இப்போதைய முயற்சி என்னவென்றால், அந்த நெட்டு கூட இல்லாத இப்போ நிறைய நீலகிரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீலகிரி மாவட்டத்தில் நிறைய இடத்துல உங்களுக்கு இருக்கிற கனெக்டிவிட்டி எல்லாம் இருக்காது, டவர் இருக்காது. ஆனால் இந்த வந்து ட்ரைபல்ஸ்க்கும் ரீச் ஆகணும் கண்டிப்பாக. அங்கேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். அங்கே இருக்கிற குழந்தைகளையும் நம்ம செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வேறு முயற்சிகள், அவங்க ஸ்போர்ட்ஸில் ரொம்ப பிரமாதமானவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம கிரிக்கெட்டர்ஸே நிறையா பேர் 9ஆம் கிளாஸ் படிச்சுட்டு நான் என்னால் படிக்க முடியல வெளியே வந்துட்டேன்னு அவங்க பேட்டி கொடுக்கறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். ஸோ இந்த குழந்தைங்க ரொம்ப அதில் எல்லாம் வல்லுநர்களாக இருப்பாங்க, எக்ஸப்ஷனலாக வெரி குட்டாக இருப்பாங்க. ஸோ அதை கண்டறிஞ்சு நம்ம அவங்களுக்கு அந்த லைனில் கொஞ்சம் ஊக்கம் கொடுத்தா அவங்க நாட்டுக்கே ரொம்ப மிகப்பெரிய பூன், அவங்களால நம்ம நாட்டுக்கு பெரிய பேர் வரும்.
1: நல்லதுல நல்லது சொல்லி கொடுத்தா நல்லது
2: நடக்கும், நாட்டுக்கே நல்லது நடக்கும். அதுதான்
1: அதான் அந்த குழந்தை ஈஸியா மோல் பண்ணி
2: கொண்டு வந்துடலாம் கண்டிப்பா கொண்டு வந்துடலாம். அதுக்கு பெற்றோர்கள் முதல்ல நமக்கு ஒத்துழைக்கணும், அப்புறம் பள்ளி ஆசிரியர்கள், பள்ளிகள் என்ன எடுத்துனாங்க, இந்த குழந்தை வந்து வீட்டுல அப்பா அம்மா நீ படிக்கவே மாட்டேங்கிற, உன் தங்கச்சி பாரு எவ்வளவு பிரமாதமா படிக்கிறா அப்படி எல்லாம் திட்டுவாங்க. இது பள்ளிக்கு வரும் பைய தூக்கிட்டு, அங்க வந்தா டீச்சர்ஸ் என்னடா உனக்கு குறை, எல்லாம் நல்லாதான் சாப்பாடு கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க, ஏன்டா படிக்க மாட்டேங்கிறேன்னு அவங்க வந்து ஒரு பக்கம் திட்டுவாங்க. இந்த குழந்தைக்கு ஒரே குழப்பமாக இருக்கும், நம்மளுக்கு இதை பார்த்தா ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ஹோம்ஒர்க்கே செய்ய மாட்டாங்க அந்த குழந்தைங்க. இதெல்லாம் சில நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஹோம்ஒர்க் செய்கிறேன்னா செய்ய மாட்டான், வீட்டில் போய் படிப்பானா படிக்க மாட்டான், பள்ளிக்கு வர இஷ்டமா இஷ்டமே இல்லை, ஒரு நிலைமை மந்தம்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. அந்த அம்மா அப்பா என்னன்னு, என் பையன் நல்லா தானே இருக்கான், அவன் எதுக்கு இப்போ நீங்கள் அது இதுன்னு சொல்கிறீங்க அப்படின்வாங்க. நிஜம்தான், இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 பேப்பர் கொடுத்து எனக்கு இந்த ஒரு பேப்பர் தான் வேணும், எதுக்கு இத்தனை தூக்கிட்டு வந்து கடகடன்னு அந்த ஸ்டேபிள் பின்ன கழட்டி அந்த ஒரு பேப்பர் எடுத்து உங்களுக்கு கொடுத்து திருப்பி ஸ்டேபிள் பண்ணி திருப்பி மடிச்சிடும். அந்த அப்பா திருதுருன்னு பார்த்துட்டு
1: அந்த ஸ்மார்ட்னஸ் இருக்கும்,
2: ரொம்ப ஸ்மார்ட் அதெல்லாம் மெக்கானிக்கலாக தே ஆர் வெரி ஸ்மார்ட். அந்த மாதிரி ஒரு கார்பென்ட்ரி சூப்பராக பண்ணுவாங்க, ஃபோட்டோகிராஃபி பெயிண்டர்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க அவங்கள. அது என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய பெரிய குறை.

0: வெளிப்பாடு. நம்ம அடுத்த ஸ்டேஜில் தான் இதெல்லாம் பண்ண முடியும். முதல்ல இவங்க யார் யாரெல்லாம் அட் ரிஸ்க் ஆஃப் டிஸ்லெக்ஸியாங்கிறது நம்ம முதல் கண்டறியணும். அதுக்கப்புறமேல அவங்க உண்மையான டிஸ்லெக்ஸிக்கான்ட்டு ஒரு டாக்டருடைய சில கேள்விகள் செயலியிலே வரும். அதை நம்ம கண்டறிஞ்சிட்டோம்னா இப்போ இவங்க எதில் வல்லுநராக வர வாய்ப்புண்டு அப்படின்ட்டு நம்ம அதையும் ஸ்கெட்ச் போட்டு அதையும் இந்த டீச்சர்ஸ்க்கும் இந்த பேரண்ட்ஸ்க்கும் நம்ம கைட் பண்ணி கொடுத்தோம்னா உண்மையிலேயே நம்ம நாடு முன்னேற நாம் பெரிதும் உதவியவர்களாக இருப்போம்.
1: ஆனால் அது கண்டுபிடிக்கிற வரைக்கும் சேலஞ்ச் தான்,
0: கொஞ்சம் சேலஞ்சு. எனக்கு தோன்றது வந்து இன்னொரு 3-4 வருடங்களில் அதை முடித்து விடலாம், செஞ்சு முடிச்சிடலாம்.
1: ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றி யாருமே பேசல.
0: 20 வருஷம் இல்லைங்க, 5 வருஷத்துக்கு முன்னாலே யாரும் பேசல.
1: அப்படிங்கிறீங்க?
0: 5 வருஷத்துக்கு முன்னாலேயே யாரும் பேசல. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஹிந்தி சினிமா வந்து அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குதானேன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, அது என்ன ஏதுன்ட்டு எந்த விளக்கமும் அந்த படத்துல வராது. நீங்க அதை கவனிச்சிருப்பீங்க, அதனால என்ன அப்படின்னு யாருக்கும் தெரியாது.
1: விளக்கம் பெருசா சொல்லியிருக்க
0: மாட்டாங்க அவங்களுக்கு. அது என்னன்னு
1: அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது
0: என்னன்ட்டு, அந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலை.
1: ஆனா நீங்க சொல்றீங்களே அந்த எழுத்து மயக்கம் காட்டுவாங்க, அந்த ஸ்பேசிங் இல்லாதது இதெல்லாம் காட்டியிருப்பாங்க, கரெக்டா காட்டியிருப்பாங்க. அந்த குழந்தை அது மேலே எழுதும், தள்ளி நீங்க சொல்ற மாதிரி தள்ளி தள்ளி எழுதும். அப்புறம் அந்த எழுத்துக்கள் வந்து அதுக்குள்ள அப்படி சூச்சி பறக்கிற மாதிரி
0: சுத்தும் சுத்தும் சுத்தும் சுத்தும். சோ இதெல்லாம் நிஜமாவே நடக்கிறது, நமக்கு அனுபவம் இல்லையே அப்படிங்கறத தவிர. இப்போ வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த நான் வந்து இதுக்குள்ளே ரொம்ப ஈடுபாடு வந்தது 2013லேருந்து. ஆனால் நான் பெருமுயற்சி எடுத்துட்ருக்கேன், எனக்கும் சரியான அவென்யூ கிடைக்காம இருந்தது. இப்போ கடந்த வருடம்தான் நான் வந்து இதே முயற்சியில் நின்று இப்போ இந்த செயலியை உருவாக்கியிருக்கோம்.
1: ஆமாங்க, சில ஆப்புக்கு வந்து நெட் இல்லாமையே வந்து யூஸ் பண்ணலாங்கிற.
0: ஆமாம், சில கேம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்ணி நான் பார்த்துருக்கேன்.
1: அது காவலனால கூட அதுதான். ஆமாம் இல்லையா, அந்த மாதிரி இதையும் நம்ம பண்ணிடலாம். ஏன்னா மக்களுக்கான நன்மை பயக்கம் ஒரு செயலி காலத்துக்கும்.
0: இப்போ எங்களுக்கு வந்து இந்த செயலியை உருவாக்குறதுக்கு பிஎஸ்ஜி அண்ட் சன்ஸ் சேரிட்டிஸ் மிக மிக என்கரேஜிங்காகவும் மிக மிக உதவியாகவும் எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதுல கிட்டத்தட்ட 5 நிறுவனங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறேன்.
1: ஓஹோ,
0: இந்த பிஎஸ்சி விஷ்ணுகிராந்தி, 2-3 பிரைமரி ஸ்கூல்ஸ், பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஐடெக் கல்லூரி, எல்லாருமே எங்களுக்கு மிக உதவியாக இதில் வந்து இதை கோர்வையாக எடுத்துட்டு போகிறதுக்கு எந்தவித தடங்களும் இல்லாமல் எடுத்துக்கொண்டு போவதற்கு எங்கள் அரங்காவலர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெற்றியை நாங்கள் மேற்கொண்டு அதனுடைய பயனை மேற்கொண்டு கோவையில் மட்டுமல்லாமல் இப்பொழுது கோவை மாவட்டத்திற்கு இதை ஒவ்வொரு மாவட்டமாக இதை எடுத்துக்கொண்டு இந்தியா முழுவதுமே எடுத்துக்கொண்டு சென்றால் இந்த டிஸ்லெக்ஸியால அட் ரிஸ்கில் இருக்கிற யார் யார் குழந்தைங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த நாட்டிற்கு நாங்கள் செய்ய எண்ணியிருக்கும் இந்த சேவை எங்களுக்கு மிக நல்ல வாய்ப்பாக இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு
1: சேவைங்கிறது
0: எல்லாருக்குமே ரொம்ப உதவியாக இருக்கும்.
1: நிச்சயமா டாக்டர்,
0: இது வந்து ஆல் இண்டியா ரேடியோ மூலமாக எல்லாரையும் சென்றடையிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். இது கேட்டு கண்டிப்பாக 100 பேர் ஆகுது இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு அவங்க யாருக்காவது உதவி செய்ய முடியும்னா அதை விட பெரிய விஷயம் எனக்கு கிடையாது. ஸோ அதற்காக நீங்க உதவி செய்யறதுக்கு நான் ரொம்ப.
1: இதுக்கு ஏதாவது உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணக்கூடிய தொலைபேசி எண் இருக்கா? என்னுடைய குழந்தை இப்படி இருக்கு, நான் டாக்டர் கிட்ட வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை அந்த செயலியை உபயோகிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் டாக்டர்?
0: 9363100175.
1: சரி, அந்த தொலைபேசி எண்ணாவது சொல்லிடுறேன் டாக்டர், 9363100175. இப்போ டாக்டர் இது உங்களுடைய தொலைபேசி எண் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா? இப்போ இந்த டிஸ்லெக்ஷியாவில் அஃபெக்ட் ஆன குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது வேறுபாடு இருக்குது, குழந்தைகிட்ட வந்து ஒரு சேஞ்ச் தெரியுது அப்படின்னாலே கூட்டிகிட்டு வரலாம் உங்கள்கிட்ட. ரைட், கால் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வரலாம்.
0: கண்டிப்பாக.
1: ஆ ரைட்.
2: இதுவரை சிறப்பு குழந்தையர் நல மருத்துவர் டாக்டர் கே பானுமதி அவங்களோட பேசிட்டு இருந்தோம். இந்த நேர்முகத்தின் அடுத்த பகுதி வரும் திங்கட்கிழமையன்று வசந்த இளம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் செக்மெண்டில் இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி இன்று மதியம் மணி 3:30 ஒலிபரப்பாகும். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை மணி 6:55 சரண்ஸ்

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 நாள் பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் எல்லைப்பகுதி பாதுகாப்பு குறித்து இன்று முதல் 4 நாட்கள் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் எபிலார்டோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 நாள் பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். இந்த பயணம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். மங்கோலிய வெளியுறவு அமைச்சர் பேட்ஸ்கேயை தாம் சந்தித்து பேச இருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமது மங்கோலிய பயணத்தை முடித்துக்கொண்டு டாக்டர் ஜெய்சங்கர் வரும் புதன்கிழமை தென்கொரியா செல்கிறார். அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் சோஹென் மற்றும் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசவுள்ளார். ஜேஜூவில் உள்ள அமைதிக்கான அமைதி கூட்டத்தில் அவர் பேசவுள்ளார். அப்பகுதியில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்தும் டாக்டர் ஜெய்சங்கர் விவாதிக்க உள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களில் எல்லை பாதுகாப்பு மற்றும் நாட்டின் வெளியுறவு கொள்கை தொடர்பான விஷயங்கள் குறித்து திரு சசி தரூர் தலைமையிலான வெளியுறவு விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு இன்று தமது ஆய்வை தொடங்கியுள்ளது. ஜம்மு, ஸ்ரீநகர், கார்கில், லே ஆகிய இடங்களுக்கு நேரடியாக சென்று இந்த குழு 4 நாட்கள் ஆய்வு மேற்கொள்கிறது. சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தை இந்தியா தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கும் சூழ்நிலையில் அண்டை நாடுகளுடனான இருதரப்பு உறவுகள் குறித்தும் இக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி மற்றும் சர்வதேச எல்லைப் பகுதிகளில் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தடுப்பது மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு தீர்வு காண்பதற்கான முயற்சிகள் குறித்தும் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு செய்ய உள்ளது. கிழக்கு லடாக் பகுதியில் அமைந்துள்ள சீனாவுடனான எல்லைக்கோட்டு பகுதியில் தற்போது நிலவும் சூழ்நிலை குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்படவுள்ளது. 2 யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த அரசு மற்றும் ராணுவ அதிகாரிகளுடன் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்படவுள்ளது. இக்குழு புதுதில்லியிலிருந்து புறப்படும் முன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி அண்டை நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்டுள்ள உறவுகள் மற்றும் வெளியுறவு கொள்கைகள் குறித்து விளக்கினார். மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழக அரசால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து சில கட்சிகளின் உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், இந்த அணை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என முதலமைச்சர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் பிரதமரை நேரில் சந்தித்து இது தொடர்பாக வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார். காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண புதிய நடுவர் மன்றம் அமைப்பதால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் திரு ஆனந்த் விளக்கமளித்தார். தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் விபத்து நடைபெறாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கண்டிகை பேரில் நேற்று ஏற்பட்ட விபத்து குறித்து பேரவையில் விதி 110 கீழ் விளக்கமளித்த அமைச்சர், உயிரிழப்பை தடுக்கும் வகையில் மாநில அரசு துரிதமாக செயல்பட்டதாக தெரிவித்தார். கோவாவில் இரும்பு தாது சட்டவிரோத சுரங்க முறைகேடு தொடர்பான வழக்கில் 1023 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்க இயக்குநரகம் முடக்கியுள்ளது. இது தொடர்பாக அந்த இயக்குநரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் சல்கோகர் மைனிங் இண்டஸ்ட்ரீஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்க இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்திய

0: பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் 2 நாள் பயணமாக இன்று மத்திய பிரதேச மாநிலம் போபால் செல்கிறார். இன்று மாலை போபால் மாவட்ட ஆட்சியருடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். நாளை தேவாஸ் மாவட்டத்தில் உள்ள டோகாகுயி என்ற கிராமத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டங்களை டாக்டர் எல் முருகன் தொடங்கி வைக்கவுள்ளார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்கின்றனர். உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும். உறுப்பு நாடுகள் எதிர்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு சவால்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ள பிரிக்ஸ் குழு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட உள்ளது. கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் அபிலார்டோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதிபர் தேர்தலில் இடதுசாரி வேட்பாளர் இவான் கெப்பிடாவை அவர் வென்றார். எஸ்பிரியா 1,29,00,000 வாக்குகளும் கெப்பிடா 1,27,00,000 வாக்குகளும் பெற்றனர். அமெரிக்கா, அர்ஜென்டினா, சிலி நாடுகளின் தலைவர்கள் எஸ்பிரியா வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவுடன் 428 மில்லியன் டாலர் மதிப்பிலான பாதுகாப்பு தளவாடங்களை வழங்க அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி அதிநவீன ஹோவிட்சர் பீரங்கிகள், அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்டவற்றை இந்தியாவிற்கு வழங்க இருப்பதாக அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தளவாடங்களை வழங்குவதுடன் அவற்றின் பராமரிப்பிற்கு தேவையான உதிரி பாகங்கள் மற்றும் பிற சேவைகளை வழங்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய பொறியாளர்களுக்கு உரிய பயிற்சி, தொழில்நுட்ப சேவைகளையும் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை 3% குறைந்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தைகளை அடுத்து கச்சா எண்ணெயின் விலை குறைந்துள்ளது. ஈரானிலிருந்து ஏற்றுமதி அதிகரிப்பதற்கும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற போக்குவரத்திற்கும் வழி ஏற்பட்டுள்ளதால் கச்சா எண்ணெய் விலை சற்று குறைந்துள்ளது. சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய் 1 $79 அமெரிக்காவின் மேற்கு டெக்சாஸ் கச்சா எண்ணெய் பீப்பாய் 1 $75 உள்ளது. மேற்கு வங்கம் ஜல்பாய்குடியில் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. அரசு போக்குவரத்துக் கழக பேருந்தும் ட்ரக்கும் மோதிய விபத்தில் இந்த விபத்து நேரிட்டது. காயமடைந்த 25 பேர் ஜல்பாய்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அம்மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ஆனந்தமய் பர்மன் மருத்துவமனைக்கு நேரில் சென்று காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இரங்கல் தெரிவித்துள்ளார். பஞ்சாப், ஹரியானா, உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், கர்நாடகா, கோவா, அசாம், மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, கிழக்கு உத்தரப்பிரதேசம், கிழக்கு மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 1 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று சீன தைப்பேயை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்று இரவு 9 மணிக்கு நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் எகிப்து 3-1 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. டலாஸில் இன்று இரவு 10:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் அர்ஜென்டினா ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை 2:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் ஈராக்குடன் மோதுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் அடுத்த மாதம் 14 தொடங்குகிறது. முதல் போட்டி எஜ்பஸ்டனில் 14 இரண்டாவது போட்டி கார்டிஃபில் 16 மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டி லார்ட்ஸில் ஜூலை 19 நடைபெற உள்ளன. முன்னதாக இந்தியா அயர்லாந்துக்கு எதிராக 2 20 கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 நாள் பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் எல்லைப்பகுதி பாதுகாப்பு குறித்து இன்று முதல் 4 நாட்கள் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் எபிலார்டோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. இனி அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் வரப்போகுது அப்படிங்கறத குறித்து தெரிஞ்சுக்கலாம். 1 மணிக்கு மணி 1, மலர் 1. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. 2:30 ஊர்புறத்தலை நிகழ்ச்சியில நாள்பட்ட வழிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கோயம்புத்தூர் மயக்க மருத்துவம் வலி மேலாண்மை மற்றும் முதுகுத்தண்டு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகரன் ராமசாமி அவர்கள். பிற்பகல் 3:00 டீ டைம் நிகழ்ச்சி. 3:30 NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4:02 கெட் செட் கோ. மாலை 6:00 பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை. 7:25 ஏறுமோறும் நிகழ்ச்சியில முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் தடிமர அரசன் தேக்கு எனும் தலைப்பிலான தகவல்கள் இடம்பெறும். 8:05 இதம்ரிதம் நிகழ்ச்சி. 9:15 மயிலிறகு காவிய பாடல்களின் தொகுப்பு. 10:00 மெலடி மெட்டுக்கள். 10:59 முதல் நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. இனி கேட்கலாம் பூந்தென்றல் நிகழ்ச்சியில் முதலில் நீர்பறவை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இதுவரை பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டோம். நேரம் 1 மணி.
1: இசையோடு என்றும் நீங்கள்
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. இனி கேட்கலாம் மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில நாம எந்த திரைப்படத்தை குறித்து பேச போறோம் அப்படின்னா, இந்த திரைப்படம் வந்தது 2008 ஆம் ஆண்டு. இந்த திரைப்படம் ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய பெயர் 27 Dresses அப்படிங்கிறது, 27 ஆடைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது என்ன 27 ஆடைகள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த உலகத்துல நிறைய பேர் வித்தியாசமான நிறைய வேலைகளை வந்து பார்ப்பாங்க. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு வேலையை பார்க்குறவங்க தான் இந்த கதாநாயகி. அங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபாரின்ல எல்லாம் ஒரு திருமணம் நடக்கும்போது திருமணத்திற்கு அந்த திருமண மணப்பெண்ணுடைய தோழிகள்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அழகாக அலங்காரம் பண்ணிட்டு போயிட்டு அந்த மணப்பெண் பக்கத்தில் நிற்பாங்க. அதுதான் அவங்களோட வேலையா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்கிறவங்க தான் இந்த கதாநாயகி. இந்த கதாநாயகியோட பேர் என்ன அப்படின்னா, ஜேன் நிக்கோல்ஸ் அப்படிங்கிறது அந்த திரைப்படத்தில் அவங்களோட பேர். அவங்க வந்து 8 வயசுலேருந்தே இந்த திருமணம் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் பங்கேற்றிருக்காங்க. அவங்களுக்கு திருமணங்களில் வந்து பங்கேற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அப்புறம் அவங்க அம்மாவோட மறைவிற்கு பிறகு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஓ இதை கூட ஒரு வேலையாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு மணப்பெண்ணுக்கு அவங்க வந்து ஒரு தோழியாக இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. இதுதான் அவங்களோட வேலை. அவங்க இதை தான் வந்து ரொம்ப பிடிச்சு பார்த்துட்ருக்குற அவங்களோட வேலையாக இருக்கும். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மற்ற பெண்களுக்கெல்லாம் நம்ம போய் மணப்பெண்ணாக இருக்கிறோம், நம்மளோட திருமணம் எப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவுகள் அவங்களுக்குள்ள இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு சின்ன ஒரு இளம் பெண். அவங்க அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து மற்றவங்களுக்காகவே எல்லாமே செய்கிறது, மற்றவங்களோட தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கிறது, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது, இதுதான் அவங்களோட வேலை. அவங்க வந்து 27 திருமணங்களில் அந்த ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்போ என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதையாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ 27 திருமணங்களில் அந்த திருமண மணப்பெண் இருக்காங்க இல்லையா, அவங்களோட தோழியாக வந்து இவங்க இருந்திருக்காங்க. ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, 2 திருமணங்கள் ஒரே நாளில் நடக்குது. அப்போ வந்து அந்த 2 திருமணங்களுக்கும் இவங்க மாறி மாறி போயாகணும், ஏன்னா 2 திருமணங்களுக்குமே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்குண்டான பேமெண்ட்டும் இவங்களுக்கு கிடச்சிருச்சு. அப்போ என்ன வந்து இவங்க லைஃப்பில் என்ன ஒரு சின்ன ஒரு டேர்னிங் பாயிண்ட்லாம் வருது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது போக்கிரி படத்துலேருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்றைக்கி நம்ம சொன்னது மாதிரி 27 Dresses இந்த திரைப்படத்தை குறித்து தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மணப்பெண் தோழியாக இருக்கிறது தான் ஒரு வேலையாகவே செஞ்சிட்ருக்காங்க இந்த கதாநாயகி. கதாநாயகினோட பேர் வந்து ஜேன் அப்படிங்கிறது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நாள் 2 திருமணங்களில் பங்கேற்க வேண்டிய கட்டாயம் இவங்களுக்கு வருது. அப்போ 2 திருமணங்களுக்கும் மாறி மாறி டாக்ஸியில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ டாக்ஸியில் வந்து அங்கெல்லாம் வந்து வாடகை கார் அப்படிங்கும்போது பகிர்ந்துக்கலாம் இல்லையா. ஸோ பகிர்ந்துக்கிற டாக்ஸி அது வந்து ஷேரிங் டாக்ஸி மாதிரி. இப்போ அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னொருத்தரும் அவங்க கூட வந்து ட்ராவல் பண்ணுறாரு. அவரோட பேர் வந்து கெவின் டாயில் அப்படிங்கிறது தான். இவங்க வந்து கெவின் டாயிலும் அந்த ஜெயின் அவங்களும் வந்து சந்திக்கிறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கிறாங்க. இவங்களோட கருத்தும் அவரோட கருத்தும் முற்றிலும் வந்து முரணாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையில் போய் ஒரு பந்தத்தில் போய் இணையணும் அப்படிங்கிறது தான் கதாநாயகியோட எண்ணம். ஆனால் கதாநாயகன் அப்படிங்கிறவர் அவருக்கு வந்து எதுலேயுமே ஒரு நம்பிக்கை இருக்காது, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். இப்போ இவங்க 2 பேரும் ஒருவர் சந்திக்கிறாங்க, 2 பேரும் பேசுகிறாங்க. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, கதாநாயகி அவங்க ஒரு ஃபைல் வந்து ஒரு டைரி வந்து வச்சுருப்பாங்க. அந்த டைரியில் வந்து எந்தெந்த திருமணத்துக்கு போகணும், என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குறித்து வச்சுருப்பாங்க. அது ஒரு அவங்களோட தினசரி ஒரு திட்டம்னு வச்சுக்கலாம். தினசரி என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டைம் டேபிள் மாதிரி அவங்க போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த டைரி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, மறந்து அந்த டாக்ஸிலேயே அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த டைரி எடுத்து அவர் பார்க்குறாரு. பார்க்கும்போது தான் அவருக்கு தெரியுது, ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தோணுது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓகே இந்த பொண்ணை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, இவர் ஒரு எழுத்தாளர், இவர் வந்து மால்கம் அப்படிங்கிற ஒரு புனைப்பெயரில் எழுதிட்டு இருக்காரு. ஸோ இவர் தான் வந்து அந்த எழுத்தாளர் அப்படிங்கிறது ஜேனுக்கும் தெரியாது. ஜேன் வந்து நம்ம கதாநாயகி. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கேஷுவலாக தான் இருக்காங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இவங்களோட வாழ்க்கையவே நம்ம ஒரு எழுத்தாக கொண்டு வந்தால் என்ன, ஒரு புத்தகமாக எழுதுனா என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்கள வந்து நம்ம தொடர்ந்து பின்தொடரணும், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆர்வம் வருது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட திட்டத்தை எல்லாம் பார்க்குறாரு. எந்தெந்த திருமணத்துக்கு போகணும், எந்தெந்த நாளுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறது. ஏன்னா அவருக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இது. ஏன்னா திருமணத்துக்கு ஒரு தோழியாக போகிறது அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமாக அவருக்குமே தெரியுது. அதனால் இவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டாரா அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஒரு பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். பாடல் வந்துட்டே இருக்கு எங்கேயும் காதல் படத்திலிருந்து.

0: கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
2: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி இன்று மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி 1 மலர் 1. இன்னைக்கு 27 Dresses இந்த திரைப்படத்தை குறித்து தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம சொன்னது மாதிரி இப்போ இந்த இரண்டு பேரும் ஒரு ஷேரிங் டாக்ஸி அல சந்திக்கிறாங்க. இவங்களோட டைரியை இவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த டைரி எடுத்துட்டு இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் கூட ஒரு வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆச்சரியப்படுறாரு. கூடவே என்ன பண்றாரு அப்படின்னா, ஓகே அடுத்த ஸ்டோரி எழுதிருக்கு, இந்த கதையை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பத்தி ஒரு முன்னோட்டம் எழுதி, இந்த கதையை ஒரு முன்னோட்டமா எழுதி கொண்டு போயிட்டு அவங்க மேலாளர்கிட்ட கொடுக்குறாரு. அவங்க என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் படிச்சு பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கு, இதே நீ கண்டினியூ பண்ணு, இதற்கு உண்டான பேமெண்ட் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆபீஸ்ல ஒத்துக்கிறாங்க. ஓகே, இங்க பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூட ஒர்க் பண்ணும்போது இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட மேனேஜர் இருக்கார் இல்லையா, அவங்களோட மேனேஜர் மேல இவங்களுக்கு கொஞ்சம் விருப்பம் இருக்கு. அதாவது ஜேனுக்கு வந்து அவங்களோட மேனேஜர் மேல ஒரு விருப்பம் இருக்கு. அவங்க மேல ஒரு தலைபட்சமாக காதல் வயப்படுறாங்க. ஆனால் வந்து இதை வந்து அவங்க கிட்ட சொல்லாமல் இருக்காங்க. அவரோட பேர் ஜார்ஜ் அப்படிங்கிறது. ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இவங்களுக்கு வந்து அவரை பிடிக்கும் அப்படிங்கிறது. ஆனாலும் வந்து எல்லா சக ஊழியர்களாக இருக்காங்க இல்லையா, கூட ஒர்க் பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் வந்து அதை தெரியாத மாதிரி அவங்க இருந்துட்டுருக்காங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாள் இந்த ஜேனோட தங்கை, அவங்களோட பேர் வந்து டெஸ் அப்படிங்கிறது, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வெளிநாடு சுற்றுப்பயணம்லாம் முடிச்சுட்டு அவங்க அக்காவோட ஆஃபீஸ்க்கு வராங்க. வந்துட்டு அவங்க அக்காவோட எல்லா விஷயத்துலையும் இவங்களும் பங்கேற்றுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இவங்க கூட ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ஜேன் கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்களுக்கு நிச்சயதார்த்த விழா ஒன்று நடக்குது. அப்போது அவங்க அக்கா கூட இவங்களும் வந்து கலந்துக்கிறாங்க. கலந்துக்கும் போது ஜார்ஜ் அவருக்கு வந்து இவங்களை ரொம்ப பிடிச்சி போயிடுது, அதாவது தங்கச்சியே ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஆனால் ஜேன் தான் அவரை வந்து ரொம்ப விரும்புவாங்க. ஆனால் அவருக்கு வந்து தங்கச்சியை வந்து ரொம்ப, அவரோட சிஸ்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருது. இப்போ இரண்டு பேருமே இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க, பழக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஜேனுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் கூட இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து திருமணம் செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ ரெண்டு பேரும் போய் ஒரு ஃபேமிலியாக போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அப்பாவை சந்திக்கிறாங்க. அவங்க அப்பா வெளியூரில் இருக்காரு. அவரை போய் சந்திக்கும் போது அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ரெண்டு பேரையும் வாழ்த்தி அவங்களுக்கு அவங்க அம்மாவோட கல்யாண திருமண உடை இருக்கு இல்லையா, அந்த திருமண உடையை எடுத்து பரிசாக கொடுக்குறாரு. ஸோ அந்த திருமண உடையை வந்து நான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஜேன் வந்து விரும்பியிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு திருமணத்துக்கும் தோழியாக போகிறவங்க இல்லையா. ஆனால் அவங்களோட திருமணத்துக்குன்னு அவங்களுக்கு நிறைய கனவுகள் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கனவு தான் அவங்க அம்மாவுடைய திருமண உடையை தன்னுடைய திருமணத்துக்கு அணியணும் அப்படிங்கிறது. ஆனால் அந்த திருமண உடையை எடுத்து அவங்களோட தங்கச்சிக்கு கொடுக்குறாரு. அவங்க தங்கச்சியும் அதை வாங்கிக்கிறாங்க. இப்படியே அவங்களோட நாட்கள் போகுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, திரும்பவும் அந்த டைரியை கொடுக்கறக்காக இந்த கெவின் அவர் வந்து வராரு. அவர் வந்து மேல்கம்ங்கிற பேரில் எழுதிட்டுருக்கார் இல்லையா. அவரோட எழுத்துக்கெல்லாம் ஜேனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவர் தான் அந்த எழுத்தாளர்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவர் வந்து இவங்களை சந்தித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களோட டைரியை திருப்பி கொடுக்குறாரு. அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு, இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிறாங்க. இப்போ இவர் வந்து இவங்களுக்கு ஆறுதலாம் சொல்கிறாரு, பரவாயில்ல விடு அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்கிறாரு. அப்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த திருமண உடை இருக்கு இல்லையா, அந்த திருமண உடையை வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க தங்கச்சி அதில் நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஜேனுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. காரணம் என்ன அப்படின்னா, அது அவங்க அம்மாவுடைய திருமண உடை. அதை வந்து ரொம்ப ஒரு ப்ரீஷியஸாக அவங்க என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு பெரிய பொக்கிஷ மாதிரி அவங்க வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணும்போது அது அவங்களுக்கு பெரிய உடன்பாடு இருக்காது, அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். இதனால் தங்கச்சிக்கும் அக்காக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு பிரிவு வந்து ஏற்பட்டுரும். அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாடல் வந்துட்டே இருக்குது, சென்னை 628 திரைப்படத்திலேருந்து.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
3: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
4: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பலா எம்போலைசேஷன் சிகிச்சை.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு 27 ட்ரெஸ்ஸஸ் இந்த திரைப்படத்தை குறித்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ வந்து கெவின் வந்து மேல்கம் அப்படிங்கிற பேர்ல எழுதிட்டு இருக்காரு இல்லையா. அவர் என்ன சொல்றாரு, நான் தான் வந்து மேல்கம்ங்கிற பேர்ல எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகி கிட்ட சொல்லிடுறாரு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரியாது இல்லையா இவங்களை பத்தி கட்டுரை எழுதுறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இப்படி பண்ணீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவங்க லைட்டா கோவிச்சுக்கிறாங்க. பிறகு ரெண்டு பேரும் கேஷுவலா தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்களோட அவங்கள தேடி அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராரு. அப்போ அந்த 27 ஆடைகள் அவங்க ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் போட்டுட்டு போயிருப்பாங்க இல்லையா, அந்த திருமணத்துக்கு அந்த

27 ஆடைகளையும் பார்க்குறாரு. அந்த 27 ஆடைகளையும் போட்டு ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி இவங்க வந்து கண்டக்ட் பண்ணி அதை நடத்துகிறாங்க. அப்போ பார்க்கும்போது அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இவர் எடுத்துக்கிறாரு. எடுத்துகிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நட்பு வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. அப்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களை பற்றின ஒரு கட்டுரை வந்து முன்னாடியே வெளியாகிடுது. இவங்க தான் அந்த மால்கம் அப்படிங்கிற பேரில் எழுதுகிற அந்த கட்டுரைகள்லாம் படிச்சுட்ருக்காங்களே, இவங்க படிச்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு தெரிஞ்சிருந்து இது என்னை பற்றி கட்டுரை தான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப கோவம் வருது. காரணம் என்ன அப்படின்னா, என்னோடய அனுமதி இல்லாமையே என்னை பற்றி வந்து இவர் எழுதியிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. அதனால் இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில சின்னதாக ஒரு என்ன சொல்கிறது, சின்னதாக ஒரு ஒரு பிரிவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ பிரிவு வந்து ஏற்பட்டுறது. இதுக்கிடையில் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க இரண்டு பேருடைய திருமணம் நடக்க இருக்கு இல்லையா, அதாவது டெஸ் மற்றும் ஜார்ஜ் அவங்களோட தங்கையோடதும் அவங்க மேனேஜரோட கல்யாணமும் நடக்க இருக்கு இல்லையா. ஸோ அந்த திருமணத்துக்கு இவங்க தயாராகிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க தங்கை கூட இவங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டுருச்சு. காரணம் அவங்க அம்மாவுடைய அந்த திருமண உடைய கொஞ்சமாக மாற்றி அமைத்ததுனால இவங்களுக்கு அது பிடிக்கலை, அதில் உடன்பாடு இல்லைங்கிறதால. கூடவே அவங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இவரை திருமணம் செய்துக்கிறதுக்காகவே இவங்க நிறைய பிரச்சனைகள், அதாவது நிறைய வேலைகள், ஏமாற்று வேலைகளை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு புரிய வருது. ஸோ இவங்களுக்கு புரிய வரும்போது, அதாவது இவங்களை வந்து நல்லவங்களா, இவங்களை வந்து ரொம்ப மேம்பட்டவராக காமிச்சிக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வருது. அதை வந்து ஜார்ஜ் அவருக்கும் வந்து தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சுட்டு என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க இரண்டு பேருடைய திருமணமும் அங்கே நின்று போயிடுது. பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு தெரியுது, அதாவது அந்த மேனேஜருக்கு தெரியுது, ஏற்கனவே வந்து ஜெயின் வந்து அவரை விரும்பிட்டு இருந்தாங்க ஒருதலை பட்சமாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியுது. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்கக்கிட்ட வந்து நீ என்னை திருமணம் செய்துக்கிறியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. என்ன ஆகுது, இந்த கதையில் என்ன டேர்னிங் வரும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். சென்னை 28 படத்துலேருந்து பாடல் கேட்டோம். இப்போ வரப்போகிற பாட்டு பள்ளிக்கூடம் படத்துலேருந்து.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
2: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு 27 Dresses இந்த திரைப்படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ டெஸ்ஸை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட மேனேஜர் சொல்லிட்டாரு. அவர் பேர் ஜார்ஜ். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜேனை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு விரும்புறாரு. ஏன்னா ஜேனோட நேர்மை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏற்கனவே கெவின் வந்து சொல்லியிருப்பார், அதாவது மால்கம்ங்கிற பேர்ல எழுதிட்டு இருந்தார் இல்லையா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவங்க ரொம்ப நேர்மையானவங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ இவரும் இப்போ உணர்றாரு, ஆமா இவங்க ரொம்ப நேர்மையானவங்க அப்படின்னு சொல்லி இவங்க உணர்றாரு. ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வேலையை விட்டு நின்றுறாங்க. இல்லை நான் வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதற்கு மேலேயும் அந்த வேலையில நம்ம நீடிச்சிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக இல்லை வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. இதற்கிடையில் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவங்களை திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இதற்கிடையில இவங்க என்னை பத்தி இவர் எவ்வளவு உயர்வா நினைச்சிட்டு இருந்திருக்காரு, பத்திரிகையிலலாம் எவ்வளவு உயர்வா என்னை பற்றி எழுதியிருக்காரு, என்னை பத்தி எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்களும் ஒரு பக்கம் வந்து நினைக்கிறாங்க. ரெண்டு பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருச்சு, ரெண்டு பேருக்கும் சின்ன பிரிவும் ஏற்பட்டுருச்சு. காரணம் எனக்கு தெரியாம எப்படி என்னை பத்தி எழுதலாம் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஆனாலும் கூட இப்ப அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது, என்னை பற்றி உயர்வாக எவ்வளோ எழுதியிருக்காரு, என்னை நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இவங்களுக்கு வருது. அதே நேரத்தில் அந்த மேனேஜர் இருக்கார் இல்லையா, அவரும் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்களை திருமணம் செய்துக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஏன்னா இவங்களுக்கும் அவர் மேலே வந்து ஒரு தலைப்பட்சமாக ஒரு விருப்பம் இருந்தது இல்லையா, அதனால் இவங்களும் வந்து சம்மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாரு. அப்போ இவங்க வந்து சம்மதிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் வந்துட்டே இருக்குது அம்முவாகிய நான் படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. ஸோ மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் நம்ம 27 ட்ரெஸ்ஸஸ் திரைப்படத்தை குறித்து தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஜேனை வந்து திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விரும்புகிறாரு, ஜார்ஜும் விரும்புகிறாரு. கூடவே வந்து கெவின் தன்னை பற்றி நல்லா தான் எழுதியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி இவங்களும் அவரை பற்றி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இவங்க வந்து இந்த ஜார்ஜ் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது, நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை இருக்குது, இதெல்லாம் வந்து அவங்க நினைக்கிறாங்க. கூட பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அப்போதான் உங்களுக்கு புரிய வருது, இல்லை நம்ம கேட்ட துணை வந்து ஜார்ஜ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கெவினை தேடி இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு திருமணத்தில் வந்து கெவினை வந்து அவங்க சந்திக்கிறாங்க. சந்தித்து அப்போ தான் சொல்கிறாங்க, இல்லை உண்மையில தான் எனக்கு வந்து இப்போ வந்து தோணுது, நீ தான் வந்து எனக்கு ஒரு நல்ல துணையாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ கெவினும் அதே மனநிலையில் தான் இருந்தார். அப்போ இரண்டு பேரும் வந்து திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இவங்களோட திருமணம் எப்படி நடக்குது அப்படின்னா ஒரு கடற்கரையில் அழகாக ஒரு திருமணம். அந்த திருமணத்தில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா இவங்க எந்த திருமணத்துக்கெல்லாம் போனாங்களோ 27 திருமணங்களுக்கு போயிருப்பாங்க இல்லையா, அந்த திருமணத்தில் இருந்த மணப்பெண்கள் எல்லாருமே இவங்க எந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருந்தாங்களோ அதே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து இவங்க கல்யாணத்தில் வந்து கலந்துப்பாங்க. இப்படி ரொம்ப அழகாக இந்த திரைப்படத்தை வந்து முடிச்சிருந்திருப்பாங்க. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், மலைக்கோட்டை படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று.
1: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
2: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.
0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103-இல் நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இதுவரை மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில 27 Dresses இந்த திரைப்படத்தை குறித்து தான் பேசணும். ஸோ இந்த திரைப்படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா. இன்று மதியம் 2:30 ஊர்புறத்தில் நிகழ்ச்சியில் நாள்பட்ட வலிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கோயம்புத்தூர் மயக்க மருத்துவம் வலி மேலாண்மை மற்றும் முதுகுத்தண்டு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகரன் ராமசாமி அவர்கள். இன்னும் சில நொடிகளில் மணி 1:45 கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தமிழக தொழிற்சாலைகளில் வரும் காலங்களில் விபத்துகளை தவிர்க்க உரிய

0: நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமை மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் மாநில அரசு எவ்வித சமரசமும் செய்யாது என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைப்படியே புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என தனி தீர்மானத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா குறிப்பிட்டுள்ளார். கோவை, நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் விபத்து நடைபெறாமல் தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஷ் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேரில் தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்து குறித்து சட்டப்பேரவையில் இன்று அவை விதி 110 கீழ் விளக்கம் அளித்த அமைச்சர் இந்த தகவல் தெரிந்ததும் முதலமைச்சர் எடுத்த துரிதமான நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கவும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு உரிய தீவிர சிகிச்சைகளை அளிக்கவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியதாகவும் கூறினார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொழிலாளர் மாநில ஈட்டுறுதி காப்பீடு திட்டம் மற்றும் வருங்கால வைப்பு நிதியை உடனடியாக வழங்கவும் முதலமைச்சர் ஆணை பிறப்பித்ததாகவும் தெரிவித்தார். இவ்விபத்து குறித்து தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை இயக்குநர், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உள்ளிட்டோர் விசாரணை நடத்தி 24 மணி நேரத்திற்குள் முதலாவது அறிக்கையையும் முழுமையான விவரங்களுடன் 3 நாட்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கும் முதலமைச்சர் உத்தரவிட்டதையும் சுட்டிக்காட்டினார். தொழிற்சாலைகளில் வரும் காலங்களில் எவ்வித விபத்தும் நடைபெறாமல் தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றார்.
1: இனி வரும் காலங்களில் இது போன்ற விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு அசாடஸ் இண்டஸ்ட்ரிகளை உடனடியாக குழு அமைத்து ஆய்வு செய்யவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மொத்தம் 54,957 தொழிற்சாலை உள்ளன. இதில் அபாயகரமான தொழிற்சாலைகள் 6,669 உள்ளன. இனி வரும் காலங்களில் அனைத்து தொழிற்சாலைகளிலும் இதுபோல் நடக்காமல் இருக்க அனைத்து
0: தமிழகத்தின் உரிமை மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் மாநில அரசு எவ்வித சமரசமும் செய்யாது என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக சில விளக்கங்களை சட்டப்பேரவையில் தெரிவித்த அவர், தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சினையான மேகதாது அணை பிரச்சினையில் எந்த சமரசத்திற்கும் மாநில அரசு உடன்படாது என்றார். கர்நாடக முதலமைச்சர் காவிரியின் குறுக்கே மேகதாது பகுதியில் அணை கட்டுவது குறித்து கருத்து தெரிவித்தவுடன் முதலமைச்சர் திரு விஜய், அரசு தலைமை வழக்கறிஞர், அரசு துறை அதிகாரிகள், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஆகியோருடன் ஆலோசித்ததை குறிப்பிட்டார். மேகதாது அணை கட்டுவதற்கு மத்திய அரசு எந்தவிதத்திலும் அனுமதி வழங்கக்கூடாது என்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியதாகவும் இதுகுறித்து பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். இந்திய சூழலில் புதிய நடுவர் மன்றம் அமைப்பது அவசியமானது என கருதிதான் எதிர்க்கட்சித் தலைவர் சொன்ன கருத்தை தீர்மானத்தில் சேர்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார். காவிரி நதிநீர் பிரச்சினைக்கும் மேகதாது அணை தொடர்பான பிரச்சினைக்கும் சம்பந்தம் இல்லை என்று தெரிவித்த அவர், புதிய நடுவர் மன்றம் அமைப்பதால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவும் கூறினார். இந்த விவாதத்தின்போது பேசிய பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், புதிய நடுவர் மன்றம் அமைப்பது கர்நாடகத்திற்கு சாதகமாக அமைந்துவிடும், எனவே அது கூடாது என்று தெரிவித்ததுடன் இதற்கு பாமக எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறினார். இது தொடர்பாக பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரனும் புதிய நடுவர் மன்றம் கூடாது என தெரிவித்தார். மேலும் ஒரு தீர்மானத்தின் மீது திருத்தம் வந்தால் அவை உறுப்பினர்களுக்கு அந்த திருத்தத்தை வழங்கி அதுகுறித்தும் விவாதித்து இருக்க வேண்டும் என்றார். இது தொடர்பாக விரிவான விளக்கம் ஒன்றை அளித்த மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, விவசாயிகள் உட்பட ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வுகளை மதித்துதான் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். கர்நாடக அரசு விரிவான திட்ட அறிக்கையை வழங்கலாம் என்று மத்திய நீர்வள ஆணையம் தெரிவித்த கருத்து என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு மாறானது என்றார். முன்பு மேகதாது அணை கட்டுவது விவசாயத்திற்காக என கூறிய கர்நாடக அரசு தற்போது பெங்களூரு மக்களின் குடிநீர் ஆதாரத்திற்காகவேதான் மேகதாது அணையை கட்டப்போகிறோம் என்று சொல்வதாக சுட்டிக்காட்டினார். அதனால்தான் சட்ட வல்லுநர்கள் நீர் மேலாண்மைத்துறை அதிகாரிகளை கலந்தாலோசித்து அவர்களின் வழிகாட்டுதல்களின்படி புதிய ஆணையம் அமைக்க வேண்டும் என்ற முடிவை அரசு எடுத்ததாக தெரிவித்தாா். இதுகுறித்து முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சட்ட வல்லுநர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசித்து இந்த புதிய ஆணையம் அமைப்பது அவசியம் என்று தெரிவித்துள்ளதையும் திரு ஆதவ் அர்ஜுனா சுட்டிக்காட்டினார். இந்த புதிய ஆணையம் அமைவதால் நமக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் ஏற்கனவே வழங்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கும் பாதகம்

0: வராது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேகதாது பகுதியில் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுப்பது தொடர்பாக பேரவையில் முதலமைச்சரால் கொண்டுவரப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றிய தீர்மானத்தின் மீது சில கருத்துக்களை தெரிவிப்பதற்கு பிரதான எதிர்க்கட்சியான திமுக, அஇஅதிமுக, பாமக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அனுமதி கோரினர். இதற்கு அனுமதி மறுத்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் பேரவையில் இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட பிறகு இதுகுறித்து பேச அனுமதி இல்லை என்றார். மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக பொதுப்பணித்துறை அமைச்சரின் விரிவான விளக்கத்திற்கு பின் பேரவை நடவடிக்கைகள் முடிவதற்குள் பேச அனுமதிக்கிறேன் என்று அவைத்தலைவர் தெரிவித்தார். பேரவையில் எழுப்பப்படும் உரிமை மற்றும் பிரச்சினைகள் குறித்தும் அவை உறுப்பினர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் பேரவைத் தலைவர் சில விளக்கங்களை அளித்தார். இப்பிரச்சினையின் மீது கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்திய அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமியின் கோரிக்கை ஏற்கப்படாததால் அவரும் அஇஅதிமுக உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர். இதனிடையே சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய திரு எடப்பாடி கே பழனிசாமி, காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் மீண்டும் நடுவர் மன்றம் ஏன் என கேள்வி எழுப்பினார். மேகதாது விவகாரத்தில் திருத்தம் செய்யாத தீர்மானத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பேரவையின் கண்ணியத்தை மாண்பையும் சிதைக்கும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என்று அவைத்தலைவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய்க்கு பேரவை சார்பில் இன்று பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா குறிப்பிட்டுள்ளார். கொச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோருக்கான சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், இந்நிறுவனங்கள் வருவாய் மட்டுமல்லாது ஏராளமான வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக கூறினார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மங்கோலியா கொரியா நாடுகளுக்கு இன்று முதல் வரும் 25 வரை அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக இன்று மங்கோலியா செல்லும் அவர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பெட்ஸட் செகுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையை மேற்கொள்கிறார். கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனை, பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் சுற்றித் திரியும் தெருநாய்களை அப்புறப்படுத்துவது தொடர்பாக அறிக்கை அளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் மாநில இளையோர் விருதிற்கு தகுதியுடையவர்கள் வரும் 6 விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: சிவகங்கை மாவட்டத்தில் சமூக வளர்ச்சிக்கு சேவையாற்றும் இளைஞர்களின் பணியை அங்கீகரிக்கும் விதமாக 15 முதல் 35 வயதிற்குட்பட்ட இளைஞர்களில் தலா 3 ஆண் 3 பெண்களுக்கு விருதுடன் 1,00,000 ரூபாய் பாராட்டு பத்திரம் பதக்கமும் வழங்கப்பட உள்ளது. மத்திய மாநில பொதுத்துறை பல்கலை கல்லூரி மற்றும் பள்ளிகளில் பணியாற்றுவோர் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: தூத்துக்குடியில் பலத்த சூறாவளி காற்றால் முடிவைத்தானைந்தல் பகுதியில் 100 மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையம் அருகே உள்ள டோல்கேட் அருகே தரையிலிருந்து வீசிய புழுதிகளுடன் கிளம்பிய சுழல் காற்றானது முடிவைத்தானுதல் கிராம பகுதியிலும் சூழ்ந்தது. பல குடியிருப்பு பகுதிகளிலும் மரங்கள், மின்கம்பங்கள் அனைத்தும் சேதமடைந்தன. இன்று காலை நடைபெற்ற கணக்கெடுப்பு பணியில் சுமார் 70 மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக கணக்கு எடுக்கப்பட்டுள்ளன. சிலருக்கு காயங்களும் ஏற்பட்டுள்ளது. காயம் ஏற்பட்டவர்களுக்கு மருத்துவ குழுவினர் மூலமாக உரிய சிகிச்சையும் அளிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, கன்னியாகுமரி, மதுரை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெறும் புரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா நாளை பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக தொழிற்சாலைகளில் வரும் காலங்களில் விபத்துகளை தவிர்க்க உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமை மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் மாநில அரசு எவ்வித சமரசமும் செய்யாது என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைப்படியே புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டுமென தனி தீர்மானத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர்

0: ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா குறிப்பிட்டுள்ளார். கோவை, நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்திருக்கிற வானிலை அறிக்கை கேட்கலாம். கோயம்புத்தூர்ல குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். ஆங்காங்கே மழை இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. திருப்பூர்ல குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ். ஈரோட்ல அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். ஆங்காங்கே மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. சேலம்ல அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஊட்டியில அதிகபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 17 டிகிரி செல்சியஸ். ஆங்காங்கே மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கு. பாலக்காடுல அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. இது கோயம்புத்தூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளினுடைய இன்றைய தட்ப வெப்பநிலையாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சொன்னது.

விவசாயம் என்பது நமது நாட்டின் முதுகெலும்பு. ஆனால் விவசாயம் செய்வதற்கு விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், இயந்திரங்கள், தொழிலாளர் செலவுகள் என பல்வேறு முதலீடுகள் தேவைப்படுகின்றன. பல நேரங்களில் உடனடி நிதி வசதி இல்லாததால் விவசாயிகள் அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. இந்த சிக்கலுக்கு தீர்வாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள முக்கியமான திட்டம்தான் கிசான் கிரெடிட் கார்டு திட்டம், சுருக்கமாக KCC என்றழைக்கப்படுகிறது. இந்த திட்டம் விவசாயிகளுக்கு தேவையான நேரத்தில் எளிதாகவும் குறைந்த வட்டியிலும் கடன் வசதி வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் மட்டுமின்றி குத்தகை விவசாயிகள், பங்கு சாகுபடி செய்பவர்கள், சுய உதவி குழுக்கள் மற்றும் விவசாய குழுக்களும் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைய முடியும். கிசான் கிரெடிட் கார்டு மூலம் விவசாய செலவுகளுக்கு தேவையான கடன் மட்டும் அல்லாமல் அறுவடைக்கு பிந்திய செலவுகள், விளைபொருள் சந்தைப்படுத்துதல், கால்நடை வளர்ப்பு, மீன் வளம் உள்ளிட்ட தொடர்புடைய நடவடிக்கைகளுக்கும் நிதி உதவி பெற முடியும். இந்த திட்டத்தின் மற்றொரு முக்கிய சிறப்பு குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் கிடைப்பதுதான். குறிப்பிட்ட வரம்பிற்குள் வழங்கப்படும் விவசாய கடன்களுக்கு அரசின் வட்டி மானியமும் வழங்கப்படுகிறது. சரியான நேரத்தில் கடனை திருப்பிச் செலுத்தும் விவசாயிகளுக்கு கூடுதல் சலுகைகளும் கிடைக்கின்றன. மேலும் அண்மையில் கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தின் கடன் வரம்பு உயர்த்தப்பட்டுள்ளதால் விவசாயிகளுக்கு அதிக நிதி ஆதரவு கிடைக்கும் வாய்ப்பும் உருவாகியுள்ளது. இந்த திட்டத்தில் எவ்வாறு விண்ணப்பிப்பது, என்னென்ன ஆவணங்கள் தேவை என்பதை இந்த பாடலுக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்.

0: கேட்ட பாடல் உள்ளம் கேட்குமே படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடியது.
1: கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் பற்றிய தகவல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த திட்டத்தில் சேர விரும்பும் விவசாயிகள் தங்கள் அருகில் உள்ள வங்கிக் கிளையை அணுகலாம். ஆதார் அட்டை, அடையாளச் சான்று, நில ஆவணங்கள், புகைப்படம் மற்றும் விவசாயம் தொடர்பான தகவல்களை சமர்ப்பித்து விண்ணப்பிக்கலாம். கிசான் கிரெடிட் கார்டின் செல்லுபடியாகும் காலம் பொதுவாக 5 ஆண்டுகள். தேவையான ஆய்வுகளுக்கு பிறகு இது புதுப்பிக்கப்படவும் முடியும். இந்த திட்டத்தின் கீழ் கிடைக்கும் கடன் தொகை விவசாயியின் நில அளவு, பயிர் வகை, சாகுபடி செலவு மற்றும் பிற தேவைகளை பொறுத்து நிர்ணயிக்கப்படுகிறது. மேலும் சில வரம்புகளுக்குள் பிணையமின்றி கடன் பெறும் வசதியும் வழங்கப்படுகிறது. இதனால் சிறு மற்றும் குறு விவசாயிகளும் எளிதில் நிதி உதவி பெற முடிகிறது. இன்றைய விவசாயத்தில் தொழில்நுட்பமும் நிதி ஆதரவும் மிகவும் அவசியமாகிவிட்டன. விதை வாங்குவது முதல் அறுவடை வரை ஒவ்வொரு கட்டத்திலும் பண தேவை ஏற்படுகிறது. அத்தகைய தேவைகளை சரியான நேரத்தில் பூர்த்தி செய்ய உதவும் நம்பகமான திட்டமாக கிசான் கிரெடிட் கார்டு விளங்குகிறது. எனவே இன்னும் இந்த திட்டத்தில் இணையாத விவசாயிகள் தங்கள் வங்கிக் கிளையை அணுகி விவரங்களை அறிந்து பயன்பெறுங்கள். விவசாய வளர்ச்சிக்கும் விவசாயிகளின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருக்கும் திட்டம் கிசான் கிரெடிட் கார்டு திட்டம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற்றது கிசான் கிரெடிட் கார்டு திட்டம். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு மகத்தான திட்டத்தோடு.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் நாள்பட்ட வழிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மயக்க மருத்துவம் வலி மேலாண்மை மற்றும் முதுகுத்தண்டு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகரன் ராமசாமி அவர்கள்.
1: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கங்க. எஃப்எம் நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னோட சார்பா மனமார்ந்த வணக்கங்கள்.
1: அதாவது வந்து பெயின், அதை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதே மாதிரி அதுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள், அதே மாதிரி வந்து நீங்க மயக்கவியல் மருத்துவர் நிபுணராகவும் இருந்துட்டு இருக்கீங்க. இதை சார்ந்த சில கேள்விகளும் உங்ககிட்ட கேட்க போறோம். முதலாவது உங்களை பற்றி ஒரு அறிமுகம் எங்களோட நேர்களுக்காக கொடுத்துக்கங்க.
2: வணக்கங்க, நான் மருத்துவர் சுதாகரன் ராமசாமி. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் MBBS முடித்தேன். அங்கேருந்து நம்ம வந்து மயக்க மருந்து நிபுணர் ஆகணுன்ட்டு ஒரு ஆசையில் PGI சண்டிகரில் வந்துட்டு அனசிசியாவில் ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன கதை, MBBS ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது இந்த பாட்டி வந்துட்டு அந்த கேன்சர் பெயினில் பயங்கரமாக அவதிப்பட்டாங்க. அதை பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம ஊரில் வந்துட்டு அப்போனா வந்துட்டு இந்த வலிகளை பற்றி படிக்கிறதுக்கு, அதாவது ட்ரைனிங் கொடுக்குற அளவு வந்து தமிழ்நாட்டிலேயோ இல்லை மற்ற ஊர்லேயோ பெருசாக வந்து அவேர்னஸும் இல்லை, வகுப்புகளும் இல்லை. ஸோ இதுக்கோசரம் தேடி போயிட்டு 1 இயர் இந்த நாள்பட்ட வலிகளை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய மருத்துவ முறைகளில் கற்றணிச்சிட்டு வந்தேன். இப்போ நம்ம இந்த மருத்துவ முறையில் கற்றணிச்சிட்டு மக்களுக்கு இதனால் வந்துட்டு ஒரு 12 வருஷமாக நம்ம அவங்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ மயக்க மருந்துலாம் கொடுக்குறீங்களே, நான் மறுபடியும் வந்து மயக்கத்துலேருந்து எந்திரிப்போனா எந்திரிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் இல்லை எவ்வளோ நேரம் ஆகுங்கிறத முத கேள்வியாக இருக்கும். என்னோட அனுபவத்தில் இப்போ வந்து நான் உலகத்தில் பிறக்காத குழந்தை, இது வந்து அட்வான்ஸ்டு ஃபீட்டல் சர்ஜரின்னு சொல்லுவாங்க, அதாவது அம்மாவோட கருவறைக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் மயக்க மருந்து கொடுத்துருக்கோம். அதே இந்த பக்கம் வந்துட்டு 108 வயசான முதியவர்களுக்கும் அவங்களோட உடல்நிலையை கணக்கிட்டு நம்ம மயக்க மருந்து கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக சர்ஜரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களையும் நார்மலாக இருக்கோம். பொதுவாக வந்து நம்ம மயக்க மருந்து வந்து இப்போ இருக்கிற மருத்துவ முறையில் பயங்கர அதிவேகமாக வளர்ந்துக்கிட்டு வர ஒரு ஃபீல்டு. அதில் வந்து உங்களுக்கு என்ன ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கட்டும் இல்லை நுரையல் ப்ராப்ளம், அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம மயக்க மருந்து முறைகளை மாற்றி அமைச்சு உங்களை சேஃபாக கொடுக்கறது தான் வந்து எங்களோட வேலை. ஸோ அதனால் பயப்படவே வேண்டாம், நம்பி இன்னும் ஆப்ரேஷன் பண்ணாலும் மருத்துவ நிபுணர்கிட்ட வந்துட்டு கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்க தைரியமா பண்ணிக்கலாங்க.
1: இந்த மயக்க மருந்து கொடுக்கும்போது முதுகு தண்டுவளத்துலதான் வந்து அதிகமான மயக்க மருந்து வந்து கொடுக்கறாங்க, இது எத்தனை மணி நேரம் இருக்கும், எதனால வந்து இந்த முதுகு தண்டு அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து தேர்ந்தெடுத்து இந்த மயக்க ஊசி செலுத்துறாங்க?
2: எல்லாத்துக்கும் டவுட்னா வந்துட்டு இப்ப முதுகு தண்டுல ஊசி போட்டா ரொம்ப நாள் வலி வந்துட்டு இருக்குமே அப்படிங்கிறது. முன்னாடி வந்துட்டு இதுக்கு பயன்படுத்தின ஊசிகள் வந்து கொஞ்சம் பெருசா இருந்ததுனாலையும் பயன்படுத்துற நீட்டில் எப்படின்னா முடியளவு தான் வந்துட்டு தின்னா இருக்கும், அதுவே மாதிரி முடியளவு அதை வந்துட்டு வளைக்கவும் முடியும், அவ்வளவு வந்துட்டு தின்னான நீடில்ஸ், ஃபிளெக்சிபிளான நீடில்ஸ். ஸோ அதில் போடும்போது உங்களுக்கு வந்து இதனால வந்துட்டு இடுப்பு வலி வருங்கிறது வந்துட்டு பயப்படவே தேவையில்லை. அதே மாதிரி இது வந்து ஏதாச்சும் ஆயிடுமா அப்படிங்கிறதும் இல்லை, இது வந்து 100 வருஷமா இந்த முதுகு தண்டுல மருந்து கொடுத்து காலு கீழே பண்ணுற ஆப்ரேஷன், அதாவது தொப்புள் கீழே பண்ணுற ஆப்ரேஷன் வச்சுக்கலாம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால பயப்படணும்னு அவசியமே இல்லை, நீங்க தைரியமா பண்ணலாம். இதுல வந்து என்ன பயன்பாடு, ஏன் ஃபுல்லா மயக்க மருந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க முதுகு தண்டுல போடுறீங்க அப்படிங்கறது ஒரே ஒரு காரணம் தான், ஃபுல்லாக மயக்கம் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து மற்ற நிறைய மருந்துகள் யூஸ் பண்ண வேண்டியது, தூங்குறதுக்கு ஒரு மருந்து, வலியை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு மருந்து, அப்புறம் வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது கை கால் ஆடாமல் இருக்கிறதுக்கு ஒரு மருந்து, அப்புறம் நம்ம சுவாசத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி மயக்க மருந்து ஆளுநர் தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இது வந்து நீங்கள் வந்து ஃபுல் நினைவோடு இருப்பீங்க, உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது உங்களுக்கு பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம், இல்லை போனோடனே வந்துட்டு வலி கம்மியாக இருக்கும் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு ஃபுல் மயக்க

0: கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தொண்டையில் வந்துட்டு அந்த வாமிட்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்காதுங்க. இதில் இன்னொரு அட்வான்டேஜ்னா, இதுலேயே சின்னதாக ஒரு டியூப் மாதிரி வச்சு உங்களுக்கு ஆப்ரேஷன் முடிச்சுட்டு ஒரு 2-3 நாளைக்கு கூட வழி இல்லாமல் இது வழியாக வந்து மருந்துகள் கொடுத்துட்டு இருக்கும்போது உங்களால் வழி இல்லாமல் சீக்கிரம் வந்துட்டு இழந்து நடக்க முடியும், சீக்கிரமே வீடும் திரும்ப முடியும். ஸோ இதுதான் 2 அட்வான்டேஜ். ஆனால் இது சேஃப்டின்னு பார்த்தா உங்களுக்கு அது முதல்ல சூட்டபிளா, அதாவது நீங்கள் அதுக்கு கரெக்டான பர்சனா அப்படின்னு வந்து அசஸ் பண்ணுவோம். எல்லாமே இது லேர்ன் பண்ணிட்டு பண்ணக்கூடிய டெக்னிக். அதனால இது 100% சேஃப். ஒரு முதுகு வலியோ இடுப்பு வலியோ எதுவுமே வராதுங்க. அதனால பயப்படாமல் இதை பண்ணிக்கலாம்.
1: ஸோ அந்த வீரியம் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு ஊசி போடுறோம்னா அதோட வீரியம் கொஞ்ச நாளாவது இருக்கும். அந்த மாதிரி இந்த மயக்க மருந்து கொடுக்கும் போது அதோட வீரியம் எவ்வளோ நேரம் இருக்கும்?
0: இது ஒரு நல்ல கேள்விங்க. நம்ம பழைய காலத்தில் வந்து மெயினாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மயக்க மருந்து கொடுத்தா எந்திரிக்கிறதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆகும், தலை சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம பயன்படுத்துகிற இந்த மயக்க மருந்துகள் எல்லாமே அல்ட்ரா ஷாக் டைட்டிங் அப்படின்னு சொல்கிறது, அதாவது மின்னல் வேக மருந்துகள். நீங்கள் வந்து அந்த நாங்கள் யூஸ் பண்ணுற சிஓஃப்ளூரைன் ஆகட்டும், டெஸ்ஃப்ளூரைன் ஆகட்டும், இல்லை வந்து அந்த வலிக்கு பயன்படுத்துகிற ஃபென்டனில், ரெமிஃபென்டனில், இதெல்லாம் வந்து சீக்கிரம் வந்துட்டு நம்ம உடலை விட்டு சீக்கிரம் வந்துட்டு கரைஞ்சி யூரின் வழியாவோ இல்லை மூச்சு வழியாவோ வெளியே போயிடும். இப்போ டே கேர் சர்ஜரிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. காலையில் பேஷண்ட் வர்றாங்க, வந்து மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணுறோம், முடிச்சுட்டு அவங்க வழியெல்லாம் இல்லாமல் அன்னைக்கே வீட்டுக்கு காரை டிரைவ் பண்ணிட்டு போகிற அளவு கூட ரெடி ஆயிடுறாங்க. கம்ஃபர்டபுளாக நீங்களே நடந்து போய் வீட்டுக்கு போகிற அளவு கூட ரெடி ஆயிடுறாங்க. இதுக்கு மெயின் முக்கிய காரணம் என்னென்னா வந்துட்டு இந்த அல்ட்ரா ஷாட் டாக்டிங் ப்ளஸ் விண்ணல் மேக மருந்துகள், அதனோட சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. உங்களால் இந்த வாமிட்டோ இல்லை வந்துட்டு வழியை வந்து இல்லாமல் பண்ணுறதும் சூப்பராக வந்துட்டு இப்போதைக்கு அட்வான்ஸ்மெண்ட்டாக போயிட்டுருக்குதுங்க. வீரியம்னு பார்த்தீங்கன்னா இது எந்த விதத்துலையும் உங்களை லாங் டேர்மில் நினைவு திறன் கம்மி பண்ணுறதையோ, உடம்போட வந்து எனர்ஜின்னு சொல்கிறீங்க இல்லையா, உங்களோட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத கம்மி பண்ணுறதையோ எந்த விதத்துலையும் இது வந்து பாதிக்க பண்ணாதுங்க.
1: நேரிலே இந்த நிகழ்ச்சியில் வலி மேலாண்மை, இதுக்கப்புறம் வந்து நாள்பட்ட வலிகளுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். மேலும் சில விஷயங்கள் அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் நாள்பட்ட வழிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் மயக்க மருத்துவம் வலி மேலாண்மை மற்றும் முதுகுத்தண்டு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகரன் ராமசாமி அவர்கள்.
1: டாக்டர், இன்னைக்கு வந்து வலி மேலாண்மை சார்ந்த விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதுல வந்து இந்த மயக்கவியல் துறையை பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இதோட வீரியம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற பத்தி கேட்டிருந்தோம். அதற்கான ஒரு பதில்கள் நீங்க ரொம்ப மழக்க தெளிவா சொல்லிருந்தீங்க. இப்போ ஒரு சிகிச்சை, ஒரு அறுவை சிகிச்சைக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா 10 மணி நேரம் பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை இருக்கும், 15 மணி நேரம், 23 மணி நேரம், 24 மணி நேரம், தொடர்ந்து மாதிரி நேரம் காலம் இல்லாத தொடர்ந்து செய்யக்கூடிய அறுவை சிகிச்சையும் இருந்துட்டு இருக்கும். ஒரு சர்ஜரி வந்து இப்போ ஒரு மணி நேரத்துல முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு 45 மினிட்ஸ்ல இருந்து 1 ஹவர்க்குள்ள இருக்கிற மாதிரி அந்த டைம் பீரியட் குள்ள வந்து இந்த மருந்துகள் கொடுக்கற மாதிரி இருக்குமா? இல்ல வந்து நம்ம கொடுக்கற மருந்து மினிமம் 3 மணி நேரம் இருக்கும். சர்ஜரி முடிஞ்சாலும் அந்த பேஷண்ட் வந்து 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கண்ணு முழிப்பாரு, அந்த இதுல இருந்து வெளியே வருவாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா?
2: இதுல வந்துட்டு நிறைய பேருக்கு பல வகையான டவுட்கள் இருக்கு. இதுல வந்து ரெண்டு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன். ஒன்னு வந்துட்டு ஃபுல் மயக்கம், ஜெனரல் அனஸ்தீசியான்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து எதுக்கு மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்கன்னா, தொப்புளுக்கு மேல இருக்கிற சர்ஜரி, லாப்ராஸ்கோபிக் சர்ஜரி, ரோபோட்டிக் சர்ஜரி, தலைக்கு பண்ற சர்ஜரி, இல்ல ஸ்பைனுக்கு ஹார்ட்டுக்கு பண்ற சர்ஜரி எல்லாம் வந்துட்டு பொது ஃபுல்லா பொது மயக்கத்துல வந்துட்டு இது பண்ணுவாங்க. இதுல வந்து அட்வான்ஸ்டா யூஸ் பண்ற மருந்துகள் எல்லாமே அல்ட்ரா ஷாக் டைட்டிங். நிமிஷத்துக்கு எஸ்பிளைன்னா வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நிறுத்தினீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா கண்ணு முழிச்சிருவாங்க. ஃபுல்லா சுயநினைவோட வந்து நம்ம என்ன கேட்டாலும் பதில் சொல்ற அளவு தெளிவா இருப்பாங்க. இப்போ வந்து அந்த இன்ஹலேஷன் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து சுவாசம் மூலமா தான் அந்த மருந்தை வந்துட்டு பேப்பரா தான் கொடுப்போம். அதை சுவாசிச்சாங்கன்னா வந்து அதை ரத்தத்துல கலந்து அந்த மயக்கமடைய வச்சிரும். இது ஆஃப் பண்ணோடனே வந்துட்டு 5 நிமிஷத்துலயே அவங்க கண்ணு முழிச்சிற அளவு இருக்கு. அதே மாதிரி ரீஜனல் அனஸ்தீசியான்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஸ்பைனல் எபிடியூரல், அது வந்து நம்ம ஃபர்ஸ்டே வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் கணக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டோஸ் கொடுப்போம். இல்ல இப்போ 4 மணி நேரத்துக்கு மேல 5 மணி நேரத்துக்கு மேல சர்ஜரி தேவைப்படுங்கனால எபிடியூரல் ஒரு 4 மணி நேரம் தான் இருக்கும்னா மறுபடியும் அந்த 4 மணி நேரம் கழிச்சு ரிப்பீட் பண்ணுவோம். இப்போ இருக்கிற மருத்துவ வகைகள்

0: வரைக்கும் எல்லாமே நம்மளால கஸ்டமைஸ்டு டு த பர்சன் வந்து பண்ண முடியும். அதாவது அவருக்கு அந்த நோயாளிக்கு தகுந்த மாதிரி, ஆபரேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளால எல்லாமே மாத்தி அமைச்சுக்க முடியும். ஆபரேஷன் தியேட்டர்ல மட்டும் பிளான் பண்ற விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ப்ரீ அனஸ்தீசியா அசஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆபரேஷனுக்கு முன்னாடி வர்றீங்கன்னா நீங்க என்ன டைப் ஆஃப் மயக்க மருந்துக்கு தகுதியானவர் அப்படிங்கறத வந்து நாங்க வந்து உறுதிப்படுத்துவோம். நீங்க வீட்லயே ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸ் சொல்றீங்கல்ல, எக்ஸாம்பிள் சொல்றேன், 2 flights of stairs இருக்கு. அதுக்கு சிம்பிளா ஃபிட்டா இருக்கிறீங்களான்னு பாக்குறதுக்கு என்ன பண்ணா, ஒரு 2 மாடி தொடர்ச்சியா மூச்சு வாங்காம, மூச்சு வாங்கலாம் பட் நிக்க கூடாது, மூச்சு வாங்கறதுக்கோசரம் நெஞ்சு வலி எதுவும் இல்ல அப்படின்ட்டு தொடர்ச்சியா நீங்க 2 மாடி வந்து தொடர்ச்சியா ஏறிட்டீங்கன்னா நீங்க பிசிக்கலா ஃபிட் ஃபார் அனஸ்தீசியா. நீங்க வந்துட்டு ஒரு மேஜர் சர்ஜரியை தாங்கக்கூடிய அளவு உங்க உடம்புல ஹார்ட்டும் லங்ஸும் ப்ராப்பரா வேலை செய்யுது அப்படின்ட்டு நாங்க உறுதிப்படுத்திடுவோம். இது மாதிரி பண்ண முடியாதவங்களுக்கு நாங்க வந்து ஹார்ட் எப்படி இருக்குன்னு செக்கிறதுக்கு எக்கோ டெஸ்டோ இல்ல வந்து லங் அசஸ் பண்றதுக்கு ஆக்சிஜன் லெவல்ஸோ இதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க அதுக்கு தாங்குவீங்களா அப்படிங்கறத நாங்க ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இல்ல அதை உங்களுக்கு தயார்படுத்துறதுக்கான ஒரு சில மருந்துகள்லாம் கொடுத்துட்டு, இப்ப ஸ்மோக் பண்றாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ண சொல்லணும், இல்ல ஆல்கஹால் எடுக்கிறாங்கன்னா அதையும் ஸ்டாப் பண்ண சொல்லணும். அப்புறம் இது ஒரு புகை மாதிரி நெபுலைசேஷன் எல்லாம் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு சர்ஜரிக்கு உங்களை தயார்படுத்திட்டு தான் சர்ஜரிக்கே வந்து ஃபிட்னஸ் கொடுப்போம். இதுக்கு பேர் ப்ரீ ஆப்டிமைசேஷன், உங்களை வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்றது இல்லைன்னா தயார்படுத்துதல்னு வச்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ரெண்டாவது ஸ்டேஜ் ஆப்ரேஷனுக்கு அன்னைக்கு இதெல்லாம் பண்ணணும்ட்டு ஒரு ப்ரீ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவோம். இதெல்லாம் உங்களுக்கு பண்ணணும்ட்டு என்னன்னா மினிமம் 6-8 மணி நேரத்துக்கு வந்து திடப்பொருள்கள் எதுவும் எடுத்துக்கூடாது. ஏன் இதுக்கு முக்கியமான காரணம் சொல்றோம்னா, நம்ம மயக்க மருந்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னா வந்துட்டு இந்த தும்மல் விக்கல் இருமல் இதெல்லாம் வந்துட்டு இந்த ரிஃப்ளக்சஸ் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து இருக்காதுங்க. ஸோ வயிற்றுல நீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னா அது புறையேறி நெஞ்சு குழாய்க்கு போயிட்டு இன்னும் சீரியஸான காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால 6-8 மணி நேரம் கண்டிப்பா திட உணவுகள் எடுத்துக்கொள்ளாம இருக்கு. இருந்தாலும் தண்ணி தாகமா இருக்கே அப்படின்னா தண்ணி உணவு வேணும்னா கிளியர் தண்ணி, இந்த பக்கம் கிளியர் தண்ணினா நீங்க ஒரு லெமன் ஜூஸோ இந்த பக்கம் வச்சா அந்த பக்கம் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற அளவு இருக்கிறதா கிளியர் தண்ணி. வெறும் தண்ணியை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 50 ml இல்ல வாய் நிலைக்கிற உதர் நிலைக்கிற அளவுக்கு வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேல குளுக்கோஸும் இது பண்ணிக்கலாம். நீங்க இது மாதிரி உங்களுக்கு வந்து தாகம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களோட அனஸ்த டெஸ்ட் உங்க மயக்க மருந்து
1: தூங்கும்போது அம்மா எப்படி அவங்கள வந்து பத்திரமா வந்து அவங்க கண் பார்வையிலே வச்சு பாத்துவாங்களோ அதே மாதிரி மயக்க மருந்து கொடுக்கும்போது உங்களோட நாடி துடிப்பு, இதயத்தோட பிபி, இதயத்தோட செயல்பாடு, ஆக்சிஜன் அளவு எல்லாத்தையும் நம்ம பக்கத்துல இருந்தே அட்வான்ஸ்ட் மானிட்டர் மூலமா ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க வந்து கண்காணிச்சுட்டே இருப்போம். யோசிக்கிற மாதிரி மயக்க மருந்து கொடுத்துட்டு அவங்க பாட்டுல போயிருவாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. கூடவே ஒருத்தர் இருந்து அதுக்கு மேல வந்து என்ன அது பிபி குறைஞ்சாலும் அதை மேனேஜ் பண்றதுக்கோ இல்ல வந்துட்டு வலி சொன்னாலும் அதை இது பண்றதுக்கோ எல்லாத்துக்கும் கூடவே இருப்பாங்க. அதே கூட இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க சைட்ல இருந்து நாங்க என்ன எதிர்பார்க்கறோம், நம்ம சொல்ற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்றதும், ரெண்டாவது பிபிக்கு சுகருக்கு ஆஸ்துமாக்கு ஹார்ட்க்கு என்ன மாத்திரைகள் எடுக்கிறாங்களோ அதை நம்ம கிட்ட மறைக்காம சொல்லணும். ஜென்ரலா பேஷண்ட் வந்து கேட்கும்போது ஒன்னும் தொந்தரவு இல்லைங்க அப்படின்னா என்னென்ன மாத்திரை சாப்பிட அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லாமே பிரஷர் மாத்திரையா இருக்கும், சுகர் மாத்திரையா இருக்கும், ஹார்ட் மாத்திரையா இருக்கும், நீங்க எதுவுமே சொல்லவே இல்லையானா அதெல்லாம் கண்ட்ரோல்ல இருக்குதுங்க கண்ட்ரோல்ல இருக்குது சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அலர்ஜி பத்தி ரொம்ப ரொம்ப வந்துட்டு இது பண்ணும். ஏன்னா நம்ம முக்கியமான அனஸ்தீசியால காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு ஒன் ஆஃப் த காரணம் என்னன்னா வந்துட்டு அலர்ஜி இருக்கிறது. ஏன்னா நம்ம அவங்களுக்கு அந்த மருந்துக்கு அலர்ஜி இருக்குன்னு தெரியாம இல்ல அவங்க சொல்லாம நம்ம கொடுக்கும்போது அதனால வந்துட்டு பாதிப்புகள் வரும். அதனாலதான் வந்துட்டு அனஸ்தீசியா ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன் இந்த அலர்ஜி அலஃப்ளக்சிஸ்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு காரணியா இருக்கு. அதை மட்டும் ஒளிவு மறைவு இல்லாம மக்கள் வந்துட்டு அனஸ்தெஸ்ட் சொல்லிடணும்.
2: மயக்கவியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?
3: Someone good in the future, I think I will be fine. Whoever you are.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் நாள்பட்ட வழிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் மயக்க மருத்துவம் வலி மேலாண்மை மற்றும் முதுகுத்தண்டு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகரன் ராமசாமி அவர்கள்.
1: இன்றைய நிகழ்ச்சியில மயக்கவியல் சார்ந்த நிறைய தகவல் சொல்லியிருந்தீங்க. இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். எங்களுடைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சி கேட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும்?
2: ஆபரேஷன் பண்ணிக்க போறது நீங்களோ இல்ல உங்க குடும்பத்தாரோ முடிவு பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல ஆபரேஷன் பண்ற டாக்டரை நீங்க உறுதிப்படுத்திடுறீங்க, ஆபரேஷன் பண்ற மருத்துவமனையும் உறுதிப்படுத்திடுறீங்க. இது கூடவே இன்னொன்னு உங்க மனசுல வச்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு யாரு மயக்க மருந்து கொடுக்க போறா, என்ன வகையான மயக்க மருந்து கொடுக்க போறாங்கறத ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்திங்க. அவரை சந்திச்சு உங்களோட கேள்விகள் என்னென்ன வந்து சந்தேகங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிக்கங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஆபரேஷன் முடிச்சுட்டு வலியை வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க, உங்களுக்கு இந்த மருந்து வந்துட்டு தலை சுத்தல் ஏற்படுத்தும் அப்படின்னா அதையும் அவர்கிட்ட தெளிவுபடுத்திங்க. இது இப்போதைக்கு அந்த சேஃப்டி செக்லிஸ்ட்டுங்கிறது மேண்டேட்டட். அதை வந்து உங்க மருத்துவ மயக்க மருந்து நிபுணர் அப்புறம் வந்து ஆபரேஷன் பண்ற டாக்டரும் ஃபாலோ பண்றாங்கிறதை நீங்க அவங்ககிட்ட உறுதிப்படுத்திக்கங்க. ஸோ ஆபரேஷன் பண்றதுக்கும் மயக்க மருந்து படுத்தி எந்த தயக்கமும் வேண்டாம். ஆப்ரேஷனோட எங்களோட கடமை உங்களை பாதுகாப்பாக வச்சிருக்கிறது ஹை என் மெஷின்ஸு, ஹை என் மானிட்டர்ஸு, இப்போ இந்த சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டில் இருக்கிற டெக்னாலஜியும் பயன்படுத்தி உங்களை பாதுகாப்பாக வச்சிருக்கிறது தான் எங்களோட கடமை. அதனால் பயமில்லாமல் வாங்க, நலமோட போங்க.
1: இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப அழகாக தெளிவாக பொறுமையாக அருமையாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் சார்பாக
3: மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் பெரம்பலூர் மாவட்டம் தழுத்தலை 8 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுத்தாறு அணை 7 சென்டிமீட்டர், விழுப்புரம் மாவட்டம் கேடா, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில்.
0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் நாள்பட்ட வழிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்தவர் கோயம்புத்தூர் மயக்க மருத்துவம் வலி மேலாண்மை மற்றும் முதுகுத்தண்டு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகரன் ராமசாமி அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வல் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாட்டின் உணவு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 376 மில்லியன் டன்னை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு தமிழக அரசு ஒருபோதும் அனுமதி அளிக்காது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். மேகதாது அணை பிரச்சினையில் அனைத்து கட்சிகளும் ஒருமித்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. காவிரி நதிநீர் பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு வழங்கிய பின்னர் மீண்டும் நடுவர் மன்றம் கோருவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. மேகதாது அணை பிரச்சினையில் புதிய நடுவர் மன்றம் தேவையில்லை என்பதுதான் பாமகவின் நிலைப்பாடு என்றும், இதுகுறித்து விவாதிப்பதற்கு அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ்

0: தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என்ற விதிகளை தாவேகாவினர் மீறுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, கன்னியாகுமரி மற்றும் மதுரை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பெர்லின் ஜூனியர் கோப்பை ஜூடோ போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டி ஜெர்மனியின் வாரன்டாஃபில் இன்று தொடங்கியது. துருக்கியின் மெர்சினில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பாரா விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 15 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: மைல்மார்க் சம்பாரவையின் இதர தயாரிப்புகள்: முழுமையான கோதுமை மாவு, கடலை மாவு, உருட்டு உளுந்து. தயாரிப்பாளர் எம். வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இணைவிருக்கிற இந்த நிகழ்ச்சி டி டைம் லிஸ்னர் சாய்ஸ். 50-69 இடம்பெற்ற அழகான பிலிம்ஸ்ல இருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். உங்களுடைய விருப்ப பாடலா நேரலையில அழைத்து பேசலாம். 2-3-1-6-3-12 2-3-1-7-0-4-6 இந்த எண்களோட 0-4-2-2 அப்படிங்கிற முன் இணைப்பை என சேர்த்துட்டு அழைத்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜே யாகேல்.
2: கல்யாணம் உங்களுக்கு திண்டாட்டம், உலகம் எல்லாம் கொண்டாட்டம். டாம் டாம் டாம் கும்கும் என் கல்யாணம், கும்கும் என் கல்யாணம்.

குங்குங் என் கல்யாணம், குங்குங் என் கல்யாணம்.

மின்னலிடை பெண்ணி வளாம். அந்த நடை சுந்தரியாம் மின்னலிடை பெண்ணி வளாம். பெண்ணி கண்டு மாப்பிளையும் ஏங்கி முத்தையாவானாம். ஐயோ குங்கும் என் கல்யாணம், குங்கும் என் கல்யாணம், குங்கும் என் கல்யாணம், தும் தும் என் கல்யாணம்.

0: நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: ஜோதிபுரத்திலிருந்து சந்திரன் பேசுறேங்க சார்.
0: ஜோதிபுரம்ல இருந்து சந்திரன் இல்லைங்களா? என்ன பாடல் வேணுங்க?
1: குயிலாக நான் இருந்தேன்னு குரலாக செல்வ மகள் படத்தில் இருந்து அதை பாட்டு
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல். இதோ நன்றி.

0: மனமும் இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
1: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 6:55 டெரன்ஸ் மருத்துவமனையின் நலமே விளக்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? சாந்திமா, என்ன பாட்டு வேணுங்க?
3: திருவிளையாடலன்னு ஒரு பாட்டு பாடுங்க.
2: சரி, கண்டிப்பா உங்களுக்காக பாடல். இதோ நன்றி,
3: நன்றி.

Sari ni da da.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
2: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
4: கேளுங்க ரசிங்க, இது டீ டைம். கேட்டு இருக்கீங்க லிசனர், யாரு நெக்ஸ்ட் அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம். வணக்கம்.
5: ஈரோட்ல இருந்து ஸ்ரீனிவாசன் பேசுறேன் மேடம்.
4: ஈரோட்ல இருந்து ஸ்ரீனிவாசன் பேசுறீங்க? ஓகே, என்ன பாடல் வேணுங்க?
5: குழந்தையின் தெய்வம் படத்துல இருந்து அன்புள்ள மான்வெளியே மேடம்.
4: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் இதோ. நன்றி.
5: You're welcome. Thank you.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.

0: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
1: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புல்லா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
3: நிகழ்ச்சியில தொடர்ந்து இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
4: போதனூர்ல இருந்து ராணியம்மா பேசுறேன்.
3: சரிம்மா, என்ன பாடல் வேணுங்க?
4: எனக்கு விவசாய படத்துல இருந்து விவசாயி அந்த பாட்டு கொடுங்க.
3: கண்டிப்பா உங்களுக்காக பாடல். இதோ நன்றி.
5: விவசாயி விவசாயி

0: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டி வந்துருமோன்னு பயமா இருக்கு.
1: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புல்லா எம்போலைசேஷன்.

0: சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418 8741.

நேரம் 3:29 நிமிடம். இதுவரை கேட்டது டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேரம் 3:30. இனி கேட்கலாம் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: இரண்டு வெள்ளி பதக்கம் வென்றது. பெர்லின் ஜூனியர் கோப்பை ஜூடோ போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கல பதக்கம் வென்றது. துருக்கியின் மர்சனில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பாரா விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 15 தங்கம் 9 வெள்ளி 3 வெண்கல பதக்கங்களை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. ஆசிய பிரிட் சாம்பியன் போட்டி கோவாவில் தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

நேர்களை அனைவருக்கும் உற்சாகமான இனிய வணக்கம். 4:02 காஷ்மீரி கோயம்புத்தூர் 103 FM தொடர்ந்து விளையாடுற இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. எல்லாரும் விளையாட தயாராயிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும் அப்படின்னா 2311632 2311706 இந்த எங்களோட 0422 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்ன சேர்த்துட்டு அழைத்து இந்த விளையாட்டு நிகழ்ச்சியில நீங்களும் பங்கெடுத்து உங்களுடைய திறமைகளை இதில் வெளிப்படுத்தலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு நிகழ்ச்சி தொகுப்புல நான் ஆர்ஜி ஆகில் இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஒரு எழுத்தை மாத்தி சரியான எழுத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதான் வந்து இன்னைக்கு அந்த விளையாட்டு. எழுத்தை மாற்றி கண்டுபிடிங்க. அதாவது நான் செங்கல் சாப்பிட்டேன் அப்படின்னு என்னோட கேள்வியா இருக்கும், உங்களோட பதில் என்னவா இருக்கணும்? சேக்கு பதிலா போ அப்படிங்கிற எழுத்து போட்டு நான் பொங்கல் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லணும். இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்த கேள்விகளுக்கு சரியான பதிலை நீங்க சொல்லணும். விளையாட்ட தயாரா இருக்கிற நேர்கள் அழைத்து பேசலாம் இந்த எண்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்லயும் உங்களோட பதில்களை கொடுக்கலாம். 958508003.

0: அதே கண்கள் ஃபிலிம்ல இருந்து அழகான பாடல் கேட்டு ரசிங்க. நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், பெருமாநல்லூர் குமார் சங்கமேஸ்வரன்.
0: ஓகே, விளையாட தயாராயிட்டீங்களா? சரிங்க, உங்களுக்கான கேள்வி, நான் பானை குடித்தேன்.
1: நான் யானை பிடித்தேன்.
0: அப்படி சொல்லக்கூடாது, மத்தரடி மாத்தக்கூடாது, நடுவில் இருக்கிற போர்ஷன் மாத்தி உங்களுக்கு கரெக்டான பதில் அனுப்பலாம், பதில் சொல்லலாம். நான் பானை
1: குடித்தேன்.
0: ஆமாங்க, நான் யானை குடித்தேன் அப்படின்னு சொன்னேன். நீங்க யானை அந்த அப்படி சொல்லக்கூடாது, பானைய மாத்திட்டு தண்ணீர் குடித்தேன் அப்படி சொல்லணும். புரிஞ்சுச்சுங்களா? நீங்க வந்து அதாவது ஆமா, அதைய மாத்தி நீங்க சொல்லலாம். குடித்தேனுக்கு பதிலா பிடித்தேன்னு சொல்ல முடியாது, அதுக்கு ஏற்றார் போல என்ன இருக்கோ அந்த வார்த்தையை நீங்க போட்டு சொல்லலாம். நன்றி, பேச்சுக்கு நன்றி. ஆமா, சோ சில நேரங்கள்ல அந்த எழுத்து மாத்த முடியலன்னா வார்த்தையே நீங்க மாத்தி அனுப்பலாம். ஓ, அப்படி கூட பண்ணலாமா, சரி யோசிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தோழர் போயிட்டாரு. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர், வணக்கம். சரி, இவர் யோசிச்சுட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். வணக்கம், வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் கலப்பற்றும் அம்மா பேசுறேன்.
0: சரிங்க, விளையாட தயாராயிட்டீங்களா?
2: தயாராயிட்டீங்க.
0: ஓகே, உங்களுக்கான பதில் கேட்டலாம்.
2: கேளுங்க.
0: நான், ஹலோ, நான் தேன் சாப்பிட்டேன். நடுவுல இருக்கிற வார்த்தையில எழுத்த மாத்தலாம். நான் சாலை எழுந்தேன். நான் பணி அடித்து இறைவனை வேண்டினேன். நான் கரம் வளர்க்கின்றேன். அடடா, பின்னாடி யாரோ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரிஜெக்டட். அப்படி முடியாது இல்லையா, குழுவா சேர்ந்து விளையாடுறதுன்னு சொல்லி இருந்திருக்கலாம்ல முன்னாடியே. பட் இருந்தாலும் நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் தோழியர், நன்றி. போடு மாத்தி போடு பதில அப்படி பின்னாடினு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தோழர்கள். ஓகே, இருந்தாலும் வந்து எல்லாரும் சேர்ந்து விளையாடுறது அப்படிங்கிறது நல்லதுதான். ஏன்னா நம்ம சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கறது இந்த காலத்துல வந்து ரொம்ப அரிதான காரியமாயி போச்சு. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம விளையாட்டுக்காக எல்லாரும் சேர்ந்து விளையாடுறாங்களே, அதுக்காக சந்தோஷப்பட்டுக்கலாம். தொடர்ந்து இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், ராஜவீதி செல்வலட்சுமி பேசுறேன்.
0: சரி, நீங்க பேசுறதே டபுள் டபுளா கேக்குது, அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரேடியோ சவுண்ட் கம்மி பண்ணிக்கணும். சரிங்க, உங்களுக்கான கேள்வி, நான் குட்டகம்
3: வாசித்தேன்.
0: சாலை எழுந்தேன்.
3: நான் காலையில் எழுந்தேன்.
0: நான் தாகம் பறந்ததை கண்டேன்.
3: நான் காகம் பறந்ததை கண்டேன்.
0: நான் விழா அழகாக இருக்கிறது என்றேன்.
3: விழா அழகாக, என்னங்க மேடம்?
0: நான் விழா அழகாக இருக்கிறது என்றேன். விழாங்கிறது தான் சரியான பதில், அந்த இரண்டாவது எழுத்தை மாற்றி சொல்லியிருந்தா சரியா இருந்திருக்கும். நன்றி, இணைப்புல இணைந்ததற்கு. சூப்பர், ஃபயர் ஆயிட்டாங்க நம்மளுடைய நேர்கள். அடுத்தடுத்து நான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேள்வி மட்டும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றது இங்க கேக்குறது. நிகழ்ச்சியில தொடர்ந்து இணையறக்கு முன்னராக
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
5: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
6: அதுதான் குமரன் கருவாடு, சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும், மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு. இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
7: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: கேளுங்க ரசிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட் செட்கோ, விளையாண்டுகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் யாரு அப்படிங்கறத பாத்தலாம். வணக்கம்
8: சகோதரி.

0: நாளை வணக்கம்.
1: யார் பேசுறதுங்க?
0: நான் இங்க திருப்பூர் பாண்டிய நகர் சிவசங்கர் பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாரும் நிலையத்துல சூப்பரா இருக்கோங்க. சரி, விளையாட தயாராயிட்டீங்களா?
0: சொல்லுங்க.
1: சரி, நான் கேக்குதுங்களா?
0: கேக்குதுங்க.
1: சரி, நான் காடு கட்டினேன்.
0: நான் வீடு கட்டினேன்.
1: நான் பாயம் சாப்பிட்டேன்.
0: நான்
1: பாயம் சாப்பிட்டேன்.
0: நான் பாயாசம் சாப்பிட்டேன்.
1: நான் புத்தகம் வாசித்தேன்.
0: நான் புத்தகம் வாசித்தேன்.
1: நான் கிள்ளி சென்றேன்.
0: நான்
1: கிள்ளி சென்றேன்.
0: கிள்ளி சென்றேன். நான் பள்ளி சென்றேன்.
1: சூப்பர். நான் தண்டி ஓட்டினேன்.
0: நான் வண்டி ஓட்டினேன்.
1: நீரில் தேன் ஓடியது.

0: கிள்ளி சென்றேன். நான் பள்ளி சென்றேன்.
1: சூப்பர். நான் தண்டி ஓட்டினேன்.
0: நான் வண்டி ஓட்டினேன்.
1: நீரில் தேன் ஓடியது.
0: நீரில் மீன் ஓடியது.
1: நான் போஜா பறித்து வந்தேன்.
0: நான் ரோஜா பறித்து வந்தேன்.
1: நான் தோவில் சென்றேன்.
0: நான் கோவில் சென்றேன்.
1: நான் வேநீர் குடித்தேன்.
0: நான் வேநீர் குடித்தேனுங்களா?
1: வேநீர் குடித்தேன்.
0: வேலியில்
1: குடித்தேன். பின்னாடி நம்பர் கேட்காம சொல்லிருந்தீங்கன்னா கடித்தா கரெக்டா சொல்லியிருந்திருக்கலாம். நான் வேநீர் குடித்தேன்னு சொன்னேன், தேநீர் குடித்தேன் சரியாத. நான் சொன்னதுக்கு அப்புறம் தானே நீங்க சொன்னீங்க. இருந்தாலும் மகிழ்ச்சி இவ்வளவு பதில் சொன்னதற்கு. பின்னாடி வந்து உங்களுக்கு உதவி செய்த தோழர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.
0: நன்றிங்க.

0: எல்கேஜி ஃபிலிம்ல இருந்து அழகான பாடல் கேட்டு ரசிச்சோம். நிகழ்ச்சியில விளையாண்டுட்டு இருக்கோம். இது கெட்செட்கோ ஒரு எழுத்தையோ அல்லது அந்த வார்த்தையோ மாற்றி நீங்க பதில் சொல்லணும் அப்படிங்கறத நம்ம கேட்டிருந்தோம். இப்ப மட்டும் சொல்றீங்க, அப்ப நான் சொன்னதுக்கு வேணான்ட்டீங்க அப்படியும் முதல்ல ஏத்துட்டீங்கன்னா தொடர்ந்து உங்களோட வாட்ஸ்அப்லயும் பதில்களை கொடுக்கலாம். நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் யார் அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கங்க,
0: யார் பேசுறீங்க?
1: ஜெயலட்சுமி மனோகரன்.
0: ஓகே, விளையாட தயாரிட்டீங்களா?
1: சொல்லுங்க மேடம்.
0: நான் மீனை எழுதினேன்.
1: நான்
0: மீனை எழுதினேன்.
1: மீனை எழுதினேன். நான் கடிதம் எழுதினேன்.
0: அடேங்கப்பா, இவ்வளோ நேரம் கழிச்சு சொல்லக்கூடாது, கடகடான்னு சொல்லணும். சரிங்களா?
1: சரிங்க.
0: ஓகே. நான் சரம் அணிந்தேன்.
1: நான்
0: சரம் அணிந்தேன்.
1: சரம் அணிந்தேன். நான் ஆரம் அணிந்தேன்.
0: சரி. நான் விமானம் பறந்ததை பார்த்தேன்.
1: நான் காகம் பறந்ததை பார்த்தேன். தப்பு
0: இல்ல, அந்த சென்டென்ஸே கரெக்டான சென்டென்ஸ் தான். நன்றி.
1: தேங்க்யூ மேடம்.
0: சில நேரம் உட்காரி எந்திரிக்கிற விளையாட்டில் நம்ம வந்து ஒரே பதிலை வந்து மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு போகலாம். அந்த மாதிரி சென்டென்ஸ் சரியாக சொல்லும்போது கரெக்டாக தானே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிடணும். அதுவும் சரியான பதில் தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார் அப்படிங்கிறத கேட்டலாம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கும் பாப்பா, விளையாண்டுறாங்களா? சரி. நான் சிங்கத்தை குடித்தேன். சிங்கத்தை குடித்தேன்.
2: நான் காப்பி குடித்தேன்.
0: சரி. நான் பூவை ஓட்டினேன்.
2: நல்லா கேட்க மாட்டேன்.
0: நான் பூவை ஓட்டினேன். பூவை ஓட்டினேன்.
2: நான் பேரை ஓட்டினேன்.
0: நான் தொப்பியை வாசித்தேன்.
2: நான் புத்தகத்தை வாசித்தேன்.
0: கடகடகடன்னு சொல்லணும் ஐயா, நேரம் தாழ்த்த கூடாது. நான் பலகையில் ஓட்டினேன்.
2: நான் பலகையை மாட்டினேன்.
0: சரி, நடுவுல இருக்கிறத தான் மாத்தணும், பிறகு இருக்கிறத மாத்தக்கூடாது. வாழ்த்துக்கள், முயற்சிக்கு நன்றி. நாங்க வாட்ஸ்அப்ல அனுப்புறமே, அதை ஏன் வாசிக்கல அப்படின்னு நீங்க சொல்றது இங்க கேக்குது. அதனால வாட்ஸ்அப்ல நிகழ்ச்சியில இடையக்கூடிய நேயர்கள் யாரு அப்படிங்கறத பார்த்தலாம். சென்னையில இருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா சுமதி கனகராஜ் தமிழ் நகர் செமிபாளையம் பகுதியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. கஞ்சம்பட்டி சண்முகானந்தம் அவரை தொடர்ந்து செல்வலக்ஷ்மி ராஜவீதியிலிருந்து ராமகிருஷ்ணன் கொழும்புகொண்டான்லேருந்து யூஸ்வலாக நமக்கு எப்பயும் அனுப்புகிற நேயர்கள் தங்களுடைய பதில்களை கொடுத்துட்டே இருக்கீங்க வாட்ஸ்அப்பில். மூக்கனூர் சண்முகநகர் சிவகுமார் மலர்குடி சபரி பிரியா சரோஜினி அனுப்பியிருக்கீங்க. அடுத்தது யார்? திருப்பூர்லேருந்து பாலா அவங்களை தொடர்ந்து அடுத்ததாக தாசர்பட்டி பாலசுப்ரமணியம் அனுப்பிட்டாங்க. பாண்டியநகர் கலைவாணி பானு பரமேஸ்வரி இந்திராணி அருமை அப்படின்னு சொல்லி மாலை வணக்கத்தோட பதில்களை கொடுத்துட்டே இருக்கீங்க. அவங்கள தொடர்ந்து ஆலங்கொம்பு தண்ணீர் தடகம் விஜயகுமார் உமா மகேஸ்வரி தடம் எஸ். அடுத்தது சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரம் அனுப்பியிருக்காங்க. விஜயமங்கலம் கீர்த்தனா சரிதா பூங்கொடி தேவி கோபால் அபி அனுப்பியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து கிருஷ்ணபுரம் சஹானா அதி நெபுலா யோகவர்ஷினி ஓகே அனுப்பியிருக்காங்க. அடுத்தது யாரு அப்படின்னு நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையக்கூடிய நேர் யார் அப்படிங்கிறத கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம், கோத்தகிரிலிருந்து சிந்து பேசுறேன் மேம்.
0: சரிங்க, விளையாட தயாருங்களா?
3: தயாருங்க.
0: உங்களுக்கான கேள்வி, நான் சூரியனை அணிந்தேன்.
3: நான் சட்டையை அணிந்தேன்.
0: நான் கல்லை பாடினேன்.
3: நான் பாடல் பாடினேன்.
0: நான் பந்தை படித்தேன்.
3: நான் புத்தகத்தை படித்தேன்.
0: நான் விசிறியை சாப்பிட்டேன்.
3: நான் மிட்டாய் சாப்பிட்டேன்.
0: நான் யானையை வாசித்தேன்.
3: நான் பியானோ வாசித்தேன்.
0: பியானோ தமிழில் என்ன என்னவா இருக்கும்? பியானோவா தான் இருக்குமோ? ஓகே, இருந்தாலும் முயற்சிக்கான வாழ்த்துக்கள். நாளிதழை வாசி

0: வாசித்தேன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது புத்தகத்தை வாசித்தேன்னு கூட சொல்லலாம். நன்றி நன்றி இணைப்பில் இணைத்திருக்க. ஓகே, தொடர்ந்து நேயர்கள் வந்துட்டே இருக்காங்க. அடுத்துதான் இணையக்கூடிய நேயர் யாரு அப்படிங்கறத பார்த்தலாம். வணக்கம். வணக்கம்
1: மேடம்,
0: யார் பேசுறீங்க? ஓகே, தண்ணீர் தடம் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து உங்களுடைய கேள்வி இது. நான் தாகம் பார்த்தேன், நான் தாகம் பார்த்தேன்,
1: நான் படம் பார்த்தேன்,
0: நான் தள்ளி சென்றேன்,
1: நான் கடைக்கு சென்றேன்.
0: நான் ஒரு எழுத்து மாத்தலாமே இதுல, நான் தள்ளி சென்றேன்ல.
1: நான் பள்ளி சென்றேன்.
0: சரி, உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், இருந்தாலும் இன்னொரு கேள்வி சொல்லிட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம். நான் சாலை எழுந்தேன்,
1: நான் காலை எழுந்தேன்.
0: வாழ்த்துக்கள், நன்றி. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து விளையாட்டில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி கடை கடை கடைன்னு சொன்னால் தான் அடுத்த நேயருக்கு நம்ம வழி விட முடியும் இல்லையா. ஸோ நேயர்கள் யார் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். நிகழ்ச்சிக்கான வாழ்த்துக்கள் யார்? எல்லப்பாளையம் பழனிசாமி அனுப்பியிருக்காரு, சிங்கநல்லு ஜெயலக்ஷ்மி மனோகர் அவங்களுடைய பதில் அனுப்பியிருக்காங்க, கஞ்சமிட்டி சண்முகானந்தம் அவருடைய பதிலை கொடுத்துட்டே இருக்காரு. நான் சட்டை அணிந்தேன், நான் பாடம் பார்த்தேன், காலையில் எழுந்தேன் அப்படின்னு சொல்லி கணேசர் முகையில் நம்ம கேட்ட எல்லா கேள்விக்கும் கரெக்டான பதிலை கடை கடை கடைன்னு சொல்லிட்டாங்க. நேர்கள் நேரலையில் பங்கெடுக்கணும்னா 2 3 1 6 3 12 2 3 1 7 0 4 6 இந்த எண்களோட சேர்த்து முன் இணைப்பு என்னான 0 4 2 2 என்ன சேர்த்துட்டு அழைத்து உங்களோட பதில்களை அழகா சொல்லி விளையாடலாம்.

0: 4:28 நிமிடம் விளையாட தயாரா இருக்கிற நேயர்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து நமக்காக கால் பண்ணி நேரில் காக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? அடடா, இணைப்புல இருக்கீங்களே, பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? கோத்தகிரியில இருந்து கோகிலா பேசுறீங்க. ஹலோ, சரிங்க, பேசலாம் பேசலாம், தொடர்ந்து பேசலாம், விளையாடலாமா? சரி, நான் ஹலோ கேட்கிறீங்களா? உங்களுக்கான கேள்வி, நான் தேனா வாங்கினேன்,
1: ஒரு எழுத்தை
0: எப்படி சொல்ல முடியும்?
1: ஒரு எழுத்தை மாத்தணுமா?
0: ஆமா ஆமா ஆமா. சரி, அடுத்த நேருக்கு வழிவிடலாமா? நன்றி. அப்படியே ஒரு எழுத்தா மாத்தணும் மாத்தணும்னு சொல்லிட்டே இருந்தோம்னா அடுத்த நேயர் வந்துருவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக வழிவிட்டலாம். நீங்க ஒரு எழுத்தை மாத்தி சரியான பதில் சொல்லலாம், அல்லது மொத்த வார்த்தையுமே மாத்தி நடுவுல இருக்கிறது மட்டும்தான் மாத்தணும். அதுதான் வந்து கேமோட ரூல். முன்னாடி பின்னாடி எல்லாம் மாத்தக்கூடாது. நடுவுல இருக்க விஷயத்த மாத்தி அந்த வார்த்தைக்கு பதில் வேறு வார்த்தை, அல்லது அந்த எழுத்திற்கு பதில் வேற எழுத்தை போட்டு சரியான பதில் சொல்லணும். நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேம், கோத்தகிரியிலிருந்து
0: விஷாலினி. தொடர்ந்து நல்லா அதே சந்தோஷத்தோட படிக்கணும் நல்லா. உங்களுக்கான கேள்வி இது, நான் சரம் அணிந்தேன்,
2: நான் மாலை அணிந்தேன்,
0: நான் கடிகாரம் சாப்பிட்டேன்,
2: நான் இட்லி சாப்பிட்டேன்,
0: நான் மீனை எழுதினேன்,
2: என்னவா
0: மீனை எழுதினேன்,
2: நான் கடிதம் எழுதினேன்,
0: நான் நிலாவை அணிந்தேன்,
2: நான் அணிகலன்கள் அணிந்தேன்,
0: நான் தொப்பியை வசித்தேன்,
2: நான் வீட்டில் வசித்தேன்,
0: நான் பரங்கை குடித்தேன்,
2: நான் தேநீர் குடித்தேன்,
0: நான் விசிறியை சாப்பிட்டேன்,
2: நான் பிரியாணி சாப்பிட்டேன்,
0: நான் கல்லை பாடினேன்,
2: நான் பாடலை பாடினேன்,
0: நான் சூரியனை அணிந்தேன்,
2: நான் அணிகள் அணிந்தேன்,
0: ரெண்டு டைம்
2: அணிந்தேன்.
0: இருந்தாலும் வாழ்த்துக்கள், ரொம்ப அழகா சொன்னீங்க. நிறைய நேரம் கடகடகடன் யோசிக்காம அடுத்தடுத்த பதில் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. எங்களுடைய மனதார வாழ்த்துக்கள் பண்பலையில இருந்து. நன்றி. குட்டீஸ் எப்பவுமே ரொம்ப ஸ்மார்ட் இல்லை, ரொம்ப அழகாக அடுத்தடுத்த வார்த்தைகளை சொன்னாங்க. நிறைய வார்த்தைகளுக்கும் வந்து அவங்க பதில் சொன்னாங்க சென்டென்ஸுக்கும். நீங்களும் இந்த நேரலையில் அழைத்து பேசணும் அப்படின்னா எங்களை ஞாபகப்படுத்தலாம். 2316312 2317046 0422 அப்படிங்கிற முன் இணைப்பு என்ன சேர்த்துட்டு அழைத்து விளையாடலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். பாண்டிநகர் இந்திராணி அனுப்பியிருக்காங்க, பானு, பரமேஸ்வரி, கலைவாணி. ஓகே, அடுத்து யாரு அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தரலாம். கிருஷ்ணாபுரம் சஹானா அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்தது, நான் மாலை அணிந்தேன் அப்படின்னு சொல்லி கோணமலை ஆனந்தன். அடுத்தது மூக்கனூர் சண்முகநகர் சிவகுமார் மலர்குடி சபரிப்பிரியா அனுப்பியிருக்காங்க. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் கடலை எழுதினேன். என்னங்க மேடம்?

0: நான் கடலை எழுதினேன்.
1: நான் கடிதம் எழுதினேன்.
0: நான் சிங்கத்தை அடித்தேன்.
1: நான் மாங்காய் அடித்தேன்.
0: நான் புத்தகத்தை ஓட்டினேன்.
1: நான் வாகனம் ஓட்டினேன்.
0: நான் வீட்டை பிடித்தேன். நான் வீட்டை பிடித்தேன்.
1: நான் மரத்தை பிடித்தேன்.
0: நான் பாம்பு எழுதினேன்.
1: நான் புத்தகம் எழுதினேன்.
0: நான் பந்தை அடித்தேன்.
1: இது சரிதான் மேடம்.
0: சரி, ரொம்ப நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு.
1: ஓகே மேடம்.
0: இது சரிதானே, அப்புறம் எதுக்கு கேள்வி அப்படின்னு சொல்லி கரெக்டாக பதில் சொல்லிட்டாரு. சில நேரங்களில் நம்ம வந்து சரியாக இருக்கிறத கூட யோசிச்சு கரெக்டாக தான் இருக்கும், இதுவாக இருக்கும் நான் சொல்கிறது அப்படின்னு மாற்றி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் இவர் சரியாக சுதாரணமாக வந்து கரெக்டாக சொல்லிட்டாரு. 4:33 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். எது கெட்ஸ் இட் கோ.

0: ஹெட்செட் கோவில் என்று கோமழகான பாடல் கேட்டு ரசிச்சோம். 4:37 நிமிடத்துல இருந்து இருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. சிந்திச்சு உங்களோட வாக்கியத்தை மாற்றி அமைச்சு சொல்லணும் அப்படிங்கறது இன்னைக்கு அந்த விளையாட்ட போய்கிட்டு இருக்கோம். எழுத்தால தான் அந்த வார்த்தையை மொத்தமாவே மாத்தி சரியான பதில் கொடுக்கலாம் அப்படிங்கறத சொல்லணும். வாட்ஸ்அப்ல யாரெல்லாம் இங்கிருந்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கறத பாத்தரலாம். கஞ்சம்பட்டி சண்முகானந்த் அதை தொடர்ந்து குகன் சிந்து கோத்தகிரில இருந்து அனுப்பியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து யாரு, சிங்கநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன் தன்னோட பதில் கொடுத்திருக்காங்க. அவங்கள தொடர்ந்து ஜெயகாந்த் கணபதியில இருந்து அனுப்பியிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கான வாழ்த்துக்கள் வந்து அனுப்பியாச்சு. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாரு அப்படின்னு பார்த்தரலாம். கலைவாணி பரமேஸ்வரி இந்திராணி வந்து பதில் வந்து அனுப்பியிருக்காங்க. உங்களோட பதில்களை நீங்க அனுப்பணும்னா வாட்ஸ்அப்ல அனுப்பலாம். 9585800103 அப்படிங்கிற இந்த எண்கள்ல உங்களோட பதில்களை கொடுக்கலாம். நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: யாருங்க?
0: சுஷீலா. சரிங்க, விளையாட தயாராயிட்டீங்களா? சரி, உங்களுக்கான கேள்வி, நான் கல்லியில் படித்தேன். கல்லியில்
1: பள்ளியில் பயின்றேன்.
0: நான் தடலில் குளித்தேன்.
1: நான் நீரில் குளித்தேன்.
0: நான் இதுல கொடுக்கற எழுத்த முன்னெழுத்த மாத்தி சரியான பதில் கொடுக்கலாம். நான் காவத்தை பார்த்தேன்.
1: நான் வானத்தில் பார்த்தேன்.
0: நான் கிலாவை ரசித்தேன்.
1: நான்
0: கிலாவை ரசித்தேன்.
1: நிலாவை பார்த்தேன்.
0: பார்த்தேன் வராதே. நான் நிலாவை ரசித்தேன். இன்னொருத்தர் யாரோ உங்களுக்கு பின்னாடி சொல்லி கொடுக்கறாங்களே, யாரது? பரவாயில்ல, இருந்தாலும் நீங்க பதில் சொன்னீங்க. உங்களுக்கு உதவி செய்த அந்த தோழிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. நம் முன்னாடியே சொன்னது போல முதல் மற்றும் கடைசியில சொல்ற அந்த வார்த்தைகளை மாத்தக்கூடாது. நடுவில் இருக்க வார்த்தைகள் இருக்க எழுத்த சரியான எழுத்தா போடணும், அல்லது அந்த மொத்த வார்த்தையுமே மாற்றி சொல்லலாம் அப்படிங்கறத சொல்லிருந்தோம். நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பதில் அனுப்பின நேயர்களை பாத்திரலாம். பிஎன் இளங்கோசாமி செட்டிப்பாளையம் பகுதியில இருந்து, அதனை தொடர்ந்து நிலாவை ரசித்தேன் அப்படின்னு சொல்லி ஜெயலட்சுமி மனோகரன் வழக்கம் போல அனுப்பிட்டாங்க. அடுத்தது யாரு, கோணமலை ஆனந்தன் பள்ளியில் வீட்டில் வானம் நிலா அப்படின்னு சொல்லி பதில மட்டும் சேர்த்து நமக்காக அனுப்பியிருக்காங்க. திருப்பூர் பாலா. அடுத்தது யாரு, பதில் சொல்றதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரோஜினி சபரிப்ரியா மலர்கொடி மூக்கனூர் சண்முக நகர் பகுதியில இருந்து அனுப்பியிருக்காங்க. கஞ்சம்பட்டி சண்முகானந்த் அனுப்பிட்டாரு. ஓகே, வாட்ஸ்அப்ல இருக்கிற நேயர்களுக்கு பொதுவா வந்து நம்ம தனியான கேள்வி சொல்றது வழக்கம். அப்படி ஒரு கேள்வி அவங்களுக்கு சொல்லிடலாம். நான் மரத்தை அணிந்து நான் கதவை சாத்தினேன். நான் மரத்தை அணிந்து நான் கதவை சாத்தினேன். இதற்கான சரியான பதில வாட்ஸ்அப் நேயர்களை அனுப்பலாம். நான் மரத்தை அணிந்து நான் கதவை சாத்தினேன் அப்படிங்கறதா சரியான பதில். முதல் சென்டென்ஸோட கரெக்டான பதில நீங்க அனுப்பலாம். நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், 4:41 இருக்கிறோம். உங்களுடைய பதில்களை சொல்லணும்னா நீங்க கடகடன்னு அழைத்து பதில் சொல்லலாம். வணக்கம்.
2: ஹலோ,
0: யார் பேசுறீங்க?
2: குன்னூர்ல இருந்து வித்துல் பேசுறேன் மேம்.
0: வித்துல்.
2: ஆமா மேம்.
0: ஓகே, விளையாட தயாராட்டீங்களா?
2: தயார் மேம்.
0: நான் பூரியில் பயணம் செய்தேன்.
2: நான் வாகனத்தில் பயணம் செய்தேன்.
0: நான் சாடலை கேட்டேன்.
2: நான் பாடலை கேட்டேன்.
0: நான் காயில் சென்று இறைவனை வணங்கினேன்.
2: நான் கோயிலுக்கு சென்று கடவுளை வணங்கினேன்.
0: இறைவனை. ஓகே, நான் காலை அணிந்தேன்.
2: நான் காலணி அணிந்தேன்.
0: என்ன அணிந்தீங்க?
2: காலணி.
0: காலணியா? ஓகே. நான் தீனை பிடித்தேன்.
2: நான் தேநீர் பிடித்தேன்.
0: இல்லையே, ஒரு எழுத்த மாத்தினா சரியான பதில் வந்திருக்குமே. என்ன எழுத்துன்னு பாருங்களேன். நான் தீனை பிடித்தேன். நான் மீனை பிடித்தேன். சரியான பதில்.
2: ஓகே மேம்,
0: நன்றி இணைப்புல நின்றதற்கு. ஓகே, நம்ம சொன்னது சரியான பதில். நீங்க வந்து அந்த ஒரு எழுத்தை மாத்தலாம் அல்லது மொத்த வார்த்தையும் மாத்தலாம்னு சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி சில வார்த்தைகள்ல முதல் எழுத்தை மாத்தினாலே சரியான

0: பதில் நமக்கு கிடைத்தனும். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம். கனக்கம்பாளையம், கனக்கம்பாளையம் செல்வி சேகர் பேசுறீங்க.
0: சரிங்க, விளையாடுறதா ரெடிங்களா? நான் கூட்டில் வசிக்கின்றேன்.
1: நான் வீட்டில் வசிக்கின்றேன்.
0: நான் காலில் மலர்ந்த பூவை பார்த்தேன். நான் காலில் மலர்ந்த பூவை பார்த்தேன். நான் ரோஜா மலர்ந்ததை பார்த்தேன். நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. ஓகே, தொடர்ந்து அடுத்த நேயர் யாரு அப்படிங்கறத பாக்கறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் நேயர்கள் பதில் சொல்லிட்டாங்களான்னு பாக்கலாம். ஒரு சென்டென்ஸ்க்கு மட்டும் நம்ம கேட்டிருந்தோம், ஓகே வீட்டில் ரோஜா அப்படின்னு சொல்லி சரியான பதில் அனுப்புனது திருப்பூர் பாலா முதல் நேயராக அனுப்பியாச்சு. அவங்கள தொடர்ந்து சுதீஷ் கோத்தகிரியிலிருந்து அனுப்பியிருக்காங்க. அண்ட் தொடர்ந்து சிங்கநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன் அவங்களோட பதிலை கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பதில்களையும் உங்களுடைய இந்த அழகான திறமையும் நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னா நேரலையில் மழைத்து உங்களுடைய விளையாட்டை என்னோட சேர்ந்து விளையாடலாம். கேட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க.

அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி மீனும் இந்த ரோடு ஒரு டைம் கேட்டு வந்துடலாமே அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரி அழகான பாடல். இணைந்திருக்கிறோம் கெட் செட் கோ விளையாடுறதுக்கு நேரிலும் தயாராயிட்டாங்க. அழைத்து பேசலாம் 2 3 1 6 3 12 2 3 1 7 0 4 6 இந்த எண்களோட நீங்க வந்து செல்போன்ல இருந்தோ இல்ல வேற தூரத்துல இருந்து அழைக்கிறீங்க அப்படின்னா 0 4 2 2 அப்படிங்கிற முன் இணைப்பு என்ன சேர்த்துட்டு அழைத்து உங்களோட பதில்களை சொல்லலாம். இன்னைக்கு நம்ம வேறு மாதிரியான எழுத்தை மாற்றி சரியான வாக்கியம் அமைக்கணும் அப்படிங்கறத தான் விளையாண்டுகிட்டு இருக்கோம். ஒரு எழுத்தையோ அல்லது அதுல இருக்க மொத்த எழுத்தினுடைய மொத்தத்தையும் மாத்தி அந்த நடுவில் இருக்க போர்ஷனை மட்டும் நீங்க மாத்தி சொல்லணும் அப்படிங்கறதா இன்னைக்கான விளையாட்டு. ஆஸ் சிம்பிள் ஆஸ் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். குழந்தைகளும் விளையாண்டுனாங்க, மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்து வாட்ஸ்அப் நேயர்களுக்கு இந்த கேள்வியை நம்ம சொல்லலாம். நான் விசிறியை ஓட்டினேன் அப்படிங்கறதா உங்களோட கேள்வி. பதில்களை நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பலாம். நிகழ்ச்சியில அடுத்துதான் நம்மளுடைய முகநூல் பக்கம் வாயிலாக யாரெல்லாம் மெசேஜ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாத்தலாம். முகநூல் வாயிலாக உங்களுடைய வாழ்த்துக்களையும் வந்து நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில யாரெல்லாம் எங்கிறது அப்படின்னு பாக்கறதுக்கு முன்னாடி நேர்களுக்கான நினைவூட்டல் இது.

0: நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம கூட இணைப்புற நேயர். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். யாருங்க?
1: ஹலோ.
0: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?

0: 4:49 நிமிடம். நம்ம வந்து யாரெல்லாம் வாட்ஸ்அப்ல முதல்ல அனுப்பியிருக்காங்கிறத பார்த்தலாம். ஏன்னா நேயர்கள் வந்து அடுத்தடுத்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்களா, ஸோ அவங்களுடைய விருப்பத்தை வந்து நம்ம தடை செய்யக்கூடாது. வாட்ஸ்அப்ல இணைந்து அவங்களோட பதில சொல்ற நேயர்கள் யாரு? ஓகே, நான் வாகனத்தை ஓட்டினேன் அப்படின்னு சரியான பதில் சாமி செட்டிப்பாளையம் விஎன் இளங்கோவன் கொடுத்துருக்காரு. அவங்கள தொடர்ந்து அடுத்த நேயர் யாரு? அடடா, அதுக்குள்ளே எத்தனை பேருங்கிற மாதிரி இருக்கு. ஜெயகாந்த் கணபதியிலிருந்து, ரமண முதலிபுதூர், சுதாகர் ஜீவா, ஓகே, கதவு செய்தேன், மரத்தை அறுத்து கதவு செய்தேன் கானே சிறுமுகையிலேருந்து அனுப்பியிருக்காரு. பேய்ப்படம் பார்க்குற மாதிரியே இருக்கு. ராமகிருஷ்ணன் கொழும்புங்கொண்டான்லேருந்து அனுப்பியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். யார் இது? முயற்சி வந்து ரொம்ப பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு போல. அடுத்ததா வந்து ராமகிருஷ்ணன் கொழும்புங்கொண்டானுக்கு பிறகு ஆலங்கொம்பு தண்ணீர் தடம் விஜயகுமார் உமாமகேஸ்வரன் அனுப்பியிருக்காங்க. அடுத்ததா யாரு? சிங்கநல்லூர் ஜெயலட்சுமி மனோகர், நான் காரை ஓட்டினேன் அப்படின்னு கோணமலை ஆனந்தன் சரியான பதில் கொடுத்திருக்காரு. குகன் சிந்து கோத்தகரியிலிருந்து தன்னோட பதில் அனுப்பியிருக்காங்க. நான் வண்டி ஓட்டினேன் அப்படின்னு சொல்லி திருப்பூர் பாலா அனுப்பிட்டாரு. அடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தா எல்லப்பாளையம்லேருந்து பழனிசாமி அனுப்பியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுகிறீங்க? சரி, நாங்கள் யோசிச்சுட்டு வரோங்கிற மாதிரி கிளம்பி போயிட்டாங்களப்பாங்கிற மாதிரி இருக்குது. வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: ஹரிஹரன் பேசுகிறேன், கோயம்புத்தூர்.
0: ஹரிஹரன், ஓகே, விளையாட தயாராகிட்டீங்களா? சரி, உங்களோட கேள்வி இது. நான் கோழியை படித்தேன்.
1: நான்
0: கோழியை படித்தேன்.
1: கோவிலுக்கு சென்றேன்.
0: இல்லையே, அப்படி மாத்த கூடாதே. நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. வணக்கம்
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் மருதமலையில இருந்து தேன்மொழி பேசுறேன்.
0: சரி அம்மா, விளையாட தயாராயிட்டீங்களா?
2: நான்
0: மரத்தை குடித்தேன்.
2: மரத்தை
0: குடித்தேன். வாழ்த்துக்கள், நன்றி. சரி, இதற்கான பதில் வாட்ஸ்அப்ல வந்திருக்கும் அப்படிங்கிற

0: போய் பார்த்தா அம்மா அனுப்பிட்டோம் நாங்க அப்படின்னு சொல்லி பழைய ஆன்சர் அனுப்பிக்கிட்டு இருக்காரு. யாரது? கஞ்சம்பட்டி சண்முகானந்த். அடுத்தது காரை ஓட்டுனேன் திருமுகை கலை சோமு கலைவாணி அனுப்பியிருக்காரு. அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதீஷ் கோத்தகிரியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. இணையக்கூடிய நேயர் வணக்கம். சரி, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க போல. இன்னைக்கு நேயர்கள் நிறைய பேர் தங்களோட பதில்களை கொடுத்துட்டே இருக்கீங்க. ஓகே, அந்த வகையில் அடுத்ததாக யார்? சரோஜினி அனுப்பியிருக்காங்க. வாகனத்தை ஓட்டினேன் அப்படின்னு சொல்லி விஎன் சாமி செட்டிப்பாளையம் பகுதியிலேருந்து இளங்கோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம்.
1: என்னப்பா
0: என்னங்க
1: தலைப்பு? என்னப்பா
0: பாத்தீங்களா, கேட்காம வந்து விளையாடலாமா? தவறு இல்லையா?
1: சொல்லுங்கப்பா, ஒரு நிமிஷம்.
0: உங்களோட பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட்.
1: குள்ளக்காப்பட சித்ராமணிக்கம்.
0: ஓகே, என்னன்னா நான் சொல்ற சென்டென்ஸ்ல வாக்கியத்துல நடுவுல இருக்க அந்த எழுத்தை மாத்தணும், அல்லது அந்த வார்த்தையை மாத்தி சரியான பதில் சொல்லணும், அவ்வளவுதான்.
1: சேர்த்தங்க சொல்லுங்க பாக்கலாம். சொல்றேன்.
0: எவ்வளவு கான்பிடண்டா என்கிட்ட நீங்க வந்து பேசுறீங்க போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கான கேள்வி, நான் விசிறியை ஓட்டினேன். ஒரே ஒரு கேள்விதான். நான் கடலை அணிந்தேன். அப்படி சொல்லக்கூடாது, தவறு. இருந்தாலும் வாழ்த்துக்கள் முயற்சி எடுத்ததுக்குமா. இவ்வளவு உற்சாகமா விளையாடும் போது இன்னும் கொஞ்ச நேரம் ஆகலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள 4:54 ஆயாச்சு. இவ்வளவு நேரம் வந்து உற்சாகமா எல்லா நேர்களும் வந்து சேர்ந்து விளையாடுனீங்க. இந்த விளையாட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேசும்போது யூஸ் பண்ற வார்த்தைகள் ஆகட்டும், அல்லது மற்றவர்கள் பேசுற வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பின்னாடி என்ன வாக்கியம் இருக்கும் அப்படிங்கறத சில நேரம் தெரியாமலே நம்ம வந்து மாற்றி அதை மாத்தி நம்ம ஒண்ணு யோசிச்சு அவங்க கிட்ட ஒண்ணு சொல்லி வேற ஒருத்தவங்கள்ட்ட வேற மாதிரி போயிடும். அதனால நம்ம கேட்கும் போதும் சொல்லும் போதும் வார்த்தைகள் சரியா இருக்கா யோசிக்க வேண்டியது அவசியம். இதுவரையில நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜே யாகில் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. கெட் செட் கோ.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாட்டின் உணவு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 376 மில்லியன் டன்னை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு தமிழக அரசு ஒருபோதும் அனுமதி அளிக்காது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். மேகதாது அணை பிரச்சினையில் அனைத்து கட்சிகளும் ஒருமித்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. காவிரி நதிநீர் பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு வழங்கிய பின்னர் மீண்டும் நடுவர் மன்றம் கோருவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. மேகதாது அணை பிரச்சினையில் புதிய நடுவர் மன்றம் தேவையில்லை என்பதுதான் பாமகவின் நிலைப்பாடு என்றும், இதுகுறித்து விவாதிப்பதற்கு அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என்ற விதிகளை தவேகவினர் மீறுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, கன்னியாகுமரி மற்றும் மதுரை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜெர்மனியின் வேரண்டாஃபில் நடைபெற்று வரும் உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம், இரண்டு வெள்ளிப்பதக்கம் வென்றது. பெர்லின் ஜூனியர் கோப்பை ஜூடோ போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. துருக்கியின் மர்சனில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பாரா விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 15 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய பிரிட் சாம்பியன் போட்டி கோவாவில் தொடங்கியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: நேரம் மாலை 5:03 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் சித்திரச்சவானம். ஒவ்வொரு நாளும் சித்திரச்சவானம் நிறைய அனுபவங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இன்னைக்கும் கூட ஒரு சூப்பரான ஒரு எங்கர் இருக்காரு நம்மளோட வந்து தொழில் முனையர்ல வந்து நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை யாரும் இன்னும் அதிகமா தொடரலையோ அதை கூட இன்னும் ஒரு சைடா ட்ரை பண்ணி பார்த்து அதுல ஒரு வெற்றி வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு நிறைய பேர் இருக்கும். அந்த மாதிரி ஸ்பெஷலா யூனிக்கா ஒரு விஷயத்த தொட்டிருக்காரு விக்னேஷ் தொழில் முனைவர் இன்னைக்கு நம்மளோட இருக்காங்க. சோ இனிய மாலை வணக்கம் சார்.
1: மாலை வணக்கம்.
0: எஸ் ரொம்ப வந்து பேசுற வச்சு நீங்க ஷட்டலா தான் இருப்பார் அப்படின்னு நினைச்சாதீங்க. நிறைய விஷயம் அவர்கிட்ட வாங்க வேண்டியிருக்கு. விக்னேஷ் அவர்கள் வந்து முதன் முதல்ல இந்த தொழில் முனையினம் ஒரு வேலையை விட்டுட்டு நம்ம வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற பாயிண்ட் எங்க உங்களுக்கு தோண ஆரம்பிச்சது?
1: பாயிண்ட்ங்கிறத தாண்டி பை பிளட் எங்கள்கிட்ட அந்த பிசினஸ் இது இருக்கு. அப்பா பெரியப்பா எல்லாருமே வந்து யூஸ்வலாவே அந்த டெக்ஸ்டைல் பிசினஸ், மோர் தென் 36 இயர்ஸ் டெக்ஸ்டைல் பிசினஸ். ஸோ அந்த பிசினஸ்ல இருக்கும்போது நம்மளும் அதை பார்த்து பார்த்து வளர்றது தானே. ஸோ இது எனக்கு மட்டும் இல்லை, ஒய்ஃபுக்கும் அவங்க அப்பாவுமே பிசினஸ் தான், டோட்டலா பிசினஸ் அவங்களது இம்போர்ட் பிசினஸ். அந்த மாதிரி பை பிளட் எங்கள்கிட்ட பிசினஸ் இருக்கு. பட் எங்களுக்கு பேரண்ட்ஸ் சொன்னது என்னன்னா ஃபர்ஸ்ட் கெயின் பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்க, கெயின் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்றோமோ அதுதான் நம்மள பிசினஸ்க்குள்ள பிகர் அண்ட் பிகர் வளர்க்க முடியும் நம்மளால. ஸோ அப்படி எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்க தனியாக ஒர்க் போனாங்க, நாங்கள் தனியாக ஒர்க் பண்ண ரீட்டெயிலில் ஒர்க் பண்ணோம். ஸோ இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இதை எப்போ ஷிஃப்ட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? அந்த ஐடியா எங்கள் ரெண்டு பேருக்குமே, அதாவது எப்படி சொல்லணும்னா நான் தனியாக பிஸ்னஸ் பண்ணணும் அவங்க தனியாக பிஸ்னஸ் பண்ணணுன்றது மாதிரி தான் யோசனை இருந்து பிளானுங்கிறதோட பை ஃபேட்
0: ஓகே
1: யூனிவர்ஸ் நம்ம பிஸ்னஸ் பண்ணுற எங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்த்துச்சு. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த.
0: ஓகே ரைட். ஸோ பட் ஆனால் பிஸ்னஸ்ன்னு எடுத்துட்டோம்னா நிறைய கைண்ட் ஆஃப் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அப்பா வழியும் நிறைய பார்த்துருப்பாங்க, இந்த சைடும் பார்த்துருப்பாங்க. பட் பர்டிகுலரா இந்த மாதிரி ஒரு ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ஒரு ரெண்டல் எடுக்கணும் அப்படிங்கறது வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக போகும் நீங்க நினைச்சீங்க அது?
1: ஸோ நாங்கள் நினைக்கிறதுங்கிறத தாண்டி நிறைய ஆன் கிரவுண்ட் ஒர்க் பண்ணோம். ஒர்க் பண்ணோங்கிறது யூஸ்வலாக வந்து நாங்கள் பேசிக் பிஸ்னஸ்ல ஸ்டார்ட் பண்ணோம், ஸ்டிச்சிங் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி. இந்த மாதிரி ஸ்டிச்சிங் எடுக்கும்போது நமக்கு காம்படிஷனுங்கிறது எக்கச்சக்கமாக இருக்கும். இன்னும் அரௌண்ட் கோயம்புத்தூர் மோர் தென் 1000 ஸ்டோர்ஸ் ஸ்டிச்சிங்க்கு மட்டும் இருக்கு. ஸோ ஸ்மால் ஸ்டோர்லேருந்து பிக் ஸ்டோர் வரைக்கும் நம்ம வந்து வித்தின் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் எங்களோட பிராண்ட் வந்து டெவலப் ஆகணும், நாங்கள் அதை எப்படி கொண்டு வரணும்னு ரெண்டு பேர் தேடிக்கிட்டு இருந்தோம். ஃப்ரீக்வெண்ட்டாக எங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் தேடும்போது எங்களுக்கு கிடைச்ச விஷயம் என்னென்னா அவுட் சைட் இந்தியா. ஸோ இது வந்து யூஸ்வலாக இருந்தது ரெண்டல் பிஸ்னஸ், அது பேசிக்கலி வந்து ரெண்டலில் ட்ரெஸ்ஸஸ் ரெண்டல் அங்கே ரொம்ப இதாக இருந்தது.
0: அவுட் சைட் இந்தியா,
1: அவுட் சைட் இந்தியா. ஸோ அவுட் சைட் இந்தியா மட்டும்தான் இருக்கான்னு நாங்கள் சர்ச் பண்ண தான் தெரிஞ்சது. நார்த்தில் இது எப்போவோ வந்து பூம் ஆயிடுச்சு.
0: நம்ம தான் லேட்டு,
1: இந்தியா தமிழ்நாடு ரொம்ப லேட்டு.
0: ஓகே ஓகே.
1: ஸோ நார்த்தில் பூம் ஆனது ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி தான் தமிழ்நாட்டுக்குள்ளே என்டர் ஆயிருக்கு. ஸோ இங்கே 1-2 ஸ்டோர்ஸ் ஃபர்ஸ்ட் இருந்தது, அவங்க வந்து 4-5 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் இதை பார்த்தோம், பூமிங் மார்க்கெட், ஒரு பெரிய கேப் இருக்கு, ஒரு பிக்கர் அமௌண்ட்டு கொடுத்து அவங்க ட்ரெஸ்ஸை வந்து கல்யாணத்துக்கு எடுக்கிறாங்க, எடுக்கிறவங்க அதை ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு மேலே அதை யூஸ் இருக்கான்னு கேட்டால் கிடையாது.
0: ஆமா சார், பீரோலே தூங்குதுங்கிற மாதிரி
1: எல்லாரோட ட்ரெஸ்ஸும் பீரோல தான் தூங்கும், வேற வழியே இல்லை. அவங்க அவங்க எங்களுக்கு நிறைய என்கொயரிஸ் இந்த மாதிரி பார்த்து அப்பப்ப வரும், 1-2 பிஃபோர் ஸ்டார்ட், நாங்கள் இந்த ரெண்டில் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வரும். ஸோ நிறைய சர்ச் பண்ணோம், தமிழ்நாடு அவுட் சைட் தமிழ்நாடு இந்த மாதிரி ஸ்டோர்ஸ் எல்லாம் போய் விசிட் பண்ணோம், நிறைய டிராவல் பண்ணோம், எங்கெங்க எப்படி பண்றாங்க, ஆன்லைன்ல எப்படி பண்றாங்க, எல்லாமே சர்ச் பண்ணி ஒரு ட்ரை பண்ணுவோம். தமிழ்நாட்டில் இது எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நாங்கள் எங்களோட மேஜர் பயம் என்னன்னா அப்போதான் கோவிட் முடிஞ்சு ஸ்டார்ட் ஆயிருந்தது.
0: ஓகே.
1: ட்ரெஸ் ரெண்டல் வந்து இங்கே எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாத மாதிரி இருந்தது. சரி ரிஸ்க் எடுத்து பார்ப்போம்னு இறங்கினது தான் இது.
0: ஆனா பிசினஸ் ஆக்சுவலா வந்து ஒரு சின்ன ரிஸ்க் இருக்குதா? ஆகணும் இல்ல சார். ஆனா இது நீங்க எடுத்துக்கிட்ட டைம் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பண்றதுக்கு, ஐ மீன் க்ரோடர் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கோ, அது எவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சு உங்களுக்கு?
1: எங்களுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்ததான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா பேசிக்காக வந்து இது என் ஒய்ஃபோட ஐடியா.
0: ஓகே.
1: அவங்க தான் வந்து இதை இந்த ஐடியா உள்ள கொண்டு வந்தாங்க. நாங்கள் வந்து சரி ஆல்ரெடி பிஸ்னஸ்ன்னு ஒரு ரிஸ்க் எடுத்தாச்சு, இதில் புதுசாக ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை,
0: கிடையாது.
1: ஒரு அமௌண்ட்டு போடுறோம், போனால் போகட்டும், பிரச்சனை இல்லை, வந்தால் லக், அந்த மாதிரி தான் இதுக்குள்ளே இறங்கணும். பட் நம்ம இறங்குறதுங்கிறது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் பேசிக்காக எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல், எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். என் ஒய்ஃப் வந்து எனக்கு அப்படியே ஆப்போசிட், ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறேன்பாங்க. ஸோ இது இந்த ரெண்டு பேரோட இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த ஒரு ஐடியாவில் மட்டும்தான் வந்து ஒத்துப்போச்சு. ஓகே, இது ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணோம். பட் இதில் வந்து நிறைய நம்ம ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் கிடையாது, டோட்டலி நியூ பிஸ்னஸ், அது தமிழ்நாட்டுக்குள்ள ரொம்ப நியூ, இதுக்குன்னு ப்ராப்பர் ப்ராசஸ் கிடையாது, எல்லாத்தையும் நாங்கள் பில்ட் பண்ணணும்.

0: ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்பவுமே நாங்க இன்னும் லேர்ன் தான் பண்ணிட்டு இருக்கோம்.
1: எஸ் கண்டிப்பா. அது புது மார்க்கெட் அப்படின் போது இன்னும் வர வர என்கொயரிஸ் தான் நீங்க கத்துப்பீங்க. பட் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க படிச்சதும் இந்த சார்ந்த துறை தானா? எங்க ஸ்கூல் காலேஜ்ல எங்க படிச்சீங்க?
0: ஸ்கூல் வந்து நேட்டிவ், என்னோட நேட்டிவ் வந்து திருச்சி பக்கத்துல துறையூர்னு ஒரு ஊர். ஸோ அங்க படிச்சது. காலேஜ் வந்து டோட்டலா இங்க கோயம்புத்தூர் வந்து யூஜி பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங் தான் பண்ணுச்சு.
1: ரெண்டு பேரும் பெரிய யூஸ் ஆயிருக்கும்.
0: ரெண்டு பேருமே, ஏன்னா அது வந்து எங்க அம்மாவோட ஐடியா. எனக்கு பேசிக்கா இன்ஜினியரிங் போன அந்த மாதிரி எனக்கு எதுவும் இல்லை. எங்க அம்மா அங்க அந்த டயத்துல எனக்கு சொன்னது ஃபேஷன் டிசைனிங் போ அப்படின்னு அவங்க சொன்னது. ஏன்னா அவங்க அந்த டைம்ல அவங்களும் வந்து இந்த ஸ்டிச்சிங் யூனிட் இதெல்லாம் சின்ன சின்னதா பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க டைம்ல. பாதி பாய்ஸ் பாதி கேர்ள்ஸ் இருப்பாங்க. நான் போன கிளாஸுக்குள்ள
1: மெஜாரிட்டி கேர்ள்ஸ் கம்மியா பாய்ஸா?
0: டோட்டல் கவுண்ட் 50, 47 கேர்ள்ஸ் 3 பாய்ஸ்.
1: 47 கேர்ள்ஸ் அப்படி கூட எடுத்துக்க முடியாதா? ஓகே.
0: சோ அதை முடிச்சுட்டு வெளியே வந்து 1 இயர் வந்து ரீட்டைல ஒர்க் பண்ணேன். ரீட்டைல சின்ன பிகர் பிராண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு ரேமண்ட்ஸ்ல ஒரு பிராண்ட்ல ஒர்க் பண்ணேன். அது போக நார்த் இந்தியா சைடு ஒரு பிராண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பிஜி பண்ணேன். பிஜி வந்து யாரோட புஷ்னா அப்பாவோட புஷ். நீ ஏதாவது பண்ணி படிச்சிரு, நான் படிச்சிருட்டாரு. சரி ஓகேன்ட்டு எம்பிஏ வந்து இங்க குமரகுரு அங்க முடிச்சது. குமரகுருவில் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனையும் கரெக்டா நான் முடிக்கிற டைம் வந்து எப்படிப்பட்ட டைம்னா லாஸ்ட் செமஸ்டர்ல தான் கொரோனா ஸ்டார்ட் ஆகுது. ஒர்க்குங்கிறது அந்த டயத்துல ரொம்ப டிஃபிகல்ட்டா
1: இருக்கு.
0: நான் உண்மையா சொல்லணும்னா எத்தனை இன்டர்வியூனா கிட்டத்தட்ட ஒரு 75 இன்டர்வியூஸ் அட்டன்
1: பண்ணிருப்பேன்.
0: 75 இன்டர்வியூல ரெண்டே ரெண்டு கம்பெனில செலக்ட் ஆனேன். ரெண்டு கம்பெனில செலக்ட் ஆகி அதுலயும் வந்து என்னால லைக் பை ஃபேட்டே எனக்கு இருந்திருக்கா என்னன்னு தெரியல.
1: என்னால உட்கார இருந்திருக்கோ
0: அங்க, அது ஏதோ ஒரு ரீசன்னால வெளியே வெளியே வந்து அது கடைசியில என்ன ஆயிருச்சுன்னா ஒய்ஃப் அப்பதான் வந்து வீட்டுல வந்து மேல ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம ஏன் வெளியே போவானே, சரி நம்மளே இதுலேயே ஜாயின் பண்ணிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணதுதான். அப்படியே ஸ்டார்ட் பண்ணி தான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்து
1: நிற்குது. எஸ், ஒரு வளர்ந்து வரக்கூடிய தொழில் முனைவரோட நிறைய விஷயங்கள் பேசி பகிர்ந்துட்டுக்கோம். இனியும் இருக்கு. ஒரு பிராண்ட் எப்படி கிரியேட் ஆகுது, அதுக்கு என்னெல்லாம் வந்து எஃபோர்ட் போட வேண்டியிருக்கு அப்படிங்கிறதும், அதை சஸ்டைனபிளாக கொண்டு போறதுக்கு இன்னும் என்ன விஷயம் பண்ணுவோங்கிறதும் தொடர்ந்து பேசலாம். 5 மணிக்கு 10 நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. சித்திரச்சவனம் விளம்பரத்துக்கு பிறகு பாடல் கேட்டு ரசிங்க.
2: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு. இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இதை சாதாரணமா நினைக்காதீங்க.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.

0: 5:14 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. திருச்சவனம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில விக்னேஷ் இருக்காரு, தொழில் முனைவோர். சோ நிறைய விஷயங்கள் இருக்கு, குறிப்பா ஒரு யங் ஏஜ்ல வந்து நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கறது இந்த ஏஜ் தானே பண்ணி பார்த்தோம் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஏதோ ஒரு விதத்துல புஷ் இருந்ததுனால அது கரெக்டாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஒரு பிராண்டை கிரியேட் பண்றது எவ்வளவு ஈஸி, நம்ம எத்தனையோ பிராண்ட் யூஸ் பண்ணிருப்போம் இல்ல பாத்துருப்போம். ஒரு பிராண்டை நம்ம இனிஷியலா கிரியேட் பண்றது எவ்வளவு பியூட்டிஃபுல்லான விஷயம், அதுக்கு என்னென்ன மெனக்கடல் தேவை?
1: பியூட்டிஃபுல்லான விஷயமானு கேட்டிங்கன்னா, அந்த பிராண்டு, அதாவது அது வந்து பிராண்டாக கிரியேட் ஆகிறதுக்கே உங்களுக்கு வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் தேவைப்படும்.
0: கண்டிப்பாக,
1: ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை வந்து இதுதான் பிராண்டு, இந்த பிராண்டை நம்ம வாங்கலான்னு ட்ரஸ்ட் பண்ண வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு எடுக்கிற டைம் மினிமம் 5 to 6 years எடுக்கும்.
0: மினிமம் ஆகிடும்,
1: மினிமம் ஆயிடும். ஏன்னா நம்ம எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஒருத்தரை வந்து நம்ம பிராண்டோட பேரையோ இல்லை நம்ம பிராண்டை பற்றியோ பார்க்க வைக்கிறோம் கேட்க வைக்கிறோமோ அதுதான் பிராண்டாக மாறும்.
0: சூப்பர். ஸோ இதுக்கு நம்ம என்ன மாதிரியான கிரவுண்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, எவ்வளோ இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதுக்கு யூஸ்ஃபுல் இருக்குன்னு சொல்லலாம், அதை நீங்கள் எந்தளவுக்கு பயன்படுத்துறீங்க?
1: ஸோ டெக்னாலஜிங்கிறது மேஜர் ரோல் பண்ணும், பட் ஒரு ஒரு விஷயத்தை, அதாவது இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அதை வந்து பிராண்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து ஆஃப் த ஸ்க்ரீன் ஆன் த ஸ்க்ரீன் நிறைய வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இருக்க இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து ஆன் த ஸ்க்ரீன் நிறைய பண்ணணும், அப்போ தான் அது பிராண்டாக கன்வெர்ட் ஆகும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே பண்ணுறாங்க, ஸோ எல்லாரும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறாங்க, நம்மளும் நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்குறோம். இதில் யார் வந்து யூனிக்காக கொடுக்குறாங்கிறதுல தான் அந்த பிராண்டு, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்குறோம், எவ்வளோ நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸை கொடுக்குறோம், இதெல்லாம் தான் நம்ம பிராண்டை நிப்பாட்ட வைக்கும். இதை தாண்டி நம்ம வந்து இன்ஸ்டோரோ இல்லை நம்ம பேக்கெண்டில் என்னென்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கொடுக்கணும், அதுக்கும் மேலே கொடுக்கணும், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நம்மளோட பர்சனல் டைம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது, 24/7 இதுக்காக மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை எல்லாமே பண்ணி ஒரு பிராண்டு கிரியேட் ஆகுமான்னு கேட்டால், அப்பயுமே வந்து நம்ம ட்ரை தான் பண்ணுவோம். இன்னமுமே வந்து எவ்வளோ பெரிய பிராண்டை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அவங்களோட பிராண்டை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா ஒன்ஸ் நம்ம நம்ம பிராண்டை பற்றி ஒருத்தர் கேட்கறதை நிப்பாட்டிட்டாங்கன்னா அன்னைக்கு அந்த பிராண்டே இல்லாமல் போயிடும், அப்படி ஒரு பேரே இல்லாமல்
0: ப்ரெசன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும்.
1: ப்ரெசன்ஸ், அதுதான் இங்கே மேட்டர்.
0: ஓகே, இது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் எடுத்த ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னெடுக்கும் போது நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய க்ரௌண்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு, நம்ம பிராண்டில் இது நீங்கள் சொன்னீங்க ஒரு தனித்துவம் இருக்கணும், ஒரு இனோவேஷன் இருக்கணும் அப்படின்னு, அதை நீங்கள் எப்படி ஸ்டடி பண்ணி இப்போ நீங்கள் சொல்லியிருப்பீங்க இவ்வளோ நார்த் சைடில் இவ்வளோ இருந்திருக்குன்னு, அதை எடுத்துகிட்டு வந்து இது தமிழ்நாடு மக்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தாகணும். நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குவாலிட்டி பார்ப்பாங்க, கமர்ஷியல் பார்ப்பாங்க, ஐ மீன் ப்ரைஸ் பார்ப்பாங்க, இன்னொன்று கேட்குற நேரத்தில் கொடுக்குறாங்களான்னு டைம் சர்வீஸும் பார்ப்பாங்க. இதில் என்னன்னா எனக்கு இந்த டிசைன் இந்த கலரில் இப்படி வேணும் அப்படின்றதான் நம்மளுடைய மக்களோட அதிகமான இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எப்படி ஐடியா பண்ணுறீங்க?
1: ஐடியா எப்படி பண்ணுறோங்கிறது வந்து ட்ரையல் அண்ட் எரர் தான்.
0: ஓ,
1: ஸோ எதுவுமே வந்து பர்ஃபெக்டாக நம்மளால் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. 100% எந்த கஸ்டமரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமான்னு கேட்டால் நம்ம ட்ரை பண்ணுறோம், பட் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்களா இல்லையாங்கிறது அவங்கள பொறுத்தது. ஸோ அதுவுமே இந்த மாதிரி ஒரு ஃபேஷன் பிஸ்னஸில் வந்து இது எப்படி இருக்கும்னா, நம்ம ஒரு கலரில் ஒரு டிசைனை கொண்டு வருவோம், பட் கஸ்டமருக்கு அதே டிசைன் இன்னும் 4 கலரில் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நாங்கள் எதை வச்சு எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல கரண்ட்டாக என்னென்ன மூவ் ஆயிட்டு இருக்கு, ஸோ இதை வந்து மந்த் ஆன் மந்த் நாங்கள் ஸ்டடி பண்ணுவோம். ஒவ்வொரு காம்படிட்டர்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், மார்க்கெட்ல என்னென்ன கலர் இப்போ போயிட்டு இருக்கு, என்னென்ன டிசைன் போகுது, அதில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும், நியூ கலெக்ஷனை ஃப்ரீக்வெண்ட்டாக கொண்டு வரது. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து என்னதான் இந்த டிசைன் இந்த கலர் வேணும்னு கேட்டாலும், அந்த கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம இல்லை இந்த அவங்க கேட்ட கலர் இல்லை டிசைன் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று இருக்காங்கிறத அவங்கள்ட்ட நம்ம காமிச்சிடணும். ஸோ அங்கே அவங்க 50% சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. மீதி 50% நம்ம எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம்னா, நம்மளோட சர்வீஸ். அவங்க கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி பிரைசிங் பாயிண்ட், எல்லாருமே பிரைசிங், நம்மளே இன்னொரு கடைக்கு போனோம்னா பிரைஸ் கண்டிப்பா கேட்போம். ஸோ அந்த பிரைசிங் பாயிண்ட்டை வந்து நம்ம ரீச் பண்றோமா இல்லையாங்கிறது எகெயின் ட்ரையல் அண்ட் எரர். ஸோ ஒவ்வொரு பிரைஸ் ரேஞ்சாக நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரோம். இந்த ப்ராடக்ட்டுக்கு இது கரெக்டான பிரைஸான்னு கேட்டால் எங்களுக்குமே தெரியாது, நாங்களும் ஒவ்வொரு பிரைஸ் ரேஞ்சாக செக் பண்ணிக்கிட்டே வருவோம். ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து அது வந்து ஓகே, கஸ்டமர் 60-70% அக்செப்ட் பண்ணுறாங்கிறோம், அந்த பிரைஸ் ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணி நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் இதை பார்த்துட்டேன், இதை பண்ணிட்டேன், இதை எங்கேயே நிப்பாட்டி

0: அப்படி கிடையாது. இன்றைக்கி ஒன்று பண்ணுறேன்னா நாளைக்கு அது வேறு மாதிரி மாறும், திரும்ப அடுத்தடுத்த நாள் வேறு மாதிரி மாறும். மாற்றிக்கிட்டே இருக்கணும், நான் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கணும், எவால்வ் ஆகிட்டே இருக்கணும், சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மார்க்கெட்டுக்குள்ளே என்ன நடக்குங்கிறத அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
1: இதுக்கு எத்தனை டீம், எத்தனை பேர் கொண்ட ஒரு டீம் வந்து நீங்கள் அதுக்கான விஷயங்களை எடுத்து பார்த்துருங்க, இல்லை நீங்களே அதிகமாக வணக்கம்?
0: ஆக்சுவலாக சொல்லணும்னா இப்போ இது வந்து இந்த 4 இயர்ஸ் நாங்கள் வந்து சின்னதாக ஆரம்பித்தது தான். இது வந்து இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியுது என்னன்னு தெரியல. இப்போ நாங்கள் டீமாக எத்தனை பேர் இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, நான், என் ஒய்ஃபு, ஸ்டாஃபு, டெய்லர், இன்னொரு அக்கா, 5 பேர்.
1: 5 பேர் தான்.
0: 5 பேரில் மெஜாரிட்டி ஆஃப் ஒர்க் நானும் என் ஒய்ஃபும் மட்டும்தான். மார்க்கெட் பார்க்கறது, கஸ்டமர் சர்வீஸ் பார்க்கறது, ஃபினான்ஸ் பார்க்கறது, மார்க்கெட்டிங்கே பார்க்கறது, எல்லாமே நாங்கள் பார்த்துட்டோம்.
1: இது பாசிபிளாக இருக்கா? நம்ம இப்போ நான் 4 இயர்ஸ் நீங்கள் ரன் பண்ணியாச்சு, இதில் அந்த டைமை வந்து கரெக்டாக ஈக்குவலாக கொடுக்க முடிஞ்சுதா? இதில் இல்லை, இன்னும் மேன் பவர் இருந்தால் இன்னும் இது ஈஸியாக நம்ம அரேஞ்ச் பண்ணி,
0: மேன் பவர் இருந்திருந்தால் நம்மளால் வந்து இதோட 10x கொண்டு போயிருக்க முடியும்.
1: ஓ,
0: நாங்கள் மேன் பவரை உள்ளே கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு ரீசன்னு சொல்லாமல், நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களோட ப்ரியாரிட்டி எதில் வச்சோம்னா பிரேக் ஈவன் பண்ணணும். நம்ம வந்து பிசினஸ்ல வந்து ப்ராஃபிட்டை கொண்டு வரதுக்கு முன்னாடி பிரேக் ஈவனை கிராஸ் பண்ணிடணும். இதுக்கு எங்களால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க் எவ்வளோ போட முடியுமோ இதுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். எங்களுக்குன்னு பர்சனல் டைம் கிடையாது. 7 டேஸ் ஒர்க் பண்ணுவோம். மார்னிங் 11 to night 11 வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம். 7 டேஸ் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இது ஃபுல்லாக ஒர்க் பண்ணி நாங்கள் இதை பண்ணும்போது எங்களுக்கு இதில் என்ன கிடைக்கும்னா, ஓகே நான் இன்னொரு ஸ்டாஃபை உள்ளே கொண்டு வரேன்னா அவங்களுக்கு நான் டீச் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். பிஃபோர் தட் நான் இதை வந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்னோட ஃபுல் பிராக்டிக்கலாவும் இஷ்யூஸ் இருக்கு. இது எல்லாமே பாசிபிளா இல்லையா, மெஜாரிட்டி ஆஃப் டைம் எங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா இதெல்லாம் நாங்களே ஹேண்டில் பண்ண முடியும். பட் ஆனா இது வந்து எவ்வளவு லாங்கர் பீரியடுக்கு இது கவுண்ட் போக முடியாது. பிசினஸ் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி நம்ம அதை விட்டு வெளியே வந்து நெக்ஸ்ட் ஜம்ப் ஆகும்.
1: கண்டிப்பா அது பண்ணி
0: அதுதான் அப்டேஷன். சோ அதுக்கு வந்து நான் வந்து ஷார்ட்டர் பீரியட்ல இதை பண்ண முடியாது. இது வெறும் 4 இயர்ஸ் தான் இருக்கு. 4 இயர்ஸ்ல நான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கேன்னா நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்ல நான் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிடுவேன். த டைம் யூ டேக்கன் அதுதான் பிசினஸ்.
1: எஸ், இவ்வளவு நிதானமா, இவ்வளவு தெளிவா. சோ ஒரு 4 இயர்ஸ்ல வந்து நம்மளால இவ்வளவு விஷயம் சர்வே பண்ண முடியுது. பட் ஆனா இந்த மாதிரியான பிசினஸ்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி எப்பவுமே அப்டேட் இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம சுத்தி என்னென்ன மாதிரி விஷயங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. இன்னொன்னு, அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் திரை வந்து ஒரு மாயஜாலத்தை கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. அதுல ஏதாவது ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நீங்க சொல்றது ஷார்ட் டைமுக்கு தான் ஒரு விஷயம் வேலிடா நிக்கும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் நீங்க அந்த விஷயத்தை எப்படி ரீசைக்கிள் பண்ணுவீங்களா, இல்ல வேற ஏதாவது மாத்தணும்னு நினைப்பீங்களா?
0: ஸோ நாங்கள் மாற்றணும்னு நினைக்கிறது எங்களோட கலெக்ஷன்ஸை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம்.
1: ஓகே.
0: ஸோ அப்டேட்டுங்கிறது மந்த் ஆன் மந்த் வந்து கலெக்ஷனை மார்க்கெட்டில் என்ன மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ண பார்ப்போம். இதில் பேக்கப்பில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இதுக்கான ஃபண்டிங் வேணும். ஸோ இதை ப்ராப்பராக கொண்டு வரணும் உள்ளார, இது எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் நாங்கள் இதை பண்ணால் தான் சர்வை பண்ண முடியும். ரெண்டாவது, நம்ம நியூ கலெக்ஷன் கொண்டு வரோம்னா யூஸ்வல் ரீட்டைல் ஸ்டோர் இல்லாமல் ரெண்டல் ஸ்டாக் வந்து அங்கேயே தான் இருக்கும். ஸோ அது ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும், அது வந்து மேஜர் இஷ்யூ. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு, இப்போ ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம எந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணுறோமோ அதுதான் வந்து ஆர்ஓஐ. அந்த ஸ்டாக்கோட, ஒரு ப்ராடக்டோட ஆர்ஓஐ, அதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணணும். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து காமனாக பண்ண முடியுமானா கிடையாது. ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இது சீசனல் பிஸ்னஸ். 12 மந்த்ஸ்ல 8 மந்த்ஸ் இந்த பிஸ்னஸில் வந்து பீக்கில் இருக்கும். 4 மந்த்ஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும். இது வந்து அந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரியோட நார்ம்ஸ். அந்த டயத்தில் தான் இந்த ஆஃபர்ஸ் இதெல்லாம் நமக்கு வராது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அந்த டயத்தில் இந்த ஒரு 1 இயர் ஓல்டு ஸ்டாக்கு, 1.5 இயர் ஓல்டு ஸ்டாக்கு, இதெல்லாம் எப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்னு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் பண்ணி எந்த அளவுக்கு அதில் ரெவன்யூ, ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஸ்டாக் வந்து ஓகே இதுக்கப்புறம் வந்து இது நம்ம யூஸ் பண்ண வேணாம். எங்களுக்கு வந்து எங்களோட நார்ம்ஸ் என்னென்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எங்களோட விஷுவலில் அந்த ஸ்டாக் வந்து ஓரளவுக்கு டல்லாக தெரிஞ்சதுன்னா ரிமூவ் பண்ணிடுவோம். அது 10 யூஸ்க்கு அப்புறம் வந்தாலும் சரி, 2 யூஸ்க்கு அப்புறம் வந்தாலும் சரி. ஏன்னா எங்களுக்கு தேவை கஸ்டமருக்கு ப்ராடக்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்போ தான் கஸ்டமர் எங்களை நம்புவாங்க. அதுதான் நாங்கள் கொடுக்குற சர்வீஸும். ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணி அது, இது வந்து இது வரைக்கும் இருக்குது. இதுக்கு அடுத்தது என்னென்னா இதை டிஸ்போஸ் பண்ணுறதுங்கிறது, இது பெரிய ஸ்டேஜ். நாங்கள் ஸ்டார்டிங்கில் யோசித்தோம் என்ன பண்ணோம், அப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இதெல்லாம் அவங்களுக்கு இதை அப்படியே டொனேட் பண்ணிடுவோம்.
1: ஓ, சூப்பர், கிரேட். அந்த ரீசைக்கிள் அப்படின்றது இப்படி மாதிரி கூட பண்ணா
0: அவங்களுக்கு, இது நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்ட் என்ன பண்றதுன்ற ஒரு இருக்கும். அவங்களுக்கு வந்து இது யூஸ் பண்ண ப்ராடக்டா இருந்தாலுமே அதுல இருந்து அவங்களுக்கு நிறைய யூசஸ் இருக்கும்,
1: கண்டிப்பா இருக்கும்.
0: அவங்க அதை திரும்ப யூஸும் பண்ணுவாங்க இல்லையா. அதுல இருக்க ஃபேப்ரிக்கை சின்ன சின்னதா கட் பண்ணி அவங்க வேற எது வேணாலும் பண்ணலாம். இல்ல அதை வச்சு அவங்க யாராவது எங்களை மாதிரி ஃபேஷன் டிசைனிங் படிச்சுக்கிட்டு
1: இருக்கலாம்,
0: உள்ள எப்படி ஸ்டிச் பண்ணிருக்காங்க என்னென்ன லேயர் கத்துக்கலாம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணுவாங்க? நாங்க நினைச்சா அதை திரும்ப காசும் ஆக்க முடியும். எங்களுக்கு வந்து வேணாம், திரும்ப அதுக்கு ஒரு எஃபோர்ட் போடணும், அதுக்கு ஒரு இது போடணும். எங்களோட எஃபோர்ட்

0: மெயினாக இதில் வேணும், ஃபுல்லாக இதில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஓகே இந்த ப்ராடக்ட் எல்லாம் நாங்கள் டொனேட் பண்ணிடுவோம், டொனேட் பண்ணிடுவோம்.
1: ஓகே, பட் ஆனால் ஒரு யங்ஸ்டர்ஸ் ரெண்டு பேர் உள்ள வரீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளோட பர்சனல் டைம் வந்து நிறைய வந்து அது எடுத்துக்கும் அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததா? ஏன்னா அப்பா அம்மாவும் இங்கே பார்த்துருப்பீங்க, அங்கிட்டும் பார்த்துருப்பாங்க, பிஸ்னஸ் எவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கும். ஒரு ரீச் கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் தான். அந்த ஃபேமிலியிலேருந்து வந்து நீங்கள் அது உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்குமே, அது எப்படி இது நீங்கள் தைரியமாக எடுத்துக்கிட்டீங்க?
0: இது தைரியமாக எடுத்துட்டோங்கிறது என்னதான், நமக்கு ஃபேமிலி பிஸ்னஸ் இருந்தாலும் ஆன் ஃபீல்டில் இறங்கும் போது தான் அதோட ஹெவி வந்து நமக்கு தெரியும்.
1: கண்டிப்பாக
0: அப்பாவோட பிஸ்னஸ் இருக்குது, அவங்க பார்க்கும் பிஸ்னஸ் இருக்குது, அவங்களெல்லாம் வந்து நாங்கள் சின்ன வயசுல காலேஜ் படிக்கும்போது என்ன எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் கடைக்கு போயிட்டே இருக்கீங்க, என்ன இப்படி போயிட்டுருக்கீங்க. பட் ஆனால் இதில் இருக்க வந்து அந்த ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல, அதை வந்து கோத்ரூ பண்ணணும், அதுதான் பெரிய விஷயம். நாங்கள் உள்ளே வந்தப்போ எங்களோட மைண்ட் செட் என்ன இருந்துச்சுன்னா, பிஸ்னஸ் நம்ம தானே ஓனரு,
1: நம்ம முடிக்கலாம்.
0: பட் இது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல 5 days ஒர்க் பண்ணுறோம், சிக்ஸ்த் டேவும் ஒர்க் பண்ணுறோம், 7th day லீவ் கிடைக்கும். இங்கே அது கிடைக்காது. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நான் தான் ஓனர், நான் தான் கஸ்டமருக்கு பதில் சொல்லணும், என்ன இஷ்யூனாலும் நான் தான் அங்கே நிற்கணும். நாங்களே எங்களுக்கே அப்பப்போ எப்படி தாட் வரும்னா, நம்ம ஏன் திரும்ப வேலைக்கு போயிடக்கூடாது,
1: ஓ அப்படிலாம் தோணிருக்கா
0: தோணும். பட் ஆனால் நாங்கள் எங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணிப்போம்னா, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டோம், இதை திரும்ப விட்டுட்டோம்னா திரும்ப ஸ்க்ராட்சிலேருந்து ஆரம்பிக்கணும். எல்லா பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே அந்த மைண்ட் செட் இருக்கும், அது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப இருக்கும். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் டைம் சுத்தமாக இருக்காது, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்கள் கையில் வந்து கேஷ் ஃப்ளோவே சுத்தமாக இருக்காது, நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அந்த மாதிரி நிறைய மைண்ட் செட் ஓடும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு இறங்கணுமானா, இறங்கணும், உள்ளே வந்தோம், உள்ளே வந்தாச்சு, அந்த சைக்கிள்குள்ளே வந்தாச்சு,
1: சர்வை பண்ணி ஆகணும்,
0: சர்வை பண்ணி தான் ஆகணும். இதை சர்வை பண்ணி நம்ம இது எப்படி சொல்கிறதுனா, ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது ஈஸி. எங்கள்கிட்டையுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, உனக்கு என்ன அப்பா பிஸ்னஸ் வச்சிருக்காரு, உனக்கு காசு தந்துருவாரு அப்படின்னு. ஆனால் இப்போ எங்கள் அப்பா 10 லட்ச ரூபா தராருவீங்க, அந்த 10 லட்ச ரூபாயை வந்து நான் அதிகபட்சம் 6 மாதம் யூஸ் பண்ண முடியும், 7வது மாதம் எங்கள் அப்பாட்டையும் கேட்க முடியாது. நான் எவ்வளோ தூர் எவ்வளோ நாள் வந்து நான் ஒரு பிஸ்னஸில் சர்வை பண்ணுறனோ அதுதான் பிராண்டாக மாறுதுக்கு.
1: எஸ், இது பணம் மட்டும் தீர்மானம் பண்ணுற விஷயம் கிடையாது. எஸ், 5:26 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் கேட்டு வச்சுட்டு சித்திரச்சவனம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தொழில் முனைவர் விக்னேஷ் இருக்காரு. ஸோ ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் என்ன இருக்கு, அதனுடைய பாசிட்டிவிட்டி என்ன இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் கன்சிஸ்டன்சியா பண்ணோம்னா அது எந்த அளவுக்கு வெற்றியை தொடும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசி பகலாம். தொடர்ந்து கிளங்க பாடலுக்கு பிறகு நிறைய விஷயம் பேசலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 கேளுங்க ரசிங்க.
1: அஞ்சு மணி 30 நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 நாளை காலை மணி 8:30 சைபாலின் இன்றொரு தகவல் கேட்க தவறாதீர்கள் நேர்களே. இன்னைக்கு நம்ம சித்திரச்சவனம் நிகழ்ச்சியில நம்மளோட விக்னேஷ் இருக்காரு, தொழில் முனைவர். ஒரு தொழில் முனைகிறது அப்படிங்கிறது என்னதான் நீங்க வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருந்தாலும், என்னதான் ஃப்ரெண்ட்ஸோட மோட்டிவேட் இருந்தாலும், என்னதான் ஒரு ட்ரிகர் இருந்தாலும், நீங்க உள்ள போய் பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும் அதுல எந்த அளவுக்கு பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. அது நம்மளால சில ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி கன்சிஸ்டன்சியா கொண்டு போயிட முடியுமா, இல்ல போதும்பா ஏன்பா அப்படின்னு பேக் அடிச்சிட முடியுமா அப்படின்ற மாதிரி விஷயங்களா இருக்கு. அந்த மாதிரி தோணும்போது நீங்க சொன்னீங்க மோட்டிவேஷன்லாம் வந்து நாங்க நடுவே பேசிப்போம், இல்ல இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தானே ட்ரை பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு. பட் ஏதோ ஒரு சூழல் வந்து நம்மளுக்கு வந்து நீங்க சொன்னீங்க கேஷ் ஃப்ளோ இருந்தால் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ட் வரும். நீங்க எப்ப இருந்தா அந்த ஒரு ஜர்க் ஆரம்பிக்கும், ஏன்னா மாசமானா சம்பளம் கொடுக்கணும், நிறைய ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், எப்ப இருந்து அதுக்கான பிளான நீங்க ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிப்பீங்க?
2: நாங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சோங்கிறது பேசிக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நாங்கள் வீட்டில் பண்ணும்போது எங்களுக்கு அந்த பிளானிங்லாம் கிடையாது. ஏன்னா அங்கே எங்களுக்கு ரெண்ட்டு கிடையாது, எதுவும் கிடையாது. வர கேஷ் ஃப்ளோவில் நாங்கள் எங்களோட செலவு பார்த்துட்டு இருந்தோம். இது ஸ்டோராக கன்வெர்ட் ஆகும்போது தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் மந்த் இது எப்படி நாங்கள் பிளான் பண்ணோம் அப்படின்னா, ஓகே நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கான ஒரு எக்ஸ்பென்சஸ் எடுத்து வச்சுருவோம், பேக்கப்பில் எடுத்து வச்சுட்டு அதை நம்ம வந்து ஒரு பேக்கப்பாக வச்சுக்கலாம். ஸோ அந்த 3 மந்த்ஸோடது தாண்டும் போது வேணா நம்ம அதை பற்றி யோசிக்கலாம். பட் அது வந்து ப்ராக்டிக்கலாக வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் மந்த்லேயே அந்த 3 மந்தோடதையும் பிரேக் பண்ண வேண்டியதாயிருச்சு.
1: ஓ மை காட்.
2: ஏன்னா வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக இறங்கி ஸ்டார்ட் பண்ணி அதை பண்ணும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரும். ஸோ அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் நம்ம கிராஸ் பண்ணிட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் மந்த் தாண்டி 2வது மந்த் வரும்போதே எங்களோட அந்த பயம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஏன்னா ஒரு நியூ பிஸ்னஸ், வாக்கின்ஸ் இருக்க மாட்டாங்க, ப்ரொமோஷன் பண்ணணும், எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்றோமோ எந்த அளவுக்கு சர்வீஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு உள்ள வருவாங்க. இதுக்கே ஒரு 1 இயர் டைம் எடுக்கும். இந்த 1 இயரை நான் சர்வை பண்ணணும். அப்பா அம்மா காசு கொடுத்தாங்களான்னு கேட்டீங்கன்னா கொடுத்தாங்க. பட் இதெல்லாம் பண்ற அளவுக்கு எங்கள்கிட்ட இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஸ்டார்டிங்லயே வந்து நிறைய வந்து ஸ்டோரோட ரெண்ட்டு ஐ மீன் டெபாசிட் அமௌண்ட் இதுலலாம் போட வேண்டியதா இருந்தது. பிளஸ் அதையும் தாண்டி அவங்கள்ட்டையும் நம்ம போய் நிக்க முடியாது. படிக்க வச்சுட்டாங்க, பிசினஸையும் செட் பண்ணி கொடுத்துட்டாங்க, கல்யாணமும் பண்ணி வைக்கிறேன்ட்டாங்க. இதுக்கு மேல நம்ம போய் நிக்க முடியாது. இதை நம்மளே எடுத்துக்கலான்ற ஒரு பயம் வந்தது. அந்த பயம் வந்தாலும் என்ன பண்ணோம்னா, ஓகே ஓகே அப்படின்ட்டு கொண்டு போயிட்டே இருந்தோம். ஏதோ ஒன்று நாங்கள் ரொட்டேட் பண்றது, இங்க இருந்து மாத்தி இங்க போடுறது, கையில இருக்க கேஷ் எடுத்து. சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் 1 இயர் எங்களோட சேலரியா நாங்க எடுத்துக்கிட்டதே ஒரு ஆளுக்கு 2000 ரூபா பர் மந்த். ஏன்னா நாங்க எங்களோட சேலரியை குறைச்சாதான் மத்த எல்லாருக்கும் எங்களோட பிசினஸ்ல நாங்க மெயின்டைன் பண்ற இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னா, எங்களோட சப்ளையர்ஸ் இல்ல வேற யாராவது வெண்டாஸ் ஆன் டைம் பேமெண்ட் கொடுத்துருவோம்.
1: இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிசினஸ் காலகட்டங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, முன்னாடி ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து இந்த 8:2 ரேஷியோ பேசுவாங்க. முன்னாடிலாம் வந்து 20% அந்த மாதிரி இழுத்தடிப்பாங்களாம், கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 80% பக்காவா இருக்குமாமா. பட் இப்ப இருக்க கரண்ட் சினாரியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே மாறுது. 20% தான் கரெக்ட் டைம்ல பேமெண்ட் பண்றாங்க, 80% வந்து இது பண்றதுல. சோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப இன்ஸ்பைர் பண்ணுவாங்க மார்க்கெட்ல அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன்.
2: பண்ணுவாங்க. பட் அது வந்து எப்படி சொல்றது, உங்களுக்கு ரீட்டைல் பிசினஸோட சர்வீஸ் பிசினஸ்ல தான் அந்த இஷ்யூ வரும். இப்ப எங்கள்கிட்ட வந்து எங்களுக்கு வர கஸ்டமருக்கு இழுத்தடிப்பாங்கன்னா இழுத்தடிக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபுல் பேமெண்ட் நடந்தா தான் நான் ப்ராடக்டே கொடுப்போம். இது வந்து யூஸ்வலா எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ற விஷயம். நாங்க எங்களுக்காக பண்றது, நான் எங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஒருத்தர் கொடுத்துருப்பாரு, எங்களுக்குன்னு வந்து ஒருத்தர் வந்து ப்ராடக்ட் கொடுத்துருக்காரு, நாங்க அவர்கிட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்றோம். இதே மாதிரி எங்களுக்குன்னு வந்து ஒரு டெய்லர் வராரு, எங்கள்கிட்ட ஒர்க் பண்ற ஸ்டாஃப் வராங்க. இவங்க எல்லாத்துக்கும் எங்களுக்கு எடுக்கிறோமோ இல்லையோ ஆன் டைம் அந்த டேட்ல, நாங்க சொன்ன டேட்ல இல்ல அவங்க சொன்ன டேட்ல பேமெண்ட்டை எப்படியாவது கொடுத்துருவோம். ஏன்னா

0: நாங்கள் மெயினாக நம்புறது எது என்ன விஷயம்னா, இன்றைக்கி எங்களோட இதில் வந்து டைமிங்கில் கரெக்டாக இருந்தோம் பேமெண்ட்லனா, எங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் வருதுன்னா அவங்க எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க.
1: இது ரொம்பவே சரியான மாறல் தான். ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயங்களை இப்போ நீங்கள் ஒரு புது மார்க்கெட்டில் சர்வே பண்ணுறீங்க, இது ஒரு விஷயம் ட்ரெண்டாக போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க, அதை வந்து நீங்கள் உங்களுக்குள்ள இன்னோவேஷனாக உள்ள பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொல்கிற கரெக்டாக அந்த டெய்லரோ உங்களுக்கு கூட ஸ்டாஃபாக வந்து அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷுவல் ப்ரெசன்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். இது எந்த அளவுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி அது ப்ரெசன்ஸ் கொண்டு வர முடிஞ்சிருதா பிஸ்னஸில்?
0: ப்ரெசன்ஸ் கொண்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா 50-50 தான். ஐ மீன் புரிஞ்சுப்பாங்க. இதில் இருக்க இன்னொரு மெயின் இஷ்யூ என்னென்னா ஸ்டாஃப். ஸ்டாஃபை வந்து நம்மளால் இப்போல்லாம் லாங் டைம் சர்வே பண்ண வைக்க முடியாது. 1 இயர் இருப்பாங்க, 1.5 இயர் இருப்பாங்க, சம்டைம்ஸ் 3 மந்த்ஸ்லாம் போயிடுவாங்க. ஸோ இங்கே வந்து இப்போ வந்து இந்த ஸ்டாஃப் வந்து ப்ரொக்யூர் பண்ணுறதோ இல்லை ரெக்குயர் பண்ணுறதோ வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களோட டிமாண்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ அவங்களோட டிமாண்ட் எங்கேயோ இருக்கும், நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், இல்லை நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இது ரெண்டும் மீட் ஆகி உள்ளே வந்தாலுமே அதை விட பெட்டராக வந்தால் டக்குன்னு ஜம்ப் ஆயிடுவாங்க. இது வந்து அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், இன்னொருத்தவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நான் வேலைக்கு போயிருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், எனக்கு சேலரி அதிகமாக எங்கே கிடைக்குதோ அங்கே தான் போவேன். ஸோ மார்க்கெட் அப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுது, நம்ம அதில் சர்வைவ் ஆகணும். ப்ளஸ் நம்ம எதிர்பார்க்கறத 100% கொண்டு வர முடியும் இல்லை கொண்டு வந்து தான் ஆகணும்னு நினைக்கிறது வந்து தப்பான விஷயம். ஏன்னா எனக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அது வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு புரியணுன்ற அவசியம் கிடையாது. அதை வந்து நான் எந்த அளவுக்கு அவங்களுக்கு புரியுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 70% கொண்டு வந்துட்டாலே நான் அச்சீவ் தான்.
1: இதெல்லாம் இந்த ஒரு 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பேசுதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா, நீங்க நிறைய எடுத்துக்கிட்ட டைம், நீங்க பார்த்த ஸ்டாஃப்ஸ் அந்த மாதிரி.
0: நான் அந்த 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் எனக்கு கொஞ்சம் இந்த MBA ஹெல்ப் பண்ணுது, பிளஸ் வந்து நான் அந்த ரீட்டைல ஒர்க் பண்ணப்ப நான் ஒர்க் பண்ணும்போது என்னை ஒரு ஓனர் வச்சு வேலை வாங்குறாங்க இல்லையா, அவங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணாங்க, அதில் எது நம்ம ஓனர் ஆனதுக்கப்புறம் பண்ணணும் பண்ணக்கூடாது இருக்கு, இது எல்லாமே வந்து போக போக நம்ம நிறைய பார்க்குறோம். ஒரு ஸ்டோருக்கு போகிறோம் இல்லை ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, ஓகே இது வந்து நம்ம பண்ணுறதோட பெட்டராக இருக்கு அப்போ இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஓகே இது வந்து நம்ம பண்ணுறதோட கொஞ்சம் இதாக இருக்குது, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகிட்டா மைண்ட் எப்படி மாறுங்கன்னா, எங்கே எதை பார்த்தாலுமே ரெண்டு விஷயம் தோணும். ஒன்று இதை எப்படி வந்து காசாக்கலாம், ரெண்டாவது இதை எப்படி நம்மளதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்,
1: ஓகே
0: இது ஏதாவது நமக்கு யூஸ் ஆகுமா, இந்த மாதிரி தான் தோணிக்கிட்டே இருக்குமே தவிர.
1: எங்களுக்காக ஒன்று சொல்லுங்களேன், இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணிருக்கலாம் இல்லை இங்கே வரும்போது கூட எதாவது நடந்திருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து இப்போ ஒரு கடந்த ஒரு 2 டேஸ்க்குள்ள அந்த மாதிரி விஷயம் இதை வந்து இதை நம்ம ஏன் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு தோணுச்ச ஒரு விஷயம் சொல்லுங்களேன்.
0: நம்ம பண்ணியிருக்க கூடாதுங்கிறது நிறைய இருக்கு, ஏன்னா டெய்லி மைண்ட் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா நிறைய எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிருச்சு. இப்ப ஸ்டாஃபுமே வந்து நம்ம இந்த அளவுக்கு சொல்றோம், அவங்களுக்கு டிஜிட்டலைஸ் ஆகி நிறைய கொண்டு போயிட்டாங்க. நாங்க போற ஒவ்வொரு இடத்துலயும் பெரிய பெரிய கம்பெனில எல்லாம் வந்து நிறைய டெக்னாலஜிஸ் இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க, நிறைய விஷயம் அதெல்லாம் நாங்க கொண்டு வரணும் உள்ள பார்ப்போம். இதோட மெயினான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து பண்றோம் இல்லை எடுத்து பாக்குறோம்னா அதை வந்து இன்னொருத்தவங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னு ட்ரை பண்ணுவோம், எப்படி பண்ணிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். பேசிக்காவே நீங்க கேக்குறது வந்து ஏதாவது ஒரு விஷயம், நான் பண்ற எல்லா விஷயமும் அப்படிதான் பண்ணுவோம். அவங்க எப்படி பண்றாங்க ஃபர்ஸ்ட் அதை பாத்துருவோம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம், ஓகே இது செட் ஆகுதா செட் ஆகல இல்ல இதுல என்ன மாத்தணும் மாத்தக்கூடாது, இது இப்படியே தான் கண்டினியூஸா டெய்லி நிமிட் ஒவ்வொரு மினிட்டும் அதை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம்.
1: சோ நிறைய ட்ரையல் நிறைய இருக்கும், நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாசிட்டிவ் ஆச்சுன்னா கிரேட், அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேட்டா இருக்கும், நீங்க அதை கண்டினியூ பண்ணுவீங்க. ஐ மீன் ஒருவேளை ஒரு நம்ம பண்ணி பார்த்து நமக்கு அந்த மாதிரி அப்ரோச் கிடைக்கல அப்படின்போது நெகட்டிவா ஃபீட் பண்ணும்போது அது யார் பூஸ்ட் அப் பண்ணி விடுவா, நீங்களா அவங்களா?
0: பூஸ்ட் அப் பண்ணி விடுங்கிறது நான் வந்து ஃபுல் டவுன் ஆயிடுவேன்.
1: சரண்டருங்கிறது
0: நான் வந்து அவங்கள்ட்ட, அதாவது என்கிட்ட நிறைய அவங்க அனுபவிச்சிருக்காங்க அதுதான் உண்மை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, எங்க கையில கேஷ் ஃபுளோ இருக்காது, எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணி ஆகணும், மோஸ்டா இந்த ஃபினான்ஸ் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ நான் அதை பாத்துக்கிறேன், அவங்க வந்து இந்த டிசைனிங் இதெல்லாம் பாத்துப்பாங்க. ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா, அந்த ஃபினான்ஸோட ப்ரெஷர் வந்து இருந்துட்டு இருக்கு, அவங்கள்ட்ட போய் புலம்பிட்டு இருப்பேன், சம்டைம்ஸ் சண்டை வரும். இது மெயினாக இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்கள் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸுங்கிறத தாண்டி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறதுனால இது இந்த பார்ட்னர்ஷிப்ஸ் எக்ஸ்டாண்ட் ஆகுது இவ்வளோ நாள்
1: இல்லைன்னா இன்னைக்கு
0: அந்த இஷ்யூ ஒன்று வந்திருக்கும். இன்னொன்று அந்த மாதிரி நெகட்டிவாக வரும்போது அந்த இடத்துல தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் 1 இயர் வந்து அது பயம் கொடுக்கும், ரொம்ப பயப்படுவீங்க, நைட்டு தூக்கம் வராது, எதுவுமே வராது.
1: நீங்க என்ன பிசினஸ் பண்றவங்களெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லுவீங்க போல இருக்கு.
0: பண்ண வேணாம்னு நான் சொல்லல, அந்த ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்
1: பில் பண்ணும்,
0: பில் பண்ணிரும் உங்களுக்கு பிசினஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பில்டப் கொண்டு வந்துடும். நான் வந்து வெறும் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நானே இவ்வளவு பேசுறேன்,
1: புரியுது புரியுது.
0: அந்த 1 இயருக்கு அப்புறம் செகண்ட் இயர் எப்படி ஆச்சு அப்படின்னா, நான் ஒய்ஃபுக்கிட்டங்கிறத தாண்டி அடுத்து சிஸ்டர்கிட்ட, எங்க அப்பாட்ட, எங்க அம்மாட்ட எல்லார்ட்டையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படி ஓடுது. அவங்க எல்லாம் சொன்ன சிம்பிளான ஒரே விஷயம், ஏன்னா அவங்க அப்பாக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ், கோ வித் த ஃப்ளோ.

0: ஃப்ரீயாக விடுங்க, அது அது பாட்டுக்கு உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் என்ன தரணுன்ட்டு இருக்கோ அது தரும், என்ன நடக்கணுன்ட்டு இருக்கோ அது நடக்கும். நம்ம என்ன தான் போட்டு ப்ரெஷரை ஏற்றி இறக்குனாலும் எதுவும் மாறப்போகிறதில்ல, நம்ம அந்த டயத்தில் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படி மாற்றுறோங்கிறது தான் இருக்கு. இது செகண்ட் இயர் வரைக்கும் இது போச்சு. தேர்ட் இயர் வந்து என் மைண்ட் செட் எப்படி வச்சுன்னா பார்த்துக்கலாம், இதுக்கு
1: மேலே பார்த்துட்டு பார்க்க மாட்டோம்.
0: அதாவது உங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒரு பக்கம் இம்ப்ரூவ் ஆகும், ஒரு பக்கம் அதுக்கேற்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் மைண்ட் செட் எப்படி மாறிடும்னா இதையே பார்த்துட்டோம், இதை பார்க்க முடியாதா
1: அந்த மாதிரி தோண ஆரம்பிச்சு.
0: அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான், உங்களுக்கு எவ்வளோ நாள் நீங்கள் உள்ளே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும், அந்த அளவுக்கு பிஸ்னஸ் நம்மளை பக்குவப்படுத்திடும்.
1: எஸ் கரெக்ட். பேசுறது ஒரு 40 வயசு 50 வயசு ஆகலாம் கிடையாதுங்க, அவர் 30+ தான் இருக்கும் நினைக்கிறேன்.
0: கரெக்டுங்களா? 29.
1: யூ 30 கூட கிடையாதா? ஓ மை காட். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கு உள்ள வரும்போது நம்ம அதை பாக்குற விதமும், உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதை பாக்குற விதமும், அது நம்மளை வழி நடத்தும் போது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நாம நல்ல பிசினஸ் பண்ணணும், ஏன்னா பிசினஸ் தான் நம்ம சூஸ் பண்ணணும், அதுதான் நம்மளை வந்து கொண்டு போகணும் நான் நினைக்கிறேன் இல்லையா, நீங்க சொன்ன மாதிரி. ஆனா இந்த ஏஜுக்குள்ள ஒரு நம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ணி நம்ம அடுத்தவர்கள் கொண்டு போகும்போது இப்போ நம்ம எடுக்கிற டிசிஷன், முன்னாடி நீங்க எடுத்த டிசிஷனுக்கும் இப்போ நீங்க எடுக்கிற டிசிஷனுக்கும் பாக்குற விதமும் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும்?
0: சேஞ்ச் ஆயிருக்குங்கிறது அப்பெல்லாம் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே யோசிக்க மாட்டோம், கண்ணை மூடிட்டு எடுத்துருவோம்.
1: பண்ணிக்கலாம்
0: அது இது என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு எடுப்போம். இப்போ டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ளஸ் என்ன இருக்குது மைனஸ் என்ன இருக்குது, இதில் நம்ம எவ்வளோ சர்வைவ் ஆக முடியும், ப்ராக்டிக்கலாக இது எந்த அளவுக்கு பாசிபிள், ஏன்னா நம்ம நிறைய மார்க்கெட் அப்சர்வ் பண்ணிட்டோம். இது வந்து பிஸ்னஸ்க்கு மட்டுமானா கிடையாது, எந்த டெசிஷன்னாலுமே அது ஒரு ஃப்ளோவில் பழகிட்டோம். இப்போ அடுத்த ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா இதில் எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது, இந்த ரிஸ்க்கை நான் எந்த அளவுக்கு என்னால் தாங்கிக்க முடியும், இது நாளைக்கு வந்து ஃபுல்லாகவே எங்களோட மைண்ட் செட் எப்படின்னா டு த ஒஸ்ட்டு யோசிச்சிருவோம், டு த ஒஸ்ட் எந்த அளவுக்கு ஒஸ்ட்டு சுச்சுவேஷன் போக முடியுமோ அதில் என்ன நான் ப்ரிப்பேராக இருக்கணுங்கிறத தான் ஃபஸ்ட்டு யோசிப்பேன். அப்போ அந்த ஒஸ்ட்டை தாண்டி பெஸ்ட்டு வந்தால் எனக்கு பிரச்சனையே இல்லை, பெஸ்ட்டை யோசிச்சேனா ஒஸ்ட்டு வரும்போது கஷ்டமாயிரும். ஸோ டு த ஒஸ்ட்டு யோசிச்சு ஓகே இது வரும்போது இதெல்லாம் பண்ணி வச்சிடலாம், இதில் நம்ம இறங்குறோம், இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது, இந்தந்த எக்ஸ்பென்ஸ் ஆகுது, 3 மந்த்ஸில் முடிஞ்சிருச்சுன்னா இதுக்கு என்ன பண்ணுறது, இதில் எங்கே எக்ஸிட் ஆகணும், எங்கே என்ட்ரி ஆகணும், இது எல்லாமே ஒரு பிளான் பண்ணி அந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக பிளான் பண்ணி யோசிச்சு வச்சிருப்பேன். பட் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம
1: இறங்கிடலாம், எதுனாலும்
0: அவங்க வந்து அவங்களோட அந்த ஃப்ளோவை மட்டும் அவங்கள்ட்ட விட்டுருவேன், ஏன்னா அதை நான் அவங்கள்ட்ட விடாமல் இருந்தேன்னா எதுவுமே நான் ஸ்டார்ட் பண்ண முடியாது.
1: ஏன்னா நீங்க ரொம்ப பர்ஃபெக்ஷன் பாக்குறாரு.
0: ஆமா, நான் டு த பாயிண்ட் பார்ப்பேன், ஓகே இது இல்லை அதனால இதை பண்ண முடியாது, இது இல்லை இதனால பண்ண. ஓப்பனா சொல்லணும்னா நான் பிசினஸ் ஆரம்பிச்சது நான் ஆரம்பிக்கல, அவங்க ஆரம்பிச்சாங்க நான் போய் ஜாயின் பண்ணேன், இன்ன வரைக்கும் அவங்க ஆரம்பிக்கலன்னா நான் பண்ணிருக்க மாட்டேன். பட் அதை வந்து மோல் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. எனக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம், அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இதை பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு டெசிஷனும் எடுக்கும்போது நாங்கள் மெயினாக நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லுவேன், அவங்க அவங்களோட ஒப்பீனியனை சொல்லுவாங்க, ரெண்டு பேருக்கும் ஓகே செட் ஆகுது அப்படின்றத பட்சத்தில் மட்டும்தான் அதை மூவ் ஃபார்வர்ட் பண்ணுவோம்.
1: எனக்கு என்னன்னா சார், இப்போ பொதுவாகவே இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒரே ஒருத்தர் ஒர்க் பண்ணாலே பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் வரும். ஒரே பிஸ்னஸ் பண்ணுறோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்முதிரமாக இருந்தால் கூட யாரோ சொல்கிறது ஒரே ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக கன்வின்சிங்காக எடுத்துகிட்டு தான் ஆகணும். இப்போ நீங்கள் அவங்க வந்து கோ வித் த ஃப்ளோனு இருப்பாங்க, நீங்கள் வந்து இல்லை இல்லை கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் தான் கரெக்டாக இருக்கும், இல்லைனா இது ஒரு நெகட்டிவ் ஆகிடும்ல, இப்போ யோசிக்க மாட்டியா அப்படின்லாம் கேட்பீங்கல்ல, இந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து வீட்லேயும் வந்து நடக்குமா? ஏன்னா பிஸ்னஸ் அஸ் பிஸ்னஸ் அது அங்கேயும் முடிஞ்சிடணும், வீட்டுக்கு வரும்போது நம்ம இப்படி தான் இருக்கணும், இந்த ரூல்லாம் இருக்கா? இல்லை
0: ரூலெல்லாம் எங்களுக்கு எதுவும் கிடையாது, நாங்கள் அதுதான் சொல்கிறேன், அது எல்லாமே இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறது, நீங்கள் கேட்குறதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தது. பிஸ்னஸை ப்ரொஃபஷனலில் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணுவோம், அங்கே கடையில் நடக்கிறத வீட்டில் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து எப்படி ஆகிட்டோம்னா நாங்கள் பெருசாக பிஸ்னஸ் இதுன்னு பார்க்கறது இல்லை, எங்களுக்குள்ளே இல்லைன்னா எந்த இஷ்யூ வந்தாலும் சரி எண்ட் ஆஃப் த டே முடிச்சிடணும். எண்ட் ஆஃப் த டே எதுனாலுமே ஒன்று நான் பேசிடுவேன் இல்லை அவங்க பேசி முடிச்சிடணும், மீன்ஸ் அதை வந்து இது ஏன் ஆச்சு எதுக்காச்சு அப்படி இல்லை இல்லை விட்டு அடுத்தது நம்ம பார்ப்போம் வெளியே போ. எங்களோட மைண்ட் செட் அதாவது நாங்கள் வந்து எங்களை ஃப்ரீ பண்ணிக்கிறது என்ன பண்ணுவோம்னா பெருசாக எங்களால் எதுவும் போக முடியாது, சும்மா வெளியே போயிட்டு வருவோம், எங்கேயாவது போயிட்டு நான் ஏதாவது சாப்பிட்டு ஃப்ரீயாக வந்துடுவோம். ஆனாலும் அங்கே பிஸ்னஸ் ஸ்டாக் இருக்கும், நீ இதை
1: ஏன்னா இப்போ அந்த ஸ்டேஜில் பார்த்தே ஆகணும், நீங்கள் எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் அது பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் தான் நம்ம பண்ணி ஆகணும், ஏன்னா இப்போ பிகினர் ஸ்டேஜில் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரீசெண்டாக நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பிட போன இடத்துல வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு ஆம்பியஸ் லுக்கு வந்து உங்களை வந்து ஏதோ இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஃபுட்டோட ப்ரெசன்ஸ் வந்து உங்களை வந்து பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி ஏதாவது டிஸ்கஷன் போயிருக்கா?
0: டிஸ்கஷனுங்கிறது எங்களுக்குள்ளே எப்படி போகும்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஒன்று இதில் பிரான்ச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், ஏன்னா நம்ம இங்கேயே உட்காரக்கூடாது, ஒரு ஸ்டோர்லேயே உட்காரக்கூடாது, பிரான்ச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது அவங்களோட ஐடியா. என்னோட ஐடியா என்னென்னா நம்ம ஏன் ஒரு பிஸ்னஸ் இந்த பிரான்ச் வச்சுருக்கோம், ஓகே டோட்டலாகவே வேறு இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது,
1: ஒரு பிஸ்னஸ் வேறு வேறு மாதிரி பண்ணணும்.
0: உங்களுக்கு நிறைய ஃபீல்டுக்குள்ளே இறங்கும்போது ஒரு ஃபீல்டு டவுனாக இருக்கும்போது இன்னொரு ஃபீல்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்,
1: ஓகே
0: ஒவ்வொரு செக்டாரும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். இப்போ நான் வந்து டெக்ஸ்டைலோ இல்லை ஃபேஷன் செக்டாரில் இருக்கேன்னா அடுத்து வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியோ இல்லை அக்ரிகல்ச்சர் சைடோ இல்லை இந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸோ அந்த மாதிரி போகும்போது இது டவுனாக இருக்கும்போது இது ஹெல்ப் பண்ணும்.

0: இல்லையே டோட்டலாக ரீட்டைல்குள்ள ஃபேஷன் ஜுவல்லரிஸு வேற ஏதாவது நம்ம அந்த
1: இல்லை இது ரிலவெண்டாக கூட இருக்கலாம் இல்லைங்களா?
0: இது ரிலவெண்டாக இருந்தால் எங்களுக்கு அது பெட்டர். புதுசாக இறங்கும் போது அதில் திரும்ப நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும்.
1: அப்படியே உங்களுக்கு ரீசன்ட் டேஸில் இல்லை ஒரு மோர் தென் ஒரு 3 இயர்ஸ் ஒரு 5 இயர்ஸ் கோல்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஐடியா உங்களுக்கு எதாவது இருக்கா? அது என்ன மாதிரி பிஸ்னஸ் உங்களுக்கு?
0: பிஸ்னஸ் வந்து எனக்கு வந்து என்னென்னா நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட்.
1: ஓகே.
0: ஏன்னா நான் இப்போ ஒரு பிஸ்னஸில் உட்காந்துருக்கேன், இதில் நான் வந்து என்னோட 100% கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை விட்டு என்னால் வெளியே போக முடியுமா, வெளியே போய் இன்னொரு பிஸ்னஸ் பார்க்க முடியுமா? ப்ராக்டிக்கலாக இப்போ கரண்ட்டில் முடியாது,
1: டைம் ரொம்ப
0: டைம் கன்ஸ்டன்ட் இருக்கு. ஸோ இதே இடத்துல உட்காந்து அடுத்து என்னால் என்ன பண்ண முடியும்னா ஸ்டாக் மார்க்கெட். வெரி ரிஸ்கி திங், எனக்கு நல்லாவே தெரியும். அதுலேயும் நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா எனக்குன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ரெடி பண்ணிருக்கேன். ஓகே, இந்தந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட் இதெல்லாம் பண்ணுவோம், டைரெக்டாக கொண்டு போய் அதில் அமௌண்ட்டை போட்டு லாக் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு கற்றுக்கும் என்னென்ன தெரியும் என்னென்ன. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை நான் படிக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சே 1 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா அதில் அது ஒரு பெரியது, அதுக்குள்ளே இறங்கும் போது ரிஸ்க் ஜாஸ்தி. அந்த மாதிரி இப்போ எனக்கு ஸ்டாக் மார்க்கெட், அவங்க என்னென்னா ஹோம் லினன் பிஸ்னஸ் அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதை வந்து ஏன்னா இப்போ நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது, ஸ்டால் அங்கங்கே போடுறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு கவுண்டர் போட்டு ஹோம் லினனை வந்து நம்ம இந்த பிஸ்னஸ் அப்படியே இருக்கும், இந்த பிஸ்னஸ் எங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி கொடுக்கும். ஸோ இந்த ஐடியாலாம் இருக்குது, பட் இதை அடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எப்போ டைம் ஆகும் கேட்டிங்கன்னா அது தெரியல எங்களுக்கு.
1: ஓகே. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அப்போது நான் கேட்கணும்னு நினச்சேன், பட் நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ இதையெல்லாம் வந்து அதிகமாக இவ்வளோ டைம் இவ்வளோ சின்ன ஏஜில் வந்து இது கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சின்ன சந்தோஷங்கள் இருக்காதுன்னு கேட்க வந்தேன், பட் நீங்கள் அதுக்குள்ளே நாங்கள் சின்னதாக வெளியே போயிடுவோம், சின்னதாக சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி
0: எடுத்துட்டீங்க. அது இருக்குது எங்களுக்குங்கிறது. அதாவது எப்படி இருக்கும்னா எங்களை சுற்றி இருக்க எல்லாருமே, எங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரு இல்லை ஏதாவது ஒரு ஜாப்ல இருக்கவங்க. ஸோ அவங்க இது பண்றது நமக்கு ஆப்வியஸ்லி ஆஸ் அ ஹியூமன்
1: ஜாலியா இருக்கீங்க அப்படின்னு
0: அப்படி தோன்றதை தாண்டி நம்ம எங்கேயும் போக முடியலையே. ஏன்னா அவங்க அவங்களோட அதாவது வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை வந்து ப்ரியரா போட்டாங்க, அதுக்கான அவுட் புட் இப்ப கிடைக்குது. நாங்க ப்ரியரா போடுறத நாங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கான அவுட் புட்டு கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும்னு எங்களுக்கும் தெரியும். ஸோ இருந்தாலும் எங்களுக்கு ஓகே, நம்மளால வந்து அதுவும் மெயினாக இதில் மேஜர் ரோல் பிளே பண்ணுறது எதுனா சோஷியல் மீடியா. பார்ப்போம், ஆசை வரும், நினச்சது எதையும் வாங்க முடியாது, எல்லாமே வரும். பட் எங்களுக்குள்ள ஓகே இதை பண்ணிக்கலாம் அதை பண்ணிக்கலாம் பேசி பேசி பேசி சின்ன சின்னதாக இங்கேருந்து வித்தின் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயாவது போயிட்டு வரது.
1: பட் அதையும் பிஸ்னஸ் டிப்பாக வைக்கலாம் இல்லைங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வெளியே என்ன நடக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி நார்த் சைடில் வந்து ஆல்ரெடி வந்துருச்சு, கர்நாடகாலையோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராவிலையோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிஸ்னஸ் எப்படி இருக்குது, இதுக்கான ஸ்கோப் எப்படி இருக்குது, இந்த மாதிரி சர்வேவில் இருக்கா, நீங்கள் போவீங்களா பண்ணுவீங்களா?
0: அதாவது இப்போ வந்து இந்த டயர் 1 டயர் 2 சிட்டியில் மட்டும்தான் இதுக்கான ஸ்கோப் இருக்குது.
1: ஓகே.
0: ஸ்கோப்புங்கிறத தாண்டி இது ஒரு பூமிங் பிஸ்னஸ், பெரிய கேப் இது. இந்த கேப்பில் வந்து இப்போ இருக்கிறது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ், வெரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஒரு காலத்தில் வந்து எப்படி சொல்கிறது, பியூட்டிஷியன்ஸ் இருப்பாங்க. இப்போ வந்து அது நல்லா பூமாயி நிறைய பியூட்டிஷியன்ஸ் வந்துட்டாங்க, அதுக்கான ஸ்கோப்பும் வந்து நிறைய பூம் ஆயிருச்சு. அதே மாதிரி தான் இந்த பிஸ்னஸ் இப்போ. ஸோ நார்த்தில் வந்து இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சவுத்தில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வருது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிஸ்னஸ் வந்து எப்படி ரன் ஆகுது, எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுங்கிறத பொறுத்து டிசைட் பண்ணுறாங்க. ஓகே, இது ஒரு நீச், இதுக்குள்ளே உள்ளே வரலாம். உள்ளே வர வர காம்படிஷன் நமக்கு ஆகும், ஆனால் காம்படிஷன் இல்லாட்டி நம்ம க்ரோ ஆக முடியாது.
1: கண்டிப்பாக கரெக்ட். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசி பகிறதுக்கு. நம்மளோட பேசிட்டு இருக்காரு விக்னேஷ் தொழில் முனைவோர். 5:47 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 1037 நேரில் கேட்டுட்ருக்கீங்க சித்திரச்சிவனம். நிகழ்ச்சியில் பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம், கேளுங்க ரசிங்க.

0: 5:52 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் கேட்டு ரசிட்டிருக்கீங்க. சித்திர சிவனம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தொழில் முனைவோர் விக்னேஷ் இருக்காரு. ஸோ ரொம்ப வந்து ரொம்ப தெளிவா பொறுமையா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது, ஒரு பிராண்டை கிரியேட் பண்றது அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. எஸ் ரைட், கோ வித் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சா கூட, இல்லை ரொம்ப பிளான் பண்ணி ஆரம்பிச்சா கூட, அதுல சஸ்டைனபிளா நம்ம இருக்கணும்னா அதுக்கு நிறைய கிரவுண்ட் ஒர்க் போட வேண்டியிருக்கு. கிரவுண்ட் ஒர்க்லாம் போட்டமே கரெக்டாக உள்ள போறோம் அப்படிங்கிட்ட உள்ள போனா கேஷ் ஃபுல்லோ கரெக்டாக இருக்கணும், கரெக்டான டீம் மெம்பர்ஸ் அமையணும். இதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய ஒவ்வொரு பொருளையும் கரெக்டாக கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஃபில் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் பண்ணும் அப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் எனக்கு அப்படிதான் இருந்தது கேட்கும்போது, என்ன நம்ம பிஸ்னஸ்னா ஓ நல்லா அவங்களுக்கு என்னப்பா பிஸ்னஸ் பண்ணுறாங்க நல்லா சம்பாதிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் ஒவ்வொரு குட்டி குட்டியான என்டர்பிரனருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. நீங்கள் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எங்களுடைய ஒரு எடுத்த முயற்சி எடுத்த ஒரு பிராண்டை வந்து இங்கே கொண்டு போயிட்டா கொஞ்சம் ஐ ஃபீல் ஹாப்பினா அப்படின்னா அது எந்த ரேஞ்சுக்கு இருக்கும்?
1: என்னோட பிஸ்னஸ் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். ஸ்டாண்டர்டைஸுங்கிறது நான் எப்படி பண்றேன்னா, நான் அந்த இடத்துல இல்லாட்டி அது ரன் ஆகணும்.
0: சூப்பர்.
1: அது ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நான் அந்த இடத்த விட்டு வெளியே வந்து நான் அடுத்த பிஸ்னஸ் நோக்கி போயிடுவேன். அதுக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணுவேன். இப்போ நீங்க நம்ம எவ்வளவோ இன்டர்வியூஸ் பார்க்குறோம், எவ்வளவோ ரீல்ஸ்ல வந்து நிறைய மோட்டிவேஷன் எல்லாரும் சொல்றது ஒண்ணுதான், பிஸ்னஸ ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுங்க, ப்ராசஸா கொண்டு வாங்க. அந்த ப்ராசஸை வந்து நம்ம இல்லாட்டியும் நம்ம ஸ்டாஃபோ இல்லை வேற யாரையாவது உள்ளே கொண்டு வந்தாலும், நம்ம புதுசாக ஒருத்தர் உள்ளே கொண்டு வரோம்னா அங்கே ஒரு ப்ராசஸ் இருக்கும், அந்த ப்ராசஸ் அவங்க அடாப்ட் பண்ணால் போதும். ஸோ அந்த ஸ்டேஜில் என் பிஸ்னஸ் என்னைக்கு வந்து நிற்கிதோ அன்னைக்கு ஓகே நான் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன். அப்போ அந்த மாதிரி ஸ்டேஜ் இது எப்படி ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ஒரு மணி வெண்டிங் மிஷின் மாதிரி ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக அது ரன் ஆகிட்டு இருக்கும். நம்மளோட ப்ரெசன்ஸ் அங்கே தேவையான்னு கேட்டால் தேவைப்படும்.

0: எப்படின்னா டாப் லெவல்ல தேவைப்படும். அந்த டாப் லெவல்ல இருந்து நம்ம மானிட்டர் மட்டும்தான் பண்ற மாதிரி இருக்கும், மற்றபடி அது ரன் ஆகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். ஆனா நான் ஃப்ரீடம் கிடைச்சிருச்சுன்னு உட்காந்துனா முடியாது, நான் அடுத்து திரும்ப ஓடணும், நான் இன்னொரு ஸ்டோரை ஓப்பன் பண்ணவோ இல்லை இன்னொரு பிஸ்னஸ்க்கு போகவோ. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜை வந்து இன்னொரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸ்ல கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த ஒரு ஸ்டோர்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா இதே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நான் 5-6 ஸ்டோர் கூட எங்களால் போட்டுற முடியும். அதனால தான் ஒரு ஸ்டோர்ல உட்காந்து இந்த ஸ்டோர்ல அதை எப்படி ப்ராசஸா மாத்தலாம்னு உட்காந்துட்டு இருக்கோம் நாங்கள்.
1: இப்போ நீங்க ஃபேஷன் டிசைன் படிச்சதுனால ரெண்டு பேருமே உங்களுடைய இன்புட்ஸ், அதாவது மற்ற போய் நீங்க சர்வே பண்ணிருப்பீங்க, அதே விஷயத்துல நீங்க அதை மாத்தி பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பண்ணி கிளிக் ஆனது ஒரு விஷயம் இருக்கும். நீங்க அதை பாத்துருப்பீங்க, பார்த்துட்டு உங்களுடைய டெக்னாலஜி உங்களுடைய சென்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது சக்சஸ் ஆன ப்ராடக்ட்ஸ் இருக்கா?
0: ப்ராடக்ட்ஸ் சக்ஸஸ் ஆனதுன்னு கேட்டீங்கன்னா
1: இருக்கு.
0: நம்ம ட்ரையல் அண்ட் எரர் எல்லா ப்ராடக்ட்லையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும்.
1: ஓகே,
0: சக்ஸஸ் நம்ம எப்படி பண்ணோம்னா நம்மளோட ப்ராடக்ட் வெரைட்டி நிறைய இருக்கும். ஸோ எக்கச்சக்க வெரைட்டி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணல, எது மேஜராக இருந்ததோ அதில் பண்ணோம். அது போக இந்த போட்டோஷூட் கவுன்ஸுங்கிறது நடுவில் நிறைய பூம், இப்பயுமே பூம், ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் மெட்டர்னிட்டி.
1: ஐயோ ஆமாங்க, தொட்டதுக்கலாம் அப்படின்ற மாதிரி போச்சு.
0: அது வந்து ஒரு பெரிய மார்க்கெட். இப்போ வந்து ஸ்டாண்டர்டாகவே அது வந்து ஒரு ப்ரொசீஜர், கல்யாணத்தில் இதெல்லாம் நடக்கணுங்கிற மாதிரி அதுவும் நடக்கும். ஸோ அந்த இடத்துல நாங்கள் எங்களோட இந்த ஸ்டிச்சிங்கோ இல்லை டிசைனிங் படித்தோம் இல்லையா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஏன்னா யூஸ்வலாக வேறு எந்த ஃபங்க்ஷன்லையோ இல்லை எந்த அக்கேஷன்லையோ ஸ்டாண்டர்டாக என்ன இருக்கோ அதில் தான் போவாங்க, லெஹங்கா வேணும் கவுன், அதில் கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு இந்த டிசைன் வேணும் பேட்டர்ன் வேணும். பட் இந்த ஃபோட்டோஷூட்டில் தான் ஃபேரி டெய்ல் மாதிரி அவங்கள காமிச்சிக்க பார்ப்பாங்க. எனக்கு வந்து டெய்ல் வச்ச கவுன் வேணும், எனக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளஃபியாக வேணும். ஸோ இந்த இடத்துல நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். இதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படி பண்ணுவோம்னா, ஒரு 10 டிசைன் ரெடி பண்ணுறோன்னா அதில் 3 தான் வந்து கிளிக் ஆகும்.
1: ஓகே,
0: மீதி இருக்க 7 வந்து கிளிக் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. இதில் தான் இந்த ட்ரையல் அண்ட் எரரில் ஒரு இஷ்யூ வரும். 10 ட்ரெஸ்ஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்போம், அந்த 3 ட்ரெஸ் மட்டும்தான் கிளிக் ஆகிருக்கும், மீதி இருக்க 7 ட்ரெஸ்ஸும் வந்து அங்கே ஒரு டெட் ஸ்டாக்காக தான் உட்காந்துருக்கும். அந்த டெட் ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணி திரும்ப வந்து லைவ் ஆக்கி அதிலிருந்து நம்ம போட்ட காசை வெளியெடுக்கிறோங்கிறதுல தான் இது எல்லாமே உட்காந்துருக்கு.
1: இது ஆக்சுவலாக ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இல்லையா? அது குறிப்பாக இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே கொஞ்சம் சேலஞ்சிங் தான் தெரியுது. பட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு ஷேர் பண்ணும்போது நான் அதை அப்படி ஃபீல் பண்ணுறேன். பட் இதில் நீங்கள் உங்களுடைய இன்ஸ்பிரேஷனாவோ ஒரு ரோல் மாடலாவோ பார்க்குற உங்களுடைய செக்மெண்ட்டில் யாராவது இருக்காங்களா?
0: ரோல் மாடல் செக்மெண்ட் தான் சொல்கிறேன், இது டோட்டலாகவே வந்து இது ஒரு புது பிஸ்னஸ்.
1: நீங்கள் நார்த் சைடு போனப்போ இல்லை வந்து வெளியே அதர் கண்ட்ரிஸில் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஒரு இப்போ டர்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட ஸ்டோரியே எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும்.
0: ஆமாம்,
1: அவர் கொஞ்சம் இதுவாக அந்த மாதிரி பண்ணுவார். அந்த மாதிரி உங்களை யாராவது இன்ஸ்பைர் பண்ண உங்களுடைய செக்மெண்ட் இந்த டெக்ஸ்டைலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன்ஸ்?
0: டெக்ஸ்டைலில் பிடிச்ச பர்சன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் சொல்கிறேன், பர்டிகுலராக நான் ஒருத்தர் அப்படி போக மாட்டேன்.
1: நீங்கள் போங்க, உங்கள் வீட்டில் அடி இருக்குது. ஏன்னா அவர் கேட்குறாரு, என் பேரை சொல்லிக்கலாம்னு அப்பா சொல்லியிருக்கலாம்.
0: இல்லை அப்பா சொல்லியிருக்கலாம்னா அப்பா வந்து லைக் நான் தான் சொல்கிறேன், இதுவே நான் ரீட்டைல் ஸ்டோர் வச்சுருந்தேன் அப்படின்னா நான் வந்து அந்த பிஸ்னஸில் எங்கள் அப்பா கூட நான் போய் உள்ளே உட்காந்து கடையில் வேலை செஞ்சுருப்பேன், இல்லை வேலை செஞ்சுருந்தேன், அவர் என்ன பண்ணுறாருன்னு நான் பார்த்துருந்தேன்னா நான் சொல்லலாம். நான் அந்த கடைக்குள்ளேயே போனதில்லை. எப்போ போவேன்னா நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போதோ காலேஜ் படிக்கும்போது கூட இல்லை, ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு எப்படி கடைக்குள்ளே கூப்பிட்டு போவாங்கன்னா தீபாவளி சீசன் வரும், அந்த சீசன் டயத்தில் வந்து ஓகே நீ போய் கடையில் இரு, சேலரியெல்லாம் கிடையாது, அது ஒரு பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கொடுத்தாங்களா அந்த டயத்தில் இல்லைன்னா நீ வீட்டில் இருக்காத, வா கடையில் வா. அப் எங்களது வந்து ஒரு மாதிரி அந்த தீபாவளி சீசன் டயத்துலலாம் செம ரஷ் வரும், வெளியிலேருந்து ஆளுங்களை ஹையர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் அங்கே போயிட்டு என்ன பண்ணுவேன்னா பெருசாக எதுவும் பண்ண மாட்டேன், இங்கே இருக்க ட்ரெஸ்ஸை வாங்கி இந்த கவுண்டரில் கொடுப்பேன், இந்த கவுண்டர்லேருந்து இந்த கவுண்டருக்கும், எனக்கும் ஜாலியாக இருந்தது இப்படி தான் இருந்தது. பட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வரோம் நம்ம பர்டிகுலராக ஒரு பர்சனான்னு கேட்டால் நான் அப்படி என்றைக்கும் ஒரு பர்சனை வச்சுக்கிட்டு உட்கார மாட்டேன். ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட்டு மாறும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவங்கள ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொருத்தர் நான் எடுத்துப்பேன். இப்போ இந்த ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்து இந்த ஜுவல்லரி செக்டர்லேருந்து நான் பார்த்தேன். அதில் பர்டிகுலராக எனக்கு டக்குன்னு நேம் வரல, அவர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அதை தான் சொல்லுவார், உங்கள் பிஸ்னஸை என்றைக்கு வந்து ஒரு ப்ராசஸாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிற மாதிரி கொண்டு வரீங்களோ அன்னைக்கு அந்த பிஸ்னஸில், அதே மாதிரி டெக்னாலஜியை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த டேட்டாவெல்லாம் எடுத்து இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி டேட்டாவில் நம்ம எந்த அளவுக்கு மைன்யூட்டாக இருக்கமோ அந்த அளவுக்கு பிஸ்னஸில் ப்ராஃபிட் எடுக்கும். இது மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொருத்தர் சும்மா இது நாங்கள் எங்களோட ஃப்ரீ டைமில் ரீல் பார்ப்போம், ரீல் வந்து 10 ரீலில் இது மாதிரி ஒன்று ரீல் வரும், நான் பார்ப்போம் அதை ஆட்டோமேட்டிக்காக மண்டக்குள் போய் உட்காந்துக்கும்.
1: எஸ், பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஆர்ட் மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்ககிட்ட இருந்து ஒரு பர்ஃபெக்ஷனையும் அவங்ககிட்ட இருந்து கோவித் ஃப்ளோ அப்படின்ற ரெண்டு விஷயம் எடுத்துட்டு மிங்கிள் பண்ணி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் எடுக்கிற எல்லா ஸ்டெப்ஸுமே ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம், அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், அதெல்லாம் கடந்து நம்மளுடைய பிராண்டை வந்து ஒரு சஸ்டைனபிள் பண்ணணும், ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எடுக்கிற எஃபோர்ட் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 சார்பாக அதுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவாக நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஒன் லைனில் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க?
0: ஒன் லைனில் சொல்லணும்.

0: அப்படின்னா பேஷன்ஸ், கன்சிஸ்டன்சி. பிஸ்னஸ் பண்ணுறது ஒர்க் பண்ணுறது யாராக இருந்தாலுமே காலேஜ் முடிச்சு ஃபஸ்ட்டு வெளியே வராங்கன்னா நான் பண்ண தப்பு தான், நானும் அந்த தப்பு பண்ணியிருக்கேன், எல்லாருமே பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா வெளியே வரும்போது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்கள், செகண்டு தான் மணி. ஸோ இது வந்து என் ஒய்ஃபோட அப்பா சொல்கிறது, அவர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது, அவங்க சொல்லி தான்
1: மாமனாருக்கு மரியாதை,
0: அவங்க சொல்லி தான் எனக்கும் தெரியும்.
1: ஓகே.
0: ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து ஒரு இடத்துல பொறுமை ரொம்ப அவசியம், இதெல்லாம் மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம ரீச் ஆயிடலாம் சீக்கிரம்.
1: எஸ், கிரேட். ஸோ கேட்டுட்டு இருந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேஷன்ஸ் இருக்கணும், கன்சிஸ்டன்ஸ் இருக்கணும், முக்கியமாக பொறுமை இருக்கணும், மணியை விட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம், அதுதான் அவங்களை வந்து லாங் டேர்ம் எடுத்துகிட்டு போகும் அப்படின்ற விஷயம். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நம்மளுடைய நிறைய விஷயங்களை பேசி பகிர்ந்துக்கிட்டாரு தொழில் முனைவர் விக்னேஷ் அவர்கள். ஸோ ரொம்ப நன்றி சார் உங்களுடைய டைமுக்கு. எஸ் ரைட், இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைய பேர் இது வரைக்கும் நிறைய தொழில் பற்றியான ஒரு பிஸ்னஸ் பற்றியான ஒரு பார்வை, அதில் வந்து நமக்கு சின்ன சின்ன கேக்கலாம் இருந்ததுல இதை கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நான் உங்கள் சிவா. டட்டா, பாய்.

0: நான் டாக்டர் மாதவன், தோல் நோய் சிறப்பு மருத்துவர், தோல் நோய் பிரிவு இணை பேராசிரியர். ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால் வர தோல் நோய்கள்லாம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ருட்டீனாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸு, யோகா, மெடிடேஷன், மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக பண்ணணும். ஸ்லீப் ஹேபிட்டை கொஞ்சம் மாற்றணும். ஸ்லீப்பை வந்து ரெகுலர் ஸ்லீப்புக்கு ஃபிக்ஸட் டைமில் ஸ்லீப்பு அட்லீஸ்ட் 7 to 8 hours ஸ்லீப் எடுத்துக்கணும். அடுத்து வாட்டர் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கணும். 2 to 3 liters டெய்லி வாட்டர் இன்டேக் எடுக்கணும். ரெயின்போ மாதிரி கலர் இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்க சொல்லுவோம். என்னென்ன ரெயின்போவில் கலர்ஸ் இருக்கோ அத்தனை ஃப்ரூட்ஸும் நம்ம சாப்பிட்லாம். எதையும் விட வேண்டியதில்லை. இது வேணாம் அது வேணுன்றது கிடையாது. எல்லா ஃப்ரூட்ஸும் நல்ல ஃப்ரூட்ஸ் தான். எது ஈஸியாக கிடைக்குதோ அதை சாப்பிட்லாம். ஸோ டெய்லி நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, காய்கறி கீரை எடுத்துக்கிறது, ஃபைபர் நார் சத்து உள்ள உணவு எடுத்துக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் ஸ்டைலு, நல்லா தூங்குறது. தூக்கம் இல்லாதனால தான் நிறைய நோய்கள் அதிகமாக இருக்கு.
1: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்களினி கேட்கலாம் பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை.

நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை. இனி பண்பலையில் இருக்கிற ஹைலைட்ஸ் பார்க்கலாம். 6:40 பொன்மாலை பொழுது கேட்டு ரசிக்கலாம் 70களில் அமைந்த அழகான பாடல்களை. இதனைத் தொடர்ந்து 7:65 ஏறும் ஊறும் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் தடிமர அரசன் தேக்கு எனும் தலைப்பிலான தகவல்கள் கேட்கலாம். தொடர்ந்து 8:05 இதம் ரிதம், 9:15 மயிலிறகு காவிய பாடல்களின் தொகுப்பு கேட்கலாம். 10:00 மெலடி மெட்டுக்கள் லிஸ்னர் சாய்ஸாக வலம் வரும். அதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை நாளை காலை 6:02 காலை தஞ்சல் நிகழ்ச்சியில் சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் வே உலகம்மாள் அவர்கள். தொடர்ந்து 6:55 டெரன்ஸ் மருத்துவமனையின் நலமை விலகிய கேட்கலாம். 7:30 முன் செல்லடா தனியார் தமிழாய்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் ப சூரிய பிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். தொடர்ந்து 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற உளவியல் துறை பேராசிரியர் வி கணேசன் அவர்களுடன் நேர்முகம் நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. தொடர்ந்து 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 7:30 ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 பற்றிய அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியன்றன். தொடர்ந்து 7:32 ஏறும் ஊறும் புலி சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஆர் சித்ரா அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். 9:15 மயிலிறகு காவிய பாடல்களின் தொகுப்பு. 10:00 மெலடி மெட்டுக்கள் நேயர்கள் பண்பலையின் நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.

0: சாம்பியன் வரல,
1: பில் பே பண்றதுக்கு முன்னாடி வந்துருவாள.
0: சோ கேர்ள்ஸ், என்ன நடக்குது?
2: பில் போடுறாங்க.
1: சரி, உன் கார்டை கொடு.
0: பின் என்ன?
3: RBI சொல்லுது, உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல் அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. இங்க சாப்பாட்டு சாம்பியன்ஷிப் நடந்துச்சா? RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 400,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு முந்தைய திமுக அரசுதான் காரணம் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தூய்மைப் பணிகளை தனியார் மயமாக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். மக்களின் நம்பிக்கையை பெறுவது சிறந்த நிர்வாகத்திற்கான எடுத்துக்காட்டாகும் என்று பிரதமர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்கள் மூலம் அரசு நிர்வாகத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில், கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேளாண் துறை தொடர் சாதனைகளை படைத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உணவு தானியங்களின் உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 37 கோடியே 60 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 400,000 கோடிக்கும் கூடுதலான தொகை விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இயற்கை வேளாண்மைக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அந்த கட்டுரையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு முந்தைய திமுக அரசுதான் காரணம் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளின் நலனுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தாவேக அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்தது திமுக அரசுதான் என்று அவர் குறை கூறினார். தமிழகத்தில் மின்தடையை அறிமுகப்படுத்தியதே திமுக தான் என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த பேரவையில் தெரிவித்ததையும் திரு ராஜ்மோகன் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் எந்த தொழில் முதலீடும் பிற மாநிலங்களுக்கு செல்லவில்லை என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
5: இன்னைக்கு நாங்க 30 நாட்கள்ல வேற ஒரு மாநிலத்துக்கு போய் வேற ஒரு நாட்டுக்கு போய் நாங்க முதலீட்டை எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு ஹூண்டாய் வந்து போகக்கூடிய நிலைமையில இருந்தவங்கள நாங்க போய் அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி இந்த கவர்மெண்ட் இதை தொடரும் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து இன்னைக்கு கூட்டு வந்திருக்கோம். இதை தவிர 2 மோதிலிங் அண்ட் ஹியூசாங் அவங்க கிட்டையும் நாங்க போய் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்றதுக்கான MOU சைன் பண்றதுக்கான எல்லாவற்றையும் நாங்க பேசிட்டு வந்திருக்கோம்.
4: திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாவேக்கா

0: அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது ஏற்புடையதல்ல என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களின் மத நம்பிக்கை மீதான உரிமையை பறிப்பதுதான் தாவேக அரசின் நிலைப்பாடா என்று வினவியுள்ளார். மத உரிமைகளை முடக்கிப் போட ஆட்சியாளர்கள் எத்தனை முறை மேல்முறையீடு செய்தாலும் தர்மம் ஒருபோதும் தோற்காது என்ற நம்பிக்கை தமிழக மக்களுக்கு உள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 12 மாநகராட்சி பகுதிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் மயமாக்கும் முயற்சியை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பகுதிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்க ஒப்பந்தப்புள்ளி கோரப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தலுக்கு முன்பு சென்னை மாநகராட்சியின் தூய்மைப் பணியாளர்களின் போராட்டத்திற்கு தாவேக அரசு ஆதரவளித்ததையும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் தேவையில்லை என்பதுதான் பாமகவின் நிலைப்பாடு என்று அக்கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநில விவசாயிகளின் நிலைப்பாடும் இதுதான் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக தெளிவான நிலைப்பாட்டை எடுப்பதற்காக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு உடனடியாக அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருவள்ளூர் மாவட்டத்தில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவு சம்பவம் குறித்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த சம்பவத்தை தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்ட தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 2 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு தமிழக தலைமைச் செயலருக்கும் காவல்துறை தலைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் உடல் நலன், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட நிவாரண உதவிகள் குறித்தும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த வாயு கசிவு காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தெலுங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் முதலமைச்சர் திரு விஜயின் பிறந்த தினத்தை முன்னிட்டு வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டத்தில் திருநங்கைகள் சுய தொழில் தொடங்குவதற்கான கடனுதவிகளை ஆட்சியர் திருமதி மிருணாலினி இன்று வழங்கினார். தென்காசி மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை வைத்திருந்தது தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வரும் வியாழக்கிழமை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே மலைச்சாலையில் மரங்கள் முறிந்து விழுந்ததன் காரணமாக அந்த வழித்தடத்தில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள அருள்மிகு ராஜகோபால சுவாமி கோவில் ஆனி தெப்ப திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் வாரன்டாஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பாரா ஆடவர் வில்வித்தை பிரிவில் ராஜ்வீர் சிங் தங்கப்பதக்கத்தையும் சூரஜ் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சூரஜ் சிங், வெங்கடாத்ரி குண்டேரு இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. பெர்லின் ஜூனியர்

0: கோப்பை ஜூடோ போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் நுங்ஷித்தோய் சானு லிஷாங் தெம் வெள்ளிப்பதக்கத்தையும் 63 கிலோ எடைப்பிரிவில் லின்தோய் சனம்பம் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். உலக ஜூனியர் பாரா விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 15 தங்கம் 9 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. துருக்கியின் மர்சினில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பாரா பேட்மிண்டன் பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. கலப்பு இரட்டையர் பிரிவில் ஆகாஷ் ரஞ்சன் முன் கோஷிகா தேவ்தா இணையும், ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் கோபேஷ் ஜலானி, ஆர்யன் சர்மா மற்றும் பிரேம்சந்த் பொட்னுருவும், மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் ஷிவாங்கி பாண்டே, மணிஷா பட்டேல் ஆகியோரும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் வேலவன் செந்தில்குமார் ஜோஷ்னா சின்னப்பா இணையும், மகளிர் இரட்டையர் பிரிவில் ரத்திகா சீலன் ஜோஷ்னா சின்னப்பா இணையும் இப்பதக்கங்களை கைப்பற்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 4 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை விடுவிக்கப்பட்டு மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு முந்தைய திமுக அரசுதான் காரணம் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தூய்மைப் பணிகளை தனியார் மயமாக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: I'm looking for a life insurance policy that has a low premium, gives a good bonus and is truly trustworthy.
3: Go for PLI.
4: Along with government employees, all professionals, graduates and diploma holders can avail the benefits of the PLI policy. PLI is backed by the trust of Postal Department. Contact your nearest post office today or log into indiapost.gov.in.
1: Akashvani.
5: இசையோடு என்றும் நீங்கள்
6: நேரம் 6:41 நேயர்கள் இனி கேட்கலாம் பொன்மாலை பொழுது இனிமையான 70களில் அமைந்த பாடல்களை.

நேரம் 6:45. கேட்ட இந்த பாடல் சாமந்தி பூ ஃபிலம்காக கேட்ட ரசம் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி ஷைலஜா பாடியது. பாடலாசிரியர் புலமைப்பித்தன், இசை மலேசியா வாசுதேவன்.

தொடர்ந்து நேயர்களே வானிலை அறிக்கை கேட்கலாம். சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்துள்ள வானிலை அறிக்கை. கோவையை பொறுத்த மட்டும் இன்னைக்கான வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. அதனைத் தொடர்ந்து ஈரோடில் 35 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. திருப்பூரில் 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. பாலக்காட்டில் 30 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. சேலம்ல பொறுத்த மட்டும் 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. அதனைத் தொடர்ந்து நீலகிரியில் 22 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. கேட்ட இந்த தகவல் சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்துள்ள வானிலை அறிக்கை.

கேட்ட பாடல் மிட்டாய் மம்மி ஃபிலிம்காக கேட்டது சோம் பி சுஷிலா டி எம் சவுந்தரராஜன் பாடியது. இசை கே வி குமார். கோவையில் பொறுத்த மட்டும் காந்திபுரம், அதனை தொடர்ந்து லக்ஷ்மி மில்ஸ், தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா சாய்பாபா காலனி, உக்கடம் பகுதி, இந்த இடங்களில், அதுக்கப்புறம் கோனியம்மன் கோவில், இந்த பகுதிகளில் டிராஃபிக் அதிகமாக காணப்படுது. அதனை தொடர்ந்து காந்திபுரம்லேருந்து கணபதி போகிற பகுதிகள்லையும் இருக்குது. அண்ட் அதையும் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நியூ பஸ் ஸ்டாண்ட், மேட்டுப்பாளையம் ரோடு, இந்த பகுதிகள்லையும் டிராஃபிக் அதிகமாக காணப்படுது. அதனை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிஆர்டி, அதாவது காந்திபுரம்லேருந்து அந்த ரவுண்டு, அங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு டிராஃபிக் அதிகமாக காணப்படுது. இணைந்திருக்கிறோம், இது பொன்மாலை பொழுது.

நேரில் கேட்ட இந்த பாடல் திருமங்கல்யம் திரைப்படத்துக்காக கேட்டிருச்சிங்க. பி சுஷிலா, எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன்.

அந்தரங்கம் ஃபிலிம்காக பாடல் கேட்டு ரசிச்சிங்க. கமல்ஹாசன் பாடியது, பாடலாசிரியர் நேதாஜி, இசை ஜி தேவராஜன். கேட்டுட்டு இருக்கீங்க இது பொன்மாலை பொழுது. 70களில் அமைந்த அழகான பாடல்களை.

பொன்மலை பொழுதில் நீர்கள் கேட்ட பாடல் பொன்னகரம் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பி ஜெயச்சந்திரன் பாடியது. பாடலாசிரியர் சுல்தான், இசை சங்கர் கணேஷ்.

0: பொன்மலை பொழுதில் நேர்கள் கேட்ட பாடல் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பி எஸ் சசிரேகா பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன்.
1: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பெண்கள் நம்மளுடைய ஹெல்த்தை ஓவராலா நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ஒரு நாலு முக்கியமான டிப்ஸ் வந்து சும்மா கேஷுவலா சொல்லலான் இருக்கேன். ஒன்று வந்து நம்மளுடைய உடம்பை வந்து சீராக வச்சுக்கணும். சரியான உணவு, நியூட்ரிஷன், சரியான எக்ஸசைஸு, நம்ம மனதை வந்து ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட எப்பொழுதும் ஒரு ஒரு உடன்பாடோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது. அப்புறம் ஒரு சின்ன ஆன்மீக சிந்தனை, நம்ம என்ன கடவுளை

0: வழிபட்டாலும் சரி, அந்த ஆன்மீகத்தோட கொஞ்சம் நம்மளை வந்து இணைத்து ஈடுபடுத்தி கொண்டு அதுல மனதை அமைதியா வச்சுக்கிறது. இந்த நாலு விஷயங்களையும் நீங்க பண்ணீங்கன்னா, நிறைய டைம் நான் சொல்லுவேன், டாக்டர் கூட நீங்க வந்து பார்க்க வேண்டியதில்லை, நீங்க வந்து உங்களுடைய உடம்ப நீங்களே மருத்துவரா இருந்து நீங்களே பாத்துக்கலாம் அப்படிங்கறது தான் என்னுடைய முக்கியமான இதா நான் சொல்ல விரும்புறேன்.
1: நேரம் 7:14 நிமிடம். நேர்களது வரை கேட்டது பொன்மாளை பொழுது. நேர்களுக்கு ஒரு நினைவூட்டலும் கூட, நாளை காலை 7:30 முன் செல்லடா. தனியார் தமிழாய்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் ப. சூரிய பிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். நாளை முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் சைவநாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற உளவியல் துறை பேராசிரியர் வி. கணேஷ் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். மன்னிக்கவும், அவருடன் நேர்முகம்.

நாளை முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் சைவ நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற உளவியல் துறை பேராசிரியர் வி கணேஷ் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். மன்னிக்கவும், அவருடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. நேரம் 7:15. தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலை தீ விபத்து மக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து பிரதமர் திரு கேர் ஸ்டார்மர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் நேரிட்ட தீ விபத்தில் 14 மாணவர்கள் உயிரிழந்தனர். அலிகஞ்ச் பகுதியில் உள்ள பயிற்சி மையத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு பிரிஜேஷ் பதக் கூறியுள்ளார். விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயிரிழந்த மாணவர்கள் 16 முதல் 18 வயதுக்குட்பட்டவர்கள் என்று தெரிவித்தார். அந்த வளாகத்தில் மீட்பு பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அனிமேஷன் பயிற்சி மையத்தில் நேரிட்ட தீ விபத்து வளாகம் முழுவதும் பரவியதாக திரு பிரிஜேஷ் பதக் தெரிவித்தார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இரங்கல் பிரதமர் திரு நரேந்திர மோடி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததோடு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியையும் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே விபத்து நடந்த இடத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் சற்றுமுன் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களை சந்தித்த முதலமைச்சர் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து இந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர், நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு இது பெரிதும் உதவிகரமாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைமை இயக்குநர் திரு அமீர் பராம் தம்மை புதுதில்லியில் சந்தித்து பேசிய போது இதனை தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மங்கோலிய வெளியுறவு அமைச்சர் திருமதி பட்செட் சேக் பட்முங்குடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டிற்கு சென்றுள்ள அவர், உலன்பட்டாரில் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளார். கலாச்சாரம், கல்வி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். சுரங்கத்துறை, தூய எரிசக்தி பயன்பாடு மற்றும் வேளாண் பதப்படுத்தும் துறையில் புதிய வாய்ப்புகளை கண்டறிதல் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த படையின் புதிய தலைமையகத்திற்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த படை வீரர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஆயுஷ்மான் பாரத்

திட்டத்தின் கீழ் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வசதி இவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டிஜிட்டல் இந்தியா இயக்கம் காரணமாக இணையதள இணைப்பு பெற்றுள்ளவர்கள் எண்ணிக்கை 122 கோடியாக அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஆதார் செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளவர்களின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயலியை குறுகிய காலத்திற்குள் 3 கோடியே 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த செயலி வாயிலாக 40 லட்சம் பேர் தங்களது கைபேசி எண்ணின் மாற்றத்தை பதிவு செய்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த செயலி வாயிலாக முகவரி மாற்றங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு கடற்கரை ரயில்வே வழித்தடத்தில் விபத்துகளை தவிர்க்கும் நோக்கில் கவச் தொழில்நுட்பம் பயன்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. பஹ்வாபல் புதாபங்க், ஹரிதாஸ்பூர் பாரதீப், குர்தா ரோட் பலாங்கீர், நௌபடா குனுப்பூர், லஞ்சிகர் ரோட் ஜினாகர், பொப்பிலி சலூர் ஆகிய வழித்தடங்களில் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளதாக ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரயில் விபத்துகளை தவிர்க்கும் வகையில் இந்த தானியங்கி பாதுகாப்பு தொழில்நுட்பம் செயல்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தின் வரி வருவாயை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில நிதியமைச்சர் திரு ஸ்வப்பன் தாஸ் குப்தா கூறியுள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்து அவர் பேசினார். வரி செலுத்துவதற்கான நடவடிக்கை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு படையினருக்கு தொழில் வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக திரு ஸ்வப்பன் தாஸ் குப்தா அறிவித்தார். பஞ்சாபில் தனியார் பள்ளிகளில் கட்டணங்களை முறைப்படுத்துவதற்கு வகை செய்யும் அவசர சட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சண்டிகரில் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மாணவர்களின் நலனை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தில்லியில் தீ விபத்து ஏற்படுவதை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். மால்வியா நகர் தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு நிவாரண உதவிகளை புதுதில்லியில் வழங்கி அவர் பேசினார். சைதுல்லா ஜாப் கட்டிட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் உரிய நிவாரண உதவிகளை அவர் வழங்கினார். இந்த 2 விபத்துக்கும் காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். ஆந்திராவில் உள்ள 700 பழமையான கோயில்கள் 800 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட உள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு ராம் நாராயண் ரெட்டி கூறியுள்ளார். அமராவதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று கூறினார். இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தாம் அரசியலில் அடியெடுத்து வைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர் கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்தும் தாம் விலகுவதாக அவர் அதில் தெரிவித்துள்ளார். புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை பதவியில் தொடர உள்ளதாகவும் திரு கியர் ஸ்டார்மர் கூறியுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 2 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் வேரண்டாஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியின்

0: பாரா ஆடவர் வில்வித்தை பிரிவில் ராஜ்பீர் சிங் தங்கப்பதக்கத்தையும் சூரஜ் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சூரஜ் சிங் வெங்கடாதிரி குண்டேரு இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். லக்னோவில் 3 மாடி வணிக வளாகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 14 மாணவர்கள் உயிரிழந்தனர். அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்கலாம். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை நிலவரம். விலைகள் 1 குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்ச விலையாக 15,355 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 11,039 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 13,389 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 10,875 ரூபாய்க்கும், ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்ச விலையாக 14,602 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 12,019 ரூபாய்க்கும், மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 13,289 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 11,055 ரூபாய்க்கும், ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்ச விலையாக 14,942 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 11,789 ரூபாய்க்கும், மஞ்சள் தனிக்கிழங்கு 13,396 ரூபாய் அதிகபட்ச விலையாகவும் 10,889 ரூபாய் குறைந்தபட்ச விலையாகவும், கோபி கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்ச விலையாக 14,899 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 12,174 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 13,529 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 12,105 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனையை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இனி எதிர்பார்க்கப்படும் வானிலை அறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% முதல் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50% முதல் 60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 6-10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 6-10 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண்ணீரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யவும். வரும் நாட்களில் 20 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெறப்பட்டால் தீவன சோளத்திற்கு மேலோரமாக தழைச்சத்து இடலாம். தென்மேற்கு பருவமழை துவங்கியிருப்பதால் மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ளவும். மேலும் தென்னைக்கு உரமிட மரத்தை சுற்றி 1.8 மீட்டர் தள்ளி அரைவட்ட வடிவில் குழி எடுக்கவும். காற்றின் வேகம் 12 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்டி கரும்பு சாய்வதனை தடுக்கவும். சாய்ந்த பயிர்களை மண் அணைத்து நிமிர்த்தி நிலைநிறுத்தவும். மண்ணின் ஈரத்தை பொறுத்து மஞ்சளை நடவு தொடர்ந்து செய்யவும். மஞ்சள் நடவு செய்திருக்கும் பட்சத்தில் குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் தகுந்த வடிகால் வசதி ஏற்படுத்தவும். இனி கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. June 2026 வேளாண்மை உற்பத்தி குழு கூட்டம் 25/6/2026 வியாழனன்று காலை 9:30 அளவிலும், அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் காலை 10:30 அளவில்

0: பிரிவில் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் உள்ள 2 தள கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது. கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் இந்த விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டு விவசாயம் தொடர்பான தங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டோம். இனி தொடர்வது ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 பற்றிய தினசரி நிகழ்வுகளின் தொகுப்பு. டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: மேய்ச்சல் நிலத்துல தீவனமே இல்லைன்னா கூட வேற கூட பிடுங்கி சாப்பிடும். அடுத்தது அதனால ஒரு விவசாயி வந்து ஒரு 30 செம்மறியாடு கூட மேய்க்கலாம். அப்ப பாதிக்கு பாதி செம்மறியாடுகளை அதிகமா வளர்த்த முடியும். மரத்தீவன டிபெண்ட் இல்ல.

0: சிற்பமும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் செம்மறியாடுகளுக்கு பயங்கர விலை இருக்கும்.
1: நீங்கள் சொல்கிறத பார்க்கும் பொழுது நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே என்ன கறி நமக்கு விற்பனை ஆகுதோ, குறிப்பாக வெள்ளாட்டு கறியா இல்லை செம்மறியாடா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கி பண்ணும் பொழுது

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். வணக்கம் நேயர்களே, வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில தடிமரங்களின் அரசன் தேக்கு மரத்தை பத்தி போன வார நிகழ்ச்சியில பார்த்திபன் சார் நிறைய தகவல்கள் சொன்னாரு. அந்த ஒரு எபிசோட்ல தேக்கு மரத்தை பத்தின எல்லா தகவல்களையுமே தர முடியல, அதனால அதனுடைய தொடர்ச்சியை நாம இன்னைக்கு கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆல் இண்டியா ரேடியோ FM 103 நம்ம தகவல் களஞ்சியம் என்ற தலைப்புல பாத்தீங்கன்னா வேளாண் காடுகள் சார்ந்த தொழில்நுட்பங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது என்னன்னா ஒரு 100 எபிசோட்ல பிளான் பண்ணி இதை நடத்திட்டு இருக்கோம்.

தேக்கு மரத்தை பத்தி தான் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போறோம். ஏன்னா மரங்களின் அரசன் தேக்கு. விதை நேர்த்தி பண்ணியாச்சு, நாற்றங்கால் தெரிஞ்சிருச்சு, இப்ப என்ன பண்றோம், நிலத்தை சமபலிச்சிட்டோம், நிலத்தை பண்படுத்திட்டோம், குழி எடுத்தாச்சு, குழிக்குள்ள பேசல் உரத்தை விட்டாச்சு, செடியை நட்டாச்சு, இப்ப செடி வளரக்கூடியிருக்கிறது. தண்ணி வசதி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தேக்கு வந்து பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த, மிகப்பெரிய வருமானத்தை விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சமான ஒரு நீர்ப்பாசன வசதி உள்ள மாதிரி இருக்கிற இடத்துல இந்த தேக்கை வச்சு சொட்டு நீர் பாசனம் இருந்துச்சுன்னா இன்னும் கூட நன்றாக இருக்கும். ஏன் சொல்றா, இந்த தேக்கு வந்து முதல் 5 ஆண்டுகளில் மிக வேகமாக வளரக்கூடியது. வேகமாக வளரக்கூடிய என்ன, ப்ரொடக்டிவிட்டி என்று அழைப்பார்கள். அந்த ப்ரொடக்டிவிட்டி பாத்தீங்கன்னா ஒரு 5 ஆண்டுகளிலே குறைந்தபட்சம் 20-25 மீட்டருக்கு உயரத்துக்கு போயிடும். சுற்றளவு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 5 இன்ச்ல இருந்து அதிகபட்சமும் 12 இன்ச் சுற்றளவு ஆயிரும். அப்ப என்ன ஆகும், மரம் வேகமாக வளரக்கூடியது. வேகமாக வளர்றப்ப என்ன ஆகும், அதற்கு தேவையான நிறம், நீர், அதற்கு தேவையான உரம், அதற்கு தேவையான மேலாண்மை, இதையெல்லாம் பண்ணும் பட்சத்தில், ஏன்னா தேக்க நடுறப்ப நான் இருக்கிற சொல்லிருக்கேன், அதாவது 3 விதமா நடலாம். ஒண்ணு வந்து அட நடவு, நிறைய தோப்புகள் வந்து அட நடவுல நட்டுருவாங்க, ஆனா அதை வந்து கழிக்க மாட்டாங்க. இந்த அட நடவு 6 அடிக்கு 6 அடி நடுறப்ப என்ன ஆகும், பக்கத்துல மரங்கள் இருக்கிறதுனால கிளைகள் விடாம மரங்கள் நேராக வளரக்கூடியது. தேர்வு செய்யப்பட்ட ரகம், தேர்வு செய்யப்பட்ட நிலங்கள், நல்ல நில மேலாண்மை, குழி மேலாண்மை, நாற்றங்கால் மேலாண்மை, இதெல்லாம் நட்டுட்டு மரம் வந்தாச்சு. இப்ப எல்லாம் முடிஞ்சிச்சு, 1 ஆண்டு முடிஞ்சது. இப்ப என்ன பண்ணும், வாரம் 7 நாள்ல இருந்து 10 நாளுக்கு ஒரு தடவை தண்ணி விட வேண்டும். அந்த தண்ணி விடுறதுக்கு போல நீங்க ட்ரிப் இருந்துச்சுன்னா குறைந்தபட்சம் 2-3 நாளுக்கு ஒரு முறை ட்ரிப்ல போட்டாச்சுன்னா, இந்த ரகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல டெய்லர் மேட் டிசைன்ஸ், இந்த எப்படி வந்து டெய்லர் சட்டையை தைக்கிறாரோ அதே மாதிரி இந்த மாதிரி ரகங்கள் எல்லாம் இந்த மேலாண்மைக்காக உருவாக்கப்பட்டது. ஏன் உருவாக்கப்பட்டதுன்னா, குறுகிய காலத்தில் அதிக மகசூலை தரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், அதற்காகத்தான் இதை கொண்டு வருகிறோம். அப்படி வர்றப்ப என்ன ஆகும், நீர் மேலாண்மை அவசியம். ட்ரிப் இரிகேஷன் இருந்தா 2-3 நாட்கள் ஒரு முறையும், நம்ம சேனல் இரிகேஷன் இருந்தா குறைந்தபட்சம் 5-7 நாட்களுக்கு ஒரு முறையும், அட்லீஸ்ட் 10 நாட்களுக்குள்ள ஒரு தண்ணி விட்டுறணும். அப்படி விட்டாத்தான் இந்த மரங்கள் வட்டப்பாத்தி அதுக்கு பண்றப்ப என்ன ஆகும், நல்ல 1.5 மீட்டர்ல இருந்து 1 மீட்டர் வட்டப்பாத்தி போட்டு அந்த வட்டப்பாத்தில தண்ணியை நிப்பாட்டி அதன் மூலமாக மரத்தை வளர்க்க வேண்டும். அப்படி என்ன ஆகும், மரத்தோட ப்ரொடக்டிவிட்டி வேகமாக வரும், உயரமாகட்டும், பருமனாகட்டும், கிளைகளாகட்டும், இது எல்லாமே வேகமாக வளரும். இந்த வேகமா வளர்றப்ப என்ன ஆகும்னா, ஆண்டுக்கு ஒரு முறை மர மேலாண்மை. இந்த மர மேலாண்மையில எப்படி பண்றோம், 1 வந்து ப்ரூனிங், 2 தின்னிங். மர மேலாண்மையில ப்ரூனிங் தான் மெயின். என்னன்னா தேக்கு வளர வளர என்ன ஆகும், நிறைய பக்க கிளைகள் வரும். இந்த பக்க கிளைகள் என்ன பண்ணும், 3 மாதங்களுக்கு ஒரு முறை 2 மீட்டர் முடிக்க நம்மளே ஈஸியா நம்ம ரீச்சபிள் தான். அப்ப என்ன ஆகும், பட்டு வந்த உடனே, பட்டு பார்த்த உடனே பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வலது பக்கமாகவோ அல்லது இடது பக்கமாகவோ பிரிக்கணும், கீழே இழுக்க கூடாது. கீழே இழுத்தா என்ன ஆகும், மரம் வந்து டேமேஜ் ஆயிரும். மரம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், பூச்சியோ நோயோ தாக்கும். பூச்சியோ நோயோ தாக்குற என்ன ஆகும், உள்ள போய் இருந்துகிட்டு 20 ஆண்டுகள் கழிச்சு நீங்க வெட்டுறப்பதான் உங்களுக்கு அந்த பிரச்சனையே வரும். அதனால இதை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த பட் ப்ரூனிங் என்று அழைப்பார்கள். இதை வந்து வலது பக்கம் கிளி விடணும், இல்லன்னா இடது பக்கம் பிடிக்கணும். இந்த பட் எல்லாம் வந்து கிளைகள் ஆரம்பிக்கிற பொழுதே அதை ரிமூவ் பண்றதா ஈஸியா இருக்கும். கொஞ்சம் பெருசாயிடுச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு மரம் டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கிடும். அதனாலதான் இந்த பட் ப்ரூனிங் கரெக்டா பண்ணிட்டு அந்த இடத்துல எல்லாம் நீங்க லைட்டா ஒரு வேப்ப எண்ணெய் அப்படியே லைட்டா தடைய விட்டீங்கன்னா போதும், அந்த பட் எந்த நோய் நொடி வராம அந்த மரம் ஸ்ட்ரைட்டாக வரும். ஒரு குறைந்தபட்சம் இனிஷியல் பீரியட்ல 6 அடியிலிருந்து 8 அடிக்கு மரம் தெளிவாக இருக்க வேண்டும். நல்லா வளர்ந்த மரங்கள்ல பாத்தீங்கன்னா 15 அடியிலிருந்து 20 அடிக்கு கிளைகளே இல்லாம இருக்கும் பட்சத்தில் மரத்துடைய இந்த சந்தை வாய்ப்புகள் இருக்குல்ல மிக அதிகமாக இருக்கும். சோ ப்ரூனிங் ஒரு ஆசை. இந்த ப்ரூனிங் எப்ப பண்ணணும், எப்பப்பெல்லாம் கிளைகள் உருவாகிறதோ அப்பெல்லாம் ப்ரூனிங் பண்ணணும். 2வது, ப்ரூனிங் பண்ணியாச்சு, இது ஆண்டுக்கு ஒரு முறை பண்ணிக்கிட்டே இருக்கணும், 2 முறை கூட பண்ணலாம், 3 முறை, உங்களுக்கு எவ்வளவு கிளைகள் உருவாகுதோ அதுக்கேத்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தின்னிங், மரத்தை கழித்தல். இதுதான் நிறைய இடத்துல நான் பிராக்டிக்கலா பாக்குற இடத்துல எல்லாம் மரம் வெட்டுருவாங்க, இது எதுக்கு சார் வெட்டணும் சொல்லி வெட்டாமே வெட்டுருவாங்க. என்ன ஆகும், 4-5 ஆண்டுகளுக்கு அப்புறம் மரம் எல்லாமே இருக்கும், ஆனா மரம் பருமன் வளராது. பருமன் வந்தா தான் இந்த மரத்திற்கு அழகு, அப்படி பருமன் ஆனா தான் இந்த மரத்திற்கு விற்பனை வாய்ப்பு, சந்தை வாய்ப்பு கூடும். இந்த பருமன் கூட கூடத்தான் ரேட்டே கூடும். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தேக்கு மரம் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 8-12 இன்ச்ல இருந்து ஆரம்பிச்சு 48 இன்ச் முடிக்க இந்த வேரியேஷன்ஸ் இருக்கு. சில மரங்கள் வந்து கழிகளுக்காக போகிறது, சில மரங்கள் பாத்தீங்கன்னா சிறு டிம்பர்ஸ், ஸ்மால் டிம்பர் என்று அழைப்பார், அதற்காக போகிறது. சில மரங்கள் பாத்தீங்கன்னா பர்னிச்சருக்கு மட்டும் போகும், சில மரங்கள் பாத்தீங்கன்னா நிலை, சட்டம், கதவு, கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக போகும். பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைஸே மாறுது. இந்த சைஸ் மாறப்ப என்ன ஆகும், விலையும் மாறுபடுகிறது. அதைத்தான் சொல்றோம். அதனால என்ன பண்ணும், கரெக்டான நேரத்தில் இந்த தின்னிங் மரத்தை கழிக்க வேண்டும். எங்கெங்கெல்லாம் 6 அடிக்கு 6 அடி நடுக்குதோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 4-5 தடவை மரங்களை கழிக்க வேண்டும்.
முதல் இரண்டு கழித்தல் பாத்தீங்கன்னா

நாலாம் ஆண்டு அல்லது ஐந்தாம் ஆண்டு. இரண்டாவது பாத்தீங்கன்னா எட்டுல இருந்து பத்து ஆண்டுகளுக்குள்ள இந்த இரண்டு பண்ணிடணும். இந்த இரண்டுல என்ன பண்றோம், இட்ஸ் கால்ட் மெக்கானிக்கல் தின்னிங். கண்ணை மூடிட்டு மரத்தை கழிக்கணும். எப்படி, நாலுல இருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் மரம் ஒரு 25 to 30 feet உயரம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வரிசை விட்டு ஒரு வரிசை உள்ள மரங்களை கழிக்க வேண்டும். என்ன சார் 1200 நட்டுச்சு கழிக்க சொல்றீங்களேன், இந்த ஏன் அடர் நடவு நடுறோம்னா இரண்டு விஷயங்கள், ஒன்று வந்து கலைகள் வராம இருக்கும், இரண்டாவது மரங்கள் காம்படிஷன் என்ன ஆகும். மரம் வளர்ச்சியில பாத்தீங்கன்னா இரண்டு விதமான வளர்ச்சி, ஒன்று பாத்தீங்கன்னா வெர்டிகல் க்ரோத் ஸ்ட்ரைட்டா போகும், இரண்டாவது பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் க்ரோத். இந்த வெர்டிகல் க்ரோத் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். மரம் மேக்சிமம் உயரத்தை போயுது, அந்த உயரம் எப்படி இருக்கும், ரகத்தாலா வரும், மேலாண்மையெல்லாம் வரும், மண் மேலாண்மையிலாலும் வரும். இந்த நான்கையுமே உள்ளடக்கி மரத்தை வந்து ஒரு 30-35 feet கொண்டு போயிட்டோம்னா தான் உங்களுக்கு மரத்துடைய குவாலிட்டி, அந்த கிரெயின் பேட்டர்ன், அந்த சைஸ் எல்லாம் கிடைக்கிற பட்சத்தில் என்ன ஆகும், தேக்கு மரம் சார்ந்த விவசாயம் பொருளாதார ரீதியாக விவசாயிகளுக்கு மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்றோம், அடல்வடல் நட்டுட்டு 4-5 feet உயரம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வரிசை விட்டு ஒரு வரிசை உள்ள அத்தனை மரங்களையும் கழித்து விட வேண்டும். இந்த மரத்தை என்ன சார் பண்ணலாம்னு கேட்கலாம், இந்த மரங்கள் எல்லாம் கலிகளுக்காகவே போகிறது, பூல் என்று அழைப்பார்கள், சவுக்கு மர பூல், தைல மர பூல் மாதிரி. இன்றைக்கு தேக்கு மர பூலுக்கு மிகப்பெரிய மார்க்கெட் வந்து கொண்டிருக்கிறது, வந்தாச்சு. தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இந்த மாதிரி கழிக்கக்கூடிய மரங்கள்ல சில இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்றாங்கன்னா சிறு வகை டிம்பராவும் பயன்படுத்துறாங்க. மரத்தை ரெண்டா பிரிச்சுட்டு சின்ன சின்ன ரீப்பர் எல்லாம் அதுல இருந்து எடுக்கிறாங்க. இந்த ஒட்டு ரீப்பர் என்று அழைப்பார்கள், நீங்க கார்பெண்டர் கேட்டீங்கன்னா தெரியும், இந்த இன்டீரியர் செய்யறவங்க ஒட்டு ரீப்பர்ஸ், இது எல்லாமே இந்த மரங்கள் தான். குறுகிய காலத்தில் அறுவடை செய்யக்கூடிய கழிக்கக்கூடிய மரங்கள் தான் எடுக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப 1200 மரங்கள் வந்து 600 மரம் போயிருது. அடுத்த கழிப்பு எப்ப சார் பண்றது, இந்த கழிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், மரம் மேலாண்மை திருப்பி கூட்டணும். என்ன உர மேலாண்மை, நம்ம ஏற்கனவே பேசல் அப்ளிகேஷன் பண்ணிருக்கோம், ஆண்டுக்கு ஒரு முறை 2 to 5 kg தொழு உரம் மரத்திற்கு இட வேண்டும். ஒரு 6 months ஒரு முறை நல்ல காம்ப்ளெக்ஸ் உரம், ஃபர்ஸ்ட் யூரியா போட்டோம், அடுத்து வந்து காம்ப்ளெக்ஸ் உரங்கள். இந்த காம்ப்ளெக்ஸ் உரங்களை ஒரு மரத்திற்கு குறைந்தபட்சம் 75-100 grams போட்டு, ஆர்கானிக் போடுறவங்க ஆர்கானிக் 100% போட்டுக்கலாம், மாற்றுக்கிறதே கிடையாது. நான் வந்து ஆர்கானிக்கும் சொல்றேன், இன்ஆர்கானிக்கும் சொல்றேன், இது ஏன்னா மரவுடைய வளர்ச்சிக்கு. ஆர்கானிக் பண்ணக்கூடிய விவசாயிகள் ஆண்டுக்கு 2 times ஒரு 2 to 2.5 kg ஆர்கானிக் உரங்களை வந்து மரத்தை சுத்தி 1 meter சர்க்கம்பரன்ஸ் வட்டப்பாத்தியை உருவாக்கி போட்டு விட்டு அந்த ஆர்கானிக் உரத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதே போல உரமும் 75 grams to 100 grams ஆல் காம்ப்ளெக்ஸ், ஆல் 17, ஆல் 19, இது என்ன காம்ப்ளெக்ஸ் உரங்களை போட்டு வச்சுன்னா மரம் வளரக்கூடிய வரும். ஆர்கானிக் போட்டாலும் இன்ஆர்கானிக் போட்டாலும் ஆண்டுக்கு ஒரு முறை குறைந்தபட்சம் 2 kg இல்ல அதிகபட்சம் 5 kg தொழு உரம் 1 meter வட்டப்பாத்திக்குள்ள தோண்டி நல்லா நம்ம தென்னை மரத்துக்கு போடுற மாதிரி தேக்குக்கு போட்டீங்கன்னா தேக்கு மரத்துடைய வளர்ச்சி குவாலிட்டி மிக நன்றாக இருக்கும். மாதத்திற்கு தண்ணி வசதி குறைவாக இருக்கணும், அட்லீஸ்ட் 2 நீர்ப்பாசனம், கொஞ்சம் ஓரளவுக்கு சர்ப்ளஸா இருக்கிறவங்க வாரம் 1 நீர்ப்பாசனம் விடுவது இந்த மரத்திற்கு நல்லது, வளர்ச்சிக்கு நல்லது, நம்ம எதிர்பார்த்த உற்பத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இது கூட 5 years, 6 years, 7 years, 8 years கட் பண்ணிடும். 8th year வந்ததுக்கு அப்புறம் மரத்துடைய வளர்ச்சியை பொறுத்து அடுத்த ஒரு கழிப்பு பண்ணணும். இது ஒரு மெக்கானிக்கல் தின்னிங். அங்க வரிசை 4-5 years என்ன பண்ணோம், வரிசை விட்டு வரிசை எடுத்தோம். இப்ப டயகனல் டு டயகனல், அதாவது கோணம் விட்டு கோணம், இந்த ஃபர்ஸ்ட் கோணத்துல இருந்து அடுத்த கோணம் இந்த மரங்கள் எடுக்கணும். அப்படி என்ன ஆகும், மரம் வந்து இனிஷியலா 2 meters, 2 meters நட்டுருப்போம், 6 feet, 6 feet நட்டுருப்போம். இப்ப என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் கழிப்புல ஒரு பக்கம் வந்து என்ன ஆகும், ஒரு பக்கம் 12 feet ஆயிருக்கும், அடுத்த கழிப்புல ரெண்டு பக்கமே 12 feet, 12 feet ஆயிரும். அப்ப என்ன ஆகும், 8 years அப்புறம் மரத்துடைய இடைவெளி 12 feet to 12 feet மேல வந்துடும். அப்ப என்ன ஆகும், குறைந்தபட்சம் ஒரு 300 மரங்கள் தான் உங்கள்கிட்ட இருக்கும். 1200 மரங்கள்ல இருந்து முதல் கழிப்புல 600 மரம் போயிருது, இரண்டாவது கழிப்புல 300 மரம் போயிருது, மிச்சம் 300 மரம் தான் 8-10 years இருக்கும். இந்த மரங்கள் தான் உங்களுக்கு கமர்சியல் ட்ரீஸ். இந்த மரங்களை குறைந்தபட்சம் ஒரு 15 feet அதிகபட்சம் 25-30 feet வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதெல்லாம் கிளைகளை போனா ப்ரூன் பண்ணணும் ஆண்டுக்கு ஒரு தடவை. ப்ரூன் பண்ண கிளைகள்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேப்ப எண்ணெயை நல்லா தடை விட்டணும். நல்லா ஒரு துணியில வந்து வேப்ப எண்ணெயை முக்கிட்டு குச்சியில போட்டு அந்த குச்சியை வச்சு அப்படியே லைட்டா தடை விட்டீங்கன்னா இந்த பூச்சி நோயெல்லாம் தாக்காது. அது மட்டும் இல்லாம இந்த புதிய கிளைகளும் வராம அது தடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, ஆன்டி ஆக்சிடன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அப்ப என்ன ஆகும், மரம் வந்து ஸ்ட்ரைட்டா நேரா சிலிண்டிக்கலாக இருந்து அதன் மூலமாக நல்ல வருமானத்தை கொடுக்கும். இது இரண்டாவது தென்னிங் முடிச்சிடும்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940903835
0: அல்லது
1: 8222469549
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066311

0: 8852288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யுடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: அடுத்து என்னன்னா, வருஷம் வருஷம் நீங்க நீர் மேலாண்மை உர மேலாண்மை இதை போல பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து வந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த 300 மரங்கள்ல எந்தெந்த மரங்கள்லாம் லீனா இருக்கோ, லாங்கியா இருக்கோ, டிசீஸ்டா இருக்கோ, மரவுடைய பார்வைக்கே இல்லையோ, அந்த மரங்கள் இட்ஸ் கால் செலக்டிவ் தின்னிங். அந்த மரத்தை பூரா எடுத்துடணும். ஏறக்குறைய ஒரு 30-40 மரம் தேரும் அதுல. அப்படி விட்டாச்சுன்னா ஒரு 250 மரங்கள்லாம் இருக்கும். இந்த எல்லா மரங்களுமே குறைந்தபட்சம் 24-30 இன்ச் சுற்றளவுல உங்களுக்கு அப்படியே நின்று நல்லா வளரக்கூடிய 15 ஆண்டுகளுக்கு அப்புறமே மரத்தின் பார்வை, மரத்தின் தெளிவு, மரத்தின் உற்பத்தி எல்லாமே சாட்டிஸ்பாக்டரி லெவல்ல இருக்கும். நம்ம இந்த மரத்தோட இப்பயே வித்துடலாம கூட இருப்போம். இன்னும் குறைந்த ஒரு 2-3 ஆண்டுகள், 15 ஆண்டுகளுக்கு மேலாகவே எலிஜிபிலிட்டி வந்துருது. இருந்தாலும் நல்லா இன்னும் முதிர்ச்சி வருவதற்கு இன்னும் ஒரு 3-5 ஆண்டுகள் விடும்பட்சத்தில் என்னாகும், மரம் வந்து ஒரு 30 இன்ச் சுற்றளவை தாண்டிடுச்சுனாலே உங்களுக்கு வெட்டும் காலங்கள் வந்து விட்டது என்று அர்த்தம். 36 இன்ச், 42 இன்ச், 48 இன்ச், 60 இன்ச் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த ஓல்டஸ்ட் டீக் ட்ரீ எல்லாம் பாத்தீங்கன்னா 7-8 மீட்டர் சுற்றளவு இருக்கு. அதெல்லாம் என்னன்னா 400 ஆண்டுகள், 500 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் மரம். அது தாய்லாந்துல இருக்கு, பர்மால இருக்கு, நம்ம கேரளால பாத்தீங்கன்னா பரம்பிக்குளம் பக்கத்துல இருக்கு, கன்னிமரா டீக் என்று அழைப்பார்கள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 5 பேர் 6 பேர் சேர்ந்து படிச்சாதான் சுற்றளவு. நமக்கு அவ்வளவு தேவையில்லை. நமக்கு என்ன வேணும், குறுகிய காலத்தில் மகசூல் வர வேண்டும். அதன் மூலமா அந்த வருமானத்தை கொண்டு நம்மளுடைய விவசாயத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். அப்ப என்னாகும், ஒரு 15 ஆண்டுகள்ல இருந்து 25 ஆண்டுகளுக்குள்ள இந்த மரங்களை வரும். ஏன்னா ஏற்கனவே நம்ம 5 ஆண்டுகள் ஒரு வருமானம் கிடைச்சிருது களிகள் மூலமா, 8 ஆண்டுகள் ஒரு வருமானம் கிடைச்சிருது. அடுத்து என்ன ஆகும், 15-18 ஆண்டுகளுக்கு மேல நன்கு வறந்த மரங்களை அதிகபட்சம் 20 ஆண்டுகள்ல நீங்க எடுத்து செல்ல முடியும். நல்ல சந்தை விலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்படி ரகங்கள் மூலமா உருவாக்குறது என்ன குவாலிட்டி இருக்கும் இந்த மரங்கள்ல, தேக்க பொறுத்தளவு குவாலிட்டி பாத்தீங்கன்னா 3 விதம் வச்சலாம். இந்த தேக்கில வந்து ஆயிலி குவாலிட்டி இருக்கும், மரத்தை அறுக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த ஆயிலி குவாலிட்டி தான் அந்த தேக்குக்கு இந்த டியூரபிலிட்டி நெடுநாளைய நிலைக்கக்கூடியது. டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு என்னன்னா, காத்து, மலை, வெப்பம் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு மரம் வந்து அந்த தன்மையை மாத்தாது. சில மரங்களை பாத்தீங்கன்னா மழை காலத்துல துறக்கவே முடியாது கதவை, வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா ஈஸியா ஓடிடும். அப்ப என்ன ஆகும், இந்த டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டி இருக்காது. அந்த ஸ்டெபிலிட்டி எல்லாம் இந்த ரகங்கள் கம்ப்ளீட் டெஸ்டிங், த மாடுலஸ் ஆஃப் ரப்சர், மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, எல்லா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், டென்சிட்டி, அடர்த்தி. தேக்கப்படுத்தல் அடர்த்தின்னு பாத்தீங்கன்னா ஒரு 650-700 kg/m³, இதுதான் மீடியம் டென்சிட்டி வுட். அதனால தான் குவாலிட்டி நல்லா இருக்கும். இந்த குவாலிட்டிக்காக தான் இந்த மரங்களை பெரிய அளவில் கப்பல் கட்டும் தொழிற்சாலை, நம்ம டொமஸ்டிக் டிம்பர் கன்ஸ்ட்ரக்ஷன், பர்னிச்சர்ஸ் எல்லாத்துக்குமே தேவை பாத்தீங்கன்னா, தேக்கின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம், 30 லட்சம் டன் தடிமரத்தின் தேவை ஆர்கனைஸ் செக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டிற்கு மட்டும், இந்தியா முழுவதும் எடுத்துக்கோங்க. இப்ப என்ன ஆகும், இன்றைக்கு மரம் மூலமாக வீடு கட்டுவது, இன்டீரியர் டெக்கரேஷன், இதெல்லாம் அதிகமாக தடிமரத்தின் தேவையும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் இந்த தேக்கு வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப எல்லாம் பார்த்தாச்சு, இதுல பூச்சி எல்லாம் வருமா சார், வரும். இலை பூச்சிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அது பெரிய தொந்தரவு இருக்காது. என்னன்னா அந்த ஸ்கெலட்டனைசர் டிஃபோலியேட்டஸ் என்று அழைப்பார்கள், ஹிப்லியா பியூரா ஸ்கெலட்டனைசர் ஈட்டெக்டனா மேக்ராலிஸ், மரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜல்லடியா உரிச்சிருத்தும். இது என்னன்னா, இந்த சம்மர் பீரியட்ல வெயில் காலங்களில் இந்த பூச்சிகள்லாம் வந்து போகும். இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், மண் மேலாண்மை, மண்ணில் பண்றப்பயே நம்ம இந்த வேப்பம் புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு சார்ந்த இந்த ஆயில் வேப்ப எண்ணெயவே நல்லா தண்ணியில கரைச்சிட்டு அழகா ஒரு சர்ஃபாக்டன்ட் சோப் சொல்யூஷன் ஏதாவது சேர்த்துட்டு நீங்களே எடுத்து மரத்துல ஸ்ப்ரே பண்ணலாம். அதுக்காக நீங்க புதுசா போய் ஒரு பெஸ்டிசைடா வாங்கி நீங்க ஸ்ப்ரே பண்ண அவசியம் கிடையாது. அதர்வைஸ் இந்த நோய்கள்னால மரத்துக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்களை நேரடியாகவே வனக்கல்லூரியவோ வனத்துறையோ மற்ற ஆராய்ச்சி நிலையம் தொடர்பு கொண்டு அந்த சைட் ஸ்பெசிபிக் அதற்கேற்ற மாதிரி பரிந்துரைகளை செய்து மேற்கொள்ளலாம். இல்லன்னா சிம்பிள் என்னன்னா, ஆண்டுக்கு ஒரு முறை

0: நான் சொன்ன இந்த உர மேலாண்மை, வேப்ப புண்ணாக்கு, வேப்ப எண்ணெய், இதை சார்ந்த பூச்சி மேலாண்மை, இதெல்லாம் பண்ணும் பட்சத்தில் மரம் வந்து நன்றாக வளர்ந்து நல்ல மகசூலை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப எல்லாம் பார்த்துட்டோம், என்ன சார் ஈடு வரும், என்ன மகசூல் கிடைக்கும்? ஒரு மரம் குறைந்தபட்சம் ஒரு 15 CFT ல இருந்து அதிகபட்சமா 30 CFT வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது என்னன்னா, ஒரு கியூபிக் மீட்டர்னு ஒரு 35 CFT வரும். ஒரு மரம் ஒரு கியூபிக் மீட்டர் கிடைக்குமா சார்னா, ஒரு குறைந்தபட்சம் 0.5 கியூபிக் மீட்டர்ல ஆரம்பிச்சு அதிகபட்சமாக 0.8 கியூபிக் மீட்டர் வளரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு மரத்திற்கு 15 to 20 ஆண்டுகளில் உண்டு, வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்ப என்ன ஆகும், நல்ல இன்றைக்கெல்லாம் வந்து தோட்டத்திலேயே விற்கிறப்ப நல்ல ரேட் போகுது. இன்னைக்கெல்லாம் ரேட்னு பாத்தீங்கன்னா, தோட்டத்தில் நான் சொல்றது வந்து மார்க்கெட்ல கிடையாது, தோட்டத்திலேயே விற்கிறவங்களுக்கு என்ன வெட்டுக்கூலி இருக்கு, அத டிரான்ஸ்போர்ட் இருக்கு, இந்த இதெல்லாம் எடுத்து செல்லக்கூடிய செலவுகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் தோட்டத்திலேயே குறைந்தபட்சம் ஒரு கணத்திற்கு 1000 ரூபாயில ஆரம்பிச்சு 1800 ரூபாய் முடிக்கக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இவை எல்லாமே அந்த மரத்துடைய சைஸை பொறுத்திருக்கு, மரத்தோட தரத்தை பொறுத்திருக்கு, மரத்தோட குவாலிட்டி பொறுத்திருக்கு. இப்படி வளரும் பட்சத்தில் என்ன ஆகும், ஏறக்குறைய தேக்கு மூலமாக வருமானத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுல வந்து 6 அடிக்கு 6 அடி போட்டோம், 6 அடிக்கு 6 அடியே போடல சார், 10 அடிக்கு 10 அடி, 12 அடிக்கு 12 அடி, குறிப்பா 12 அடிக்கு 12 அடி போட்டா பிரச்சனையே கிடையாது. நீங்க ஒரு ஏக்கருக்கு 290 மரம் தான், நீங்க பெரிய வருஷம் விட்டு வரிசையில ரிமூவ் பண்ணவே தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நல்ல இடைவெளி விட்டுட்டீங்க. ஆனா என்ன பண்ணணும், மரம் மேலாண்மை பண்ண வேண்டும். என்ன மரம் மேலாண்மை, என்ன இந்த ப்ரூனிங், கிளைகளை பக்க கிளைகளை கரெக்டா ஆண்டுதோறும் எடுத்து விட வேண்டும். எடுத்து விடும் பட்சத்தில் எங்கெல்லாம் கிளைகள் எடுத்துட்டு அந்த மரத்திற்கு தேவையான உரம், மரத்திற்கு தேவையான நீர், என்ன தேவையோ அதற்கேத்த உரம், பரிந்துரை செய்யப்பட்ட உரங்களை நீங்க கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்கற பட்சத்தில் தான் மரம் நேராக சீராக வளர்ந்து நமக்கு தேவையான அந்த வால்யூம் இருக்குல்ல, மகசூலை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக நம்ம வருமானத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. இல்ல என்ன சார் ஊடு பயிர் பண்ணலாம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அனைத்து விதமான பயிர்களும் ஊடு பயிர் கொண்டு போகலாம். அனைத்து விதமான பயிர், நீங்க உங்க தோட்டத்தில் இருக்கக்கூடிய நீரின் அளவை பொறுத்தும், உங்களுடைய மேனேஜ்மெண்ட் அளவு பொறுத்தும், என்ன விதமான கிராப்பும் கொண்டு போய்க்கலாம். நான் சொல்லுவது இந்த பயிர் வகைகள் இருக்குல்ல, ஆல்வேஸ் பயிர் வகைகளை கொண்டு போறது நல்லது. இப்பெல்லாம் கொஞ்சம் பேர் பேப்பரை ஏத்தி விடலாமு கூட கேட்கறாங்க, நிறைய கேள்வி, அந்த பேப்பரை ஏத்தி விடுறாங்க, நிறைய பேர் ஏத்தி விடுறாங்க. பட் என்ன பிரச்சனைனா, தேக்கு வந்து ஒரு டெசிடுவஸ் ட்ரீ, இலைகள் விழுந்துகிட்டே இருக்கும். அந்த இலைகள் விழுறப்ப என்ன ஆகும், பேப்பர்ல போய் விழுகுது. பேப்பர்ல விழுகிறப்ப என்ன ஆகும், ஒரு சின்ன மழை விழுந்துச்சுன்னா அது வந்து அழுகி அப்படியே பேப்பரையும் அழுகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வந்துட்டு இருக்கு. நிறைய இடத்துல பிராக்டிக்கலா பாத்துட்டு இருக்கோம், அதுக்காக முடியாதுன்னு சொல்லல, இத பண்ண முடியும். அதற்குரிய கரெக்டான மேலாண்மை பண்ணும் பட்சத்தில், ஏன்னா தேக்கோட பட்டை இருக்குல்ல, அது மிளகுக்கு ஏத்துறதுக்கு நன்றாக இருக்கும், செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஆகையால் இந்த நிகழ்ச்சியை, இந்த தகவல் கலைஞத்தை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து நேயர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்வது என்னன்னா, தடிமரம் சார்ந்த விவசாயம் என்பது தேக்கு வந்து முக்கிய பங்களிக்கும். அதுவும் தமிழகத்தை பொறுத்தளவு தேக்கு வளராத மாவட்டங்களே கிடையாது. அந்த வளரக்கூடிய மரம் நல்ல ரகங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், நல்ல மர மேலாண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். மரத்தின் இடைவெளி என்ன இடைவெளி, நிலத்துக்கேற்ற இடைவெளி, தேவைக்கேற்ற இடைவெளி. மர மேலாண்மை குறிப்பா ப்ரூனிங், தின்னிங், மரத்தை கழித்தல், உர மேலாண்மை, நீர் மேலாண்மை, ஊடுபயிர் மேலாண்மை, இவையெல்லாம் எடுத்து செல்லும் பட்சத்தில் மரத்தை வந்து நல்ல சர்க்குலர் சுற்றளவு, 24 இன்ச்சுக்கு மேல சுற்றளவு மரம் முழுவதும் இருக்கிற மாதிரி கொண்டு வர வேண்டும். அதாவது மரத்துடைய வால்யூம் பண்றப்ப, ஒரு மரத்தோட நடு மரம் இருக்குல்ல 30 அடி உயரம் இருக்குன்னா, 15 அடியில 24 இன்ச்சு 30 இன்ச்சு 32 இன்ச்சு சுற்றளவு இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய மரத்திற்கு நல்ல மார்க்கெட் சந்தையில் ஏற்பாடு வாய்ப்புகள் அமையும் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் ஒருமுறை ஒரு நல்ல தொழில்நுட்பத்துடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்னைக்கு 17வது எபிசோட்ல தடிமரங்களின் அரசன் தேக்கு மரத்தினுடைய தொழில்நுட்பங்கள், வளர்ப்பு முறைகள், அதில் இருக்கக்கூடிய சவால்கள், நோய் மேலாண்மை அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்களை பார்த்திபன் சார் சொல்ல கேட்டோம். இனி அடுத்த வார நிகழ்ச்சியில மகாகனி மரத்தை பத்தி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி இன்னைக்கோட முடியறது இல்லைங்க, தொடர்ந்து உங்களுக்காக 100 வாரங்கள் வரப்போகுது. வேளாண் காடுகள் பற்றி நமக்கு தெரியாத பல தொழில்நுட்பங்களை சொல்லி தரப்போகுது இந்த தொடர். ஷோ மிஸ் பண்ணிராதீங்க. Stay tuned with FM 103 Coimbatore. வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் K.T. பார்த்திபன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு N. பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: நேரம் 28 மணி. தொடர்வது செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து இந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு சுட்டிக்காட்டியுள்ள அவர், நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு இது பெரிதும் உதவிகரமாக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இத்தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில், கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேளாண் துறை தொடர் சாதனைகளை படைத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உணவு தானியங்களின் உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 37 கோடியே 60 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 4 லட்சம் கோடிக்கும் கூடுதலான தொகை விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இயற்கை வேளாண்மைக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அந்த கட்டுரையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு முந்தைய திமுக அரசுதான் காரணம் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின்போது குறுக்கிட்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளின் நலனுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்தது திமுக அரசுதான் என்று அவர் குறை கூறினார். தமிழகத்தில் மின்தடையை அறிமுகப்படுத்தியதே திமுக தான் என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பேரவையில் தெரிவித்ததையும் திரு ராஜ்மோகன் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் எந்த தொழில் முதலீடும் பிற மாநிலங்களுக்கு செல்லவில்லை என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில் முதலீடுகளை பெறுவதற்காக தாவேக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்று உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாவேக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது ஏற்புடையது அல்ல என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களின் மத நம்பிக்கை மீதான உரிமையை பறிப்பதுதான் தாவேக அரசின் நிலைப்பாடா என்று வினவியுள்ளார். மத உரிமைகளை முடக்கி போட ஆட்சியாளர்கள் எத்தனை முறை மேல்முறையீடு செய்தாலும் தர்மம் ஒருபோதும் தோற்காது என்ற நம்பிக்கை தமிழக மக்களுக்கு உள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் தேவையில்லை என்பதுதான் பாமகவின் நிலைப்பாடு என்று அக்கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநில விவசாயிகளின் நிலைப்பாடும் இதுதான் என்று குறிப்பிட்டுள்ளார். இதுதொடர்பாக தெளிவான நிலைப்பாட்டை எடுப்பதற்காக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு உடனடியாக அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 12 மாநகராட்சி பகுதிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் மயமாக்கும் முயற்சியை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பகுதிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்க ஒப்பந்தப்புள்ளி கோரப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தலுக்கு முன்பு சென்னை மாநகராட்சியின் தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்திற்கு தாவேக அரசு ஆதரவு அளித்ததையும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவு சம்பவம் குறித்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த சம்பவத்தை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 2 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு தமிழக தலைமைச் செயலருக்கும் காவல்துறை தலைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் உடல் நலன், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட நிவாரண உதவிகள் குறித்தும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட வேண்டும் என்று நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த வாயு கசிவு காரணமாக

0: காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 2 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் வாரண்டாஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பாரா ஆடவர் வில்வித்தை பிரிவில் ராஜ்பீர் சிங் தங்கப்பதக்கத்தையும் சூரஜ் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சூரஜ் சிங் வெங்கடாதிரி குண்டேரு இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம். நிலையத்தில் நேரம் 8:05. இனி கேட்கலாம் இதம் ரிதம் என்பதுகளில் அமைந்த அழகான பாடல்களை. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜி யாகேன்.

കേട്ട പാട്ട് കൊമ്പേരി മൂക്കൻ ഫിലിമുകാക എസ് പി ബാലസുബ്രഹ്മണ്യം മെച്ചാനിക്ക് പാടിയത്. പാടലാശ്രിയർ വൈരമുത്ത്, ഇസയിലേരാജ. நிகழ்ச்சி தர இருக்கிற அடுத்த பாடல் சின்ன வீடு திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எச் ஜானகி, எஸ் பி சைலஜா, டி வி கோபாலகிருஷ்ணன் பாடியது. பாடலாசிரியர் முத்துலிங்கம், இசை இளையராஜா.

கேட்ட இந்த பாடல் தாலாட்டு பாடவா இந்த ஃபிலிம்ல இருந்து கேட்டு ரசித்தோம். அருண்மொழி கே எஸ் சித்ரா பாடியது, இசை இளையராஜா, பாடலாசிரியர் கங்கையமரன். தொடர்ந்து இதம் ரிதம் நிகழ்ச்சியில் 80களில் அமைந்த அழகான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்த பாட்டு ஈடி ஃபிலிம்ல இருந்து எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் புலமைப்பித்தன், இசை இளையராஜா.

கைமிப்பு 8:25 நாளைக்கான நிகழ்ச்சியை நினைவுபடுத்தலாம். நாளைக்கு 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில பாரதியார் பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற உளவியல் துறை பேராசிரியர் வி கணேசன் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. கேட்டுட்டு இருக்கோம் இது இதம் ரிதம்.

நிகழ்ச்சியில கேட்ட இந்த பாட்டு அக்னி நட்சத்திரம் பிலிம்காக எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபோலின் என்று ஒரு தகவல். அடுத்ததா கேட்க போற பாடல் ரயிலுக்கு நேரமாச்சு.

பாடலை பாடி பாடலுக்கு இசையமைத்து பாடல் வரிகளை எழுதியிருந்தாங்க எஸ்ஏ ராஜ்குமார். கேட்டுட்டு இருக்கோம் இது இதம் ரிதம் என்பதுகள் எல்லாம் இந்த அழகான பாடல்களை.

சட்டம் ஃபிலிம்காக பாடல் கேட்டிருச்சோம். எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியது. பாடலாசிரியர் வாலி இசை, கங்கை அமரன். நேர்களுக்கான நினைவூட்டல் இது. நேர்களே, நாளை 3:30 மணிக்கு NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியை தர அடுத்த பாட்டு அபூர்வ சகோதரிகள் இந்த பிலிம்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி இசை, பாப்பி.

நான் போட்ட சவால் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டு ரசிச்சோம். மலேசிய வாசுதேவன் வாணி ஜெயராம் பாடியது, இசை இளையராஜா. அடுத்த வாரிசு திரைப்படத்துக்காக அடுத்த பாட்டு கேட்க இருக்கிறோம். மலேசிய வாசுதேவன் பாடியது, பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம், இசை இளையராஜா.

ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா போதும் போதும் என போதை சேர்ந்து

0: 8:59 நிமிடம். இதம் ரிதம் கேட்டு ரசித்தோம் என்பதுகளெல்லாம் இந்த அழகான பாடல்களை நிறைவான இந்த பாடல் கே ஜே யேசுதாஸ் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன், பாடலுக்கு இசை இளையராஜா. நேர்களே, நாளை 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலியில் மூத்தோருக்கான நிகழ்ச்சி. பாரதியார் பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற உளவியல் துறை பேராசிரியர் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறார் வி கணேஷ் அவர்கள். அவர்களுடன் நேர்முகம் நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. இதுவரை நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜி யாகேல். நேரம் 8:59. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. ஐ அம் அனுஜா குமார் வித் நியூஸ் அட் 9.

நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான சந்தோஷமான இதமான இனிமையான இரவு வணக்கம். நேரம் 9:15. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் மயிலிறகு. தேனினும் இனிய தெவிட்டாத இசைப்பாடல் ஒவ்வொன்றும் நம்ம நிகழ்ச்சியை அழகூட்டும், நம்ம செவிக்கு விருந்தாகும். மலரும் நினைவு

தேனினும் இனிய தவிட்டாத இசைப்பாடல் ஒவ்வொன்றும் நம்ம நிகழ்ச்சியை அழகூட்டும், நம்ம செவிக்கு விருந்தாகும். மலரும் நினைவுகளை அழகாக மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புத தருணத்தில் இணையக்கூடிய நேர்களைவருக்கு மீண்டும் ஒரு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வரக்கூடிய சாங்ஸ்லாம் அப்படி நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கக்கூடிய முதல் பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் என்ன தெரியுமா? வீரவாண்டிய கட்டபொம்மன். படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நடிகர்களும் ரொம்ப ரொம்ப அழகாக அந்த படத்தில் வந்து அந்த கம்பீரத்தில் நிலையாட்டியிருப்பாங்க. இதிலும் குறிப்பாக எட்டப்பனா நடிச்சிருப்பார் வி கே ராமசாமி அவர்கள். எல்லாருக்கும் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் அந்த கதையின் நாயகர்களை வச்சு அந்த கதையை வந்து அழகாக வருடி எடுத்துட்டு போவாங்க. திரைக்கதையில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது ஆரம்பத்துலேருந்து அப்படி தான். சக்தி டி கே கிருஷ்ணசாமி அவருடைய திரைக்கதையில் பி ஆர் பந்துலு அவருடைய இயக்கத்திலையும் தயாரிப்பிலையும் உருவான படம் வீரபாண்டிய கட்டபொம்மன். 1959 மே மாதம் 16 வெளியிருந்த படம் வீரபாண்டிய கட்டபொம்மன். படத்தில் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், பத்மினி, எஸ் வரலட்சுமி, ராகினி இன்னும் பலர் இந்த படத்தில் வச்சிருக்காங்க. படத்துக்கான இசை ஜி ராமநாதன். இப்போ நாம கேட்கவிருக்கும் இந்த பாடலை பாடியிருக்கிறது பி சுசிலா, பாடலாசிரியர் குமா பாலசுப்ரமணியம். நம்ம நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் அது கேளுங்க ரசிங்க.

విజయకుమారి, సౌక జానకి, ఎస్పి రంగారావు, ఎంఆర్ రాధ, టిఎస్ ముత్తయ్య, పిడి సంబంధన్, విజయకుమారి, సౌక జానకి, బిఎస్ సరోజ, సుందరిబాయ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. கே வி மகாதேவன் இசையில 1961 ஜூலை மாதம் 29 வெளிவந்த படம் குமுதம். குமுதம் படத்துல தான் பாட்டு கேட்க போறோம். இந்த பாடலை பாடியிருக்கிறது சீர்காழி கோவிந்தராஜன், பி சுசிலா, பாடலாசிரியர் ஏ மருதகாசி. இதோ நம்ம நிகழ்ச்சியில் வர இருக்கும் அடுத்த பாடல், இது கேளுங்க ரசிங்க.

சிங்கம் என் காளை இது பஞ்சா பறக்க விடும் ஆலை. நல்லா இருந்ததுல முதல் பாட்டே அப்படி ஒரு பவர்ஃபுல்லான சாங் இறக்கிருக்கோம். 9:20 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கீங்க. மயிலருக்கு நம்ம நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் என்ன படத்துல தெரியுமா? இந்த படத்துல தான் அதுதி சுபாராவ் அவருடைய இயக்கத்துல கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவருடைய எழுத்துல உருவான படம் இது. டி ஆர் சுந்தரம் தயாரிக்க, எஸ் எஸ் ராஜேந்திரன்

அடடா அடடா அடடடா அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அதாவது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நாள். அது நிறைய பேருக்கு ப்ளஸ் ஆகும், ஒரு சில பேருக்கு அப்படி இருந்துட்டா கூட அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ரீசெக் பண்ணி ரீகரெக்ட் பண்ணிடுறோம். பட் அது அழகாக வாழ்வியலோட எளிய கருத்துக்களோட சிந்தனையோட சொல்கிறதுன்றது ஒரு அலாதியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மணமாலை சூட்டி பல பேரும் பார்க்க வளையாடும் என் கையின் விரலில், கனையாழி போட்டி புது பாதை காட்டி உறவாடும் திருநாளின் இரவில் ஹான் சொல்றாரு. இளந்தென்றல் காற்றும் வளர்க்காதல் பாட்டும் விளையாடும் அழகான அறையில், சுவையூறும் பாலும் கனிச்சாரும் கொண்டு தனியே நீ வருகின்ற நிலையில். அவ்வளவுதான், அப்படியே திருமணமாகி இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது ஸோ ஸ்வீட் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப அழகானதில். 9:25 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. மயிலருக்கு இன்னும் கூட அழகழகாக நிறைய நல்ல பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிட்டு இருக்கும்போது அடுத்த பாடல் இது. பாசமலர் திரைப்படத்திற்காக பாட்டு கேட்க போகிறோம். ஏ பீம்சிங் அவருடைய திரைக்கதையிலையும் இயக்கத்திலையும் உருவான படம் இது. எம் ஆர்

சந்தானம், கே மோகன் தயாரிக்க, சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி. 1961 மே மாதம் 27 வெளிவந்த படம் பாசமலர். அண்ணன் தங்கைக்கு இன்னைக்கு வரைக்கும், அதுக்கப்புறம் நிறைய படம் வந்துருச்சு, பட் இன்னும் எஸ்பெஷலாக சொல்கிறது இந்த படத்தை தான் உதாரணமாக சொல்லுவோம். கே ஜமுனராணி பாடியிருக்கும் பாடல் இது. பாடலாசிரியர் கண்ணதாசன் தரும் பாடல் இது. கேளுங்க ரசிங்க, நம்ம நிகழ்ச்சி அடுத்த பாடலாக.

என் கேள்விக்கு என்ன பதில், உன் பார்வைக்கு என்ன பொருள், மனமாலை கொண்டு வரும் திருநாளும் என்று வரும். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அப்படியே ரொம்ப ஒரு ஜோவியலாக பேசிக்கிற மாதிரி, என்ன என்ன அடுத்தடுத்து அப்படி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போகிற மாதிரி ஒரு கான்வர்சேஷனை ஒரு அழகாக பாடலாக கொடுத்துருப்பாங்க. கேட்டு மகிழ்ந்திருக்கோம். 9:35 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க மயிலருக்கு. காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு நம்ம எவ்வளோ சொன்னாலும் தகும். நாம கேட்ட பாடல் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக. 1968 நவம்பர் 29 வெளிவந்த படம் இது, உயர்ந்த மனிதன். இந்த கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு அழகாக பாடியிருந்தாங்க இல்லையா, டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா, இசை MS விஸ்வநாதன், பாடலாசிரியர் வாலி. கிருஷ்ணன் பஞ்சு அவருடைய இயக்கத்தில், ஜவஹர் சீதாராமன் அவருடைய திரைக்கதில் உருவான படம் இது. சிவாஜி கணேசன், சவுகா ஜன, இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு பாடலை நல்ல ஒரு படத்துலேருந்து கேட்டு மகிழ்ந்திருக்கோம். நம்ம

நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் என்ன தெரியுமா? குங்குமம். அதுதான் கிருஷ்ணன் பஞ்சு அவருடைய இயக்கத்துல சக்தி டி கே கிருஷ்ணசாமி அவருடைய திரைக்கதில் உருவான படம் இது. சிவாஜி கணேசன், சாரதா, எஸ் எஸ் ராஜேந்திரன், சி ஆர் விஜயகுமாரி, ஆர் முத்துராமன், இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. 1963 ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வெளிவந்த படம் குங்குமம். கே வி மகாதேவன் அவருடைய இசையில பாடல் நாம கேட்க போறோம். டி எம் சவுந்தரராஜன், பி சீலா பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன். நம்ம நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலது கேளுங்க ரசிங்க. பட் அதுக்கு முன்னாடி நேருக்கு ஒரு நினைவூட்டலும் கூட. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 6:35 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைகிறது.

9:40 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்கள் கேட்டு வச்சிட்ருக்கீங்க மயிலருக்கு. பூந்தோட்ட காவல்காரா பூப்பறிக்க எத்தனை நாளா? ஒரு ஆணும் பெண்ணும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு கருத்தை பரிமாறிக்கிறது எவ்வளவு அழகோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டு அதை பதில் சொல்ற விஷயம் கூட இன்னும் அழகுதான். நெற்றியிலே பொட்டு வைத்தால் நெஞ்சை அதில் தொட்டு வைத்தால், நெற்றியிலே

பட்டு வைத்தால் நெஞ்சை அதில் தொட்டு வைத்தாள். தொட்டு வைத்த நெஞ்சுக்குள்ளே தூங்குவர் எவரோ யாரோ அப்படின்னு கேட்டா, அதுக்கப்புறம் பெண் பூந்தோட்ட காவல்காரை இவ்வளோ நாளாக பார்க்க வர்றதுக்கு பேச வர்றதுக்கு பழகிறதுக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் ஒரு கவித்துவமாக இருக்க பாடலை கேட்டு மகிழ்ந்த நேரம் அது 9:41. இன்னும் கூட நம்ம நிகழ்ச்சியில் குட்டி குட்டியாக அழகாக பாடல்கள் வர காத்துட்ருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் முரடன் முத்து திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடியது. இசை டி ஜி லிங்கப்பா, பாடலாசிரியர் கண்ணதாசன்.

ஆசைக்கு எல்லையுமில்லை, காதலிலே பாவமில்லை, அஞ்சும் உன் நெஞ்சும் எங்கே செல்லுது, கல்யாண ஊர்வலம் பாரு, மாப்பிள்ள பொண்ணையும் பாரு. நல்லதுல 9:45 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 நேயர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க மயிலிறகு. நம்ம நிகழ்ச்சியில வரவிருக்கும் அடுத்த பாடல் கள்ளத்துர்க்கண்ணம்மா திரைப்படத்திற்காக ஏம் ராஜா பி சுசிலா பாடியது, பாடலாசிரியர் குமா பாலசுப்ரமணியம், இசை ஆர் சுதர்சனம். கேளுங்க சிங்கம்.

0: ரோஜா, அழகு ரோஜா, அந்த அழகு ரோஜா மலர்தான் எழில் வீசும் உன் கண்ணங்களோ, பாசம் கொண்டாடும் கண்கள் பாடாத வண்டுகளோ. அடடா, யோ மை காட் அப்படின்ற மாதிரி இனி பேசாமல் காண்போம் பேரின்பமே, ஆடாத மனமும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே அப்படின்னு ஒரு நல்ல ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்த நேரம் இது. 9:49 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க தேனினும் இனி எதைவிட்டாத இசைப்பாடல்களாய் மயிலருக்கு. மயிலருக்கு நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் காதலிக்க நேரமுள்ள இத்திரைப்படத்திற்காக பாடல். இதோ உங்களுக்காக கேளுங்க ரசிங்க.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,

உங்கள் பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா, ஒய் சந்தேகம் தானா? இதுல ஒரு எஸ்பெஷலா சொல்லணும்னா, கொஞ்சாத கிளியும் கூவாத குயிலும் உலகினில் கிடையாது, இந்த கோபம் ஆகுமா போக முடியுமா, நான் தான் விடுவேனா. ஸோ நான் வந்து எப்பயுமே உங்களுக்கு வந்து சேஃப்டி கார்டா ஒரு கூடையே இருந்து ஒரு கவசம் மாதிரி பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பாடலை கேட்டு முடிச்சிருக்கோம். காதலிக்க நேரமுள்ள இத்திரைப்படத்திற்காக பிபி ஸ்ரீனிவாஸ் பாடினது, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலாசிரியர் கண்ணதாசன். இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒலிபரப்பு செய்யப்பட்ட அத்தனை பாடல்களும் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சமான பாடலாக இருக்கும் நம்பிக்கையோட நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவு பாடல் இது, உத்தம புத்திரன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், ஏ பி கோமலா, கே ஜமுனரணி, ஜிக்கி பாடியது, பாடலாசிரியர் குமா பாலசுப்ரமணியம், இசை ஜி ராமநாதன். கேளுங்க ரசிகர்களே.

0: 9:59 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மயிலிறகு. காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள், தேனினிமினிய தவிட்டாத இசைப்பாடல்கள் இன்னும் இன்னும் கூட அழகாக வர்ணிச்சிட்டே போகலாம் நம்மளுடைய மயிலிறக. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி வந்த எல்லா நல்ல பாடல்களும் உங்களை சந்தோஷப்படுத்தியிருக்கும் நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நான் சிவா. அப்படியே இப்படி திரும்பணும்னா மாறு இடத்துல மெலடி மெட்டுகளுக்கு வந்தாச்சு. நேரம் 10:00 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் மெலடி மெட்டுகள் நீர் இருப்போம். இன்றைக்கி திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் எந்த ஒரு சேட்டையும் பண்ணாமல் சமத்து பிள்ளையாக நீங்கள் உங்களுடைய ஊரை மாற்றாமல் பேரை மாற்றாமல் தெளிவான இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிகழ்ச்சி கலந்துப்பீங்க நம்பிக்கை இருக்கு. 1981 1993 வரை இருக்கக்கூடிய இந்த இடைக்காலங்களில் வெளிவந்த திரைப்படங்கள் வந்து பாடல் கேட்பீங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியில் வரக்கூடிய நீங்கள் 0422 அப்படின்ற இணைப்பெண்ணோட 23 16 312 அப்படின்ற எண்ணுக்கோ அல்லது 23 17 04 6 அப்படின்ற எண்ணுக்கோ நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தலாம். ஒரு வேளை கிடைக்கலாம் கோச்சிக்காதீங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585800103 அப்படின்ற வாட்ஸ்அப் எண் நீங்கள் மெசேஜ் அனுப்புறதுக்காக மட்டுமேன்றத மனசில் வச்சுக்கிட்டு நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார்?

0: எங்கிருந்துங்க?
1: கோவை செல்பவரம் சையத் ரசூல் பேசுறேங்க.
0: சையத் ரசூல் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்துங்க எனக்குள் ஒருவன் படத்திலிருந்து தேர் கொண்டு சென்றான் அடி தோழிங்கிற பாடலுங்க.
0: பாடல் வருது கேளுங்க.
1: நன்றி நன்றி.
2: கிடத்த கஜம் கிடத்த கஜம் கிடத்த கஜம் கிடத்த கஜம்

10:05 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. மெலடி மெட்டுக்கள் நீரோட்டம் கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சி. 1981 1992 இந்த இடைக்கால பாடலை கேட்டு ரசிப்பீங்கன்ற நம்பிக்கையோட நான் சொன்ன

0: நடைமுறையை மிகச்சரியா பயன்படுத்தி ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் எங்கிருந்துங்க?
1: நாகராஜ்.
0: நாகராஜ் சொல்லுங்க, என்ன
1: பாட்டு
0: வேணும்? பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: நன்றி.

0: கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யாருங்க இருந்துங்க?
1: நான் கோவை காந்தி மாலை இருந்து புவனா பேசுறேங்க.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்
1: சார்? எனக்கு இந்த மல்லுவேட்டி மேனர் படத்துலங்க சின்னமணி பொண்ணுமணிங்கிற பாடல் போடுங்க சார்.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: ஓகே, வாய்ப்புக்கு நன்றி.

0: இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நம்மளுடைய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல் ரெடிமேட்டுக்கள் நேர்மாக நகர்ந்துட்டுருக்கு. நீங்கள் இணைப்பணி ஏற்படுத்தி சந்தோஷமாக பாட்டு கேட்கலாம். வரக்கூடிய நீர்கள் 0422 அப்படின்னு இணைப்பெண்ணோட 23-16-312 அப்படின்ற எண்ணுக்கோ அல்லது 23-17-046 அப்படின்ற எண்ணுக்கோ அழைப்பணி ஏற்படுத்தலாம். வாட்ஸ்அப் கூட பண்ணலாம், 9585-00-103 அப்படின்ற எண்ணுக்கு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்கிருந்துங்க?
1: ஹலோ, எஸ்ஐஎச்எஸ் காலனிலிருந்து பரிமலா.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: கோழி கூவுது படத்திலிருந்து வனக்கெளியே. ஏதோ மோகம் ஏதோ தாகம் முதலை நிர்மலன் அந்த பாட்டு.
0: பாட்டு வருது, கேளுங்க ரசிங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கீங்க. மெலடி மட்டுக்கள் நேர்வழிப்பம் 10:22 ஆயிட்டு இருக்கு. கோயம்புத்தூர் மாவட்ட நேரில் மட்டுமே பங்கு பெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொன்ன வழிமுறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் எங்க இருந்துங்க?
1: தேவராஜ் வீரவண்டி பெறுவங்க ஐயா.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: புது புது அர்த்தங்கள் கல்யாணம்.
0: பாட்டு வருது, கேட்டு ரசிங்க.
1: நன்றி ஐயா.

0: 10:27 நேர்கள் கேட்டிருக்கீங்க மெலடி மெட்டுக்கள் நேர்வு நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேர். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் சுப்லட்சுமி பேசுறேன் சார்.
0: சுப்லட்சுமிமா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: கோயம்புத்தூர்ல சார் பேசுறேன்.
0: கோயம்புத்தூர்ல எங்க இருந்துங்க?
1: பேசுறேன்.
0: எங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும்? பாட்டு கேளுங்க.
1: ரஜினி ரொம்ப பிடிக்கும் சார். அவங்க ரெண்டு பேரும் நடிச்ச கை கொடுக்கும் கை படத்துல அந்த பாட்டை பாடி காட்டலாமா சார்?
0: வேண்டாங்க, ரொம்ப நன்றிங்க. பேர் சொல்ல பயமா இருக்குங்கிறாங்க, பாடி காட்டுங்கிறாங்க.

0: 10:32 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேயர்கள் கேட்டு வச்சிருக்கீங்க. மெலடி மட்டுக்கள் நேர்வோமாக நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். பேரன் மாநகர்ல இருந்து புவனேஸ்வரி.
0: புவனேஸ்வரிமா, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: 1000 நிலவேவாங்கிற படத்துல இருந்து சுசிலா அம்மா பாடின கங்கை ஆற்றில்ங்கிற பாட்டு வேணும் சார்.
0: பாடல் வருது, கேட்டு ரசிங்க.
1: நன்றி சார், நன்றி.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. மெலடி மட்டுக்கள் நீரொடுப்பம் கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொன்ன வழிமுறையில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தான் எஃப்எம் டீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ஒன்ஸ் அகேன் சொல்கிறேன், என்ன பண்ணணும்னா ரெண்டு வழிமுறை இருக்குது. ஒன்று ஃபோன் பண்ணிக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணக்கூடியவர்கள் 9585800103. ஃபோன் பண்ணி தான் பேசுவேன் நினச்சிங்கன்னா 042 அப்படின்ற இணைப்பினோட 23 16 312 அப்படின்ற எண்ணுக்கோ அல்லது 23 17 04 6 அப்படின்ற எண்ணுக்கோ நீங்கள் அழைப்பணி ஏற்படுத்தலாம். ரைட், நீங்கள் பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினைக்கும்போது 1981 1992 வரை இருக்கக்கூடிய இந்த இடைக்கால பாடல் கேட்பின்ற நம்பிக்கையோட நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்துங்க?
1: கருமத்தம்பட்டி வினோபாநகர் வெள்ளிங்கிரி பேசுறேன் சார்.
0: வெள்ளிங்கிரி அவர்களே சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: இன்னைக்கு கரகாட்டக்காரன் படம் படத்துலங்க கொடுக்கு மலை காற்று, அந்த பாட்டு கொடுங்க. நன்றி, வணக்கம்.

0: 10:43 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. மெலடி மட்டுக்கள் நேயர் விருப்பமாக நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் இங்கிருந்து?
1: ராமச்சந்திரன்
0: நேமத்துல இருந்து சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: தர்மதுறையிலிருந்து அண்ணா நண்டா தம்பி நடந்த
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

0: அண்ணன் என்ன, தம்பி என்ன, சொந்தம் என்ன, பந்தம் என்ன, எல்லாம் போங்க. 10:48 நேர்கள் கேட்டு வச்சிருக்கீங்க மெலடி மட்டுக்கள் நேர் உருமாக நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கங்க. யார், எங்க இருந்துங்க?
1: சேரன் மாநகர்லேருந்து ராஜேஷ்.
0: ராஜேஷ் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: படம் மூக்கணாங்கயிறு, எஸ்பிபி வாணி ஜெயராம் பாடின ஸ்ரீராமன் வருகின்ற பாதை. இந்த பாடல்
0: பாட்டு வருது, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:53 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மெலடி மெட்டுக்கள் நேரொருப்பம். கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெற முடிஞ்சு, இன்னைக்கு நிறைய பேர் பங்கு எடுத்து பாட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ பங்கு பெற முடியாத கேட்டு மட்டுமே ரசித்த நேர்கள் கண்டிப்பாக முயற்சி இழக்காதீங்க. நீங்கள் அடுத்த வாரம் திங்கக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தலாம். நான் சொன்ன வழிமுறை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நிகழ்ச்சியை பொறுமையாக கேட்டு ரசித்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது மெலடி மெட்டுக்கள்.
1: ஹாய், என் பேர் டாக்டர் சீதாராம். நான் இந்திய மருத்துவ சங்கத்தோட செயலர், கோயம்புத்தூர் பிரான்ச். உடல் உறுப்பு தானம் இது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஒருத்தர் வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணால் 8 பேரோட உயிரை மினிமம் காப்பாற்றலாம். ப்ராப்பரான சேனல் தமிழ்நாடு டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற சேனல் இருக்குது, டிரான்ஸ்டன் TRANSTAN அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் உடல் உறுப்பு தானத்துக்கான பதிவை பண்ணிக்கலாம். முழு உடலையும் தானம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த உறுப்பு தானம் பண்ணணும் தோணுதோ அந்த உறுப்பை நீங்கள் தானம் பண்ணலாம். இது வந்து உயிரை மட்டும் காப்பாற்றுறது கிடையாது, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான எஜுகேஷனையும் இந்த உடல் உறுப்பு தானம் ஹெல்ப் பண்ணுது. ரிசர்ச் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகுது, ஃபியூச்சர் பர்பஸ்க்கும் இது யூஸ் பண்ணலாம். இந்த டிரான்ஸ்டன் TRANSTAN இந்த டிரான்ஸ்டான்கிற அமைப்பு மூலியமாக தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா உடல் உறுப்பு தானமும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வழியாக. அதே மாதிரி தமிழ்நாடு தான் நம்ம இந்தியாவிலேயே டாப்பில் இருக்கோம் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்தளவுக்கு. ஸோ இதே மொமெண்டம் நம்ம மெயின்டைன் பண்ணால் நம்மளால் முடிஞ்ச நிறையா உயிர்களை காப்பாற்ற முடியும்.
0: பத்து மணி 55 நேர்களை இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6 காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 56 அதிகாரம் வாழ்க்கை துணைநலம். தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் வே உலகம்மாள் அவர்கள். தொடர்ந்து பம்பாய் எஸ் ஜெயஸ்ரீ, டிஜிஎஸ் தினகரன், நாகூர் எம் ஹனிஃபா, டாக்டர் எம் எல் வசந்தகுமாரி, பி சுசிலா குழுவினர் ஆகியோர் பாடியிருக்கும் பக்தி பாடல்களை கேட்கலாம். நாளை காலை 6:30 நிகழ்ச்சி நிரல், 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:35 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக, காலை 7 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் திரையிசை அந்நாளின் சிறப்பை சொல்லும் என்று பொதுரிவுனா இடம்பெறும். காலை 7:30 முன் செல்லடா தனியார் தமிழாய்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் ப சூரியபிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். 7:40 வானிலை அறிக்கை. தொடர்ந்து செய்திகள்.

0: காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி கேட்கலாம். காலை 8:50 சைவாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9 மணிக்கு சிறுவாணிச்சாரல், 10 மணிக்கு இது உங்கள் சாய்ஸ் நேயர் விருப்பம், முற்பகல் 11 மணிக்கு இன்றைய நேயர், 11:30 வண்ணப்பூக்கள், சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற உளவியல் துறை பேராசிரியர் வி கணேசன் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. நண்பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில் சர்வதேச கைம்பெண்கள் தினத்தை ஒட்டி சிறப்பு குழந்தையர் நல மருத்துவர் டாக்டர் கே பானுமதி அவர்கள் கூறும் கருத்துக்கள் உடன் உரையாடுகிறார் சௌமியா. பிற்பகல் 1 மணிக்கு மணி 1 மலர் 1, 1:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் கிளீன் எனர்ஜி ரிசர்ச் இனிஷியேட்டிவ் திட்டம் பற்றிய தகவலோடு பாடல்கள் இடம்பெறும். 2:30 ஊர்புறத்திலே பாரதியார் கதை ஒயில் கும்மி பாடுவோர் மேட்டுப்பாளையம் தாசாம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர். பிற்பகல் 3:02 டீ டைம், 3:30 என்சிஆர்டி தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விடமத நிகழ்ச்சி இடம்பெறும். மாலை 4 மணிக்கு கெட்ஸ் இட் கோ த கேம் ஷோ. மாலை 5 மணிக்கு சித்திரச்சவானத்தில் கதைகள் வழிய திருக்குறள், 6 மணிக்கு பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை, தொடர்ந்து பொன்மாலை பொழுது கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கு ஏறும் ஊரும் உழவர்கள் அறிவிப்புகள், அதைத் தொடர்ந்து ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 பற்றிய அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல். 7:32 ஏறுமூரில் புலி சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலைக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஆர் சித்ரா அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். 8:05 இதம்பிரிதம், 9:15 மயிலருகு, 10 மணிக்கு மெலடி விட்டுக்கள், 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சி அனைத்தும் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம். தொடர்வது வானிலை அறிக்கை. கோயம்புத்தூரில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 31°C, குறைந்தபட்சமாக 24°C. திருப்பூரில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 33°C, குறைந்தபட்சமாக 24°C. ஈரோட்டில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 35°C, குறைந்தபட்சமாக 24°C. சேலத்தில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 33°C, குறைந்தபட்சமாக 24°C. ஊட்டியில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 22°C, குறைந்தபட்சமாக 17°C. பாலக்காட்டில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 30°C, குறைந்தபட்சமாக 25°C. நேரம் 11 மணி. 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நன்றி, வணக்கம்.
1: நூற்றொன்று தரைவழி ஒளிபரப்பு 11:00 முதல் காலை 5:54 மணி வரை இருக்காது. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பில் கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே. ஜெய்ஹிந்த்.

அழகான இந்த இரவு வேளையில் இதமான பாடல்களை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கல்யாண சமையல் சாதம் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக ஹரிச்சரண் மற்றும் சின்மயி குரலில், சக்தி மற்றும் முத்தமிழ் வரிகளில், அரோரா இசையில். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

நேரம் 11:12 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில இணைஞ்சிருக்கோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில. இதமான இரவு வேளைகளில் அழகான இனிமையான பாடல்களை கேட்கறதே தனி சுகம்தான் இல்லையா? அது ஒரு மாதிரி தூக்கமாக இருக்கும்போதும் தூக்கம் வரும்போதும் இல்லை தூங்கிட்டு இருக்கும்போதும் தூக்கம் இல்லாமல் இரவு நேரங்களில் விழித்திருக்கும் போதும் இது மாதிரியான அருமையான பாடல்களை கேட்டாலே வந்து மனசு சந்தோஷமான நிலைக்கு மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், அந்த மாதிரி பாடல்கள் தான் நம்ம இப்போ கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் சீதாராமம் திரைப்படத்திற்காக எஸ்பிபி சரண் மற்றும் சிந்துரி குரலில், மதன் கார்கி வரிகளில், விஷால் சந்திரசேகர் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அமரக்காவியம். திரைப்படத்திற்காக சித்ரா மற்றும் சௌமியா மகாதேவன் குரலில், வெற்றி செல்வன் வரிகளில், ஜிப்ரான் இசையில்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து அருமையான பாடல்களை கேட்டுட்ருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 96 அப்படிங்கிற திரைப்படத்திற்காக. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா எல்லா பாடல்களுமே ரொம்ப அருமையாக இருக்கும், நிறையா மெலோடியஸ் சாங்ஸ் இருக்கும். எஸ், அந்த படத்துலேயும் தான் ஒரு பாடல் நம்ம இப்போ கேட்க போகிறோம். சின்மயி ஸ்ரீபாதா மற்றும் கோவிந்த் வசந்தா குரலில், கார்த்திக் நேஹா வரிகளில், கோவிந்த் வசந்தாவின் இனிமையான இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 11:26 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் நெஞ்சிருக்கோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கபாலி திரைப்படத்திற்காக அனந்த குழுவினர் குரலில், உமாதேவி வரிகளில், சந்தோஷ் நாராயணன் இசையில்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் குக்கு திரைப்படத்திற்காக. கல்யாணி நாயர் மற்றும் பிரதீப் குமார் குரலில், யுகபாரதி வரிகளில், சந்தோஷ் நாராயணன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அன்பே ஆருயிரே திரைப்படத்திற்காக நிறைவான பாடல்களை கேட்டோம். அடுத்த பாடல் த்ரிஷா இல்லனா நயன்தாரா திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் குழுவினர் குரலில் கபிலன் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அமரன் திரைப்படத்திற்காக நிறைவான பாடல் கேட்டீர்கள். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அம்பிகாபதி திரைப்படத்திற்காக. ஜாவத் அலி குரலில், பைரமுத்து வரிகளில், ஏஆர் ரஹ்மானின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒளிபரப்பு காலை 5:54 மணிக்கு ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இச்சா என்னடா கண்ணு அனுபவிப்போம்.

செலவு எட்டணா, செலவு பத்தணா, அதிகம் ரெண்டணா, கடைசியில் துந்தனா.

பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு. பக்கமா நெருங்க விட்டு வெட்கம் என்ன சொல்லடிச்சிட்டு.

0: பெண்களா?
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா?
0: என்ன என்ன இது கண்ணி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா?
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா?
0: பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு பழகி

0: படாததா, தென்றலே படாததா, என்னதான் கண்ணமோ மின்னலாய் மின்னுமோ, ஒன்று தந்த பின்பு இன்னும் ஒன்று கேட்குமோ,
1: சொன்னதா

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

Punto.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும். பூ

0: என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நிகழ்ச்சியில் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம். எஸ். விஸ்வநாதன் இசையில் அழகிய கமலத்தில் பாடல் கேட்கலாம்.

நிறைவாக கேட்டோம் திரை இசையில் பக்தி பாடல்கள். கந்தன் கருணை திரைப்படத்திற்காக பி. சுஷிலா மற்றும் குழுவினர் குரலில், கே. வி. மகாதேவன் இசையில்.

0: நேரம் 4:10. இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம். சேஷம்பட்டி டி சிவலிங்கம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வேலூர் பீபாரம் வெங்கடேசன் அவர்கள் தவில். தேவதேவ கலையாமிதே என தொடங்கும் சுவாதி திருநாள் கிருதி. ராகம் மாயா மாளவ கவுளை, ரூபகதாளம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி. இனி கேட்கலாம் தெய்வீக ராகத்தில் ஸ்ரீ ஸ்கந்தகுரு கவசம்.

நெடுவாய் அடிமுடியறிய ஒண்ணா அண்ணாமலையோனே அருணாசல குமரா அருணகிரி கருளியவா திருப்பரங்கிரி குகனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தணிவேல் முருகாதி.

சிவகுமரா சித்தமலமகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானுபூதி தாரும். சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குருகுகனாய் வந்திடப்பா. குமரகிரி பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவேர் பச்சமலை முருகா இச்சையை களைந்திடப்பா. பவழமலை ஆண்டவனே பாபங்களை போக்கிடப்பா. பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா. வயலூர் குமாரகுரோ ஞானவரம் எனக் கருள்வீரே வெண்ணைமலை முருகா மெய்வீட்டை தந்திடுவே. கதிர்காம வேலவனே மனமாயையை

பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான். உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன். அன்பே ஓமெனும் அருள் மந்திரம் என்றாய் அன்பை உளத்தில்.

எனக்கொரு கோயிலை என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமரா சரணம் சரணமையா. அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் இழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளி

காட்டிவிடு அருமை அறிந்திடும் அவ்வருளே நீ தந்துவிடு அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்ட

அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக கந்த குரோ சித்தியிலே பெரிய ஞான சித்தி நீ அருள. சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம்.

காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்ல வேல் காக்கட்டும் செவிகள் இரண்டையும் சேவற்கொடி காக்கட்டும் கன்னங்கள் இரண்டையும் காங்கேயன் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும் நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும் பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை ஸ்கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்களிரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை கார்த்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளி மணாளன் காக்கட்டும் மனத்தை

நாபி குஹ்யலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய். தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சமென்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர். என் அகங்காரமுமகற்றி அறிவொளியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர். பாபத்தை பொசுக்கி பாறலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா. நாள்தோறும் ஓமிருந்து நமக வரை ஒன்றாக சேர்த்திடடா. ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா. முருகனின் மூலம் இது முழு மனத்தோடேத்திட்டால் மும்மலமகன்று விடும் முக்தியும் தன் கையில் உண்டாம். முக்தியை வேண்டியுமே யக்திக்கும் செல்ல வேண்டாம். முருகன் இருப்பிடமே முக்தி தலமாகும் அப்பா. ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே. மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு. மூலமதை ஏத்துவோர்க்கு காலபயம் இல்லையடா. காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடதா. சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய

முக்தனுமாகிடடா அக்ஷர லட்சமிதை அன்புடன் ஜபித்திடில் எண்ணியதெல்லாம் கிட்டும் யமபயமகன்றோடும் மூவுலகும் பூஜிக்கும் முருகனருள் முன்னிற்கும் பூவுலகில் இணையற்ற பூஜ்யனுமாவாய் நீ கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டுமப்பா கோடி காணச் சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடைத்தேற ஜபித்திடுவாய் கோடியுமே வேதாந்த ரகசியமும் வெளியாகும் உன்னுள்ளே வேத சூட்குமத்தை விரைவாக பற்றிடலாம் சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அருட்பெரும் ஜோதியான ஆறுமுக சுவாமியுமே அந்தர்முகமிருந்து ஆட்கொள்வான்

சக்கிரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய். இடகலை பிங்கலை ஏதும் அறிந்திலேன் நான், இந்திரியமடக்கி இருந்து மறிகிலேன் நான், மனதை அடக்க வழியொன்று மறிந்திலேன் நான். ஸ்கந்தாவும் திருவடியை பற்றினேன் சிக்கனவே, சிக்கன பற்றினேன் செப்பி.

சபையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய், தாரித்ரியங்களையும் தடி கொண்டு விரட்டிடுவாய், துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய், பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய், இன்ப துன்பத்தை இருவிழியால் விரட்டிடுவாய், ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய், அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடா, மெய்யருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய், கண்கண்ட தெய்வமே கலியுக வரதனே, ஆறுமுகமான குரோ அறிந்திட்டேன் உன் மகிமை, இக்கணமே வரும்.

தந்தையலாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி ஆள்கொள்ளுவையப்பா. அன்பை என் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய். உள்ளும் புறமும் உன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட உவந்திடுவாய். எல்லை இல்லாத அன்பே இறைவழி என்றாய் நீ அங்கிங்கனாதபடி எங்கும் அன்பென்றாய்.

அன்பில் உறையும் அருக்குருநாதரே தான் ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்கந்த குருவானான் கான். மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாசிரமன் தன்னில் ஸ்கந்த ஜோதியுமாய் ஆத்மஜோதியுமாய் அமர்ந்திட்ட ஸ்கந்த குரு.

சுழுமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என்னை செய்திடும் குருநாதா. ஆசையறுத்து அறநடியை காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய்விட்டில் இருத்திவிடும். கொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட ஸ்கந்த குரோ கொல்லிமலை மேலே குமரகுருவானவனே. கஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா. கருவூரார் போற்றும் காங்கேயா ஸ்கந்த குரோ. மருதமலை சித்தன் மகிழ்ந்து பணி பரமகுரோ. சென்னிமலை குமரா சித்தர் கருள்வோனே. சிவவாக்கிய சித்தருளை சிவன்மலையில் போற்றுவரே. பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான் கொல்லிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரோ. கொல்லிமல்லிட்ட ஸ்கந்த குருநாதா. கள்ளம் கபடமற்ற வெள்ளையுள்ளம் அருள் வீரே. கற்றவர்களோடு என்னை களிப்புறச் செய்திடுமே. உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்த குரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை நான் கண்டுகொண்டு

தீயை நீக்கிடுவாய், என் தளர்ச்சியை அகற்றிடுவாய். சுகவனேசன் மகனே சுப்பிரமணிய ஜோதியே, பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா. பரமானந்தமதில் என்னை மறக்க பாலிப்பாய், மால்மருகா வள்ளி மணவாளா ஸ்கந்தகுரோ. சிவகுமராவுன் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணர்ந்தேன், ஜோதி பிழம்பான

தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக வரதன் என்று கலசமுனி உனை புகழ்ந்தாய். ஔவைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்தகுரு ஒழுக்கமொழு கருணையையும் தவத்தையும் தந்தருள்வாய். போகருக்கருள் செய்த புவன சுந்தரனே தண்டபாணி தெய்வமே தடுத்தாட்கொண்டிடப்பா ஆண்டிக் கோலத்தில் அணைத்திடு.

ஒழுக்கமொழுக்கருணையையும் தவத்தையும் தந்தருள்வாய். மோகருக்கருள் செய்த புவன சுந்தரனே தண்டபாணி தெய்வமே தடுத்தாள் கொண்டிடப்பா. ஆண்டிக் கோலத்தில் அணைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே. ஸ்கந்தகிரி மேலே ஸ்கந்தகிரி ஜோதியானவனே கடைக்கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள ஸ்கந்தகுரோ. ஏழையை காத்திடப்பா ஏத்துகிறேன் உன்னாமம் உனையன்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறேன். கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே கந்தன் என்ற பேர் சொன்னால்

அருளெல்லாம் முருகன் அன்பெல்லாம் முருகன் ஸ்தாவர ஜங்கமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் தந்தை.

கடையிலே நீராடி நீரு பூசி கந்த குரு கவசமோதி கந்தகிரி ஏறி விட்டால் முந்தை வினை எல்லாம் கந்தன் நகற்றிடுவன் நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையுமே கைகூடும். கன்னிமார் ஓடை நீரை கைகளிலே நீ எடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடியுருவேத்தி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டிட்டால் சித்தமலமகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும். கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர். கந்தகிரி ஏறி ஞான ஸ்கந்த குரு கவசமிதை பாராய